0: தாக அமெரிக்க மத்திய தளபதியம் சொன்னது. அமெரிக்க படை தொடர்ந்து விழிப்பு நிலையில் இருப்பதாக அது குறிப்பிட்டது. 4 புவியீர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் பாய்ச்சியதாக நம்பப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் பேச விரும்புவதால் சண்டையை நிறுத்துவதாக சொன்ன பிறகு ஈரானின் தாக்குதல் வந்திருக்கிறது. அதிபர் டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவும் வெள்ளை மாளிகையில் சந்தித்திருக்கின்றனர். ஈரான் போர் தொடங்கிய பின் இருவரும் சந்திப்பது இதுவே முதன்முறை. ஈரானுடன் போரை பெரிதாக்கச் சொல்லி நெருக்குதல் தரப்படுவதாக கூறப்படுவதை அதிபர் டிரம்ப் நிராகரித்தார். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளான இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் போரை தொடங்கச் சொன்னதாகவும் தொடர்ந்து விடாமல் தாக்கச் சொன்னதாகவும் சில அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. சந்திப்புக்கு பின் காணொலி வெளியிட்ட திரு நெட்டன்யாவு ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல அம்சங்களில் இணக்கமான பேச்சு நடந்ததாக சொன்னார். நல்ல பேச்சு என்று வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரலைன் லெவட் குறிப்பிட்டார். தெற்காசியாவில் இயற்கை பேரிடர். இந்தியாவில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் புதுடில்லியில் சாலைகளில் நீர் ஓடுகிறது. சில பகுதிகளில் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் நீருக்குள் கிடக்கின்றன. மாண்டவர் எண்ணிக்கை 36 உயர்ந்திருக்கிறது. இதுவரை பார்க்காத சேதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். பாகிஸ்தானில் கனத்த மழை காரணமாக மாண்டவர் எண்ணிக்கை 110 உயர்ந்திருக்கிறது. மழையும் உருகும் பனியோடையும் எதிர்வரும் மாதங்களில் பாகிஸ்தானில் நிலைமையை மோசமாக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் தேர்வுமுறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதம் நடத்தியிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அனுமதி தேர்வு வினாத்தால் கசிந்ததை தொடர்ந்து இந்தியா நடவடிக்கை எடுக்கிறது. குற்றம் புரிபவர்களுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை அபராதம், 10 வரை சிறை தண்டனை பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்திய உச்சநீதிமன்றம் அண்மையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களில் 18 குறைவான, இதற்கு முன் குற்றச்செயல்களில் ஈடுபடாத அனைவரையும் விடுவிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை தண்டிப்பதில்லை என்ற வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் ஆர்ப்பரிக்கப் போவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கூறுகிறது. மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஆரம்ப வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. சுமார் 15,000 பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தல் வரும் ஆகஸ்ட் முதல் தேதி. மொத்தம் 36 இடங்களை கொண்ட நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 19 இடங்கள் தேவை. போன முறை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் பக்காத்தான் ஹரப்பன் 17 இடங்களை பிடித்து கூட்டணி ஆட்சி அமைத்தது. மலேசியாவில் முன்கூட்டி பொது தேர்தல் வருமா என்பதை நெகிரி செம்பிலான் தேர்தல் முடிவு செய்யக்கூடும். மியான்மர் அரசாங்கம் இணைய மோசடி நிலையங்களை நடத்துவோருக்கு மரண தண்டனை விதிக்க முடிவு செய்திருக்கிறது. ராணுவ ஆதரவு பெற்ற நாடாளுமன்றம் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றியது. இணைய மோசடி நிலையங்களில் தடுத்து வைப்பது, வலுக்கட்டாயமாக அங்கு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு இனி மரண தண்டனை விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் செட்டி ரோட்டிலும் வீராசாமி ரோட்டிலும் உள்ள கடை வீடுகளுக்கான ஏல குத்தகை நிறைவடைந்திருக்கிறது. போருக்கு முந்தைய சுமார் 100 வரலாறு கொண்ட கடை வீடுகள் 7 சொத்து மேம்பாட்டாளர்களை கவர்ந்தன. மொத்தம் 18 மாடி கடை வீடுகள் விற்பனைக்கு வந்தன. 99 குத்தகை கொண்ட அந்த பகுதி சுமார் 3,400 சதுர மீட்டர் அளவு கொண்டது. ஆக அதிகமாக 35 மில்லியன் வெள்ளிக்கு மேல் கேட்டிருப்பது YK லேண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். பரிசீலித்த பின் முடிவு வெளியிடப்படும் என்று நகர சீரமைப்பு ஆணையம் தெரிவித்தது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகளில் சிங்கப்பூர் முதல் பதக்கத்தை வென்றுள்ளது. பெண்களின் சீருடற் பயிற்சி பிரிவில் 16 அமண்டா யாப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 24 தேதி தொடங்கிய காமன்வெல்த் போட்டிகள் வரும் ஆகஸ்ட் 2 தேதி வரை நடைபெறும்.
1: சொல்லும் பொருளும் ஸ்ட்ரெய்ட்ஸ் நீரிணை. உலகின் முக்கிய கடல் நீரிணைகள் வழியாக எண்ணெய், இயற்கை எரிவாயு, மருந்துகள் போன்றவை பிற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஸ்ட்ரெய்ட்ஸ் நீரிணை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
4: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
3: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
4: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகும்.
3: மேலும் உதவி தேவையா go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
5: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
6: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
7: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. சாய் அபியங்கர், சாரி வாய் குளறிடுச்சு.
1: நீங்க என்ன ஒரு பெரிய மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கீங்க.
0: சாய் அபியங்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கியூட்டா இருப்பார் இல்லையா, அவருடைய முகம்தான், அவருடைய சிரிப்பு தான் என்னுடைய மனதில் ஆழ மனதில் தெரிகிறது.
1: நிச்சயமா தெரியும். அடுத்து உங்களுக்காக ஐ படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடல சஜினி தான் பாடினாங்கன்னு சொன்னா நீங்களா நம்புவீங்க? மீடியாகாப்ல இருக்கிற கண்ணாடியில நொறுங்க போகுது இன்னும் சில வினாடிகள்ல. இதுக்கு இடையில நாங்க தேசிய தினாணி வகுப்பு 2026 இதன் முன்னோட்ட நிகழ்ச்சியை பாக்குறதுக்கான நுழைவு சீட்டை கொடுக்க போறோம் இல்லையா?
0: ஆமா, நீங்க இந்த நுழைவு சீட்டுகளை வந்து பெருசா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கியோட இணைந்திருங்க.
1: குஜராத்ல கேள்வி வரப்போகுது. இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இடியுடன் கூடிய மழையை நீங்க அடுத்த 3 நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: 1 வெள்ளி 30 காசு.
1: ஓர் யூரோ
0: 1 வெள்ளி 48 காசு.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுன்
0: 1 வெள்ளி 74 காசு.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 91 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: 1 வெள்ளி 36 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
0: 3 வெள்ளி 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயல் காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, இங்க
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் சுத்தமான நெய்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: வணக்கம் சிங்கே.
5: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: இதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும், ஜல்லி
1: சந்தோஷமா
0: இல்ல கச்சேரி வேணும்னு சொன்னீங்க. எங்க காடி? காடி ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தாரு. யார் அவரு?
1: யாரு?
0: நம்ம நேயர் காடி.
1: என்னவா அவருக்கு?
0: அவருக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சஜினி வந்து ஓபரா பாடுது அப்படின்னு, அவருக்கு வந்து அப்படியே கண்ணுல நிக்குதான் நான் அந்த பாட்டை பாடுறது.
1: அப்படியா? உங்களுக்கு கண்ணையாவது நிக்குது, சில பேருக்கு காதே அவுட் ஆயிடுச்சு. அவங்கள நான் எந்த பட்டியல சேர்க்க? அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்கள் வரப்போகுது நீங்களே.

0: ரஜினி, இவற்றை நம்ம வந்து சாதாரண விஷயம் தானே, மயக்கம் தானே, பேரால் சாப்பிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம் அல்லது செய்து பார்த்திருப்போம். ஆனா இதுக்குள்ளயும் ஆழமான சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு, அதை கவனிக்காம விட்டோம்னா அது பாதகமா அமையலாம் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரி இன்றைய நிகழ்ச்சி அமைய போகுது இல்லையா.
1: ரவி, இந்த கட்டத்துல வந்து நான் சொல்லி ஆகணும், சொல்லுங்க. சமீபத்துல வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து விடுப்புல போயிருந்தேன். அதற்கு காரணம் மயக்கம் போட்டு நான் விழுந்ததுனால. ஆமா, அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்ற மாதிரிதான், அவங்க சொல்லியிருந்த மாதிரி அது வந்து சாதாரணம் அப்படின்னு நினைச்சிடறோம். ஆனா அதற்கு பின்னால வந்து பல காரணங்கள் இருக்கு. நாம வந்து சும்மா டயர்டா இருக்கோம், ரொம்ப களைப்பா இருக்கோம், சரியா தூங்கல, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு அலட்சியமா நம்ம பேசிடுறோம். ஆனா பல பல மருத்துவ காரணங்கள் இருக்கின்றன. எனவே சாதாரணமா எதையும் நினைச்சிடாதீங்க.
0: எனக்கு தெரிந்த ஒரு நபர், இப்ப அவங்க உயிரோட இல்ல, அவங்க வந்து எப்போதுமே தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு வெறும் பெனடால் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க கர்ப்பமா இருக்கும் போது தெரிய வந்துச்சு அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு அப்படின்னு. அது அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைய பாதிச்சு, பிள்ளை பிறந்துருச்சு ஆனா அவங்க தவறிட்டாங்க. இப்ப நினைச்சு பாருங்க அந்த பிள்ளையோட நிலைமை இப்ப எப்படி இருக்கும், தாய் இல்லாத பிள்ளையா வளர்ந்துருக்கு இல்லையா. ஆக இதெல்லாம் நமக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சிறு சிறு நோய் வரும்போதே அதுக்கு பின்னால ஏதாவது இருக்காங்கறத ஆராயறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, எதனால இது வருது, எப்படி இத தவிர்க்கலாம், இது பிள்ளைகளுக்கு வந்தா எப்படி, பெரியவங்களுக்கு வந்தா எப்படி, பல நுணுக்கங்களையும் இன்று இரவுக்கான இதோட நிகழ்ச்சி ஆராய்ந்திருக்கு இல்லையா.
1: ஆமா, எனவே நேயர்களே, இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியா பார்க்க தவறாதீங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்னு இருக்கு இல்லையா. தூக்கமின்மை வந்து பெரியவர்களுக்கு தான் நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பிள்ளைகளுக்கும் இது நடக்கலாம். எனவே கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியை நீங்க பார்த்தே ஆகணும்ங்க.
0: எதிரொலி நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் மீ வாட்ச் வாயிலா நீங்க எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழலாம்.
2: ஒலி 96 இந்தியா, போக்குவரத்து நிலவரம்.
1: BKEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய சாலைக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக அப்பர் தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மாலா, மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthcaresg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
3: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
2: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
3: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகும்.
2: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2,200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-17976.

0: 8:41 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIEKPEECP எக்ஸிட் அங்கே, சாங்கியை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக TPE எக்ஸிட், புகேத் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3, தங்கா பொலிவார் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTE SLE செல்லும் வழியில் பிராடல் சாலைக்கு பிறகு விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தேசிய தின அணிவகுப்பு 2026 பிரம்மாண்டமான முறையில் நடக்க போற இந்த நிகழ்ச்சியை போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு. குறிப்பா முன்னோட்ட நிகழ்ச்சியை பாக்குறதுக்கான நுழைவிசிட்ட நாங்க கொடுக்க போறோம்.
1: ஆமாம் நேயர்களே, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நுழைவு சீட்டு பரிசாக காத்துக் கொண்டு இருக்கின்றது.
0: கேள்வி இதுதான், தேசிய தின அணிவகுப்பு 2026 பல மேஸ்காட்ஸ் இடம்பெற போகுது இல்லையா?
1: ஆமாம், குறிப்பா 7 மேஸ்காட்ஸ் உள்ளன. இந்த 7 மேஸ்காட்ஸ்ல 2 நீங்க எங்களுக்கு சொன்னாலே போதும், உங்களுக்கு பரிசா நாங்க அப்படி எடுத்து கொடுத்துருவோம்.
0: வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய
1: 9678889
0: தேசிய தின அணிவகுப்பு 2026 நீங்க நேரடியா ஒலி 9689 கேட்கலாம். ஆகஸ்ட் 9 தேதி அன்று.

0: லவ் யூ டோனு, ஐ லவ் யூ டோனு.
1: சிங்கப்பூரர்களே, கொண்டாட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
2: தேச தினத்தை முன்னிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு கொலைவாரங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வள்ளி 95 காசு மட்டும் தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும் தான். KFC-ல ருசித்து மகிழுங்க.
3: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: ஜப்பானுக்கு செல்ல வருகிறார். அது நீங்களா? பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெண்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. அக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79. இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: 1 லட்சம் வெள்ளி அப்பவே பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
3: கவிதை
4: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. Sellingal
2: maxonline.sg.

0: வழியாக ஒலி 9 6 8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9 6 8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9 6 8
1: கேட்டாலே பரவசம். போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை செல்லும் வழியில் போனா விசாவுக்கு பிறகு 5 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தேசிய தின அணிவகுப்பு 2026.
1: நாங்க கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறோம்.
2: இந்த வருஷம் தேசிய தின அணிவகுப்புல 7 மேஸ்கோட்ஸ் உள்ளன. அதுல 2 நீங்க சொன்னாலே போதும் உங்களுக்கு பரிசு.
1: அந்த 7 மேஸ்கோட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஒரு 8 முதல்ல பாத்துருவோம்.
2: ஆகஸ்ட்,
1: பெக்கி பனி,
2: பிரேவ்,
1: ஷாரட்டி,
2: கேப்டன் கிரீன்,
1: நிலா,
2: சிங்கா.
1: இந்த 7 2 சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அத மின்னல் வேகத்துல சொன்ன நேர் யார் என்றால்
2: சத்யா. வாழ்த்துக்கள் சத்யா.
1: குறிப்பா இந்த மேஸ்காட்ஸ் ஆட வைக்கிறது, அசை வைக்கிறது, உற்சாக மூட்ட வைக்கிறது எல்லாமே அதுக்கு பின்னால இருக்கிறது நமது இளம் தேசிய சேவையாளர்கள்.
2: குறிப்பா ஆகஸ்ட் அப்படிங்கிற மேஸ்காட் அவருடைய உடைய அணிந்து சேஃபங் அப்படிங்கிற இளம் தேசிய சேவையாளர் அவரை வந்து ஆடுற நடனம் தான் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு பலரும் சொல்லியிருக்காங்க.
1: அவரோட சேர்ந்து மிங்ஷு பிரேவ் மேஸ்காட்டா வழங்குற நடனமும் பிரமாதமா இருக்குன்றாங்க.
2: தேசிய தின அணிவகுப்பு 2026 முன்னோட்ட நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு நுழைவு சீட்டுகளை வென்றிருக்காங்க சத்யா. மீண்டும் அவங்களுக்கு வாழ்த்துகள்.
1: அவங்கள போலவே நீங்களும் வெல்லணும்னு சொன்னா வானொலி பக்கம் பாருங்க. இந்த போட்டி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இடம்பெறும். இது ஓலி 968.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப.

0: வீட்டுல விசேஷங்க பர்த்டே வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது.
1: எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.

0: ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthcaresg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.

0: மனம் நலம் தரும் தினம் பாக்கேஜினை
1: திரை அரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
2: நான் சாதாரண தான் பேபி, செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
3: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
4: ஓகேடா.
1: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: சரியாக காலை 9:16 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரையிலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE எங்னியோ அவென்யூ எக்ஸிட், அங்கேயும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோட், இந்த இரண்டு பகுதிகளில் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உனக்கு தெரியுமா?
1: இதே நாள் ஜூலை 29 தேதி 1836 ஆண்டு பிரான்ஸ்ல உலக புகழ்பெற்ற சின்னங்கள்ல ஒன்றான ஆர்க் டி ட்ரயம்ப் திறக்கப்பட்டது.
0: ஆர்க் டி ட்ரயம்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை எப்படி சிறிய நம்ம பிரெஞ்சு மக்கள் உச்சரிக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வோமா?
2: You will say Arc de Triomphe. Arc de Triomphe.
1: Arc de Triomphe.
0: இத
1: போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு 10 முன்னாலே எனக்கு கிடைச்சது.
0: எப்படி இருந்துச்சு ரவி?
1: ரொம்ப அழகா இருந்தது சஜினி. அங்க சுற்றிலும் வந்து வாகனங்கள் போய்கிட்டே இருக்கும். அந்த ரவுண்ட் அபவுட்க்கு நடுவுல இருக்கிற கட்டணங்கிறதுனால சுத்திய வாகனங்கள் போகும்போது அதை பாக்குறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ பிரமாதமா இருக்கும்.
0: நான் வந்து இத வந்து 2014 ஆண்டுல சச் எட்குமார் நான் வந்து பிரான்ஸ் போயிருந்தப்போ பார்த்தேன். ஆனா சரியா அங்க போய் பாக்கல ரவி, வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே சாலையில அந்த வாகனத்துல பயணம் செய்யும் பொழுதுதான் அப்படியே லைட்டா பார்த்துட்டு போயிட்டோம்.
1: இதுல வினோதமான தகவல் என்னன்னா, உலகத்திலேயே வெற்றியை குறிக்கும் மாபெரும் சின்னங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா
0: இதனுடைய திறப்பு விழாவிற்கு வெறும் 11 பேர் தான் போயிருந்தாங்களாம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: முக்கிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
2: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
1: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
3: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: பட்டு கொடி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால நேதாஜி பட பாடல் உங்களுக்காக வந்தது. அடுத்து இடம்பெற போகுது இப்ப ஒலி 9:08 உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 164 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: 14th தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B. இந்த ஆண்டின் கருப்பொருள் கழிப்பு ஊட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:08 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 இரவு 8 மணி வரை கதை நேரம் அங்கம். மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம், குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு go.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்தீர்கள். மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: Star Hub, we got you.

0: சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
2: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: புதன் கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
2: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
1: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: ராஜாவின் இசையில் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு ஆதித்யன் இசையில் தொட்டில் குழந்தை திரைப்படத்திலிருந்து பாடலை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
2: நேரம் இப்பொழுது 9:43 ஆகிவிட்டது. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇவனியூக்கு பிறகு சாங்கி நோக்கி செல்லும் பிஐஇ தாம்சன் சாலைக்கு பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், இவ்விடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டில் சஜினி, இந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: எந்த வசனம்?
2: இப்ப யாருகிட்டயும் எப்பவும் பொய் சொல்லுதா இல்ல அதான் வர்கீஸ்.
1: நாம ரெண்டு பேருமே ஒரு காணொலி செஞ்சிருந்தோமே இதுக்கு.
0: அதான் வர்கீஸ். சமீபத்துல இந்த படத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு, அதாவது இந்த படத்தோட பேர் வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பா, இதை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
1: ஆமா, ராம்கி, குஷ்பு, விவேக், அஞ்சு, அரவிந்த் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. எனக்கும் வந்து இந்த மாதிரி 90களில் வெளிவந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா நம்ம ராம்கி நடிச்சிருந்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அம்சமா இருப்பாரு.
0: அப்படின்றீங்க? சரி, நான் ஏன் இந்த படத்தை பார்த்தேன்னா, இந்த மாதிரி படங்களை பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புலப்படும். ஒண்ணு, இந்த காலத்து படங்கள் எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது, அந்த காலத்துல எப்படி வித்தியாசமா. இப்ப ஒரு விதத்துல ஆள் மாறாட்டம் தான் இந்த படத்தை பொறுத்தவரை, இந்த பிள்ளைகளை மாத்திடுவாங்க. ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க படுற பாடு, அவங்க சொல்ற வசனம், அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து நகைச்சுவையா கொண்டு போவாங்க, இதான் பார்க்கும் போது யோசிப்பேன். இவ்வளவு யோசிச்சிருப்பாங்கல்ல.
1: இதுல ஒரு வந்து ஒரு வசனம் வரும், ரவி வினு சக்கரவர்த்தி தியாகு கிட்ட சொல்லுவாரு, நீ தப்பான குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டேன்னு. அதுக்கு வந்து தியாகு சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் சரியான குழந்தையதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. வினு சக்கரவர்த்தி கேப்பாரு, உனக்கு எப்படி தெரியும்னு. தியாகு சொல்லுவாரு, நீங்க குழந்தைய கேளுங்க.
0: வாழ்க்கையில வெட்டு, கூத்து, கொலை, இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி படங்களை பார்க்கும் போது மனசு லேசாகுது சஜினி.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி. கொஞ்சம் சிந்தனை.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட பாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடகாப் இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி வரும் August 2nd ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம், ஒலிவியா ஆங், மழை மற்றும் பலரை ஒரே மேடையில் கண்டு மகிழுங்கள். சரவணன் மற்றும் ஜமீன் தொகுத்து வழங்குகின்றனர். இலவச உள்ள தின்பண்ணங்களை பெற முன்கூட்டியே வாருங்கள். இருப்பு இருக்கும் வரை அனைவரும் ஆனந்தம் அடையும் வகையில் அமையவிருக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் காத்திருக்கிறது. அதோடு உங்களை பரவசப்படுத்த கண்கவர் வான வேடிக்கை அங்கும்

0: வித்யா சாகருடைய இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. தாயின் மணிக்குடி படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால எதிரும் புதிரும் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சிட்டியை நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் உட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்

0: இணைந்து வழங்குற அறுசுவை புரோட்டா
1: 300 பேருக்கு இந்த வாய்ப்பு காத்திருக்கு.
0: நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு சைவமா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, புரோட்டாவோட சேர்த்து உங்களுக்கு சாம்பார் காத்துக்கிட்டே இருக்கு.
1: அதுவே நீங்க அசைவம் சாப்பிடற ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மீன் கறி வழங்கப்படும்.
0: எனக்கு முட்டை புரோட்டா வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சாதாரண புரோட்டாவோட சேர்த்து முட்டை புரோட்டாவும் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு, மீன் கறியும் உங்களுக்கு நாங்க வழங்குறோம்.
1: 100 பேருக்கு சைவம், 100 பேருக்கு மீன் கறி, 100 பேருக்கு ஒரு சாதாரண புரோட்டா, ஒரு முட்டை புரோட்டான்னு 300 பேருக்கு புரோட்டா கொடுக்க போறோம். எப்போ எங்க எத்தனை மணிக்கு சொல்றோம், குடிச்சு வச்சுக்கோங்க.
0: வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 1 மணி வரையிலும் கேம்பல் லேன் இந்திய மறுவடைமை நிலையத்திற்கு வெளியில புரோட்டா வழங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ரஃபியும் நவீனும்.
1: அனைத்தும் இலவசம், நீங்க வந்து ருசியா புரோட்டாவை சாப்பிட்டு மன மகிழ்ச்சி அடைந்தா மட்டும் போதும்.
0: இதை உங்களுக்காக வழங்குவோர் மீனகோ போலி 968 ஸ்பிரிங் லீஃப் புரோட்டா பிளேஸ் உணவகம்.
1: நேரம் இப்பொழுது 9:59 ஆகிவிட்டது.
0: ரவி, நீங்க உண்மையிலேயே புத்திசாலியா இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருந்திருப்பீங்க?
1: இப்படி தேவையில்லாம ஒரு கேள்வியை கேட்டு எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பியிருக்காங்க சஜினி. அந்த காணொலி இப்ப எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்கு,
0: கண்டிப்பா நீங்க போய் பார்த்து ஆகணும். நாளை காலை 6 மணிக்கு தான் மீண்டும் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம். ரவிஜி
1: சஜினி பா.

காலை மணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் மாண்டதாக பிரதமர் சனே தக்காயிச்சி கூறியிருக்கிறார். சேதத்தை மதிப்பிடவும் மீட்பு பணிகளுக்கு தயார்படுத்தவும் சிறப்பு படை அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். குமமோட்டோ வட்டாரத்தை நேற்று 7.1 ரிக்டர் நிலநடுக்கம் உலுக்கியது. ஒரு கடை தொகுதி உடைந்தது. ஒரு தொழிற்சாலை கடுமையாக சேதமடைந்தது. வட்டாரம் நெடுகிலும் 1000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. ரயிலில் பயணம் செய்தவர்களும் காயமுற்றதாக கூறப்படுகிறது. ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. குமமோட்டோ வட்டாரத்தில் இதற்கு முன் 2016 கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதில் 275 பேர் மாண்டனர். 1000 பேர் காயமுற்றனர். 14,000 அதிகமான தீவுகளை கொண்ட நாடு ஜப்பான். அவற்றில் 4 பெரிய தீவுகள். 3வது பெரிய தீவு குமமோட்டோ வட்டாரம் அமைந்திருக்கும் கியூஷு தீவு. ஸ்பெயினில் காட்டுத்தீ பரவுவதை உடனடியாக கண்டுபிடிக்க செயற்கை நுண்ணறிவு துணை கொண்டு இயங்கும் கேமராக்களும் துணைக்கோளங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. போர்ச்சுகல் எல்லையோரம் உள்ள கிளேஷியா வட்டாரம் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் காட்டுத்தீ பரவுகிறது. செயற்கை நுண்ணறிவு உதவியோடு பொருத்தப்படும் கருவிகள் நிமிடத்துக்குள் புதிதாக பரவும் காட்டுத்தீயை கண்டுபிடித்து சொல்லிவிடுகின்றன. ஐரோப்பாவை 4வது வெப்ப அலை தாக்கப் போவதாக அஞ்சப்படுகிறது. வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை எட்டுவதால் தீயை கட்டுப்படுத்துவது பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட் அருகே பற்றிய தீ கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது. 15 வட்டாரங்களைச் சேர்ந்த மக்கள் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்க்க வீடு திரும்புகின்றனர். பிரிட்டனில் தொலைக்காட்சி ரசிகர்களிடையே பிபிசியை முந்திக்கொண்டு நெட்ஃபிளிக்ஸ் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பிரிட்டனின் தொலை தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணையமான ஆஃப்காம் ஆண்டறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் என்ன பார்ப்பது என்று யோசிக்கும்போது பிரிட்டிஷ் ரசிகர்கள் நெட்ஃபிளிக்ஸை முதலில் தொடுவதாக அறிக்கை சொல்கிறது. சுமார் 70 விழுக்காட்டு பிரிட்டிஷ் வீடுகளில் சந்தா கட்டும் நேரலை தொலைக்காட்சி சேவைகள் உள்ளன. கோவிட் நேரத்தில் அந்த வியாபாரம் சூடுபிடித்தது. அண்மையில் பிரிட்டிஷ் மக்கள் ஆக அதிகமாக பார்த்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் சந்தித்த உலகக்கிண்ண கார்பந்து அரையிறுதி ஆட்டம். 22 மில்லியன் பேர் பார்த்தனர். யூடியூப் பார்ப்பது அதிகரித்து வருகிறது. 75 வயதுக்கும் மேற்பட்ட முதியோரிடம் கூட. ஈரான் திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சிப்படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் சொன்னது. அமெரிக்க படை தொடர்ந்து விழிப்பு நிலையில் இருப்பதாக அது குறிப்பிட்டது. 4 புவியீர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் பாய்ச்சியதாக நம்பப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் பேச விரும்புவதால் சண்டையை நிறுத்துவதாக சொன்ன பிறகு ஈரானின் தாக்குதல் வந்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவில் ஆயுத இருப்பு குறைகிறதா என்ற கேள்வி தொடர்கிறது. அதிபர் டிரம்ப் பற்றாக்குறை நிலவுவதை நிராகரித்தார். அமெரிக்காவிடம் தேவைக்கு அதிகமான ஆயுதங்கள் இருப்பதாக அவர் சொன்னார். ஏப்ரல் 8 ஈரான் மீது மீண்டும் போர் தொடங்கியது முதல் அமெரிக்காவுக்கு 35-38 பில்லியன் டாலர் செலவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானில் 13,000 இடங்களை அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. தற்காப்பு அமைச்சர் பீட்டர் எக்ஸத் கடந்த மாதம் ஆயுதம் குறையவில்லை என்றார். ஆனால் கடந்த வாரம் செனட் சபையில் பேசும்போது அவர் ஆயுத கட்டுப்பாட்டை சமாளிக்க 87 பில்லியன் டாலர் நிதி தேவை என்று கேட்டார். தெற்காசியாவில் இயற்கை பேரிடர். இந்தியாவில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் புதுடில்லியில் சாலைகளில் நீரோடுகிறது. சில பகுதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. ஆசாம் மாநிலத்தில் 100,000+ கிராமங்கள் நீருக்குள் கிடக்கின்றன. மாண்டவர் எண்ணிக்கை 36 உயர்ந்திருக்கிறது. இதுவரை பார்க்காத சேதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். பாகிஸ்தானில் கனத்த மழை காரணமாக மாண்டவர் எண்ணிக்கை 110 உயர்ந்திருக்கிறது. மழையும் உருகும் பனியோடையும் எதிர்வரும் மாதங்களில் பாகிஸ்தானில் நிலைமையை மேலும் மோசமாக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் தேர்வுமுறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதம் நடத்தியிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அனுமதி தேர்வு வினாத்தால் கசிந்ததை தொடர்ந்து இந்தியா நடவடிக்கை எடுக்கிறது. குற்றம் புரிபவர்களுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை அபராதம். 10 ஆண்டு வரை சிறை தண்டனை பரிந்துரைக்கப்படுகிறது.
மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஆரம்ப வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. சுமார் 15,000 பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தல் வரும் ஆகஸ்ட் முதல் தேதி. மொத்தம் 36 இடங்களை கொண்ட நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 19 இடங்கள் தேவை. போன முறை பிரதமர் அன்வாரின் பக்கத்தான் ஹரப்பான் 17 இடங்களை பிடித்து கூட்டணி ஆட்சி நடந்தது. மலேசியாவில் முன்கூட்டி பொது தேர்தல் வருமா என்பதை நெகிரி செம்பிலான் தேர்தல் முடிவு செய்யக்கூடும். லிட்டில் இந்தியாவில் செட்டி ரோட்டுக்கும் வீராசாமி ரோட்டிலும் உள்ள கடை வீடுகளுக்கான ஏலக்குத்தகை நிறைவடைந்திருக்கிறது. போருக்கு முந்தைய சுமார் 100 ஆண்டு வரலாறு கொண்ட கடை வீடுகள் 7 சொத்து மேம்பாட்டாளர்களை கவர்ந்தன. மொத்தம் 18 இரண்டு மாடி கடை வீடுகள் விற்பனைக்கு வந்தன. 99 ஆண்டு குத்தகை கொண்ட அந்த பகுதி சுமார் 3,400 சதுர மீட்டர் அளவு கொண்டது. ஆக அதிகமாக 35 மில்லியன் வெள்ளிக்கு மேல் கேட்டிருப்பது YK லேண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். பரிசீலித்த பின் முடிவு வெளியிடப்படும் என்று நகர சீரமைப்பு ஆணையம் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேப் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
0: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் F1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: திரை இறகுகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
5: நான் சாதா மேன் தான், செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
4: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷான் தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
6: ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா.
4: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios.
7: ஆனந்தம் ஆரம்பம்.
8: நிகழ்ச்சியில் அப்படி என்ன இருக்கு?
9: மட்டன் சுப்பா.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. இன்னும் வேற என்ன இருக்கு?
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெவ்வேறு குடும்பங்களை சந்திக்க போறோம் அன்புள்ளங்கள் நிகழ்ச்சியில.
0: அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை காத
0: ஹலீமா
1: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: அலிமா மாலாசா இருக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சா என்ன நடக்கும்?
1: அடி விழும் உங்களுக்கு, மேல கீழே சைட்டு எல்லா இடத்துலயும் அடி விழும். ஆனா எனக்கு தெரியும் நீங்க அப்படி ஆரம்பிக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய முகத்துல அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோட சேர்ந்த பிரகாசமான பொலிவு தெரியுது. காதர்
0: நீங்க நான் சரவண ஐயாவோட சேர்ந்து சாப்பிட்ட பிரியாணி நினைக்காதீங்க.
1: அந்த பிரியாணியை சாப்பிட்டதுனால பின் விளைவுகள் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? பின் விளைவுகளை நான் சொல்லல, அது சொல்றேன். எனக்கு தேவையா? இல்ல நான் ஒண்ணுமே செய்யல, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து ஒரு அழகான காணொலி எடுத்தேன்.
0: ஒருத்தவங்க
1: ரொம்ப சோம்பேறித்தனமா ஒரு சலிப்போட அந்த நாளை ஆரம்பிக்கும் போது மற்றவர்கள் அவங்களை பார்க்கும் போது ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, நல்லா சுறுசுறுப்பா ஆரம்பிப்பாங்க, ஆனா இவங்க கூட பயணிக்கும் போது அந்த நாள் அவங்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இல்ல அவங்களுக்கும் அந்த ஒரு எனர்ஜி வந்து சோர்வாயிருவாங்க. அதனால அப்படி செய்யாதீங்க, நல்ல உற்சாகமா தெம்பா சிறப்பான முறையில உங்க நாளை ஆரம்பிங்க. அந்த டோன் நீங்க தான் செட் பண்ணணும்.
0: உங்க குடும்பத்துல யாராதுமே வேலை இல்லாத பட்டதாரியா இருந்து அல்லது கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தும் வகையில ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு. அது என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் பகுதிக்குள்ள போறோம்.
1: தன்மொழி பாங்கத்துல உங்களுக்காக இடம்பெற போகுது. தொடர்ந்து மொழி பக்கமா நீங்க இணைஞ்சிருங்க. உங்களுக்காக அடுத்த 4 மணி நேரம் சந்தோஷம் குதுக்கல உற்சாகத்தோட நிகழ்ச்சியை படக்க வந்துட்டோம். அப்துல் காதர்
0: ஹலிமா ஆஸ்மா,
1: இது ஒலி 968.

0: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலிகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும் அப்படிக்சன் ரோட்டிலும் பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம். சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாக கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.

0: அந்த குடும்பம் மட்டும் இல்லாம அடுத்து வரும் தலைமுறையினும் நல்லா இருப்பாங்க. என் கொள்ளு தோத்தம் சம்பாதிச்சதுதான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அது எதனால? அந்த உழைப்புனால. இதுவே அந்த குடும்பத்துல ஒருத்தர் சோம்பேறியா இருந்தா
1: அவ்வளவுதான்,
0: என்ன ஆகும்? எல்லாருமே எல்லாமே அப்படியே உடஞ்சு போயிரும். இப்ப தாத்தா பாட்டி நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, அதன் பிறகு அடுத்து வரும் பிள்ளைகள் அது அப்படியே செலவு செய்தே முடிச்சாங்கன்னா என்ன ஆகும்?
1: வாழைவடிய வாழையா வந்த எல்லா சொத்தும் அழிஞ்சு போயிரும் கதர்.
0: அதனால ஒரு நல்ல குடும்பம் வந்து எரியிற விளக்கு மாதிரி அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல குடி என்னும் குன்றா விளக்கு, மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: மடியின்மை அதிகாரத்துல வந்த குறள் எண் 601 தான் இது.
0: ஒருத்தர் மட்டும் சோம்பேறி இருந்தா அபேஸ்,
1: அதனால தயவு செய்து சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. ஏன்னா சோம்பேறித்தனம் தான் நம்ம வாழ்க்கையுடைய பெரிய அழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லபடியாக சந்தோஷமா உற்சாகமா ஒரு முனைப்போட வேலை செய்யுங்க.
2: ஏன்டா அப்படியே சோம்பேறித்தனமா இருக்க, எந்திரிடா அப்படின்னு தட்டி எழுப்பி வேலைக்கு அனுப்புங்க.
1: ஓகே பாட்டிக்காதர்.

0: வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான். நான் உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பீட்சாஸ் அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
4: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: மாட்டிக்கு நாறு தெரியும்,
6: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது. ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
8: கவிதை
9: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
10: ஆரோக்கிய குறிப்பு.
11: காதர், நம்ம வீட்ல நிறைய பொருள்களை நம்ம தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை துவைக்கணும், அதை சுத்தம் செய்யணும்னு சொல்றோம். அதுல ஒண்ணுதான் இந்த கால் மிதி, ஃப்ளோ மேட்னு சொல்வாங்க இல்லையா? அது சமையல் அறையில ஒண்ணு இருக்கும், வரவேற்பு அறையில ஒண்ணு இருக்கும், நம்முடைய
12: அடிப்படைக்கு வெளியே ஒண்ணு இருக்கும்,
11: படுக்கை அறையில வெளியே நம்ம வச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த கால் மிதிய எத்தனை முறை நம்ம துவைக்கிறோம் இல்ல பாத்திரம்?
12: உங்களுடைய
11: அறையில சிலந்தி வலிதான் இருக்கும், நிறைய ஸ்பைடர் வெப்ஸ் பாக்கலாம்.
12: இந்த கால் மீதியை வந்து துவைக்கலன்னா நிறைய கிருமிகள் இருக்குமா?
11: ஆமா, கிருமிகள், அழுக்குகள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரோம் இல்லையா, அந்த கால் மீதியில நம்ம கால் படுது, துவைக்காம அப்படியே வைக்கிட்டு இருக்கும் போது அந்த அழுக்கு எல்லாம் படிந்து நீங்க துவைச்சு பாருங்களேன், அந்த தண்ணீரே கருப்பு நிறத்துல மாறிடும். அதனால தயவு செய்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய கால் மிதிகளை துவைங்க.
12: கால் மிதியை துவைக்கலனா நாங்க வந்து மிதி மிதி மிதி.
13: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
14: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: 35 ஆண்டுகள் எப்படி ஆயுள் தண்டனையாக மாறியது?
2: பிறகு நிலாவின் உடலையும் அவளது தம்பியையும் ஒரு பிரேமில் வைத்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு
3: விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் சறுக்கில் இருந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு விட்டது.
0: நீதிமன்றத்தையே அதிர வைத்த கொடூர வழக்கு. இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். அங்கே உள்ள என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுத்து எல்லா பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலை ஒலி, என்ன நடந்தது.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
4: உன் அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
3: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
4: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கும் மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
3: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
5: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது

0: செல்லுங்கள், வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
1: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அழகுதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடித்திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
2: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
4: தங்கமே தேடி வந்த
2: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க,
0: இறகுகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
5: நான் சாதா மேன் தான்,
0: இப்போது நீங்கள் கண்டு
6: மகிழலாம்.
0: தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் சேல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ்ஜென் ஸ்டுடியோஸ்.

0: பார்ப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: எஸ் எஸ் எஸ் எங்களுடைய இணைந்திருங்க. உங்களுக்காக இப்ப பழைய பழக தொகுப்பு ஆரம்பிக்க போது, நேற்று நல்ல பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஒரு கலந்துரையாடல் நடந்தது. கலந்துரையாடல்ல ஒரு நல்ல கேள்வியை வந்து என்னுடைய பைலட் சரவண ஐயா கிட்ட
0: கேட்டிருந்தோம். இப்போ நீங்க வெளிநாடுகளுக்கு போகிறீங்க, பல இடங்கள்ல நீங்க போய் சாப்பிடுறீங்க, அங்க சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு சாப்பாடு கொண்டு போகணும்னா எந்த சாப்பாடை நீங்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க? இல்ல இந்த சாப்பாடு இந்த நாட்டுல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் காதர் ஹலிமானா, எந்த ஒரு சாப்பாடு வகையை நீங்க சொல்வீங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரத்துல அந்த நாடுகளுக்கு போகும் போது, மேற்கத்திய நாடா இருக்கலாம் இல்ல மற்ற அண்டை நாடுகளா கூட இருக்கலாம், அங்க நீங்க சாப்பிடும் போது என்னப்பா இவ்வளவு விலையா இருக்கு, நம்ம ஊர்ல இது 5 வெள்ளி தானே அப்படின்னு சொல்ற சாப்பாடு வகைகளை கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
1: நாங்க சொல்றது ஜீன்ஸ் திரைப்படத்துல அந்த பாட்டி ஊருகாக இல்ல, நீங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க கடைகள் இருக்கு, அந்த கடைகள்ல நம்ம சிங்கப்பூர் சாப்பாடு எந்த சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும்னு
0: நினைக்கிறீங்க? எதை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அதையும் சொல்லலாங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889868. உத்தமன் படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சிசில கொண்டு வரும் பாடல் இதோ.

மணல் வெளி மேலே மணமகள் இருக்க மணமகள் பல்லாக்கி போகின்றாள் மனதையும் கல்லாக்கி போகின்ற

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Starhub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: Starhub, we got you.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1796.
4: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
5: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
4: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
5: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
4: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
6: மாலை 10 மணி முதல்
4: பிற்பகல் 2 மணி வரை
6: ஆனந்தம் ஆரம்பம்.
7: வணக்கம் காதர் ஹலிமா, ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி ஏற்பாடு.
8: நன்றி.
7: உணவு அப்படின்றப்ப சிங்கப்பூர் மட்டும் இல்லங்க, சிங்கப்பூரும் மலேசியாவுமே எப்பவுமே இணைச்சுதான் இருக்கும் அந்த உணவு பழக்கம் வழக்கம். ஏன்னா இங்க என்ன கிடைக்குதோ அங்கே அதே கிடைக்கும் அந்த மாதிரி. அந்த வகையில கண்டிப்பா நான் மிஸ் பண்றது எப்பவுமே நசலம்மா தான். நம்ம எங்கயாவது வெளிநாட்டுக்கு பயணம் போனோமா, குறிப்பா இப்ப இந்தியாக்கு எல்லாம் போயிட்டு ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு வரும் பொழுது அந்த பிளைட்ல முத வாங்கி சாப்பிடுறது அந்த ராசிலம்மா தான். அதான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகே, நான் சங்கர் சனாய் ஜோஹர்ல இருந்து பேசுறேன். அலிமா சாதர் வாழ்க வளமுடன்.
8: நன்றி ஐயா.
9: சத்யா சிக்கன் ரைஸ் இருக்காரு, சிக்கன் ரைஸ் மிஸ் பண்றாங்களா? சிக்கன் ரைஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க.
8: சரி கதர், இப்ப உங்களுடைய நாசிலமாவை நீங்க எந்த கலவையோட சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க? ஏன்னா அதற்கே நிறைய காம்பினேஷன் இருக்குது இல்லையா?
9: நாசிலமால சோறு, வேர் கடலை, சம்பால், பொரித்த கோழி, ஊடங் சம்பால், அப்புறம் ஆம்லெட்.
8: ஐயோ எம்மாடி, இத சாப்பிட்டாலே நமக்கு 2 நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே.
9: இங்க பேர் தான் நசிலமா ராயல்.
8: நசிலமா உடா சம்பால், கோழி சம்பால், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன். இந்த மாதிரி நீங்க உங்க நசிலமா சாப்பிடுவீங்களா, இல்ல உங்களுடைய நசிலமால மீன் தான் இருக்கணும்னு விரும்புவீங்களா? பகிர்ந்து கொள்ளுங்க.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: குளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியல போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
5: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
4: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
5: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
4: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
6: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள் தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39.95 மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44.95 மட்டும்தான். மகிழுங்க.
7: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச்சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
8: பழைய பாடல்கள் கேட்டு இருக்கோம். சற்று முன்பு நீங்க வீட்டுக்கு ஒருவன் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படங்கள் பாடல்களை கேட்டிருந்தீங்க.
9: ரஷீனா குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுடைய நாசிலமாவ மீனோட சேர்த்து சாப்பிடுவாங்க.
8: அது என்ன மீன்? சலாஃபிஷ்.
9: சலாஃபிஷ், தவறான மீன். சலாஃபிஷ் ஒரு மீன் வகை இருக்கு நினைக்கிறேன். குரல் பதிவு ஒண்ணு வந்திருக்கு.
10: வணக்கம் காதர்.
8: வணக்கம் சார்.
10: நான் தஞ்சை ராஜா, சிங்கப்பூர் ஸ்டிர்ட் வைஸ் வெர்மிசல்லி. இது வந்து பொதுவா வெளிநாட்டுல எங்கேயும், குறிப்பா இந்தியாலாம் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து கிடைக்காத ஒரு ஃபேவரட் ஃபுட்டா இருக்கு.
8: வெர்மிசல்லிய வேணும்னு சொல்லி அத பீஹூன் கோரிங்னு மறைக்க பாக்குறீங்க.
9: ஆமா, மிஸ்யாம் கோரிங், பீஹூன் கோரிங்க தான் அவர் வெர்மிசல்லி அப்படினு சொல்லிருக்காரு.
8: நல்லா கியூட்டா இருந்துச்சு. வெர்மிசல்லி நீ வேணும்னு சொல்லி மறைக்க பாக்குற.
9: ஏய், நல்லா ஒத்து போகுது. வெர்மிசல்லி வேயும் சில்லி.
11: ஹாய் அலிமா.
9: வணக்கம். சொல்லுங்க.
11: என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் நாசிலமா, இட்ஸ் த பெஸ்ட். அந்த டிபிக்கல் நாசிலமா, யூனோ, வித் மஞ்சப்பொடி அண்ட் சாம்பார். என்னோட யங்கர் டைம்ல, சம்வேர் இன் ஏர்லி 80s,
8: ஆமா,
11: நான் நாசிலமா வித்திருக்கேன். வி யூஸ் டு ஸ்டே இன் HDB பிளாக், ரெண்டோ பிளாக். ஸோ இந்த ஆண்டி வந்து மலே ஆண்டி. ஸோ வாட் ஷி டூ இஸ் தட் ஷி வில் பேக் நாசிலமா அண்ட் வி வில் கோ ரவுண்ட் த பிளாக்ஸ் அண்ட் செல். நார்மலி பழைய காலத்து அந்த மாதிரி கத்துவாங்களே, நாசிலமா நாசிலமானு, அந்த மாதிரி கத்தி வித்து இட்ஸ் அபவுட் 10 cents, 15 cents அந்த மாதிரி. தட்ஸ் த ப்ரைஸ். ஆனா அந்த சாம்பார் இருக்குல்ல, ஹோம்மேட் சாம்பார், பியூட்டிஃபுல். அது சாப்பிட்ற நேரத்துல அந்த மஞ்சப்பொடி மீனோட பெனஞ்சி சாப்பிட்ற நேரத்துல, வாவ், you are in a different world.
9: உண்மைதா, அதற்கு வேற எதுவுமே ஈடிணை ஆகாது. அந்த அளவுக்கு அந்த ருசி இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல காதர்.
8: இல்ல, மிந்தெல்லாம் வந்து நான் வீட்ல உட்காந்துருப்பேன், இப்ப அப்படி
9: கிடையாது.
8: இருக்க முடியாது. புரிய மாட்டேங்குது. இங்க சற்று முன்பு ஒரு நேர் சொல்லிருந்தாங்க, இங்க விற்கின்ற

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர்
4: ஒரு வெள்ளி 30 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வெள்ளி

0: 48 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்,
0: ஒரு வெள்ளி 74 காசு,
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
0: 91 காசு,
1: 100 இந்திய ரூபாய்,
0: ஒரு வெள்ளி 36 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
0: 3 ரிங்கிட் 18 காசு.

ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 1200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
7: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
8: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:08 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
7: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
8: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
7: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குடுக்கள்.
8: சுவையாக சமைக்க
9: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா?
10: கட்டு கட்டு கீரை பெட்டு, புட்டு புட்டு அஞ்சு புட்டு, வெட்டு வெட்டு வேற வெட்டு.
8: இப்பதானே இந்த கீரை கட்டெல்லாம் வாங்கி வச்சேன், அதுக்குள்ள எப்படி பாடி வதங்கி போயிருச்சு, காசெல்லாம் போச்சே அப்படின்னு புலம்புறீங்களா? இனி தேவையில்லைங்க. அடுத்து நான் சொல்ற குறிப்பை பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய கீரையோ ஜிம்போன மாதிரி நல்ல துடிப்பாயிருங்க.
11: என்ன சொல்றேன்?
8: வாங்கின கொஞ்ச நாள்லயே குளிர் பதன பெட்டியில வச்ச கீரை வாடி வதங்கி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்துக்கங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு பூஞ்ச நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. உங்களுக்கு தெரியுமா
12: அலிமா, சில நாடுகள்ல இப்ப பிராட்டா விலை அதிகமா இருக்கு, நாசிலிமா விலை அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். சில நாடுகள்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல 7 வெள்ளியிலிருந்து 10 வெள்ளி ஆகுமா.
13: வா,
12: அவ்வளவு விலை.
13: அதே போலதான் சில பானங்கள் கடைகள்லயும் இருக்குது இல்லையா சிங்கப்பூர்ல.
12: ஆமா,
13: 7 வெள்ளியிலிருந்து 10 வெள்ளிக்கிட்ட தான்
12: வருது.
13: அது எந்த சைஸ்ல நீங்க வாங்குறீங்கன்னு பொறுத்திருக்கு. சில பேர் இந்த லார்ஜ் வாங்குவாங்க, பெருசு வாங்குவாங்க. ஏன் இந்த வெண்டி சைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கினா கூட 7 வெள்ளி 8 வெள்ளி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
12: வாய்ப்பு இருக்கு.
13: இது கொஞ்சம்
12: சாதாரண காஃபி நினைக்கிறேன். சாதாரண காஃபி
13: இந்த கடையில போய் நம்ம கோபி சி
12: அந்த மாதிரி தான் சொல்றேன். விலை அதிகமா இருக்குது பாருங்க.
13: 1 வெள்ளி 60 காசு தான், அங்க 8 வெள்ளியா.
12: சில நாடுகள்ல கோழியை விட முட்டைகள் விலை அதிகம்.
13: ஏன், தங்க முட்டையா?
12: தங்க முட்டை இல்ல, ஏன்னா அங்க கோழிகள் அதிகமா இல்லாதனால, அங்க பற்றாக்குறை இருக்கறனால முட்டைகளின் விலை அதிகம்னு போட்டிருக்காங்க.
13: 2 வெள்ளி 3 வெள்ளிக்கு வாங்கவே முடியாது.
12: சில நாடுகள்ல வந்து பெட்ரோலை விட பால் விலை அதிகம்.
13: என்ன சொல்றீங்க நீங்க?
12: பிரான்ஸ் நாட்டுல மட்டும்தான் இந்த ரொட்டியின் விலையுடைய வந்து அவங்க வந்து ஏற்ற மாத்தாங்க. ஏன்னா ரொட்டி என்பது பலரும் விரும்பி சாப்பிடுற ஒரு உணவா இருக்குது. என்னதான் இங்க விலைவாசி ஏறினாலுமே அந்த ரொட்டியுடைய விலையை ஏற்ற மாட்டாங்கன்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க.
13: ரொம்ப உண்மைக்காக பாரிஸ்ல போய் நான் சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பிடுறதுக்கு முன்னால ரொட்டியா வரும் உங்களுடைய பேசிக்.
12: சாப்பிடுமா ரொட்டிய?
13: எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த குறிப்பிட்ட உணவு பொருள் வந்து விலை அதிகம்.
12: ஏன்னா இந்த பொருளை செய்யறதுக்கு 150,000 பூக்கள் தேவைப்படுது. அதுதான் குங்குமப்பூ. ஒரு குங்குமப்பூ ஒரு கிலோவுக்கு 1000 வெள்ளி கிட்ட வருமா. சிங்கப்பூர்ல மட்டும்தான் கொடுக்கப்பட்டு 10 வெள்ளிக்கு கீழ் நீங்க வந்து உணவு பொருட்களை வாங்கலாம். உதாரணத்துக்கு சிக்கன் ரைஸ் அது வெளிநாடுகளை கிடைக்காதான். மிஷலின் ஸ்டார் சொன்னாலே அது 20 வெள்ளி 30 வெள்ளி ஆகுமா. ஆனா சிங்கப்பூர்ல மட்டும்தான் இந்த ஹாக்கர் சென்டர்ஸ்ல வந்து 10 வெள்ளிக்கு கீழே வந்து நம்ம மிஷலின் ஸ்டார் சிக்கன் ரைஸ் வாங்கலாமா.
13: ஆனா நீங்க சொன்னது போலதான் இந்த செஃப்ரான் நீங்க சொல்லும் போது குங்குமப்பூ அதுதான் உலகத்திலேயே ஆக விலை உயர்ந்த ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றாங்க.
12: ஏன்னா
13: அத வளர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிது. நீங்க சொன்ன மாதிரி 150,000 இது என்ன மலர் காதர்? க்ரோக்கஸ் செட்டிவஸ் ஃப்ளவர்ஸ்.
12: இப்ப புரியுது அரிமா, நான் ஏன் தெரியுமா வெள்ளியா இருக்கேன்?
13: ஏன்னா நீங்க குங்குமப்பூ யூஸ் பண்ணி குளிக்கிறீங்களா?
12: நான் இல்ல, நான் என் தாயின் கருவறையில இருக்கும்போது என் தாயார் பால்ல குங்குமப்பூ போட்டு குடிப்பாங்களாம்.
13: அப்ப நீங்க சரியான எக்ஸ்பென்சிவ் பேபி தான் காதர்.
12: ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட்.
3: Give me one touch, Tanya. Give me two touch, Tanya.

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: 35 ஆண்டுகள் எப்படி ஆயுள் தண்டனையாக மாறியது.
3: பிறகு நிலாவின் உடலையும் அவளது தம்பியையும் ஒரு பிரேமில் வைத்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு
4: விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் சறுக்கில் இருந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு விட்டது.
2: நீதிமன்றத்தையே அதிர வைத்த கொடூர வழக்கு. இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். அங்கே உள்ள என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுத்து எல்லா பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது.
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
7: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
8: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள Max கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள். ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த வானொலி நிலையங்களையும் வலையுறிகளையும் நீரிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீரிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
9: இது

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காசாவில் தாக்குதல் நடத்துவதற்கு ஆதரவாக பணம் அனுப்பியதாக 23 வயது ஆடவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சோ ரயன் 2 என்ற அந்த ஆடவர் மியான்மரைச் சேர்ந்தவர், சிங்கப்பூர் நிரந்தரவாசி. அவர் பிராட்லி சென்ஸ்பரி என்பவரின் பேபால் கணக்கிற்கு சுமார் $72 அனுப்பியதாக குற்றச்சாட்டு கூறுகிறது. அந்த பணம் காசா சிட்டியின் தாக்குதல் நடத்துவதற்கு ஆதரவாக அனுப்பப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. மியான்மர் ஆடவர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ளவில்லை. தமது குடும்பம் வழக்கறிஞரை நியமிக்கும் என்று அவர் சொன்னார். ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் மாண்டதாக பிரதமர் சனே தகாயுச்சி கூறியிருக்கிறார். சேதத்தை மதிப்பிடவும் மீட்புப் பணிகளுக்கு தயார்படுத்தவும் சிறப்பு படை அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். குமமோட்டோ வட்டாரத்தை நேற்று 7.1 ரிக்டர் நிலநடுக்கம் உலுக்கியது. ஒரு கடை தொகுதி உடைந்தது, ஒரு தொழிற்சாலை கடுமையாக சேதமடைந்தது. வட்டாரம் நெடுகிலும் 5000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. ரயிலில் பயணம் செய்தவர்களும் காயமுற்றதாக கூறப்படுகிறது. ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன, விமானப் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. குமமோட்டோ வட்டாரத்தில் இதற்கு முன் 2016 கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதில் 275 பேர் மாண்டனர், 2000 பேர் காயமுற்றனர். 14,000 அதிகமான தீவுகளை கொண்ட நாடு ஜப்பான். அவற்றில் 4 பெரிய தீவுகள், 3வது பெரிய தீவு குமமோட்டோ வட்டாரம் அமைந்திருக்கும் கியூஷு தீவு. மலேசியா ஐக்கிய நாட்டு நிறுவன அகதிகள் அமைப்பு அந்நாட்டில் இருக்கலாமா என்பதை பரிசீலிக்கப் போவதாக கூறியிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் அவ்வாறு சொன்னார். அகதிகளுக்கு பத்திரங்கள் தருவதில் அகதிகள் அமைப்பு மேலும் கெடுபிடியான கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூரில் ஐக்கிய நாட்டு அகதிகள் அமைப்பின் வாசலில் திரண்ட 100 அதிகமான ரோஹிங்யா அகதிகளை மலேசிய காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு பிறகு திரு முகமது பேசினார். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து கொண்டு ஈராக் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஈராக்கில் இருக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் சொன்னது. ஈரானும் அதன் ஆதரவு படைகளும் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பதிலடி தாக்குதல் தரப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்தது. ஈராக் மீதான தாக்குதலில் பங்கேற்றதை சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியது. எண்ணெய் ஆலைகளை தாக்கிய கிளர்ச்சி படைகளை குறிவைத்ததாக சவுதி சொன்னது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை மாற்றப்போவதில்லை என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை காலை 2 மத்திய வங்கியின் 2 கூட்டங்கள் நடக்கவிருக்கின்றன. அதன் பிறகு மத்திய வங்கியின் தலைவர் கெவின் வாஷ் செய்தியாளர் கூட்டத்தை நடத்துவார். வட்டி விகிதம் மாறாது என்பது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை. ஆனால் ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டிருக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமெரிக்க வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடும். உலகெங்கும் உள்ள வங்கிகள் அமெரிக்காவை பின்பற்றுவது உண்டு. துபாய்க்கு சுற்றுப்பயணிகள் செல்வது குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 19 மில்லியன் பயணிகளுக்கு மேல் சென்றனர். ஈரான் போர் தொடங்கிய பின் பயணிகள் வருகை வெகுவாக குறைந்துவிட்டது. ஹோட்டல்களில் 80 விழுக்காட்டு இடங்கள் நிரம்பியிருந்தன. இப்போது வெறும் 10 விழுக்காட்டு இடங்களே நிரம்புவதாக சொல்லப்படுகிறது. உறவினர்களையும் நண்பர்களையும் துபாய்க்கு வரச் சொல்லி கூப்பிட்டால் 1000 வெள்ளி சன்மானம் தருவதாக ஐக்கிய அரபு சிற்றரசுகள் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஸ்பெயினில் காட்டுத்தீ பரவுவதை உடனடியாக கண்டுபிடிக்க செயற்கை நுண்ணறிவு துணை கொண்டு இயங்கும் கேமராக்களும் துணை கோளங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. போர்ச்சுகல் எல்லையோரம் உள்ள கலேசியா வட்டாரம் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் காட்டுத்தீ பரவுகிறது. செயற்கை நுண்ணறிவு உதவியோடு பொருத்தப்படும் கருவிகள் நிமிடத்துக்குள் புதிதாக பரவும் காட்டுத்தீயை கண்டுபிடித்து சொல்லிவிடுகின்றன. ஐரோப்பாவை 4வது வெப்ப அலை தாக்கப்போவதாக அஞ்சப்படுகிறது. வெப்பம் 40°C எட்டுவதால் தீயை கட்டுப்படுத்துவது பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட் அருகே பற்றிய தீ கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது. 15 வட்டாரங்களைச் சேர்ந்த மக்கள் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்க்க வீடு திரும்புகின்றனர். பிரிட்டனில் தொலைக்காட்சி ரசிகர்களிடையே பிபிசியை முந்திக் கொண்டு நெட்ஃபிளிக்ஸ் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பிரிட்டனின் தொலைக்காட்சி தொலை தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணையமான ஆஃப்காம் ஆண்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தொலைக்காட்சியில் என்ன பார்ப்பது என்று யோசிக்கும்போது பிரிட்டிஷ் ரசிகர்கள் நெட்ஃபிளிக்ஸை முதலில் தொடுவதாக அறிக்கை சொல்கிறது. சுமார் 70 உள்கட் பிரிட்டிஷ் வீடுகளில் சந்தா கட்டும் நேரலை தொலைக்காட்சி சேவைகள் உள்ளன. கோவிட் நேரத்தில் அந்த வியாபாரம் சூடுபிடித்தது. அண்மையில் பிரிட்டிஷ் மக்கள் ஆக அதிகமாக பார்த்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் சந்தித்த உலகக்கிண்ண கார்பந்து அரையிறுதி ஆட்டம். 22 மில்லியன் பேர் பார்த்தனர். யூடியூப் பார்ப்பது அதிகரித்து வருகிறது. 75 வயதுக்கு மேற்பட்ட முதியோரும் கூட. லிட்டில் இந்தியாவில் செட்டி ரோட்டிலும் வீராசாமி ரோட்டிலும் உள்ள கடை வீடுகளுக்கான ஏலக்குத்தகை நிறைவடைந்திருக்கிறது. போருக்கு முந்தைய சுமார் 100 ஆண்டு வரலாறு கொண்ட கடை வீடுகள் 7 சொத்து மேம்பாட்டாளர்களை கவர்ந்தன. மொத்தம் 18 2-மாடி கடை வீடுகள் விற்பனைக்கு வந்தன. 99 ஆண்டு குத்தகை கொண்ட அந்த பகுதி சுமார் 3400 சதுர மீட்டர் அளவு கொண்டது. ஆக அதிகமாக 35 மில்லியன் வெள்ளிக்கு மேல் கேட்டிருப்பது YK லேண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். பரிசீலித்த பின் முடிவு வெளியிடப்படும் என்று நகர சீரமைப்பு ஆணையம் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகர் தண்டா.
3: வெந்நீரூற்றுபிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம், புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
4: Don't go down.

0: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.
1: ஹலிமா, செய்திகளுக்கு முன்பு, ஆசிய உணவுகள் இங்க நமக்கு விலை மலிவா கிடைக்குது, ஆனா வெளிநாடுகள்ல போய் சாப்பிட்டு பாருங்களேன் எவ்வளவு விலையா இருக்குது.
0: அவ்வளவுதான்,
1: பராட்டா வந்து ஆஸ்திரேலியாவில 12 வெள்ளியா?
0: ஆமா, சற்று முன்பு சொல்லியிருந்தாங்களே ஒரு நேயர், அதே போல இந்த நாசி லமாலா நீங்க மத்த நாடுகள்ல போய் சாப்பிட்டு பாருங்களேன், 24 வெள்ளி 30 வெள்ளி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அத வேற விதமா சொல்லி விற்பாங்க, ரொம்ப ரிச்சான சில வார்த்தைகள். Fragrant coconut rice.
1: பிராட்டா சாப்பிடணும் உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க ஆஸ்திரேலியா போக தேவையில்லை. மீடியா காப் ஒளி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகமும் இணைந்து வழங்குற அறுசுவை பிராட்டாவை நம்ம இலவசமா கொடுக்கறோம்.
0: அவங்க 300 பேருக்கு இந்த அரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. முதல் 100 பேருக்கு வரவங்க 2 சாதாரண பிராட்டா அதோட சாம்பரை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது சைவமா இருக்கிறவங்களுக்கு
1: 100 பேருக்கு 2 சாதாரண பிராட்டா அதோட மீன் கறி சாப்பிடலாம்.
0: இது அசைவமா இருக்கிறவங்களுக்கு அதோட இன்னொரு 100 பேருக்கு ஒரு சாதாரண பிராட்டா அதோட முட்டை பிராட்டாவும் கிடைக்கும், மீன் கறியும் உங்களுக்கு கிடைக்கும்.
1: உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும் அப்படி சொன்னீங்கனா சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடைமை நிலையத்திற்கு நீங்க வெளியில வந்தீங்கன்னா அங்க பிராட்டாவை ஆல்ரெடி கொடுக்க வந்துருவாங்க ரெண்டு பேரு.
0: 30 வெள்ளி 24 வெள்ளி நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, நீங்க காசு கொடுக்க வேண்டாம், எல்லாமே இலவசம் தான். அனைவரும் வந்து ருசியான பிராட்டாவை வாங்கிட்டு போங்க.
1: ரஃபியும் நவீனும் அங்க இருப்பாங்க, எங்களுக்கு ரெண்டு பிராட்டா வேணும் சொல்லுங்க, அவங்க அழகா பிச்சு உங்க வாயில
0: விட்டு.

0: பெஞ்சூரு ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க.
1: எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய் கார்பரேஷன் ரோடு நுழைவாயிலில் அங்கே விபத்து. எஸ்எல்இ நோக்கி செல்லும் தாம்சன் ரோடு கம்போங் ஜாவா ரோடுக்கு பிறகு அங்கேயும் ஒரு விபத்துங்க. இரண்டாம் மூன்றாம் தடங்களை அங்க தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
5: பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: இரவு
7: நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
9: காலை 10 மணி முதல்
10: பிற்பகல் 2 மணி வரை
11: அனைத்தும் ஆரம்பம்.
1: 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு
0: இதே மாதிரி நம்ம மாணவர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு அமைய போது. இந்த வாரம் சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B இந்த ஆண்டு தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 இடம்பெறுது. இந்த ஆண்டின் கருப்பொருள் களிப்பூட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம்.
1: முற்பகல் 11 மணியில இருந்து பிற்பகல் 3:30 வரை ஒலி 9-6-8 படைப்பாளர்கள் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம் இடம்பெற போகுதுங்க.
0: பாட்காஸ்ட் முறையில நம்ம இருவருமே அங்க இருப்போம். மாணவர்கள் வந்து அவங்க கலந்துகிட்டு பல விஷயங்களை கத்துட்டு போலாம்.
1: அது மட்டும் இல்லாம மாலை 5 மணியில இருந்து 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம், விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை நீங்க கற்றுக்கலாம்.
0: இது மட்டும் இல்லாம மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கதை நேரம் அங்கமும் இருக்குது. மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெற போறீங்க.
1: இதுக்கெல்லாம் நம்ம காசு கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டையவே கிடையாதுங்க. அனுமதி இலவசம், குடும்பத்தோடு வந்து கலந்துக்குங்க.
0: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தலைமொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: ஒரு பழமொழி இருக்குது, இறுகினால் களி இழகினால் கூழ் அப்படின்னு. இதற்கான அர்த்தம் என்ன, வாழ்க்கைக்கு எப்படி சம்பந்தப்படுத்த முடியும் அப்படின்னு நீர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க.
1: எந்த கூழ் இது சிவாஜி சொல்வாரு?
0: ஆமா சொல்வாரு சொல்வாரு. இறுகினால் களி இழகினால் கூழ் அப்படின்னா என்ன அர்த்தம், யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க உங்க பதில்களை.
1: பதில சொல்ல வாங்க வாங்கன்னு நாங்க உங்களுக்கு கூப்பிடுறோம். வாடா வாடன்னு அனிதா கூப்பிடுறாங்க. கச்சேரி ஆரம்பம் தெரியப்படுத்த அடுத்த பாடல்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கம் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
2: எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது
4: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
3: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
5: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
6: கையும் கோலும் பத்தி பேசுறதுக்க என்னோட என்னன்னாக்கா, வாழ்க்கையில நல்லது கெட்டது, நன்மைகள் தீமைகள், நஷ்டம் லாபம் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து போறதுதான் வாழ்க்கை. அதே மாதிரிதான் கோல் களி. களி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாப்பிடறதுக்கு, கோல் கோலா குடிச்சிடலாம் ஈஸியா. அதுதான் லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அதை ஒட்டிதான் இந்த இது பழமொழி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
7: இப்ப புரியுது.
8: அதிகமாகி தளர்ந்து போனா அது குடிக்கக்கூடிய கூழாகும். நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பழமொழி உணர்த்துது அப்படின்னு கேரளியின் குறிஞ்சதை வாயிலா அனுப்பி வச்சிருக்காங்க.
7: அதே தண்ணீர் குளிர்பதன பெட்டியில வச்சு ஐஸ் ஆன பிறகு நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும் சளி.
8: களி சளி. ஆனா அந்த மாதிரி இல்லாம நீங்க அத ஐஸ் கட்டியாவும் பாக்கலாம், இல்ல வெளியேறத தண்ணீராகவும் பாக்கலாம். அதனால வாழ்க்கையில தண்ணீர் மாதிரி இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப தண்ணீரை நீங்க எந்த வடிவத்துல போட்டாலும் அந்த வடிவத்தை அது எடுக்குது இல்லையா, அது பிளெக்சிபிளா நீக்கு போக்கா
7: இருக்கு.
8: அதே போலதான் வாழ்க்கையில நம்மளும் நீக்கு போக்கா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல நன்மை இருக்குதுங்க.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
5: நிறைந்த சிங்கர்ஸ், இரண்டு கரியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் குளிர்பானிகளின் அனைத்தும் வெறும் 46.95 மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
6: 35 ஆண்டுகள் எப்படி ஆயுள் தண்டனையாக மாறியது?
7: பிறகு நிலாவின் உடலையும் அவளது தம்பியையும் ஒரு பிரேமில் வைத்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு
8: விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் சர்க்கில் இருந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு விட்டது.
6: நீதிமன்றத்தையே அதிர வைத்த கொடூர வழக்கு. இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். அங்கே உள்ள என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுத்து எல்லா பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலைஒலி என்ன நடந்தது.
9: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
10: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலையில் இருப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியில் முதலில் மங்கள வாத்தியை சியாக நாதீஸ்வர தவிலிசை.

சியாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். காலை ஒலிபரப்பில் வடக்கன் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர்

விடாயர் துதியாக நீங்கள் கேட்டது டிஎல் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளில் என்னை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சுவர்ணலதா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக சகரா குழுவினர்

இஸ்லாமிய கீதமாக சக்ரா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியுடன் வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது சனீஸ்வர பகவான் புகழ் மாலையுடன் பொம்பாய் சாரதா குழுவினர் பாடிய

கேட்டது சனீஸ்வர பகவான் புகழ் மாலை பம்பாய் சாரதா குழுவினரது குரலில் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சுவனலதா குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக ஒலித்த அந்த பாடல் சுவர்ணலதா குழுவினர் பாடியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக சாகுல் ஹமீத் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது கே சாகுல் கேமிட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண காணமாக நித்யாஸ்ரீ குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிருஷ்ணகானமாக நித்யாஸ்ரீ குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

நான் பாதிட்டு போயிருக்கேன். காத்திருந்தது யாருன்னா கதை கேட்கிற எல்லாரும் நரின்னு சொல்ற. காத்திருந்தது யார்? நரி. பேசுறவன் தான் உசுர கொடுத்து பேசணும். கேட்கறவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அப்படியே உட்காந்து தூங்கலாம்னு நினைக்க கூடாது. வேட்டையாடுவதற்காக காத்திருந்தது யார்? நரி. நரி பார்ப்பது தெரியாமல் உணவு தேடி கொண்டிருந்தது யார்? சேவல். சேவலுக்கு நரி பார்ப்பது தெரியாது, தீவிரமாக உணவு தேடி கொண்டிருந்தது. தொலைவில் இருந்து நரி பார்த்து கொண்டே இருந்தது. தன்னை சேவல் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு சற்று தொலைவிலே இருந்த நரி சேவலை பிடிப்பதற்காக விரைந்து ஓடி வர ஆரம்பித்தது. யாரோ ஓடி வருகிற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தது யார்? திரும்பி பார்த்தது யார்? சேவல். சேவல் திரும்பி பார்த்தால் சற்று தொலைவில் தன்னை பிடிப்பதற்காக, தன்னை கொல்லுவதற்காக நரி ஓடி வருவதை யார் பார்த்தது? சேவல். பார்த்த கணத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் உணர்வோடு சேவல் சட்டென்று பறந்து அந்த மரத்தின் கிளையிலே போய் அமர்ந்து கொண்டார். தன்னை பார்த்து இப்படி உயரத்தில் பறந்து போய் சேவல் அமர்ந்து கொள்ளும் என்று நரி எதிர்பார்க்கவே இல்லை. கடுமையான பசி, நேற்றும் சாப்பிடவில்லை. யாரு? நரி. இன்றைக்கு இப்போது உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் ஓடி வந்தது. சேவல் பார்க்காமல் இருக்கிறது என்றுதான் நரி நினைத்தது. ஆனால் சேவல் பார்த்து விட்டது. சட்டென்று பறந்து மரத்தின் கிளையின் மீது ஏறி போய் அமர்ந்து கொண்டது. நரி பார்த்தது, இந்த உணவை விட்டுவிடக்கூடாது, எதையாவது பேசி அதை கீழே வர செய்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று முடிவெடுத்து சேவலையை பார்த்து பேச ஆரம்பித்தது யார்? நரி. சேவலை பார்த்து பேச ஆரம்பித்தது யார்? நரி. நரி சொன்னது என்ன? என்னை பார்த்ததும் ஓடி போய் மேலே அமர்ந்து கொண்டு விட்டாய், நான் உன்னை கொன்று விடுவேன் என்று நினைத்துத்தானே நீ அப்படி செய்தாய்? இல்லை, நான் அப்படியெல்லாம் செய்கிற ஆள் கிடையாது. நான் காலையிலிருந்து விளையாடுவதற்கு துணைக்கு ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டே இருந்தேன். தனியாக எப்படி விளையாட முடியும்? விளையாட முடியுமா? விளையாட முடியாது. விளையாடுவதற்கு ஒரு துணை இல்லாமல் விளையாட முடியுமா? முடியாது. அதனால் உன்னோடு விளையாடலாம் என்று ஆசைப்பட்டுத்தான் நான் வந்தேன். நீ ஏன் என்னோடு விளையாடாமல் என்னை பார்த்ததும் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டாய் என்று நரி கேட்டது. சேவல் மேலிருந்து பார்த்தது. சேவலுக்கு புரிந்து விட்டது. என்ன புரிஞ்சிச்சு? சேவல் சொன்னது, எனக்கும் உன்னோடு விளையாட ஆசைதான். யார் சொன்னா? நரிக்கு சந்தோஷமாகிவிட்டது. என்ன சந்தோஷம்னா, சொன்னதை சேவல் நம்பி விட்டது. அடுத்து சேவல் என்ன சொல்ல போகிறது என்று நரி காத்து கொண்டிருந்தது. சேவல் சொன்னது, எனக்கும் உன்னோடு சேர்ந்து விளையாட ஆசைதான். தனியாக விளையாட முடியாது என்று எனக்கும் தெரியும். விளையாடுவதற்கு ஒரு துணை இருந்தால்தான் விளையாட முடியும் என்றும் எனக்கு தெரியும். உன்னோடு சேர்ந்து விளையாட எனக்கு ஆசைதான், ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது. I am tired. நரி சொன்னது, கொஞ்ச நேரம் வந்து விளையாடி விட்டு போ. நீ இவ்வளவு நேரம் மேலே ஓய்வாகத்தானே இருந்தாய், ஒரு 10 நிமிடம் விளையாடலாம் வா அப்படின்னு. அப்படி சொல்கிறாயா? 10 நிமிடமா? 10 நிமிடம் விளையாண்டால் பெரிய களைப்பாக இருக்காது, ஆனாலும் எனக்கு களைப்பாக இருக்கிறது. I am very tired. நான் வரவில்லை. நரி சொன்னது, இல்லை, நான் சொன்னதை நீ நம்பவில்லை. நான் உன்னை கொன்று விடுவேன் என்று நீ பயப்படுகிறாய். நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன், உன்னை நான் கொல்ல மாட்டேன். வா, 10 நிமிடம் மட்டும் விளையாடலாம். சேவல் சொன்னது, சத்தியமெல்லாம் செய்து கொடுக்காதே, நீ சொன்னதை நான் நம்புகிறேன். நரிக்கு மிகுந்த சந்தோஷம். என்ன சொன்னத? நம்பிருச்சு. நீ சொன்னதை நான் நம்புகிறேன், சத்தியமெல்லாம் வேண்டாம், ஆனால் இப்போது என்னால் விளையாட முடியாது, ஏனென்றால் எனக்கு களைப்பாக இருக்கிறது. I am tired.
நரி சொன்னது. நீ களைப்பாக இருப்பதை எத்தனை முறை சொல்லுவாய்? நான் தான் சொன்னேனே உன்னை கொல்ல மாட்டேன் இறங்கி வா. சேவல் சொன்னது, நீ என்னை கொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் வரமாட்டேன். நரி பார்த்தது, இறுதியாக ஒரு ஆயுதத்தை எடுக்கலாம் என்று முடிவெடுத்தது. சரி விடு, நீ ஓய்விடு, களைப்பாக இருக்கிறாய் தானே, ஓய்விடு. குறைந்தபட்சம் இன்றைக்கு காலையில் காட்டின் நடுவில் ஒரு கூட்டம் நடந்ததே, அதை பற்றியாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டது. சேவர் சொன்னது, கூட்டமா, காட்டிலா, காலையிலா, எனக்கு ஒரு தகவலும் இல்லையே என்று சேவர் சொன்னது. நரி சொன்னது, உனக்கு தகவல் வந்து சேராமல் போனது தவறாகிவிட்டது. காலையில் காட்டுக்குள் ஒரு கூட்டம் நடந்தது. காட்டிலே இருக்கிற எல்லா விலங்குகளையும் கடவுள் வர சொன்னார். அப்படியா? கூட்டத்தை ஏற்பாடு செய்தது யார்? கடவுள் ஏற்பாடு செய்தார். சேவல் கேட்டது, கடவுள் வந்திருந்தாரா? ஆம், கூட்டத்தை ஏற்பாடு செய்து விட்டு அவர் வராமல் இருப்பாரா? கூட்டத்தை ஏற்பாடு செய்த கடவுள் வந்தார். வந்து என்ன சொன்னார் என்று உனக்கு தெரியுமா? நான் தான் கூட்டத்திற்கு வரவில்லையே. கடவுள் என்ன சொன்னார் என்று நீயே சொல். நரி சொன்னது, எங்கள் எல்லோரையும் அமர்த்தி விட்டு, எல்லோரையும் ஒன்றாக உட்கார வைத்து விட்டு கடவுள் சொன்னார், நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் எல்லோரும் என் குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் இந்த காட்டின் குழந்தைகள், இனிமேல் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. உடனே நாங்கள் கேட்டோம், அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? கடவுள் சொன்னார், அதற்கு ஏற்பாடு செய்யாமலா நான் அப்படி சொல்லுவேன்? இன்றைக்கு சொல்கிறேன், எந்த சிங்கமும் மானை கொல்லக்கூடாது, எந்த நரியும் எந்த சேவலையும் கொல்லக்கூடாது, எந்த நரியும் எந்த முயலையும் கொல்லக்கூடாது, எந்த சிறுத்தையும் எந்த ஆட்டையும் கொல்லக்கூடாது, யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. எல்லோருக்குமான உணவு அவரவர்கள் வீடுகளில் அதிகாலையில் தருவதற்கு நான் ஏற்பாடு செய்து விடுவேன் என்று கடவுள் உத்தரவாதம் கொடுத்தார். அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நான் இப்போதுதான் வருகிறேன். கடவுளின் செய்தியை உனக்கு சொன்னேன், இப்போதாவது நம்பு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கான உணவை கடவுள் தந்து விடுவார், இறங்கி வா, விளையாடலாம். சேவல் சொன்னது, இப்படி ஒரு கூட்டம் நடந்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டது, கடவுளை பார்க்கும் அரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன், அப்படியானால் இனிமேல் நானும் புழுக்களையும் பூச்சிகளையும் கொல்ல மாட்டேன், எனக்கான உணவை கடவுள் கொண்டு வந்து தந்து விடுவார் என்று நீ எனக்கு சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகளை கடவுள் சொன்னதற்கு பிறகும் உன்னோடு விளையாட வராமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாயா? நரி சொன்னது, இல்லை, நான் சொன்னதை நம்பி நீ விளையாட வருவாய் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, நீ நினைக்கிறாய், ஆனாலும் என்னால் முடியவில்லை, எனக்கு களைப்பாக இருக்கு, ஐ ஆம் டயர்ட். நரி பார்த்தது, நீ இவ்வளவு சொன்ன பிறகும் நம்பாமல் இருக்கிறாயே, யாரும் யாரையும் கொல்ல மாட்டார்கள், விளையாடத்தானே கூப்பிடுகிறேன், வந்தால் என்ன என்று நரி பசி ஆத்திரத்தில் கோபமாக கேட்டது. ஏன்னா இவ்வளவு சொல்லியும் சேவல் இந்த குடியார மாதிரி அல்லது சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி, ஆத்தா வையும் காசு கொடு, ஆத்தா வையும் காசு கொடுக்குற மாதிரி, எனக்கு டயர்டாக இருக்கிறது, வா விளையாடத்தான் வேண்டும். சேவல் சொன்னது, நீ சொன்னதை எல்லாம் நம்புகிறேன், ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் வரமாட்டேன், யாரும் யாரையும் கொல்ல மாட்டார்கள் தானே, எல்லோரும் எல்லோரும் விளையாடுவார்கள் தானே, உனக்கு என்ன வேண்டும், விளையாடுவதற்கு ஒரு துணை வேண்டும், அவ்வளவுதானே, பின்னால் திரும்பிப்பார், பின்னால் திரும்பிப்பார். ஒரு சிறுத்தை வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சிறுத்தை வந்து கொண்டிருக்கிறது, உன்னோடு விளையாடுவதற்காகவே வருகிறது, நீ அதனோடு சேர்ந்து விளையாடு, நான் மேலிருந்து அதை பார்க்கிறேன் என்று சேவல் சொன்னது. அதற்கு பிறகு அந்த இடத்தில் நரி நிற்குமா ஓடுமா? ஓடும். குழந்தைகளே, இலக்கிய உலகத்தின் பிதாமகர் என்று அறியப்பட்ட ருஷ்ய இலக்கியத்தின் வகைமைகளில் உயர்ந்த இடத்தை பிடித்த மகாத்மா காந்தியின் மனதை கவர்ந்த மாமேதை டால்ஸ்டாய் எழுதிய சிறுகதை இது.
என் புத்தக வாசிப்பின் பயனால் இந்த புத்தகத்தை நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையை எழுதிவிட்டு டால்ஸ்டாய் சொல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கதையை எழுதிவிட்டு டால்ஸ்டாய் நிறுத்திவிட்டார். ஆனால் கதையை படித்துவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை தீண்ட விரும்புகிறவர்கள், உங்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புகிறவர்கள், உங்களை தவறான பாதையில் நடத்த விரும்புகிறவர்கள், உங்களுக்கு ஊறு செய்ய விரும்புகிறவர்கள் கடவுளின் பெயரையும் பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன் குழந்தைகளே, குட் டச் பேட் டச் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளாதீர்கள், நோ டச் என்று சொல்ல பழகுங்கள். என்ன குட் டச், என்ன பேட் டச், நோ டச், டோன்ட் டச். ஆமா, எனக்கு உரிய என்னை வளர்த்த ஆளாக்கும் இரத்தமும் உறவுமான அதற்கான உரிமை உடையவர்களை தவிர மற்றவர்கள் உங்களை தொடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். இந்த அரங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் சொல்கிறேன், நாமும் எதிர்காலத்தில் பிறரது நெருக்கிய நண்பர்களையும் குழந்தைகளையும் பார்க்கிற போது குழந்தைகளை பாராட்டுவது என்கிற பெயரால் குழந்தைகளின் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை ஒருபோதும் தொடுவதை செய்யக்கூடாது. இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கும் என்று கேட்டால், தீயவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றும் ஆற்றலை இலக்கியம் கற்றுக் கொடுக்கும். இந்த கதையை அதைத்தான் சொல்லுகிறது. எப்படியாவது சேவலை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று நரி விரும்பியது அதனோடு விளையாட அல்ல, அதை உண்டு தீர்க்க, அதை கொன்றுவிட. ஆனால் திறனோடு சாமர்த்தியத்தோடு அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதனோடு உரையாடி கொண்டே வென்றது பாருங்கள் சேவல். அந்த சேவலின் அறிவும் கூர்மையும் ஒவ்வொரு குழந்தைக்கு வர வேண்டும் என்பதுதான் டால்ஸ்டாயின் நோக்கம். அந்த டால்ஸ்டாயை படித்து டால்ஸ்டாயின் மீது பெரு விருப்பம் கொண்டு டால்ஸ்டாயின் மீது காதல் கொண்டு 1904 தென்னாப்பிரிக்காவில் தான் பாடுபட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய ஒரு தோட்டத்திற்கு, ஒரு விவசாய நிலத்திற்கு அன்றைக்கு மகாத்மா காந்தி என்று அறியப்படாத வழக்கறிஞராக இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மிகுந்த வாசிக்கும் பழக்கமுடைய காந்தி, டால்ஸ்டாயை முழுமையாக வாசித்துவிட்டு தான் வாங்கிய விவசாய நிலத்திற்கு டால்ஸ்டாயின் பெயரை வைத்தார். நாம வீடு கட்டினா யார் பேர் வைப்போம்? நம்ம பேரு, பொண்டாட்டி பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, புள்ள பேரு, சாமி பேரு, இப்படி சொந்தக்காரன் கொத்தனார் பேர் கூட யாரும் வைக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு பேர் வைப்போம். ஆனால் தான் வாங்கிய நிலத்திற்கு தன் குடும்பத்தை சாராத, தனக்கு உறவில்லாத, தான் அதுவரை பார்த்திராத, உலகின் எங்கோ ஒரு மூலையில் இருந்து எழுதி கொண்டிருந்த, தான் வாசித்த புத்தகங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனின், இலக்கிய மேதையின் பெயரை காந்தி வைத்தார் என்றால் எத்தனை வாசிப்பில் காந்தி உயர்ந்திருப்பார் என்று பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், கடிதங்கள் எழுத பழகுங்கள். குறைந்தபட்சம் ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி, சிறிய அஞ்சல் அட்டை வாங்கி ஒரு சிறிய காகிதத்தில் நம் தாய்மொழியான தமிழில் பிழை இல்லாமல் ஒரு தீபாவளி வாழ்த்தை எழுதி உங்களுக்கு விருப்பமான நண்பருக்கு அனுப்பி பாருங்கள். நீங்கள் அலைபேசியில் பேசி சொல்லுகிற வாழ்த்து உண்டாக்குகிற இன்பத்தை விடவும் அந்த கடிதம் கோடானு கோடி இன்பத்தை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மொழி எழுதப்பட வேண்டும். நீங்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம். உலகத்தில் எந்த மொழியும் குறைந்த மொழி அல்ல. நான் இன்னும் கூட உங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்கிறேன், உலகத்தில் எல்லா அம்மாவும் அழகு, உலகத்தின் எல்லா மொழியும் அழகு. ஆம், உலகத்தின் எல்லா அம்மாவும் அழகு, எங்கம்மா ரொம்ப அழகு. எப்படி எங்கம்மா எனக்கு ரொம்ப அழகோ அதுபோல உலகத்தின் எல்லா மொழியும் அழகு. ஆனால் எல்லா மொழிகளிலும் அழகிலும் அழகான மொழி என் தாய்மொழியான எது? என் தாய்மொழியான தமிழ்னு இவ்வளவுதான் சொல்வீங்களா?
என் தாய் மொழியான தமிழ் சொல்லுங்க. என்ன குச்சம், உரத்த குரலில் நம் மொழியின் பெயரை நாமே சொல்லாவிட்டால் யார் சொல்லுவார்கள்? எதுக்கு மெசேஜ் போடும் போது சாப்பிட போறேன் அப்படின்னு போன்ல மெசேஜ் போட சொன்னா ஒண்ணு தமிழ்ல சாப்பிட போறேன்னு போடுங்க, இல்ல இங்கிலீஷ்ல கோயிங் டு ஈட்னு போடு, ரெண்டுமே இல்லாம SAPPI என்ன மொழி அது? உப்பு முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க, கூமுட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் கூமுட்டை. ஆமா, இது சாப்பிட போறேங்கிற SAPPI போடும்போது அந்த லெட்டர்ல பிக்கு பக்கத்தில் ஜி இருக்கு, இவன் அடிக்கிறான், அவன் சாக போறேன்னு படிக்கிறான். இவன் சாப்பிட போறான்றத அவன் சாக போறான்னு படிக்கிறானா? இவன் சாக போறான் யாரு? ஏன்னா இவன் தான் மொழியை கொன்னான். ஒன்னு கோயிங் டு ஈட்னு சொல்லு, அட தப்பாவது சொல்லு, கம்மிங் டு ஈட்னாவது சொல்லு, அவன் பயந்து ஓடட்டும். ஐ ஆம் கம்மிங் டு ஈட் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விடு. ஐயோ இவன் நம்ம வீட்டுக்கு திங்க வர போறான்னு அவன் ஓடுனா கூட ஓடட்டும். இங்கிலீஷை இங்கிலீஷா எழுது, தமிழை தமிழா எழுது. தமிழும் இல்லாம இங்கிலீஷும் இல்லாம உன்னை எங்கிருந்துடா கண்டுபிடிச்சிங்க? உலகத்தில் எந்த நாட்டிலையுமே எழுதலையடா. அவன் தாய்மொழியில எழுதுறான், இல்ல இங்கிலீஷ்ல எழுதுறான், நம்மால் மட்டும்தான் வேற ஒன்னா எழுதுறான். ஏன்? ஒரே காரணம் தான், தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல, ரெண்டுமே தெரியல. ஒரு A4 சைஸ் பேப்பர் நான் என் சொந்த செலவில் கொடுக்குறேன், எல்லார் கையிலையும் கொடுத்து ஒரு பக்கம் வல்லினம் மெல்லினம் இடையினம் பிழை இல்லாமல் ஒற்று பிழை இல்லாமல் ஒரு பக்கம் தமிழில் எழுதுகிறவர்களுக்கு 1000 ரூபான்னா என் பர்ஸுக்கு, தமிழாசிரியர்களுக்கு கிடையாது, போட்டியில் அவங்கள கேட்கக்கூடாது, சில சில தமிழாசிரியர்களை சேர்க்கவும் சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எழுத தெரியாது, பெரும்பான்மையான தமிழர்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் பலவீனம். ஆமா, தகராறுன்னு எழுத சொன்னா ரூவுக்கு பக்கத்தில் பேனா வச்சுட்டு ஒருத்தன் கேட்கிறான், மாப்பிள்ள என்ன ரூ போட அப்படின்னு, மாப்பிள்ள சொல்றான் பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு. ஆமா, அதுவே சின்ன தகராறுனா சின்ன ரூ போடுங்கிறான். ஆனா தமிழ்ல சின்ன ரூவும் கிடையாது பெரிய ரூவும் கிடையாது. லீவ் லெட்டர் எழுத சொல்லுங்க, எல்லாம் இங்கிலீஷ் எழுதுறான். நான் பேங்க் வேலையை விட்டது காரணங்கள் அது ஒண்ணு. ஆமா, as I am suffering from தான் ஆரம்பிக்கிறான். வேற மாதிரி நம்மளுக்கு லீவ் லெட்டர் எழுதவே தெரியாது. ஏன்னா அது 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் ரைட் எ லீவ் லெட்டர் டு யுவர் டீச்சர்ங்கிறத எழுதி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து 5 மார்க் வாங்கி அதை மயானம் வரைக்கும் பத்திரமா வச்சிருந்து எப்ப லீவ் லெட்டர் எழுதினாலும் as I am suffering from. இது எங்க போயிருச்சுன்னா ஒருத்தன் எழுதுறான் as I am suffering from my brother's marriage. I request you to grant me 2 days medical leave னு எழுதுறான். brother's marriage suffering னு எனக்கு தெரியுது, அது எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு medical leave போட முடியுமா? போட முடியாது. ஒரு பக்கம் எந்த ஃபார்வர்ட் மெசேஜும் இல்லாம சொந்தமா யோசிச்சு தமிழ்ல எழுதிருவியா? நான் இன்றைக்கு சொல்கிறேன், பொறுப்புணர்ச்சியோடு சொல்கிறேன், பெருமிதத்தோடும் சொல்கிறேன், தமிழை இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாது. அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, அது மேற்கே இருந்து வந்தாலும் சரி, அது எந்த நிறத்தில் வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் சரி, மரியாதையான சொற்களை பயன்படுத்துகிறேன், எவர் வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவராலும் தமிழை அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. அழிச்சா நம்மால் தான் அழிப்பான். ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல போய் உட்கார்ந்துருக்கேன், இந்த டேபிள் போட்டிருக்காங்க இதே மாதிரி. அந்த பிரின்சிபால் ஒரு பையனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அது கொஞ்சம் ஓரமா இருக்கு. அவர் அந்த பையன் கிட்ட சொல்றார், எடுத்து நடு சென்டர்ல போட்டுருன்னு.
எனக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அவர்கிட்ட மெதுவாக சொன்னேன், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான். அது என்ன நடு சென்டர் அப்படின்னா, அவர் சொல்கிறார் பழகி போச்சு சார். எனக்கு என்ன தோணுது, இவர்கிட்ட படிக்கிறவன் என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. இவரே இப்படி பேசினாருன்னா இவர்கிட்ட படிக்கிறவன் என்ன ஆவான்? தமிழ தமிழா பேசுங்க, தமிழ தமிழா படிங்க, தமிழ தமிழா எழுதுங்க. ஒருத்தர் போறோம், ஒருத்தர் குறுக்க நிக்கிறாரு, நான் குழந்தைகளுக்கு சொல்றேன் வழி வேணும், என்ன சொல்வீங்க? கொஞ்சம் தள்ளிக்கங்க.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேர்மட்டுமணி 23 மணி காட்சி தலைவர்கள் மணி 23 நேரம் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் வளர்த்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழொலி. தமிழின் நிகழ்ச்சி ஆரம்பிக்கு தாமதமானவைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கின்றது. நற்சிந்தனை நேரம். வணக்க நிகழ்ச்சி முன்னர் இனிமையான காலை பொழுதிலே நற்சிந்தனையோடு உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற முயற்சி அடைகின்றேன். நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நேரத்தில் நற்சிந்தனைகளை வழங்கிக் கொள்ளலாம். அதற்காக அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்கு தெரிந்த இலக்கங்கள் தான் 0031 42 15 40 அல்லது அது வைபர் இலக்கம் இருக்கிற 0031 6 57 74 77 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிற 0031 6 89 86 55 29. அந்த வகையில் நேர்ச்சி ஆரம்பித்து வாழ் இணைந்திருக்க முதலாவது நிலை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: நன்றாக நாள் வெறுக்கும் நான் மறையின் உட்பொருளை

0: ஏ குருவமாகி அற்புத கோல நீடிய அருமனை திறத்துமேலாம் சிவரவியோகம் மாகும் திருச்சிட்டம் பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போட்டி போட்டி திருச்சிட்டம்ல. நன்றி வணக்கம் ஜெகன்.
1: நன்றி வணக்கம். நேசனஞ்சு புது பிரான்ஸ் தொழில்நுட்பம் கேட்டி தமிழி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வடக்கன் தமிழில் நச்சிந்த நேரம் நேர்களை தவிர்க்கும் நமது தொலைபேசி இலக்கம் 0949 48 47 71 என்ற தொலைபேசி இலக்கம் தெளிப்படவில்லை. ஆகவே நீங்கள் 0148 38 32 15 40 என்ற இலக்கத்துக்கும் வைவர் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்களும் இணைந்துள்ளோம். அந்த வகையில் தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிறது. வணக்கம்
2: வணக்கம்.
1: பொங்கையூர் ராஜா நிலம் தானே? நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம். நன்றி. இங்கே தாருங்கள் உங்கள் நச்சிந்தனியை.
2: காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் எல்லாம் இறைவன் செயலெனவும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எனவும் முறம் நம்பிக்கோடும் தன்னம்பிக்கோடும் இறைவனை மனத்துமீறி அர்ப்பணித்து இறைவனை வழங்கி வழிபட்டு முதலும் முடிவும் நம்மை படைத்த இறைவனிடத்தில்தான் உள்ளது என்பதையும் நம்பிக்கையோடு இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நாம் நலமாக வாழ்வதற்கு இறைவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். இறைவன் அன்றிலிருந்து இன்று வரை என்ன செய்தார் என்று உண்மையே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் எத்தனையோ இன்னலுக்கு மத்தியில் இறைவன் தான் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவனை மறந்துவிடக்கூடாது. இறைவனும் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டு வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும் போதும் ஒற்றுமை புரிந்துணர்வோடும் அமைதி பொறுமையோடும் வாழும் போதும் இறையாட்சியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம். இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறைவனை அனைத்தையும் அறிவான். நாங்கள் இதையும் கேட்க தேவையில்லை. நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் தருவதை தந்து கொண்டே இருப்பான். தருவதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழவும் வேண்டும். இறைவனம் முழுமையாக உள்ளத்தோடு அர்ப்பணித்து இறையாட்சியுடன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமாக வாழ்வோம். நன்றி வணக்கம் ஜெகன். மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். அவர் புங்கையூர் ராஜா அணிந்துண்டா தொடர்ந்து பைபுரோடாக அணிந்திருக்கிற திருமதி ராணிசமுத்திர அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
3: காலை வணக்கம் ஜெகன்.
1: காலை வணக்கம். நிலம் தானே?
3: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றி. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நிலமாக இருக்கோம். முந்தைய நாள் மாத்திரமில்லை, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 29 புதுக்காலம் 17 புதன்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 15 இறைவசனம் 10-16 தொடக்கம் 21 சுருக்கமாக சொல்லுகின்றேன். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வளங்கள் ஆயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியா இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தார். எனக்கோ தீராத எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்று மோடு என ஆகிவிட்டீரோ. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு மாத்தா மாத்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மாத்தா மரியா மற்றும் லாசர் இம்மூவரையும் இணைத்து கொண்டாட அழைப்பு விடுகின்றார். நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்பதில் உபசரிப்பதில் வேறுபடுகின்றோம். மாத்தாவின் வீட்டிற்கு இயேசு வந்த பொழுது மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். மாத்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாயிருந்தார். சகோதரிகள் இருவரும் இயேசுவை தங்கள் இல்லத்தில் வரவேற்று அன்புடன் உபசரித்து மகிழ்ந்தது போல இயேசுவை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்று அவர்தான் நம் வாழ்வும் வழியும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வரம் வேண்டுவோம். நன்றி வணக்கம் ஜெகன்.
1: நன்றி வணக்கம். அவர் திருமதி ராணிசமுந்திரனின் தோண்டா தொடர்ந்து நச்சிந்தனை வழங்க வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருக்க பாலன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் பாலன். வணக்கம் பாலன்.
4: கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுத சுவிசேஷம் 14 அதிகாரம் இறை வார்த்தைகள் 6 12 முடி

0: அணைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சந்திரி நிறைவு செய்ய வானிலை இணைந்திருக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன்.
1: வணக்கம் திருமதி குழந்தை.
2: நிலமா?
1: நலம் நலம். நீங்க நிலம் தானே?
2: ஓ, நன்றி நன்றி. நான் நலம். எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லாவீர்களையும் மீன்பிட்டு வாழ்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு, ஒரு மனிதன் வெற்றி கிடைத்த பிறகும் தொடர்ந்து அதே தீவிரத்தோடு உழைத்தால் அவன்தான் சிறந்த மனிதன். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம், ஆனால் உன் மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே பாலாகிவிடும். தேவைகள் இல்லாவிட்டால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவே மாட்டார்கள். நிம்மதியையே ஆன்மீக வழியில் அடைவது எளிது. இருப்பதை வைத்து சிறப்பாய் வாழ்வது திறமை. இல்லாத போது அமைதியா வாழ்வது அருமை. எல்லா விதத்திலும் ஒத்து போவது நட்பல்ல. கருத்து மோதல் ஏற்படும் போதிலும் அது தாங்கிக் கொள்வதுதான் உண்மையான நட்பு என்று கூறி அன்பா விடப்படுகிறேன். ஜெகன், நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நல்லது நேர்களே. நேர்களது பொது பிரான்ஸ் தொழில்நுட்பம் டிஆர்டி தமிழ் தமிழ்வியல் இதுவரை வணக்கம் தமிழ்வியல் நச்சந்தினையோடு இணைந்திருந்தீர்கள். வணக்கம் தமிழ்வியல் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்குரிய ராசி பலனோடு இணைந்து கொள்கின்றார் நமது தமிழகத்தின் பிரபல ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களையும் இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றேன்.
3: ராசி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய பேரை நான் தக்க வச்சுக்கணும், என்னோட பேரை காப்பாத்திக்கணும், இந்த பிரச்சனைகளும் நான் கலந்து கொள்ள மாட்டேன், இதுக்கு நான் உதவி பண்ணி கடைசியில் கெட்ட பேர் வாங்கினதுதான் மிச்சயம். அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப கண்ணியமா இருப்பேன், ரொம்ப பார்த்துதான் பேசுவேன், நீ சொன்னதெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. எப்பவுமே ரொம்ப சிரிச்சு பேசினாலோ, ரொம்ப இறங்கி பேசினாலோ, ரொம்ப வந்து நம்ம வந்து கேஷுவலா இருந்துட்டாங்களோ, அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரச்சனை கிடையாது. அட்வான்டேஜ் எடுத்தா எனக்கு பிடிக்காது, நான் இப்படிதான் ஸ்ட்ரிக்ட் மேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்பவுமே உங்களுடைய பாதைகள்ல கரெக்டா இருக்கணும், உங்க கோல்ல கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்கள் இறைவன் கொடுத்த வரமாக உங்களுடைய பதவி பேர் புகழ் அந்தஸ்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்கும். ஆனா அதற்கு நீங்க முயற்சி எடுக்கிறது, நல்ல முயற்சி எடுக்கணும். ஒருவேளை தப்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவே பேர் கட்டுறதுக்குண்டான தன்மைகளும் உண்டு. சோ இந்த ரெண்டுலையும் இன்றைய கிரக நிலை உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அதனால நீங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்துல பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீயா நானா, நீயா நானா, நீயா நானான்ற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர அதுல தீர்வு இன்னைக்கு கிடைக்காது. அதனால இன்றைய தினத்துல பதவி பேர் புகழ் அந்தஸ்து உயர் நிலைக்கு அடுத்த நிலையுடைய வேலை, அடுத்த நிலையுடைய தொழில், தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது, இதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தங்கள்லாம் உட்காந்து எழுதுறது, இதை வாசிச்சு இந்த தொழில் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்துல உண்டு. நினைச்சது நடக்கும். நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும். இன்றைய தினத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரயாணங்கள் நிறைய இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ரொம்ப அற்புதமான பிரயாணமா இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் பிசினஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கோயில் அர்ச்சகரா இருக்கவங்க, யோகா ஆசிரியரா இருக்கவங்க, சொற்பொழிவாளராக இருந்துருக்காங்க, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி யோகா ஆசிரியரா இருந்திருக்க, தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக குருமார்களாக

0: இருந்துருக்கிறவங்களுக்கு, கோயில் அறக்கட்டளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இது போன்ற வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமா இருந்துருக்கு. அப்பா தாத்தா பெரியப்பா பெரியவங்க செய்த தொழிலையே நான் எடுத்து பண்ற ஹெரிடிட்டியா அதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், மேல எக்ஸாம் எழுதுறது, உயர் பதவிக்காக எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாமுக்கு படிக்கிறது, எஜுகேஷனுக்காக லோன் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்குலாம் ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு வந்து ஒரு 70% நீங்க நடத்துறீங்கன்னா 30% உங்களுடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க பண்ண நல்லது அது வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும், பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இன்றைய தினத்துல எதேனும் ப்ராப்ளம், எதனும் ஐயோ இன்னைக்கு காலையில் இருந்துச்சு என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, என்ன இரிட்டேஷன் பண்றாங்க, அவங்களுக்கு டைம் சரியில்லை, அதை உங்ககிட்ட வந்து உங்களுடைய நல்ல விஷயத்தை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணீங்கன்னா இந்த சாதகமான நாளை உங்களால அனுபவிக்க முடியும். இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, சக்தியை கொண்டு செயல்படுங்க, வெற்றி வழிபாடாக மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தொழிலாக எடுத்துக்கோங்க. அதாவது பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும், கௌரவமான நாளா இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவங்களை பத்தி பேச வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், மனதில் நினைக்கிறத பர்ஃபெக்ட் கரெக்ட்னு நினைக்க வேண்டாம், நான் கரெக்ட் நீங்க தப்புன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாம். ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா முழுசா அதை லிசன் பண்ணுங்க, கேளுங்க. அது மற்றவர்களை பத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா கேட்காதீங்க, அவர்களை பற்றி இருந்ததுன்னா கேளுங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி கிண்டல், கேலி, இரவு நேர பிரயாணங்கள், தெரியாத தொழிலுக்காக ஈடுபடுறது, தெரியாத விஷயத்துக்காக செயல்படுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்துல ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் அதே போன்று பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக மற்றவர்களுக்கும் சேர்ந்து சாதகமாக 50-50 வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இன்றைய தினம் வந்து இருந்திருக்கு. அந்த நாள் குறிக்கிறதுக்கு போய் ஜோதிடரை பார்க்கறதுக்கு, அர்ச்சகரை பார்க்கறதுக்கு ரொம்ப சிறந்ததான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். மற்றவர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் விற்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, என்னுடைய காரியம் இருக்குன்னு மற்றவங்க கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவர்கள் மூலமா அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்களே, ரெஃபரன்ஸ் மூலமா அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பாதகம்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்து, ரொம்ப பிரச்சனை இருந்தாலும் அது பக்கத்திலே போகப்படாது. இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல கண்டிப்பா பல விஷயங்கள்ல வெற்றி உண்டு. எதிரிகள்ட்ட கவனமா இருக்கணும், பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தெரிந்தே ஒரு விஷயத்த தப்பு பண்ணப்படாதுன்னு சொல்லுவாங்களா அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. மறைமுக எதிரிகள் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வேலையில எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறது. இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்வியூல ஜெயிச்சு வந்துடுவீங்க. நான் வெளிநாடு போனோம், அதாவது அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க கிளியரா இருந்துட்டீங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட்டா ஃபோக்கஸ்டா இருந்துட்டீங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லா உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இல்லையா, அதை பார்த்து உட்காந்து திட்டாமல் உட்காந்து தெளிவாக பேசி இது இப்படி தான், இது இப்படி தான், ஏன் அப்பா கஷ்டப்படுறோம், ஏன் அம்மா கஷ்டப்படுறோம், ஏன் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம், இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தை மறக்க முடியாத ஒரு ஞாபகம் ஃபேமிலியில் ஏற்பட்டும் இல்லையா, ஒரு கசப்பான சம்பவம் அதுவும் ஞாபகத்துக்கு வரும், ஒரு நல்ல விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான், வெற்றி தினம் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்துல. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையில நான் போய் ஒரு டாக்டரை பார்க்கறேன், அவங்க சொன்ன சிகிச்சைகள்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன், இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு. ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கல சார், இட சம்பந்தமான விஷயம், பா பா பா பா நான் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் மாறு. இந்த பெசாம இந்த இடத்த என்னோட குழந்தை கொடுத்துள்ளான்னு மனைவி பேர்ல மாத்திடலான்ட்டுருக்கேன், கணவர் பேர்ல மாத்திடலான்ட்டுருக்கேன், இது போன்ற விஷயங்களும் இருக்கும். நம்பி ஏமாந்தது இருந்துன்னு பாத்தீங்களா, அதெல்லாம் நினைவுக்கு வரும் இன்றைய தினத்துல. இவங்களை நம்பி ஏமாந்து இந்த காசு போயிடுத்து, எப்படி வாங்கலாம் இப்படிங்கிற யோசனைகள்லாம் இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். வேலையை விட்டு இடமாற்றம் பண்றது கூட, வேற வேலை மாறுறது கூட யோசிப்பீங்க. உன்னை பிடிச்சிட்டு உன்னை விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. புலராசி நண்பர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். எழுத்துப்பூர்வமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா நீங்க எழுத்துப்பூர்வமான வேலைகள் அந்த மாதிரி டைப்பிங் கம்ப்யூட்டர் டைப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிசிஏ படிச்சுட்டு இருக்கோம் பிஜி டிசிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், டெக்னாலஜி சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், அதுமாதிரி டீச்சிங் லைன்ல இருந்துருக்க ஸ்டேஷனரி சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி டீச்சராக இருந்துருக்க ஹெச்ஓடியா இருந்துருக்க ப்ரொஃபஸராக இருந்துருக்க கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு காலேஜில் பண்ணி அட்மின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், மற்றவங்களுடைய ஏதேனும் ஒரு தூண்டுதல் மூலமாக உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மடியில கனம் இருந்தால் வெளியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த விதமான கவலையும் இல்லாம தைரியமா நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை எந்த விதமான பாதிப்புகளும் பாதிக்காது. ஆனாலும் இன்றைய தினத்துல யார்ட்டையும் பேசும்பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும், போன்ல பேசும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும், பிறரை பத்தி எடுத்து சொல்லும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க நம்பிக்கை ஊட்டுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க சொல்லுங்க, அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப பார்த்துதான் பேசணும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வரத்தை தரும் அற்புத வழிபாடு. இன்றைய தினம் அலைச்சல்கள் கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும், பணவரவுகள் கூடி வரும். ஒரு விஷயத்துக்காக நீங்க பிரயாணம் பண்றீங்க, இந்த காரியத்துக்கு போனா எனக்கு பணம் வரும், எனக்கு வந்து இந்த காரியத்துக்கு போனா எனக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்துக்கு போனா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்துல போனா நான் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அமையும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இன்றைய தினத்துல வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினத்துல உட்கார்ந்து பேசுறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குள்ளான அற்புதமான நாளா இருக்கும். ஃபேமிலியில இந்த பாயிண்ட் பாயிண்ட் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு, ஸோ நான் இந்த மாதிரி முடிவெடுக்க போறேன், இனிமே இப்படி எல்லாம் நான் பிளான் பண்ண போறேன்னு பேசுறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொத்து வித்து அந்த சொத்து மூலமா வரக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்றது, அதே மாதிரி அதை எப்படி தொழிலுக்காக பயன்படுத்துறது போன்ற விஷயங்களுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அடமான வச்ச நகைகள்லாம் மீட்டுறதுக்குண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. இன்றைய தினத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். குழந்தைய பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவிடுவே. சில நேரம் ஹோட்டல்ல போன உடனே பக்கத்துல இருக்கிறத பாப்பேன் சாப்பிடறதுக்கு, ஆஹா அப்படின்னு கேட்பேன், என்ன சார் அப்படின்னு கேட்பேன், திருப்பி சார் அது என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டா, ஐயோ அது என்னப்பா சாப்பிடுறாங்க அதே கொண்டு வா எனக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவா புரிஞ்சுக்காம, அதாவது நீங்க காமிக்கக்கூடிய சில விஷயம் நீங்க பேசக்கூடிய சில விஷயம் சில பேருக்கு புரியாம இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் எனக்கு எங்கீங்க அப்படின்னு நினைச்சா, நீங்க எதேனும் இன்னைக்கு விதை போட்டா அது செடியா முயற்சி உங்களுக்கு காரியம் நடந்துடும் ஃபியூச்சர்ல. அதனால இன்னைக்கு எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கிறதான் தப்பு. இவர் சொல்லிட்டார் பணம் வரும், அதனால உட்காந்த இடத்துல முயற்சி பண்ணணும், தொழில் பண்ணணும், அதுக்கு கஷ்டப்படணும், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு 100% இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினம் சாதகமா இருந்துட்டு இருக்கு. எந்த காரியத்தை பயந்துக்காங்க, தைரியமா அந்த காரியத்துல செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி உண்டு. பெத்தவங்க சொல்றத கடைபிடிக்கணும், வண்டியில வேகமா போகாத போகக்கூடாது, இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப கேர்ஃபுல், இவாட்ட பேசுறதுல கேர்ஃபுல்லா இரு, எப்ப பார்த்தாலும் யார்ட்டையும் பேசவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லப்படாது. அவங்க சொல்றத கவனித்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும், சில பேருக்கு இன்னைக்கு அப்படி ரொம்ப டல்லா இருக்கும், சில பேருக்கு இன்னைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும், சில பேருக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருந்துட்டு இருக்கா, டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நாள் போற போக்குலயே நீங்களும் போறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கெட்டதா இருக்கா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நாள் நன்னா இருக்கா, அப்பாடா இன்னைக்கு லக்கி நாளா இருக்கு, பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய தினத்துல உண்டு. ஆக இன்றைய தினத்துல நாள் போற போக்குலயே உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய விஷயங்களையும் மாத்திக்கிறது நல்லது. நல்லதை மட்டும்தான் பண்ணணும், நல்லதை மட்டும்தான் கடைபிடிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். டக்குன்னு நீங்கள் இதை நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த இதை சாப்பிட சொன்னாங்க, அதை பண்ண சொன்னாங்க, இதை பண்ண அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு தோணி இது ரைட்டுன்னு படுது, நாலு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு இந்த தினத்துல பண வரவுகள் உண்டு. அதுலயே சில விஷயங்கள் விரயம். விரயம்னா ஒரு இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா செலவு பண்ணிட்டேன். அதாவது 10 ரூபா சப்ஜெக்டுக்கு இங்கிருந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு போய் நான் போனேன் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க, போய் அப்படி ரிலாக்ஸ்டா மைண்ட் ஃப்ரீயா இருந்தது இல்ல, வண்டி பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை அறியாம செலவாகக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட், இது சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நடைபெறக்கூடிய சர்ஜரி. மருத்துவர் வந்து ஒரு சர்ஜரி சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க, ஒரு IVF சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறீங்க. இதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் யாராவது நம்பினீங்கன்னா அவங்க ஏமாத்தப்படும், அது வந்து ஏமாத்திடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் லாபத்தை நோக்கிய செயல்கள் இன்றைய தினத்தில் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு லாப விஷயமா நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன், இதை கொடுத்தா திருப்பி வந்து எனக்கு இது வரும் அப்படி கொடுக்க வேண்டாம். கடன் கொடுக்கறது தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. யாருக்கேனா ரொம்ப முடியல, மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். அது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய மன திருப்தியாக இருந்துருக்கும். இந்த வீண் விரயங்கள்னு சொல்லுவாங்க, அதுக்குண்டான காலமாக இருக்கும். அதனால சுப விரயமாக ஏதாவது பண்ணிக்கிறது கூட இந்த தினத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். ரொம்ப அதிக முதலீடுகள்லாம் போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தா ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட்டாக கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி மட்டும் இருக்கணும், முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். இன்னைக்கு செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் சில நேரம் உங்கள் மனசுலேயே அது தோல்வியாகிடும் நினச்சா கூட அது வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படம் எடுத்துட்டு இருக்கிறவங்க அல்லது உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மீட் பண்ணுறவங்க, அதெல்லாம் கைகூடி வரும், பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மூத்த சகோதர சகோதர அண்ணா அக்கா அவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டு இருக்கு. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு எல்லாமே நடக்கும் மகேஷ் சொல்லிட்டார், கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் உட்காந்து செயல்பட்டாதான் அந்த காரியங்கள் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதற்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம்.
1: நேர்களது வரை 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை கேட்டீர்கள். தோத்து வழங்கினார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நேரம் 8:50 காட்சி தில் 7:50 நேரில் இணைந்திருப்பது பிரான்ஸ் நிறைய பாகம் சாட்டி தமிழில் வணக்கம் தமிழில் தொடர்கின்றது.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று 29 ஜூலை மாதம் 2026 இன்று பிறந்தநாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் எமது இணைய கழகத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நட்புகளின் நற்காரியங்களில் இடம்பெற்றால் அவர்களை வாழ்த்திச் செல்லாம். அதற்காக அழைப்பு கழுத்த வண்டி தொலைபேசி இலக்கம் 7031 43 42 15 40 நமது 7031 39 41 47 71 தொலைபேசி இலக்கம் தொலைப்படவில்லை என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லது நமது வைபர் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்கள் இருக்கிற 7031 60 57 74 27 இது வைபர் இலக்கம். அல்லது 7031 6 89 86 55 29 வாட்ஸ்அப் இலக்கத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: மீண்டும் இன்று பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் டிஆர்டி தமிழ்வழி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் தமிழ்வழியில் தொடர்கின்றது இன்றைய முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். துணை மருத்துவ பட்டதாரிகளை அரச சேவையில் இணைத்துக் கொள்வதில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இலவச கல்வியை சீரழிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த ஆறு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த கட்சிகளின் பிரதிகளுக்கும் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு எதிரிடம் 3 திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினாலே நாடு இதுவரை நட்பேருடன் பயணித்துள்ளது. தற்போதைய சூழலில் விகாரைகளில் இருக்கும் மகாசங்கத்தினர் கொழும்புக்கு வருகை தந்து மாநாடுகளை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று இலங்கை சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணியின் ஆலோசகர் சுமுது மதுரங்க குறிப்பிடுகிறார். நீதிபதிகளின் வயதெல்லிய நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். அதனால் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜேசகர குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நீதித்துறை அமைப்பை ஒரு நியாயமான நீதி வழங்கல் கட்டமைப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய அத்தியாவசிய தேவை நிலவுகின்ற போதிலும் தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய சீர்திருத்தங்களை செய்யாமல் தன்னிச்சையாக செயற்பட்டு வருவதாக மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லகுரு வீரசேகர அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2 மேற்பட்ட சிறைத்தன்மை வழங்கப்படக்கூடிய குற்றத்துக்காக 6 மேற்பட்ட சிறைத்தன்மை விதிக்கப்பட்டால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும் என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக பேராசிரியர் மற்றும் சட்டத்தரணி பிரதிபா மானாமோ கோவோ குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் அனுமதியின்றி ஊடுருவி உணர்திறன் மிக்க தகவல்களை திருடும் அபாயம் காணப்படுவதால் அது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு பாராளுமன்ற பிரதானிகளுக்கு அறிவித்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதனையும் மனுதாரரான சுயசலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்திருக்கிறார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் ரிட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல முடியும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுவரித் கெரத் மன்றில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். இலங்கையின் முன்னணி வணிக குழுமங்களில் ஒன்றான ஜோன் கில்ஸ் ஹோல்டிங்ஸ் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற உணவக பிராண்டான வெண்டிஸ் உணவகத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக அறிவித்திருக்கிறது. இலங்கையில் நிலவும் யானை மனித மோதலை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மூங்கில் உயிரி வேலிகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி உதவிகளை வழங்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. கம்பளை கீரப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 52 நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பானாந்துறை வாலனை ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. லஞ்ச புலனாய்வு பணியகத்தால் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட தென்மாகாண சபையின் இரண்டு முன்னாள் பிரதி பிரதான செயலாளர்களை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடலவத்த பகுதியில் முல்லேரியா போலீஸ்லிய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 116 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்றும் இடம்பெற்ற வீதிபத்துகளில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். பானந்துறை கடற்கரை பகுதியில் நீலவண்ண ஜெல்லி மீன் எனப்படும் நச்சு உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய நீர்வள திணைக்களம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதோடு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது. நாட்டின் பல மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதோடு சில பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தம்புள சந்தைக்கு வழங்கப்படும் மரக்கறிகளின் மொத்த விநியோகம் சுமார் 2 லட்சம் கிலோகிராம் அளவு குறைந்து விட்டதாக அங்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலத்தின் வர்த்தக சங்க தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெர்மனியின் நோர்த்ரைன் வெஸ்ட்பால் மாகாணத்தில் உள்ள ஹாம் நகரில் தமிழர்கள் வழிபடும் காமாட்சி அம்பாள் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின் மேயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. கோவிலுக்கு சென்ற ஜெர்மனி அதிபர் பேசுகையில் ஜெர்மனியின் மத தன்மையின் முக்கிய அங்கமாக அங்குள்ள இந்து சமூகத்தினர் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ புதிய கதிரேசன் கோவிலின் வருடாந்த ஆடிவேல் ஊர்வலம் நேற்று மாலை அலரி மாளிகைக்கு முன்பாக வருகை தந்தது. இதன்போது வேல் ஊர்வலத்துக்கு பிரதமர் அலுவலகத்தின் சார்பாக பூச வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்ட நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய கலந்து சிறப்பித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழகத்துக்கு இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கனஅடி காவிரி நீரை திறந்துவிடுமாறு கர்நாடக மாநிலத்துக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று பாரதிய ஜனதா அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளார்கள். இந்திய எல்லையில் 11 அதிநவீன J20 ரக போர் விமானங்களை சீனா புதிதாக நிலநிறுத்தியுள்ளது. இந்த தகவல் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இந்திய எல்லைப் பகுதிகளில் சீனா தனது ராணுவ பலத்தை தொடர்ந்து அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்வு முறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதத்தை நடத்தியிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அனுமதி தேர்வு வினாத்தால் கசிந்ததை தொடர்ந்து இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமையாளர்களின் பாதுகாவலரை மத்திய கல்வி அமைச்சராக மத்திய அரசு நியமித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவின் வாரணாசியில் 5 வயது சிறுவனின் அந்தரங்க உறுப்பில் தகிக்கும் கத்தியால் சூடு வைத்ததாக ஒரு ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்நிய முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை தாய்நாட்டுக்கே திருப்பி அனுப்புவதால் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு குறைந்து வருவதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை கொண்டுவரப்பட்டாலும் இன்னும் கனவாகவே நீடும் தங்களது கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலாவது தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் உள்ளார்கள். பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் கோரி வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக அரசு அருங்காட்சியகம், உயிரியல் பூங்கா, பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருகிறது. நாகப்பட்டினம் பெரிய கடை வீதியில் 2 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாததால் வரிப்பணத்தை வீணடிப்பதாக நகராட்சி நிர்வாகம் மீது புகார் எழுந்துள்ளது. சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்க 4 வழி சாலை அமைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள புதிய சட்டசபை உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகத்தின் 7வது மாடியில் இருந்து விழுந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நானக் ராம் குருஜி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மற்றும் எண்ண தளங்களுக்கான ஒழுங்குமுறை குறித்து விவாதிப்பதற்காக தங்கள் முன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி மெட்டா, கூகுள், எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிகள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அழைப்பாணையை அனுப்பியுள்ளது. உள்நாட்டு தேவை அதிகரிப்பால் யூரியா இறக்குமதி 83%, டை அமோனியம் போஸ்பேட் இறக்குமதி 36% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கருங்கடலில் நடைபெற்று வரும் தாக்குதலுக்கு மத்தியில் உக்ரைன் அருகே சிக்கி தவிக்கும் கப்பலில் 13 இந்திய மாலுமிகள் இருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களின் நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததால் விதிக்கப்பட்ட அபராத கட்டணத்தின் மூலம் 2025-2026 நிதியாண்டில் தனியார் வங்கிகள் 4,948 கோடியும் பொதுத்துறை வங்கிகள் 2,138 கோடியும் வசூலித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,5,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,155 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வடகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சி படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபதியம் தெரிவித்திருக்கிறது. அவற்றை தடுத்துள்ளதாக அமெரிக்க படை தொடர்ந்து விழிப்பில்லையில் இருப்பதாக அது குறிப்பிட்டிருக்கிறது. 4 புவியீர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் தாக்கியதாக நம்பப்படுகிறது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கடந்த ஜனவரியில் உச்சத்தை அடைந்த நிலையில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட இருவருக்கு தூக்கு தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்கள் இருப்பதாக கூறி சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட புதிய மனித உருவ ரோபோக்களை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக டிரம்ப் நிர்வாகம் நேற்று அறிவித்திருக்கிறது. இந்திய எல்லையொட்டி அமைந்துள்ள கிழக்கு நேபாளத்தின் சன்சாரி மாவட்டத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் காவல்துறையினர் உட்பட 12க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிராந்திய பேரவை தேர்தலில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கிடையே ஏற்பட்ட வன்முறையில் 14 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் எபோலா தொற்று பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆசிய நாடுகளில் இயங்கி வரும் இணையவழி மோசடி மையங்களின் பணிகளுக்கு சட்டவிரோதமாக மனிதர்கள் கடத்தப்படுவது கணிசமாக தொடர்ந்து அதிகரித்து செல்வதாக ஐக்கிய நாடுகளின் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள 100க்கணக்கான போயிங் 737 MAX விமானங்களில் பயணிகளுக்கான இருக்கைகள் தவறாக பொருத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க தேசிய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த குறைபாடு சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தன்மீது தொடரப்பட்ட 1,000 வழக்குகளுக்கு தீர்வு காண 5.5 பில்லியன் டாலர் வரை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறது. டொல்கம் அடங்கிய குழந்தைகளுக்கான பூசுமாவு உள்ளிட்ட பொருட்கள் கற்பப்பை புற்றுநோய் ஏற்படுத்தியதாக நிறுவனம் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. சமீப காலமாக செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி உலகையே ஆச்சரியத்தில் ஆட்டி வருகிறது. மருத்துவம் முதல் விண்வெளி வரை AI-யின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆனால் இதே AI மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடும் என்று பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகிறார் தொழில்நுட்ப ஜம்பவான் எலான் மஸ்க். அதனை மீண்டும் அவர் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார். ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட நெருக்கத்தில் குறைந்தது 13 பேர் இறந்து போனார்கள். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 100 அதிகமானோர் இறந்து போனார்கள். வெனிசுலா நிலநடுக்கத்தின் இடிபாடுகளிலிருந்து 29 நாட்களுக்கு பிறகு ஒரு நாய் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் உடல்களை புதைக்காமல் வைத்திருந்து தவறான அஸ்தி கலசங்களை ஒப்படைத்த ஈமைச்சடங்கு நிறுவனத்தின் வழக்கு இங்கிலாந்தை உலுக்கியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளரின் ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சூனம் உத்தம் பாஸ்கர் கிமான்சு தில்லனினை நேற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறது. சர்வதேச செஸ் சம்மேளனம் சார்பில் உலக செஸ் சாம்பியன் போட்டி வருகின்ற நவம்பர் 25 முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 388.18%, இந்திய பிரமதியில் 109.15%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.14%, இந்திய பிரமதியில் 95.73%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.13%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445.67%, இந்திய பிரமதியில் 127.32%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.80%, இந்திய பிரமதியில் 67.94%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் ராஷலா கோடைசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையில தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாட்சியத்திலுக்கு வந்துடும்.
2: பிபி கிருஷ்ணகரை இருக்கு,
3: அங்கு போய் பார்த்தோம். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போ.
4: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர். தொலைபேசிலக்கம் 01 40 57 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: முதன்மை செய்தியோடு நிலவுக்கு வந்தது. இன்றைய வணக்கம் தமிழர், இன்றைய வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் 9:14 கிழக்கில் 8:14 உடனே இணைந்திருப்பது பிரான்சின் தொழிலப்பாகும். டிஆர்டி தமிழொலி, தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

காலை புந்த நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது இங்கிதமான வந்தனங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலைப்பந்தல் நிகழ்ச்சியூடாக நீங்கள் முனைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் பாடல்களை கேட்டு மகளால் அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-43-32-15-40. நமது இன்னொரு தொலைபேசி இலக்கமாகிய 03-1-51-48-41 என்ற தொலைபேசி இலக்கம் தற்காலிகமாக செயற்படவில்லை என்பதை நீங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் 01-48-32-15-40 என்ற இலக்கத்தில் அல்லது நமது வைபர் இலக்கமான 03-6-50-74-74 அல்லது நமது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது. வாட்ஸ்அப் இலக்கமானது 03-6-89-86-55-29. இப்போது மூன்று இலக்கத்திலும் நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது யார் இணைப்புக்கு முயற்சிக்காதீர்கள். பின்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட பின் நீங்கள் இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த விதமான இணைச்சியை ஆரம்பித்து வைக்கும் வாழ்நிலை இணைந்திருக்கின்ற முதலாவது என்பவை இப்பொழுது அன்பாக வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர் தனது இணைப்பை துண்டித்திருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து

0: காலப்பு நிலையத்திற்காக திறந்து பயப்படுவாங்க கணேசர்களை நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் நல்லதானே?
1: நலமா இருக்கிறோம், மிக
0: நலமாயிருக்கிறோம்.
1: சக்கரம் படத்திலிருந்து காசியை தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியும்,
0: அது தெரியும் அப்பா.
1: நல்ல பாட்டு.
0: காசியை தான் கடவுளப்பா,
1: கடவுளுக்கும் தெரியுமாப்பா.
0: கடவுள் தெரியும் என்ன காசு முக்கியம் வேண்டு?
1: தெரிந்த
0: காசு மட்டும் முக்கியம் இல்லையே இல்லையா?
1: ஓ,
0: காசு தேவைதான் வாழ்க்கைக்கு. ஆனால் வாழ்க்கையே வாழ்க்கைக்கு காசு தேவைதான், ஆனால் வாழ்க்கையே காசாக இருக்கக்கூடாது.
1: அப்படி இருக்கக்கூடாது, காசு தேவை தான், வாழ்க்கையே காசுண்டா பெயிண்ட் அவ்வளோ தான் ஒன்று செய்யலாம்.
0: சரி, எப்படி போகுதுன்ற நாள் உங்களுக்கு?
1: இந்த பொழுது போகுதும், மத்தியானம் அப்பியாசம் இருக்குது, தண்டு போகணும் போயிட்டு இப்போ வர்றது வந்து இந்நேரம் நேரம் கடையில் போறது அப்படி போகுது போகுது.
0: எப்படி காலையில் நேரம் இருக்கிறது?
1: காலையில் நல்ல நெல் சூப்பராக இருக்கு.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை திருத்தோடு சிறப்பித்தமைக்கு நன்றிகள். முன்ன சந்திப்பா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
0: அவர் திரு கணேஷ் அவர்கள் அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வானிலைகளில்

0: சரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிற
1: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா, இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் 9:24 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலைப்புந்தன்றல். காலைப்புந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடக இணைந்திருக்கிற கமலமணி அவர்களை இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்,
3: எப்படி நலமா இருக்கிறீர்களா?
4: நாங்களும்
3: நலமாகவே இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் வந்திருக்கிறீர்கள்?
4: என்
3: மனசு ஒன்றுதான் உன் மீது ஞாபகம் என்று பாடல கேட்கிறீர்கள். சரி, இன்று என்ன என்ன செய்கிறதா முடிவெடுத்திருக்கிறீர்கள் இன்று காலை பொழுதிலே?
4: இன்றைய காலை பொழுதுல உங்க காலை இதுகளை முடித்து கொண்டு இருக்கா, கடைப்பக்கம் போய் வருவோம் யோசிக்கிறோம்.
3: கடை என்ன, தூரத்துக்கா இல்லை பக்கத்துல கடைகளுக்கு? சரி, அப்ப சமையல் எல்லாம் நேற்று முடிச்சாச்சு?
4: சமையல் நானே இருந்தானே பாப்பா
3: சமைச்சவர்களா இருந்தா இல்ல லாட்சப்பல் சாப்பிட்ட போறீங்க?
4: அப்படி ஒரு நினைப்பு,
3: அப்படி ஒன்று இருக்கு. என்ன இனி ரெண்டு பேர் கணிச்சா, ரெண்டு பேர் கணிச்சு வைக்கிற வகை லாட்சப்பல் ஓடி வாக்க சாப்பிட்டு நல்ல சாப்பாடு.
4: பெரிய
3: விடுமுறை காலம் பெரிய பிரச்சனை இருக்கும். இந்த போயிருந்தங்கள் போக்குவரத்துல வேலை நடக்கும். இன்று காலையில் கூட எனக்கு அதான் பிரச்சனை, இந்த ரோட்டில் வேலை செய்ய, ரோட்டில் வேலை நடக்கிறதால மிக தாமதம் ஆகிவிட்டது. நானும் வேற அதுக்கு இந்த நன்றிகள் உங்களுக்காக. நீங்கள் கேட்ட பாடலை தருகின்ற நன்றி, வணக்கம். அவர் திருமதி கமலமணி இணைந்துள்ளார். அவருக்காக அவர் விக்கேட்ட அந்த பாடல் இதோ வானிலைகளில்.

0: மற்றும் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நேரம் 8:32 நிகழ்ந்திருப்பது பிரான்ஸ் தொழிலிருப்பாகும். டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தந்தல் நிகழ்ச்சி. காலை பூந்தல் நிகழ்ச்சி நீங்கள் இணைந்துள்ள அழைப்புகளை தொழில் தொலைபேசி இலக்கம் 33-1-38-32-15-40 வந்து மத்திய தொலைபேசி இலக்கமான 33-9-51-48-47-71 என்ற இலக்கம் தற்காலிகமாக தொலைப்படவில்லை என்பதை நீங்கள் கருத்தாக நீங்கள் முயற்சிக்கிறார்கள். அல்லது வைபர் இலக்கம் இருக்கிற 33-6-50-74-27 என்ற வைபர் இலக்கத்தில் அல்லது 33-6-89-86-55-29 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்தாலும் இப்பொழுது வைபர் மற்றும் தொலைபேசியில் அனுப்பியவர்கள் காத்திற்காக முயற்சித்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு முயற்சி நீங்கள் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினால் தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: நலம் தானே? நலமா இருக்கு.
3: நீங்கள்?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
3: நன்றி வணக்கம்.
2: அவர் புங்கையூர் ராஜா அணிந்தார். அவருக்காக அவர் விக்கெட் அந்த பாடல் இதோ வாழ்நிலையில் பாபுதிரையில் இருந்து.

0: அரசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: நேரம் 9:19 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பொந்தன்றல். காலை பொந்தல் நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் நம்புறோம் என்பதை நீங்கள் கடியிருக்கின்றேன். உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்விக்க காலை பொந்தன்றல். காலை பொந்தல் நிகழ்ச்சிக்காக திறந்த வைபரோடாக இருந்திருக்க சதீஷ் அவர்களை வாழ நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ்.
2: வணக்கம், நான் சதீஷ் பேசுகிறேன்.
1: நலமா இருக்கீங்களா சதீஷ்? நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் உணர்ந்திருக்கிறீர்கள்?
2: சின்ன தம்பி படத்திலிருந்து ஒரு பாடல் கண்டுள்ளேன். எப்பவுமே
1: சின்ன தம்பி படம் பாத்தீங்களா?
2: ஆமாம்.
1: எத்தனை நேரம் பாத்தீங்க?
2: நான் குழம்பு 3 பார்த்தேன்.
1: குழம்பு தியேட்டர்ல பாத்தீங்க?
2: ஆமாம்.
1: எந்த தியேட்டர்ல?
2: குழம்புல கொட்டாஞ்சேரியில இருக்கிற தியேட்டர் உண்டு. பட் அது இதை
1: ஒரு வரது தியேட்டர்ல பார்த்தேன். திருப்பி திருப்பி அந்த காலம் படம் பிடிச்சிருந்தது.
2: ஆமாம்.
1: பிரபா பிடிச்சா குஷ்பா பிடிச்சதா? அவர் சதீஷ் கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்நிலையில்

0: நேரம் 9:45 காட்சி 8:45 இருப்பது பிரான்ஸ் நிலப்பகம் டிஆர்டி தமிழடி தமிழை இடம் பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்று. காலை பூந்தன் நிகழ்ச்சிக்காக திறந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த அன்பு வணக்கம்.
1: என்ன
0: பாடல கேக்குறீர்கள்?
1: நான் வந்து நன்றி சொல்லி பாடுவேன்.
0: நன்றி சொல்லி பாடுவேன் பாடலை கேட்கறீர்கள். எப்படி இருக்கா நோர்வேல காலநிலையெல்லாம்?
1: காலநிலை பதினெட்டு குளிருதுதான். இரவு வரும்போது சரியான குளிரா இருந்தது. அங்க 38 நின்றுட்டு வந்தது, இங்க வந்து 18 ஆச்சு. இரவு ராத்திரி என்ன குறைவா இருந்திருக்கும், இப்ப 18.
0: இரவு எங்கேயும் இதை விட கொஞ்சம் குளிரா இருக்கு. மற்றபடி
1: குளிர தேங்கி விட்டது.
0: நன்றி. என்ன கடுமையான வெயில் என்று சொல்லியிருக்காங்க, தெரியல பாப்போம்.
1: என்னது
0: இன்று இங்கே கடுமையான வெயில் என்று சொல்கிறார்கள், பாப்போம்.
1: கேள்விப்பட்டனா?
0: அவர் திருமதி சித்ராபவன் இணைந்துள்ளார் நோர்வேல இருந்து. அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ சேவகந்திரையில் இருந்து.

0: நேரம் 9:51 காட்சியில் 8:51 நிகழ்ந்திருப்பது பிரான்ஸ் தொழிலிருப்பாகவும் கேட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தன கலவை நேச்சில் இருக்கிற இருவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். ஆகவே யார் முனைப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து பயபுரம் அடைந்திருக்கின்ற மூத்தி அவர்களை வல்ல இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் மூத்தி.
1: வணக்கம் ஜெயன்.
0: நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி. உங்களோட பின்லாந்துல எப்படி காலநிலை? பின்லாந்து காலநிலை எல்லாம் எப்படி இருக்கு?
1: காலநிலை நேற்று முழுக்க மழை, இன்றைக்கு நல்ல வெயில் அடிச்சது. ஆனா 15 மேல போகுதில்ல வெப்பம்,
0: வளம்பு ஏறுதில்ல.
1: இல்ல, அதாவது இந்த சமர்ல வந்து 2 முறையோ 3 முறையோ தான் ஒரு 25 வந்தது.
0: அவரே பிரான்ஸுக்கு வாங்க, நல்ல வெயில பார்க்க வேண்டாம்.
1: ஐயோ கடவுள்,
0: அனுபவிக்கிறது. அவர் மூத்தி இணைந்துள்ளார். மூத்தி விரும்பி கேட்ட பாடல் கௌரவ திரையில் இருந்து.

0: நேரம் 9:57 கழிச்சு 8:57 என்ற நேற்று நிறைவு செய்ய வாழ் இணைந்திருக்கு நடத்தினர். வணக்கம் ராஜலிங்கம். நிலமா இருக்கா ராஜலிங்கம்?
1: நாங்கள் நிலம் தங்களை நிலமா இருக்கு.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க? வாழ்த்துங்கள் பாடுங்கள் என்ற பாடல் புதிய படத்திலிருந்து. சரி, உங்களுக்காக அந்த பாடலை முழுமையாக தர முடியாது, மன்னித்துக் கொள்ள வேண்டும். 61 சிறப்பித்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் ராஜலிங்கம் அடைந்துள்ளார். ராஜலிங்கத்துக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் புதிய வார்ப்புகள் திரையிலிருந்து இளையராஜா நிசையில்.

ஒலிக்கிற இந்த பாடலோடு நிறைவு காண்கின்றது இன்றைய காலை பொந்தன்றல். காலை பொந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சி செய்யப்படுத்திக் கொண்டிருந்த தமிழர் அனைத்தும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி 308 தமிழ் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து மது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். காங்கேந்துறை துரித விரைவு தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியாங்குடை தொடர்ந்து நிலையத்தில் பழுதடைந்து நின்றதால் பயணிகள் பெரும் தாமதங்களையும் நெரிசலையும் சந்தித்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியம் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரான சிவராஜா அனோஜன் தொடர்பான நிலைமையை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரத்னானே சைமா என்று அழைக்கப்படும் சந்தேக நபர் உட்பட மூவர் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் நாவலப்பட்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளராக ஆனந்த அழுத்கமே நியமிக்கப்பட்டிருக்கிறார். துணை மருத்துவ பட்டதாரிகளை அரச சேவையில் இணைத்துக் கொள்வதில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இலவச கல்வியை சீரழிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த ஆறு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த கட்சிகளின் பிரதிகளுக்கும் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினாலே நாடு இதுவரை நட்பேருடன் பயணித்துள்ளது. தற்போதைய சூழலில் விகாரைகளில் இருக்கும் மகாசங்கத்தினர் கொழும்புக்கு வருகை தந்து மாநாடுகளை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று இலங்கை சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணியின் ஆலோசகர் சுமுது மதுரங்க குறிப்பிடுகிறார். நீதிபதிகளின் வயதெல்லியை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். அதனால் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜேசகர குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நீதித்துறை அமைப்பை ஒரு நியாயமான நீதி வழங்கல் கட்டமைப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய அத்தியாவசிய தேவை நிலவுகின்ற போதிலும் தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய சீர்திருத்தங்களை செய்யாமல் தன்னிச்சையாக செயற்பட்டு வருவதாக மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லகுரு வீரசேகர அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்துக்காக 6 மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும் என்பது அரசியல் அமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக பேராசிரியர் மற்றும் சட்டத்தரணி பிரதிபா மானாமோ கோவோ குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் அனுமதியின்றி ஊடுருவி உணர்திறன் மிக்க தகவல்களை திருடும் அபாயம் காணப்படுவதால் அதுகுறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு பாராளுமன்ற பிரதானிகளுக்கு அறிவித்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதனையும் மனுதாரரான சுயசலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்திருக்கிறார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் ரிட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல முடியும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுவரித் கரத் மன்றில் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். இலங்கையின் முன்னணி வணிக குழுமங்களில் ஒன்றான ஜோன் கில்ஸ் ஹோல்டிங்ஸ் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற உணவக பிராண்டான வெண்டிஸ் உணவகத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக அறிவித்திருக்கிறது. இலங்கையில் நிலவும் யானை மனித மோதலை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மூங்கில் உயிரி வேலிகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி உதவிகளை வழங்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது.
கம்பளை கீரப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 52 வயதுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாணாந்துறை வாரணை ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. லஞ்ச புலனாய்வு பணியகத்தால் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட தென்மாகாண சபையின் 2 முன்னாள் பிரதான செயலாளர்களை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடலவத்த பகுதியில் முல்லேரியா போலீஸ்லி அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 116 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்றும் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். பாணாந்துறை கடற்கரை பகுதியில் நீலவண்ண ஜெல்லி மீன் எனப்படும் நச்சு உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய நீர்வள திணைக்களம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதோடு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது. நாட்டின் பல மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதோடு சில பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தம்புள சந்தைக்கு வழங்கப்படும் மரக்கறிகளின் மொத்த விநியோகம் சுமார் 2,00,000 கிலோகிராம் அளவு குறைந்து விட்டதாக அங்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலத்தின் வர்த்தக சங்க தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெர்மனியின் நோர்த்ரைன் வெஸ்ட்பால் மாகாணத்தில் உள்ள ஹாம் நகரில் தமிழர்கள் வழிபடும் காமாட்சி அம்பாள் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின் மேயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. கோவிலுக்கு சென்ற ஜெர்மனி அதிபர் பேசுகையில் ஜெர்மனியின் மத பன்முகத்தன்மையின் முக்கிய அங்கமாக அங்குள்ள இந்து சமூகத்தினர் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ புதிய கதிரேசன் கோவிலின் வருடாந்த ஆடிவேல் ஊர்வலம் நேற்று மாலை அலரி மாளிகைக்கு முன்பாக வருகை தந்தது. இதன்போது வேல் ஊர்வலத்துக்கு பிரதமர் அலுவலகத்தின் சார்பாக பூச வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்ட நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய கலந்து சிறப்பித்திருக்கிறார். இந்திய செய்திகளில், தமிழகத்துக்கு இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3,500 கனஅடி காவிரி நீரை திறந்து விடுமாறு கர்நாடக மாநிலத்துக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று பாரதிய ஜனதா அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளார்கள். இந்திய எல்லையில் 11 அதிநவீன J20 ரக போர் விமானங்களை சீனா புதிதாக நிலநிறுத்தியுள்ளது. இந்த தகவல் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இந்திய எல்லைப் பகுதிகளில் சீனா தனது ராணுவ பலத்தை தொடர்ந்து அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்வு முறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதத்தை நடத்தியிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அனுமதி தேர்வு வினாத்தால் கசிந்ததை தொடர்ந்து இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமையாளர்களின் பாதுகாவலரை மத்திய கல்வி அமைச்சராக மத்திய அரசு நியமித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவின் வாரணாசியில் 5 வயது சிறுவனின் அந்தரங்க உறுப்பில் தகிக்கும் கத்தியால் சூடு வைத்ததாக ஒரு ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்நிய முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை தாய்நாட்டுக்கே திருப்பி அனுப்புவதால் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு குறைந்து வருவதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை கொண்டுவரப்பட்டாலும் இன்னும் கனவாகவே நீளும் தங்களது கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலாவது தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் உள்ளார்கள். பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் கோரி வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக அரசு அருங்காட்சியகம், உயிரியல் பூங்கா, பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருகிறது.
நாகப்பட்டினம் பெரிய கடை வீதியில் 2,23,00,000 ரூபாய் மதிப்பில் வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாததால் வரிப்பணத்தை வீணடிப்பதாக நகராட்சி நிர்வாகம் மீது புகார் எழுந்துள்ளது. சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்க 4 வழி சாலை அமைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள புதிய சட்டசபை உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகத்தின் 7வது மாடியில் இருந்து விழுந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நானக் ராம் குருஜி உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மற்றும் எண்ண தளங்களுக்கான ஒழுங்குமுறை குறித்து விவாதிப்பதற்காக தங்கள் முன் August 3rd நேரில் ஆஜராகும்படி மெட்டா, கூகுள், எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிகள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அழைப்பாணையை அனுப்பியுள்ளது. உள்நாட்டு தேவை அதிகரிப்பால் யூரியா இறக்குமதி 83%, டை அமோனியம் போஸ்பேட் இறக்குமதி 36% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கருங்கடலில் நடைபெற்று வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைன் அருகே சிக்கி தவிக்கும் கப்பலில் 13 இந்திய மாலுமிகள் இருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலில் 7வது நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களின் நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததால் விதிக்கப்பட்ட அபராத கட்டணத்தின் மூலம் 2025-2026 நிதியாண்டில் தனியார் வங்கிகள் 4,948 கோடியும் பொதுத்துறை வங்கிகள் 2,138 கோடியும் வசூலித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,155 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில் வடகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சி படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபதியம் தெரிவித்திருக்கிறது. அவற்றை தடுத்துள்ளதாக அமெரிக்க படை தொடர்ந்து விழிப்பில்லையில் இருப்பதாக அது குறிப்பிட்டிருக்கிறது. 4 புவியீர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் பாய்ச்சியதாக நம்பப்படுகிறது. கடந்த 72 மடத்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கடந்த ஜனவரியில் உச்சத்தை அடைந்த நிலையில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட இருவருக்கு தூக்கு தண்டனை நேற்று நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்கள் இருப்பதாக கூறி சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட புதிய மனித உருவ ரோபோக்களை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக டிரம்ப் நிர்வாகம் நேற்று அறிவித்திருக்கிறது. இந்திய எல்லையொட்டி அமைந்துள்ள கிழக்கு நேபாளத்தின் சன்சாரி மாவட்டத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் காவல்துறையினர் உட்பட 12க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிராந்திய பேரவை தேர்தலில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கிடையே ஏற்பட்ட வன்முறையில் 14 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் எபோலா தொற்று பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆசிய நாடுகளில் இயங்கி வரும் இணையவழி மோசடி மையங்களின் பணிகளுக்கு சட்டவிரோதமாக மனிதர்கள் கடத்தப்படுவது கணிசமாக தொடர்ந்து அதிகரித்து செல்வதாக ஐக்கிய நாடுகளின் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள 100க்கணக்கான போயிங் 737 MAX விமானங்களில் பயணிகளுக்கான இருக்கைகள் தவறாக பொருத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க தேசிய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த குறைபாடு சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தன் மீது தொடரப்பட்ட 1,000 வழக்குகளுக்கு தீர்வு காண 5.5 பில்லியன் டாலர் வரை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறது. டொட்கம் அடங்கிய குழந்தைகளுக்கான
பூசுமாவு உள்ளிட்ட பொருட்கள் கற்பப்பை புற்றுநோய் ஏற்படுத்தியதாக நிறுவனம் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. சமீப காலமாக செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி உலகையே ஆச்சரியத்தில் ஆட்டி வருகிறது. மருத்துவம் முதல் விண்வெளி வரை AI-யின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆனால் இதே AI மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடும் என்று பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகிறார் தொழில்நுட்ப ஜம்பவான் எலான் மஸ்க். அதனை மீண்டும் அவர் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார். ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட நெருக்கத்தில் குறைந்தது 13 பேர் இறந்து போனார்கள். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 100 அதிகமானோர் இறந்து போனார்கள். வெனிசுலா நிலநடுக்கத்தின் இடிபாடுகளிலிருந்து 29 நாட்களுக்கு பிறகு ஒரு நாய் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் உடல்களை புதைக்காமல் வைத்திருந்து தவறான அஸ்தி கலசங்களை ஒப்படைத்த ஈமச்சடங்கு நிறுவனத்தின் வழக்கு இங்கிலாந்தை உலுக்கியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளரின் ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சூனம் உத்தம் அஸ்கார் கிமான்சு தில்லனினை நேற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறது. சர்வதேச செஸ் சம்மேளனம் சார்பில் உலக செஸ் சாம்பியன் போட்டி வருகின்ற நவம்பர் 25 முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 388.18 இந்திய பெறுமதியில் 109.15, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.14 இந்திய பெறுமதியில் 95.73, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410 இந்திய பெறுமதியில் 117.13, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.67 இந்திய பெறுமதியில் 127.32, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.80 இந்திய பெறுமதியில் 67.94. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாஜப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரை இருக்கு, அங்கு போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்
3: 11 13 75
2: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger Lyonnais.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் 10 மணி 20 காட்சியில் 9 மணி 20 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் வளர்த்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழொலி. தமிழொலியில் தொடர்ந்து நீர்கள் முனைவர் ஞானசம்பந்தனுடைய ஒரு உரையை, கலகரப்பான உரையொன்றை கேட்கலாம்.

கோவை நகைச்சுவை மன்றத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழா நிகழ்விலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்த நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் உட்பட அத்தனை பெருமக்களையும் செஞ்சட்டை வீரர்கள் மாதிரி நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே, ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனபால் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கைதட்டின 32 பேருக்கும் நன்றி. இந்த அருமையான நிகழ்வு ரெண்டாவது ஆண்டுன்னு என்னால் நம்ப முடியல. என்ன காரணம்னா, 6 மணிக்கு நிகழ்ச்சினோடனே 6 மணிக்கே தொடங்குறாங்க. எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது, என்ன இப்படிலாம் நடக்குது தமிழ்நாட்டில், இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதை விடுங்க, தொடங்கிட்டு போகிறாங்க, அரங்கம் நிறையலாமா யோசிச்சு பாருங்க. படம் போட்டுக்க மாட்டாங்க நடே அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் உங்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கமும் நமக்கு பத்தலைன்னா கவலையப்பட வேண்டாம், கொடிசியாக இருக்கு. ஐயா தலைவர் திருஞான ஐயா இருக்கிறாங்க, அவர்கள் சொன்ன மாதிரி எப்படி தொடங்கப்பட்டது எவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் பல முறை வந்து அங்கே பேசியிருக்கிறேன், மதுரையில் அந்த மாதிரியாக மடிசியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் கொடிசியாக மாதிரி வரணும்னு நாங்கள் இருக்கிற வர்த்தக சங்க தலைவர்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் என்ன, எனக்கு தெரிஞ்சு ஜோ பைடன் தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எப்படியாவது எங்களுக்கு ஒரு வர்த்தக சங்க அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்வு இப்படி அரங்கம் நிறைந்த நிகழ்வாக நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிற பெருமக்கள் இன்னும் கூட இந்த கோடைக்காலம்னால வெளியில் கூட கிரவுண்டில் போடலாம், மழை வந்துருமோனு ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் கூட இப்படியான ஒரு அரங்கம் நிறைந்த நிகழ்வை பார்க்கிற போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இங்கே ஐயா அவர்கள் கொடிசியானுடைய தலைவர் அவர்கள் பேசிய பிறகு கவிதாசன் அவர்கள் பேசினாங்க. அவங்க பேசினாங்க அப்படிங்கிறதுக்காட்டிலும் அருவி மாதிரி அப்படியே பொழிஞ்சாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. பொதுவாக நமக்கு முன்னாடி யாராவது பேசுனா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், தொலைஞ்சம்டா அப்படி நினைப்பணும். அது இல்லைங்க, அவர் சொன்ன மாதிரி அவர் போட்டு கொடுத்த வழியில் நான் கொஞ்சம் சுலபமாக போவேன், அதுதான் முக்கியமான ஒன்று. ரொம்ப அழகா அவருக்கு கவிதை ரொம்ப சர்வசாதாரணமாக வருது, ரொம்ப முயற்சி பண்ணிலாம் கவிதை எழுதுறதில்ல, போகிற போக்கில் அந்த கவிதைகள் வருது. அந்த பெருமகனார் தொழில் துறையிலும் மேடையில் பேச்சு துறையிலும் கவிதை துறையிலும் சாதனைகளை புரிந்து வருகிற கவிதாசன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை இருந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும், குறிப்பாக ஐயா வேலாயுதமை அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் கவிதாசன். வணக்கம் ஐயா, வாங்க வாங்க. கோவைக்கு நூலாயுதம் தந்த வேலாயுதம்னார், நல்லா இருந்துச்சு அது கேட்குறப்பைய. புத்தக திருவிழா அப்படின்னா என்னங்கிறதையே உலகத்துக்கு அறிவித்தவர் வந்து அவர் தான். முதல்ல புத்தக திருவிழாவை கோவையில் நடத்தி, ஏன்னா கோவைங்கிறது நூல்களுக்கான நகரம் இல்லையா, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஸ்லேடைன்னு ஒன்று வச்சுருப்போம் தமிழில், ஒரு சொல் இருக்கணும், அது இன்னொரு பொருள் கிடைக்கிறப்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக அப்துல் ரஹ்மான் அவர்கள்ட்ட, கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் புதுக்கவிதையினுடைய பிதாமகர்னு அவரை சொல்லுவாங்க, ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அவர் ஒரு முறை அந்த குடும்ப கட்டுப்பாடு நிகழ்ச்சிகள்லாம் அந்த காலத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அது எப்படி மாறி போச்சு பாருங்க, குடும்ப கட்டுப்பாடுகள் இருந்து மாறி இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. அந்த குடும்ப கட்டுப்பாடு விழாவுக்கு அரசே நடத்தும் அதை, அப்போ அவரை கூப்பிட்டு பேச கூப்பிட்ருக்காங்க. பேச நேரம் இல்லை, நான் 2 வரியில் கவிதை எழுதி தர்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்தர்றான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஸ்லேடைக்கு இதை சொல்லலாம் இந்த கவிதையை. குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம்.
குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள். அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம். அவ்வளவுதான், நான் விளக்கம் சொல்லுவேன். கொஞ்சம் பேர் தான் கேட்டுருக்கீங்க, பத்தாது. சில பேர் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க, நான் பார்த்தேன். அரசுங்கிற ஒரு சொல்லு முதல்ல அரச மரத்தை குறிக்குது. குழந்தை அந்த காலத்துலலாம் அரச மரத்தை சுற்றி வருவாங்க, விநாயகரை கும்பிட்டுட்டு அரச குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள். அது அந்த காலம். அப்படியே அதுக்கு நெகட்டிவாக போடுறார் பாருங்க. குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம். அதுவும் இந்த குடும்ப கட்டுப்பாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியோட வாத்தியார்கள் டீச்சர்கள் தான் அனுப்புவாங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஈச் ஒன் டீச் ஒன்ங்கிறதுக்கு மாதிரி இந்த சொல்லு பாருங்க. இதே நமக்கு புரிய புரிய புரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே அழகாக அந்த கவிதைகள் எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி தொகுப்பாளர் சிவசக்தி வடிவேலன், ரொம்ப அவருக்கு நல்ல பாராட்டு கொடுங்க, நல்லா இருந்தது. அதில் என்ன ஆச்சரியம்னா, நான் வந்த உடனே அவர் பேசிக்கிட்டே இருந்தார். எங்கேருந்து பேசுகிறாருன்னு தெரியல, ஒளிஞ்சிட்டு பேசுகிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இந்த இது மறைச்சிருக்கிறதுனால ரொம்ப இனிமையாக அழகாக. அநேகமாக சிவபெருமான் குடும்பத்தில் எல்லாரும் பேரையும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சிவசக்தி வடிவேலன் இப்படி கூட வச்சுருக்கலாம், விநாயக சிவசக்தி வடிவேலன் வச்சுருந்தார்னா ஒரு ஆதார் கார்டு மாதிரி இருந்திருக்கோம் அப்படியே. ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, நல்ல கவிதைகள் எல்லாம் எடுத்து சொன்ன. மாலை நேரத்தை பற்றி அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப அவரே எழுதியிருந்தாலும் சரி, எழுதுனதை எடுத்து கொடுத்தாலும் சரி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறை ஒரு நல்ல செய்தியை வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள்ட்ட சொன்னேன். உடனே அவர் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது வந்து கவிஞர் அப்துல் காதர் அவர்கள் வாணியம்பாடி அவர் சொன்னது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த பாராட்டு அவருக்கு தான் அப்படின்னேன். அதெல்லாம் பரவாயில்லைங்க, இந்த பாராட்டு உங்களுக்கும் தான். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், மணி ஆர்டர் 10,000 வந்தாலும் கொண்டு வந்து கொடுக்குறவருக்கு 100 கொடுக்க மாட்டோமா அப்படின்னாரு. அதுதான் இருக்கு, எவ்வளோ எளிமையாக போகிற இதுக்காக யோசிக்கவோ ரூம் போட்டு தாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே பொங்கி வரணும். இங்கே வருகை இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும், எனக்கு கோவை சொந்த ஊர். எனக்கு என்ன காரணம்னா, என்னுடைய மனைவியினுடைய சகோதரர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, மைத்துனர் ஊர். அதனால் திரு கனகராஜ் அவர்கள், திரு செந்தில் அவர்கள் அவங்கெல்லாம் வெளியூர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வந்துட்டாங்களா? வந்துட்டாரு. அவர் தான் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, சும்மா சொல்லக்கூடாது. ஏறத்தாழ அவர்கள் இங்கே வந்த காலத்திலேருந்து திருமணமாகி நான் எப்போதும் வந்துக்கிட்டே இருப்பேன். அதே போல் இந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய ஆலோசகர் கோவியினுடைய அடையாளங்களில் ஒன்றாகிய மரபின் மைந்தன் முத்தியா அவர்கள், அவர்கள் ஃபோனில் இப்போ தான் பேசுகிறாங்கன்ட்ட. அதே போல் வருகை இருந்திருக்கின்ற பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பேச்சாளர், எங்களோடு 10 காலம் பயணம் செய்தவர், இப்போவும் கூட பயணித்து கொண்டே இருக்கிறார். ஐயா மாரியப்பன் ஐயா அவர்கள், நல்ல மாரியப்பன் அவர்கள், லாலா ஸ்வீட்ஸ் அவர்கள், இன்னொரு வந்திருக்கக்கூடிய மருத்துவ பெருமக்கள், தொழிலதிபர்கள், எல்லாருடைய பேரும் சொன்னால் நேராயிடும். அதனால் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குடையாளர்கள், புறவலர்கள்னு பேர் அதுக்கு, அதில் என்ன விட்டுருங்க, ஸ்பான்சர் ஈஸியாக இருந்தால் விட்டுருங்க, அதே இருக்கட்டும். புலவர்னு போடுறோம் இல்லைங்களா, புலவர்னா பாடுறவர், புறவலர் அப்படின்னா அள்ளி தர்றவர்னு பேர். இப்போ எப்படி வச்சுக்கங்களேன், நீங்கள் அவர் கவிதாசன் சொன்ன மாதிரி இன்னும் அள்ளி கொடுத்தா ஒரு மாதத்துக்கு ஒருக்க என்ன 15 நாளைக்கு ஒருக்க சிரிக்கலாம்னாரு. நல்ல விஷயம் அது. இப்போ ராமாயணத்தை கம்பன் எழுதினப்ப குலோத்துங்க சோழன் ஒன்று அவரை காப்பாற்றலை. அவர் வாழ்ந்த காலத்தில் ராஜா யாருன்னு கேட்டால் குலோத்துங்க சோழன் தான். குலோத்துங்க சோழனை இவரும் பாராட்டலை, குலோத்துங்க சோழன் கம்பனையும் பாராட்டலை. ஆனால் அந்த ராமாயணம் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சடையப்ப வள்ளல்னு ஒருத்தர். அதனால தான்
அந்த சடையப்பு வள்ளலால் என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

மணி நடக்குது, 32 வருஷம் நடக்குது. அதுல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கிழக்கு போவது யாரு, அசத்து போவது யாரு, அப்படி போவது யாரு, இப்படி போவது யாரு அப்படின்னு அத்தனை பேரும் அங்க இருந்து போனவங்க தான். அவர்களை வளர்த்தது நகைச்சுவை மன்றம். முதல் நகைச்சுவை கேசட் நான் போட்டேன் 1991 வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு முதல் ஆடியோ கேசட் ஒன்று நான் போட்டேன். நம்பவே மாட்டேங்கிறீங்க, நான் 1000 கேசட் தாங்க போட்டேன், லட்சக்கணக்கில் வித்துச்சு. ஆவே போட்டுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சந்தோஷத்தில் கைதட்டாங்க, ஆளாளுக்கு போட்டாங்க. மதுரையில் ஒரு தான் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி காலேஜுக்கு போகிற பார்த்தேன், கூட்டமாக நின்றுச்சு. ஏதோ லேகியை விற்கிறாங்களாக்குன்னு போய் பார்த்தா ஒருத்தன் வேட்டியை விரித்து வாங்க சிரிக்கலாம் என் கேசட் இருக்குல்ல, இப்படி கோபுர மாதிரி குமிச்சு விற்றுக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு கேட்டேன், அப்போல்லாம் அதில் படம் போட்டிருக்காது, நான் வந்துட்டு கேட்டேன் இது கிடைக்குமான்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் கொடுப்பேன் அப்படின்னா, டேய் நான் தான்டா பேசினவேன் அப்படியே வேட்டியோடு அள்ளி ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவனாவது பாவம், விட்டுறலாம். இன்னைக்கு மேடைகளில் எனக்கு என்ன பெரிய சங்கடமேன்னு கேட்டிங்கன்னா, அதை பூரா மனப்பாடம் பண்ணி என் முன்னாடியே சொல்லி என்னை அழுக வைக்கிறாங்க. ஒரு ஊர்லெல்லாம் ஒருத்தர் அந்த கேசட்டில் வந்த ஜோக்கை சொல்லி இதை நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது அப்படின்னாரு. ஆமாம், நான் தானே சொன்னேன், நான் எப்படி கேட்டிருக்க முடியும், பரவாயில்ல. அதனால என்ன, நம்ம சொல்கிறதா அவங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகட்டும். ஆனால் இன்னார் சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் முக்கியம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஜோக்கு இவர் சொன்னது, அந்த ஜோக்கு அவர் சொன்னது சொன்னால் நல்லாயிருக்கும், அது சிறப்பு, ஒரு ரெஃபரன்ஸுங்கிறதுக்காக. உவே சாமிநாத ஐயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன். அந்த காலத்துலலாம் ஊர் பேர், அப்பா பேர், நம்ம பேர், இது வைக்கிறது வழக்கம். அது இப்போ மேல்நாடுகளில் நம்ம பாஸ்போர்ட்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம், நம்ம அதெல்லாம் வச்சுருந்துருக்கோம். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார், இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நேராயிருமேனு சொல்லக்கூடாது. பேரெல்லாம் அப்படி சொன்னா தான், ஓ மதுரை ஊர் கணக்காயர், அவங்க அப்பா தொழில் பண்ணுறவர் என்னது வாத்தியார், மகனார் நக்கீரர், அவ இவர் பேர் இப்படி வைக்கணும். ஏன் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாரு, எம்ஜிஆர் தான், வேற ஒன்றும் இல்லை. மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், கேரளாவில் இருக்கக்கூடிய மருதூர் கோபாலமேனன் அப்பா பேர் ராமச்சந்திரன், சுருக்கமாக அப்படி வைக்கிறாங்க. அப்போ இந்த பேர்கள் சொல்கிறப்ப நமக்கு இத்தனை பெருமையாக இருக்குது. நல்ல நகைச்சுவைகளை கேட்குறப்பையும் பேசுகிறப்பையும் மனசில் மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போ நான் சொன்னேன் பாருங்கள், மதுரையில் நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேலே நகைச்சுவை மன்றத்தை நான் தொடங்கி வச்சேன். கன்னியாகுமரி தொடங்கி அவரிசியாக திருநெல்வேலி, கோயில்பட்டி, மெட்ராஸு. சமீபத்தில் நான் நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்தது எங்கே தெரியுங்களா, டாலஸ் நகரத்தில், அதாவது டெக்சாஸ் மாநிலத்தில், அமெரிக்காவில். அங்கே நகைச்சுவை மன்றத்தை நான் தொடங்கி வச்சேன். சந்தேகம் இருந்தால் போய் பார்த்து வாங்க, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்பில் நான் அந்த தொடங்கி வச்சதை பார்த்துருப்பீங்க. அந்த ஊர்தோறும் அதை தொடங்கி வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதை நடத்தணும். அதை நடத்துறது மட்டும் இல்லை, மகளை வைக்கணும். அதைத்தான் நான் ஆரம்பித்தேன். திருச்சியில் நகைச்சுவை மன்றம் தொடங்கினப்ப சிவகுருநாதன் தான் அதை, அவர் என்னுடைய மாணவரும் கூட. அப்போ இடம் வேணும், முதல்ல நகைச்சுவை மன்றம் நடத்துகிறதா இருந்தால் ஒரு இடம் வேணும். மதுரையில் எங்களுக்கு மீனாட்சி மிஷின் இருக்குது, அதனுடைய 6வது மாடியில் எப்பவும் ஒரு அரங்கத்தை எங்களுக்காக தந்திருக்காரு டாக்டர் சேதுராமன். அது பாருங்கள், அதே முரண்பாடு, நோயாளிகள் இருந்தால் தான் ஆஸ்பத்திரி நடக்கும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆனால் அதை போய் பயப்படல அவர், அவர் தொடங்கி வச்சார். அது அங்கேயே பார்த்தீங்கன்னா சிரிப்பு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் அந்த லிஃப்டில் சில பேரை பெட்டில் ஏற்றிட்டு மேலே போகணுமா அப்படின்னு கேட்பாங்க, அவருக்கு முகமே இருண்டு போகும். நான் அப்புறம் சொல்லுவேன், மாடி எந்த மாடின்னு சொல்லியிருங்க அவர்கிட்ட, மேலே போகணுமான்னு. அவர் பாவம், அதுக்கு தான் வந்திருக்காரு போட்டிருக்கு, அது 4 பேர் வேறு கூட நிற்கிறாங்களா, மேலே போகணுமான்னு கேட்கக்கூடாது.
இடம் கிடைக்கணும் முதல்ல.

திருச்சியில் நகைச்சுவை மன்றம் தொடங்கினோடனே அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டாரு அவர். கல்யாண மண்டபத்தை அவர் அந்த உரிமையாளர் என்று சொல்கிறாரு, இந்த மாதம் மட்டும்தான் உங்களுக்கு, இனிமே வந்து என்கிட்ட கேட்கப்படாது, ஏன் சிரிப்பு போயிடும் அவர் சொல்கிறது பாருங்க. நீங்கள் எல்லோரும் சிரிக்கவீங்க, ஏன் சிரிப்பு போயிடும். சரின்ட்டு அப்புறம் நான் போய் அன்றைக்கி பேச ஆரம்பித்து, நான் பேசுகிறப்ப அவர் முன்னாடி உட்கார்ந்தார். நான் சொன்னேன், இந்த மண்டபத்தை ஐயா அன்றைக்கி கொடுத்துருக்காங்க, இங்கே நான் பேச ஆரம்பித்தோன்னே மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் சிரிக்க ஆரம்பிப்பீங்க, சிரிக்க சிரிக்க சிரிக்க சிரிக்க இந்த வைப்ரேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மண்டபத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறப்ப அவர்களை அறியாமல் அந்த வைப்ரேஷன் பற்றி கொள்ளும். இங்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் காலங்காலத்திற்கு சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்லி முடித்தேங்க. அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்குங்க அப்படின்னு போயிட்டார். ஜெயிஷ்டமா, சிரித்து கொண்டே ஜெயிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. வைப்ரேஷன் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, வடமொழியில் ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான், அப்படியே ஆகட்டும்னு அர்த்தமாக இருக்கு. அதாவது தேவர்கள், நமக்கு கண்ணு தெரியாதவர்கள், அவர்கள் வந்து எச்சர்கள், இவங்க எல்லாமே எல்லா இடத்துல இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஆமோதிப்பாங்களாம். நான் ஜெயிக்கணும் உடனே ததாஸ்து அப்படியே வருமா அந்த வார்த்தை, நான் ஜெயிச்சிருவேன் ததாஸ்து, நான் என்னத்தை வழங்க போகிறேன் ததாஸ்து, அது ஒரு கஷ்டம். அதனால் கூடிய மட்டும் நம்மளால் முடியாது தான் அவர் சொன்னார் பாருங்கள். திட்டுறதுனா தான் திட்டம் போட்டு திட்டணுமா, நல்லா சொன்னார். மற்றதுக்கெல்லாம் உடனே பண்ணணுமா. ஏன் திட்டம் போட்டு திட்டணும்னா டக்குன்னு வராது திட்டுறதுக்கு. அதனால தான் சில பேர் நல்லா தான் வாயில் வருது அப்படி பாங்கி படக்குன்னு, அது என்னன்னு தெரியாது. அது கூட நல்லா தான் பாருங்க அந்த வார்த்தை கூட. அது தமிழுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆறு சுவைனா இனிப்பு கசப்பு துவர்ப்பு உப்பு உரைப்பு புளிப்பு சொல்கிறோம்ல, இந்த ஆறில் கசப்புங்கிற சொல்ல கூட நம்ம ஆட்கள் வித்தியாசமாக பயன்படுத்துவாங்க. உதாரணமாக கசக்கிற காய் வந்து பாகற்காய், உணவுக்கு நம்ம பயன்படுத்துறது, அது கசப்பு காய்னே வச்சுருக்கலாம்ல, சொல்கிறப்பே கசக்குமா வேண்டாமே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா, பாகு அல்லாத காய் பாகற்காய், இனிக்காத காய் கசப்பு காய். எப்படி பார்த்தீங்களா, இது ரொம்ப நாளாக பேர் தெரியாது. பாகுன்னா என்ன, இப்போ ஜாம் இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும், அது திரவ வடிவமாக இருக்கும், கொஞ்சம் குளக்குளன்னு இருக்கும், இப்படி வச்சுக்கலாம். அப்போ பாகு இனிப்புங்கிற சொல்லு மாதிரி நல்லதை நம்ம சொன்னோம்னா அது பலிக்கும். இப்போ இங்கேயே வச்சுக்கங்களேன், இந்த அரங்கம் முழுவதும் உள்ளே வர்ற போது 1000 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத மனுஷன் உண்டா உலகத்தில், இல்லையே. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மனக்கவலை என்ன அறிவாளிங்கிறீங்க திருவள்ளுவர், கவலை மனதின் பால் ஏற்படுவது, என்ன அருமை. எப்படி கவலை வரும், கவலை வர்றதுக்கு காரணம்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ இந்த கூட்டத்திலேயே செருப்பை வெளியே பள்ளிக்கு போட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லுங்க, உயிர் போய் போய் வரும். இங்க போட்டோமா அங்க போட்டோமா, அது ஏன் ஒருத்தன் அங்க நின்றுகிட்டே இருக்கான். நான் மதுரையில் பார்த்தேன், ஒரு முருகன் கோயில் செருப்பை கழட்டி போட்டு உள்ள போனோம், வாசல்னே கும்பிடலாம், ஒருத்தர் செருப்பு கழட்டி போட்டு ஓடிட்டு ஓடிட்டு ஓடிடுறாங்க. முருகன்கிட்ட போவேன் திருப்பி வருவேன் திருப்பி போவேன், கடைசியில் என்ன பண்ணா தெரியுங்களா, முருகன்ட்டு நின்று செருப்பை கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்படியே. அதுக்கு செருப்பு மேல நின்று முருகனை கும்பிட்டுருக்கலாம். இவன் ஓடிட்டு ஓடிட்டு ஓடியாரத பார்த்து ஒருத்தர் கேட்டார், ஏன் இப்படி ஓடி 500 செருப்பு, அதுக்காக இப்படியே ஓடுவாங்க, என்னை பாரு கழட்டி கக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. பெஸ்ட்டு அது ஈஸி, கவலை இல்லாமல் இருக்கலாம். அவர் அந்த மனசில் கவலை வருதுன்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொன்னால், மனம் என்பதிலிருந்தால் கவலை தோன்றும். எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க, இப்போ உடம்பு வேர்க்கணும்னா என்ன செய்யணும், இந்த கிரவுண்டை நாலு சுற்றி சுற்றணும், தண்ணீர் இறைக்கணும், எப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், எல்லாம் வரும் இல்லையா. இது எதுவுமே இல்லாமல் வேர்க்கிறதுனா எப்படி வேர்க்கும், அது அதுக்கு உண்டு. எப்படி அப்படின்னா,
செருப்பை போய் வாசலில் போட போகிறோம், திடீர்னு அப்படி நெளிஞ்சு போகிற மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்களேன், குப்புன்னு வேறுத்துடும். ஒரு வினாடி தான், உடனே வேறுத்துடும் உடம்பு. இப்போ கிரவுண்டை சுத்தினமா, வாளியில் தண்ணி இழுத்தமா, ஒன்றும் பண்ணலை. ஏன்னா மனம் பதறினால் உடனே நம்முடைய உடம்பு ரியாக்ஷன் காட்டும், இதுதான் உண்மை. அந்த மனம் பதறாமல் பார்த்துக்கிறதுக்கு எது வழின்னு கேட்டால் நகைச்சுவை தாங்க வழி, வேற ஒன்றுமே கிடையாது. எப்படி சூழல்லையும் நம்ம வந்து நல்ல சந்தோஷத்தை கொண்டு வந்துடலாம், அது கொண்டு வரணும். இப்போ நான் இந்த தலைப்பை சிரித்து கொண்டே ஜெயிப்போம்னு கொடுத்துருக்கேன், இதுக்கு புத்தகமும் எழுதியிருக்கேன், அப்போ விஜய பதிப்பத்தில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். சிரித்து கொண்டே ஜெயிப்போம். இது ஏன் சிரித்து கொண்டே ஜெயிப்போம்னா, எப்போ பேட்டி எடுத்தாலும் என்ன செஞ்சோம்னா நான் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நிறைய சொல்லுவாங்க, நான் படாத கஷ்டம் இல்லை, அப்போல்லாம் காலில் செருப்பு இல்லை, அப்போல்லாம் இப்படியே சொல்லுவாங்க. அது நியாயம் கூட, அப்படியே சொல்கிறது ஒரு வகை, அதை தாண்டியும் சில விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். எப்படி இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வரவேற்று மேடையில் உட்கார வச்சு எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நான் பண்ணியிருக்கக்கூடிய பயணங்கள் மற்றவற்றை பார்த்தாலே வேற ஒன்றுமே வேண்டாம். அதை பூரா நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சு போகும். நான் படாத கஷ்டம் இல்லை, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டேன் கஷ்டம்னு சொல்லுவேன், படாத கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை நான் கஷ்டமாகவே வெளிப்படுத்தலை, அதான் உண்மை. இந்த ஆனால்ங்கிற சொல்லை எப்போ போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேடையில் எல்லா இடத்துலையும் ஆனால் ஆனால் போடக்கூடாது. இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம், என் நண்பர் இனியவர் உத்தமர் நல்லவர் ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம், எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் கஷ்டப்படாமல் இல்லை, உண்மைதான், கஷ்டத்தை கஷ்டமாகவே நான் சொல்லியிருந்தேன், என்ன இருக்கும், சேர்ந்து சேர்ந்து அழுதுருப்போம் அவ்வளோதான், அப்படி சொல்லலை. அதை பூரா நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய இனிமையான அனுபவங்களாக நான் மாற்றிட்டேன். எளிமையாக சொல்கிறேனே, பசுமாட்டுக்கு பால் வச்சு பால் கறக்கிறது இல்லைங்க, பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைக்கோல் வைக்கிறோம், அது பசும்பாலை நமக்கு தருது. கஷ்டம் நமக்குள்ளே போகிறப்ப அது நகைச்சுவையாக வெளியே வருமானால் அது மாதிரி சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லோரும் கஷ்டம் இருக்குது, யார் கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அதை எப்படி எடுத்துக்கிறோம், பஸ்ஸில் பயணிக்கிற போது நமக்கு ஏற்படுற கஷ்டங்கள் 1000 இருக்கும், அதை பார்த்து ஆச்சரியப்படணும். அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நினச்சி பார்த்து சிரிக்கணும். என் நண்பர் பாண்டியராஜன் சொல்லுவார், நடிகர் இயக்குனர், ஒரு செயல் நடக்கும்போது இருக்கிற இன்பத்தை காட்டிலும் அதை நினைத்து கடக்கும்போது இருக்கிற இன்பம் இனிமையானது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, நடக்கும்போது இருக்கிறத காட்டிலும் அதை நினச்சி பார்த்து கடக்கும்போது அப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும். அதுபோல் நான் ஒவ்வொன்றா நினச்சி நினச்சி பார்ப்பேன், அது திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சந்தோஷமாக மாற்றிக்கிட்டோம்னா சரியாக போகும். ஒரு இதில் நமக்கு ஆரம்பிக்கிற போது எத்தனை எத்தனை சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாம் மாற்றி காட்டுறதுக்கு எத்தனை கஷ்டம். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னா சாதாரணமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஐயா ஜிடி நாயுடு அவர்களை பற்றி சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து நான் பல இடங்களில் பேசியிருக்கேன், தொலைக்காட்சியில் பேசுவேன், யூடியூப்பில் பேசுவேன், எப்போ பேசுவேன், ஏன்னா அப்படியான ஒரு மனிதர் வந்து நம்ம சரியாக அங்கீகரிக்கலையோ அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்குது. அவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி படித்தேங்க, என்ன அப்படின்னா, அவர் எப்போ பார்த்தாலும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரயிலில் 3 நாளைக்கு புக் பண்ணிவிட்டு கூட உதவியாளர் இருப்பாரான், சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாரான், இவர் உட்காந்து எதாவது எழுத படிக்க ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு வச்சுருப்பாரான். சென்னைக்கும் மதுரைக்கும் சென்னைக்கும் கோவைக்கும் ரயில் போயிட்டு வந்துகிட்டே இருக்குமா. அதே மாதிரி அமெரிக்காலாம் பல முறை அப்போ கப்பலில் போயிருக்காரு. ஒரு முறை அவர் கப்பலில் போயிருந்தப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே குதித்தா இன்னொரு சங்கடம் என்னென்னா, அந்த இடத்துல சுறா மீன் இருக்குது. சுறா மீனுக்கு ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, ஒரு துளி ரத்த வாசம் தெரிஞ்சுன்னா 10 மைல்லேருந்து வந்துடும், அங்கேருந்து 10 மைலுக்கு அப்பாலிருந்து அந்த ரத்த வாசத்துக்கு வந்துடும். இங்கே ஆள் விழுக விழுக அந்த மீன்கள் வந்து அடிக்குது. அது எப்படி அடிக்குன்னு தெரியுங்களா, ஜாஸ்னு ஒரு படம் தொடர்ந்து வந்தது, ஸ்பீல்பர்க்கோட படம். இப்போ ஒருத்தர் தண்ணிக்குள்ளே குளிக்கிறான்னு வச்சுக்கங்களேன், இடுப்பு கீழே வெட்டிட்டு போயிருங்க, அப்படியே அதனுடைய கடிக்கிற போது அவனுடைய உடம்பு கீழே அப்படி பகுதியை வெட்டிட்டு போயிடும். இப்போ இவர் கீழே குதிச்சா சுறா மீன்கிட்ட மாட்டுவோம், மேலே இருந்தால் நெருப்பில் மாட்டுவோம், என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரான்.
சரி சாகிறதா சாகிற தண்ணியில் சாகுன்ட்டு குதிச்சிட்டாரான் யார் ஜிடி நாயுடு. ஆச்சரியம், இவரை சுற்றி சுற்றி வருதா அந்த சுறாமீன்கள், இவரை கடிக்கலையாம் அடிக்கலையாம். அப்போ அவர் யோசிச்சாரா, நான் வாழ்நாளெல்லாம் புலால் உணவு உண்ணாத ஒரு வழக்கத்தை கடைக்கொண்டிருந்தேன், அதன் காரணமாக புலால் உண்ணாத என்னை அந்த உயிர்கள் துன்புறுத்தவில்லையோ என்று நினைத்தேன். வள்ளுவர் சொன்னது ஞாபகம் வந்தது. எப்படி பாருங்க, அந்த நேரத்தில் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று திருவள்ளுவன் சொன்னதை, பிற உயிர்களுக்கு துன்பம் தராதவனை புலால் உண்ணாதவனை பிற உயிர்கள் கைகூப்பி வணங்கும். இதை வாழ்க்கையில் படித்து பார்த்தா உண்மையாங்கிற விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த நினைவு வருது. எந்த சங்கடமான சூழ்நிலை கூட அந்த வருத்தத்தை மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், அதான் வேணும். என்னுடைய இனிய நண்பர் தென்கச்சி சாமிநாதன் சொல்வார், அதாவது நகைச்சுவையை சொல்கிறப்ப யாரை பற்றி சொன்னாலும் அவங்களும் கேட்டு சிரிக்கணும். இப்போ வாத்தியாரா, வாத்தியாரை பற்றி சொல்கிறப்ப வாத்தியாரும் சேர்ந்து சிரிக்கணும். வழக்கறிஞரா சொன்னார் பாருங்க, வழக்கறிஞரா அவங்களும் மருத்துவரா சேர்ந்து சிரிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கோடீஸ்வரர் வந்து தனக்கு ஆடிட் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் தேடியிருக்காரு, எல்லாரும் அதுக்கு இன்டர்வியூ வச்சோடனே நிறைய பேர் வந்துட்டாங்க. இவர் வந்தார், எல்லாரும் ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்காங்க, ஆடிட்டர் சிஏ முடித்தவங்கன்னு நினைக்கிறேன் உட்காந்துருக்காங்க. சரி, அப்போ எல்லாம் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அவர் வந்தவுடனே என்ன பண்ணாரா, 48,000 பெருக்குங்க அப்படின்னு இருக்கார். 48 × 84 48,000 × 84,000 பெருக்குங்க, படப்படப்படன்னு விறுவிறுன்னு எல்லாரும் கணக்கு போடுறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து அந்த படக்காரத்தை கேட்டாராம், எவ்வளோ வர்ற மாதிரி போடட்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ தான் ஆடிட்டர் வா உட்கார், அது எவ்வளோ வந்தால் நமக்கு என்ன, 84,000 / 48,000 அதுவும் முக்கியம், உங்களுக்கு எவ்வளோ வர்ற மாதிரி இருக்கணும், அவ்வளோதாங்க சிம்பிள். நம்ம தொழிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இனிமையாக இருக்கும். இப்போ ஆசிரியர் தொழில்னு வச்சுக்கோங்க, சிலர் வகுப்புக்கு போயிட்டு வந்து எனக்கு கூட ஒரு வாத்தியார், நான் அந்த வேலைக்கே வந்திருக்க கூடாது, நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அவர் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிட்டே இருப்பார். அவர் சொல்றதுல என்ன ஆச்சரியம்னா, நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போற வரைக்கும் அவர் சொல்றார். அது ரசனையா இல்லையே? வகுப்புக்கு போறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். நம்ம கேள்வி கேட்கிறோமோ இல்லையோ, பையன் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. முந்தையெல்லாம் வாத்தியார் அடிப்பாரோன்னு பயந்துக்கிட்டு பையன் பள்ளிவிடுத்து போவாங்க. இப்ப பையன் நம்மளை கொள்ளாம இருக்கணுமே நினைச்சுக்கிட்டு வாத்தியாருக்கு கடவுளை வேண்டிட்டு போயிட்டு வர்றாங்க. பொய் இல்லை, வாத்தியார் அடிப்பார் மட்டும் இல்லை, பெற்றோர்களே சொல்லுவாங்க கண்ணை ரெண்டை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க வாங்க. அவர் என்ன கசாப் கடையா வச்சிருக்காரு, ஆனால் அது அது ஒரு அந்த காலத்தில் அப்படி ஒப்படைப்பாங்க. இன்னைக்கு முடியுமா, அடிக்க வேண்டாங்க, லேசாக உத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி அப்படின்றான், உத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி. அப்போ அந்த நேரத்தில் வகுப்புக்குள்ளே இருக்க நம்ம போகிறப்போ வர்றப்போ நமக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க. இப்போ பாடம் நடத்தி முடித்தோடனே ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்பாங்க, எனி டவுட் அப்படிமாங்க. அதுக்கு உடனே உலகம் முழுவதும் சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா, நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலன்னாலும் நோ டவுட் தான். இது ஒரு வகையாக மாணவர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்றதுக்குல்ல, அது ஒரு ஆச்சரியமான வகை. இது எப்பயாவது அதை நடந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் எனக்கு ஒரு அதிர்ச்சியே சொல்றேனே, செகண்ட் இயர் எம்ஏ வகுப்புக்குள்ள நுழையிறேன், ஒரு பெண் ஒரு மாணவி எந்திரிச்சு, ஐயா நம்மளும் காலில் தான் நடக்கிறான், ஆடு மாடு காலில் தான் நடக்குது, அது கால்நடைன்னு பேர் வச்சிருக்காங்க, நமக்கே கால்நடைன்னு பேர் வைக்கல, உடம்பு வேர்த்து போச்சுங்க, சிலபஸில் இல்லை இதெல்லாம், நம்ம கேட்குற யார் அவனே இல்லை இதெல்லாம் சொல்லிச்சுருதா, எப்படி அதெல்லாம் கேட்குற அப்படின்னு கவுண்டர் பண்ணி மாதிரி நான் கேட்க முடியாது. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் யாராவது கேள்வி கேட்டால் தெரியாத கேள்வி கேட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார், அவனை பாராட்டி விட்டுருவார்.
அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சிருப்பா. குட் க்வெஸ்சன். உட்காரு பக்கத்தில் இருக்க. கேட்பேன் என்னடா பதிலே சொல்லாடி போல, நான் நல்ல மனுஷன், பதிலே சொல்லாம பேர் வாங்கலாம், ஆனா தினம் இதை செய்ய முடியாது. அப்புறம் நமக்கு பேர் வச்சுட்டுவாங்க, அந்த குட் க்வெஸ்சன் போது வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி கேட்ட உடனே நான் யோசிச்சுட்டு இது பயிரமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடல் நடத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த என்ன இப்படி ஒரு கேள்வி இருக்கீ, ஏன் இந்த யோசனை வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் குன்றக்குடி அடிகளார், கிருபானந்த வாரியார் போன்ற பெருமக்கள் பேசுகிறப்ப நான்லாம் சின்ன பிள்ளைய தரையில் உட்காந்துருப்பேன். அப்படிலாம் உட்கார்ந்துருந்ததுனால தாங்க நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரணும். தயவு செஞ்சு என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்க நகைச்சுவை மன்ற இவங்களுக்கு சொல்கிறேன் நான், எங்கள் மதுரையில் நகைச்சுவை மன்றத்தில் எப்போவுமே முதல்ல என்ன செய்வோம்னா, இந்த பக்கம் தொகுத்து வழங்குறவர் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் குழந்தைகளை வந்து நகைச்சுவை சொல்ல வைப்போம். என்ன அற்புதமாக சொல்லுங்கிறீங்க, மழலை. அந்த மழலைக்கு தப்பாக சொன்னாலும் நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லைன்னா சில குழந்தை வந்து அழுதுட்டு போவோம், அதுவும் நல்லாயிருக்கும். அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா, எந்த குழந்தை வந்து என்ன சொன்னாலும் கைதட்டி பரிசு கொடுத்து அனுப்புவோம். அது ஒரு ஒரு மகிழ்ச்சி. அதில் ஒரு அண்ணன் தம்பி வந்தாங்க, அஞ்சு அண்ணனுக்கு 5 வயசு, தம்பிக்கு 3 வயசு. அவன் இந்த முதல்ல என்ன பண்ணா, அந்த தம்பி வந்துட்டான், வந்து ஜோக் 3 வயசு ஜோக் சொன்னான், சொல்லிட்டு போய் உட்காந்தேன். அவங்க அண்ணன் வந்து திணறான், அவன் கீழே இருந்து சொல்கிறான், உன் பேரை சொல்கிறா கொடுப்பாயிண்டா அவங்க அப்படிங்கிறான். உன் பேரை சொல்கிறா பரிசு கொடுப்பாயிண்டா, 3 வயசு, இது 5 வயசு. பழக்கணுங்க, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பழக்கணும். அது மட்டும் இல்லை, நகைச்சுவை மன்றத்தினுடைய பெரிய பெருமை என்ன தெரியுங்களா, ஆபாசம் இல்லாமல் அமங்கலம் இல்லாமல் பிறர் மனம் நோகாமல் பேசுகின்ற பேச்சு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி இது மூணும் இல்லை, அது வேறு விஷயம். எங்கே இல்லை, தொலைக்காட்சிகளில் பார்த்திங்கன்னா இது மூணுமே இல்லை. பெரும்பாலும் எல்லாரையும் கேலி பண்ணுறாங்க, இந்த ஹட் அப்படிங்கிற மாதிரி குத்துறாங்க, அதை கேட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க. யாரும் சிரிக்கலை, சிரிக்கிற இதை போட்டு விட்டுறாங்க, கை தட்டுறது சிரிக்கிறதுக்குல்ல. ஏன்னா வணக்கம்னா சிரிப்பாங்களா உலகத்தில் எங்கேயாவது, அதெல்லாம் போட்டுருவாங்க. சரி இங்கே வாங்க, இந்த நான் விட்டுட்டு போயிட்டேன்னா கஷ்டம். இந்த கால்நடைன்னு எப்படி சொல்லிச்சு அப்படின்னு அதை கேட்டுச்சுலையா, அது எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் திருப்பி யோசிச்சு பார்த்து சொன்னேன். எப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கங்களேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கடைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், நகைச்சுவை மன்ற கூட்டத்துக்கு போகிறேன், லைப்ரரிக்கு போகிறேன், புத்தகம் இப்படி சொல்லுவோம் இல்லையா. நம்முடைய மனம் என்ன தீர்மானிக்கிறதோ அதன்படி நாம் செல்கிறோம். சும்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆடு மாடுகள் மற்றவையெல்லாம் அதற்கு மனம் என்பது இல்லை, அதனால் அது கால் போன போக்கில் போவதால் அதற்கு கால்நடை என்று பெயர். நம் மனம் தீர்மானித்தபடி நடப்பதால் நமக்கு மனிதன் என்று பெயர். அதனால தான் வாலி ஒரு படத்தில் எழுதியிருப்பார், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஒரு தடவை கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த நினைவஞ்சலி செலுத்துகிற போது எல்லாரும் மேடையில் மனோரமா, எல்லா டைரக்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசுகிற, எம்எஸ் விஸ்வநாதன் எல்லாரும் இருக்காங்க, வாலியும் இருக்கார். அப்போ ஒரு பாட்டை சொல்லி மனோரமா அவர்கள் அதை பாடி காமிச்சு, இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதியிருக்க மாதிரி யார் எழுத முடியும்னு அம்மா சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டாங்க. எல்லாரும் அழுதுருக்காங்க, வாலியும் அழுதுருக்காரு, இது ஏன் பாட்டு அப்படின்னு அழுதுருக்காரு. அவர் எழுதுறது காரணத்தை பாருங்க, அந்த பாட்டு இந்த பாட்டு தான், எது இந்த கண் போன போக்கிலே கால் போ. ஏன்னா நமக்கு சில எந்த பாட்டு யார் எழுதுனான்னு தெரியலன்னு வச்சுக்கங்களேன், சும்மா கண்ணதாசன் போட்டு விடு. இந்த நாங்கள் பேப்பர் திருத்தப்ப தான் எங்களுக்கு தெரியும், எப்படி தெரியுமா, அதாவது திருக்குறளை எழுதியவர் யார், உடனே நம்ம திருவள்ளுவர்னு சில பேருக்கு அதில் சந்தேகம் வந்துடும். திருக்குறளை ஒரு புலவர் எழுதியிருக்கிறார், ஆன்சர். அவர் புலவர் தானே, வேறு வழி இல்லைல்ல. அதாவது திருத்துறளை கிறுக்காக்குறதுக்குன்னே சில பேர் அலைவாங்க. நான் பேப்பர் திருத்தினப்போ ஒரு ஒரு ஆன்சரை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படி திகைப்பாக இருக்குது.
4000 வியப்பிரபந்தம் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்கோம். அப்படி எழுதியிருக்காங்க 4000 வியப்பிரபந்தம். இது 4000 பாடல்களை உடையது. பிரபந்த வகையை சார்ந்தது. திவ்யமாக இருக்கும். இப்போ இதை இது எதே இல்லைமிங்க. இதுக்கு என்ன மார்க் போடுவீங்க முயற்சி பாருங்க. அடுத்த ஒரு அதிர்ச்சி, சைவ சமய குரவர்கள் 63 பேர், நாயன்மார்கள் 12 பேர். நாயன்மார்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் குறிப்பு வரைக அப்படி தான் கேட்குறாங்க. அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான், தமிழ்நாட்டில் ஆழ்வார்களை நாயன்மார்கள் என்றும் நாயன்மார்களை ஆழ்வார்கள் என்றும் அழைப்பார்கள். முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, இக்கட்டான சூழ்நிலை வர்ற நகைச்சுவை மாதிரி ஒரு இது வேற கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஒரு தடவை நான் காலேஜில் காலையில் பாடம் நடத்திட்டு ஃப்ளைட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் மத்தியானம் ஷூட்டிங்காக. போகிறப்ப இப்போ பயங்கர டிராஃபிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இது வேற போடலையே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கப்போ ஒரு இடத்துல திடீர்னு ஒருத்தர் நல்ல வெயிலில் கோட்டு பேண்ட்டு ஷூட்லாம் போட்டு நிற்கிறாரு மதுரையில் முனிச்சாலையில். வண்டியை நிப்பாட்டுறாரு, போகிற வர வண்டியில் நிப்பாட்டுறது. எங்கள் வண்டியை நிப்பாட்டார். நான் போயிட்டு வா என்னான்னு கேட்டேன். சார் சார் நான் தான் விமான நிலையத்துக்கு போகணும் சார்னார். நானும் அங்கே தான் சார் போகிறேன்னே. நான் நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் பைலட்டு. அப்போ உட்காருங்க உட்காருக்கேன், இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்ட்டு. ஏன்னா இவர் போனால் தான் வண்டி எடுக்க முடியும். அவரை உட்கார வச்சு போயிட்டு இருந்தோம்ல. இவர் வேகமாக போகிறப்போ ஒரு ஆட்டோக்காரர் வந்து உள்ளே மோதிட்டார். மோதுனா இப்போ பேசாமல் இருந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டார் பைலட்டு பார்த்தீங்களா, இறங்கும் போய் ஆட்டோக்காரர் சண்டை ஓட்டுறாரு. உனக்கு என்ன தெரியல, நான் யாரும் தெரியுமா, விமானம் ஓட்டுற பைலட்டு. அதுக்கு அவர் கேட்குறாரு, யோ உனக்கு முன்னாடி வண்டி வருமா ஐயா, உனக்கு முன்னாடி வண்டி வருமா? வராது. அப்போ போய் உட்கார் போ, எனக்கு முன்னாடி வண்டி வரும். இது நியாயமான கேள்வி. நான் சொன்னேன் எதுக்கு இறங்கி போனீங்க. அவர் என்ன நினைச்சிட்டாரு, போய் நம்ம சண்டே அவன் ஒரே கேள்வியில் அவர் மடக்கிட்டாங்க, உனக்கு முன்னாடி வண்டி வருமா? முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்குறப்ப நம்ம பதில் சொல்கிறப்ப என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் வகுப்பறைகளில் நம்ம பட்ட பாட்டை சொல்கிறதும் பேப்பர் திருத்துறது சொல்கிறதும் பார்த்தோடனே நமக்கு அத்தனை மகிழ்ச்சி இருக்குது. கஷ்டந்தான், ஆனாலும் அந்த கஷ்டத்தை மாற்றிக்கிறணும். சில நேரங்களில் நம்மளை அறியாமல் சில நஷ்டங்கள் வரும். அந்த நஷ்டத்தப்ப அது எப்படி மாற்றுறது? ராக் பெல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராக் பெல்லர் வந்து நீங்கள் வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு நாவல் எழுதினார். இவர் சாவி நம்ம ஊர் கல்யாணம் அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி. அப்போ அந்த வாஷிங்டனில் திருமணத்தை அந்த ராக் பெல்லருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் எண்ணெய் கிணறுகள் பூராவற்றுக்கும் சொந்தக்காரர், அத்தனை பணக்காரர். திடீர்னு அவர் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்துச்சுங்கிறாங்க. எப்படி தெரியுமா, ஏன் நஷ்டம் வந்துச்சு, எண்ணெய் கிணறுகளுக்கு நஷ்டம் வர காரணம் என்ன, எண்ணெய் கிடைக்கலையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு நஷ்டம் வர காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த நம்புறீங்களா நீங்கள், இவருக்கு என்ன அவருக்கு என்ன பங்காளி பகையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பல்பை கண்டுபிடிச்சதுனால மண்ணெண்ணெயினுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சாமுங்க உலகம் முழுவதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்பை கண்டுபிடிச்சதுனால மண்ணெண்ணுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்ப என்னென்னா, சாயங்காலம் ஆனால் அரிக்கன் லைட் இருக்கு இல்லையா, அது ஏற்றுறதுக்கு அதை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்து கொஞ்சம் கோலப்பிடி போட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதை தொடச்சி சுற்றி வச்சு. அதுக்கு ஏன் ஹரிக்கன் லைட்னு தெரியுங்களா, ஹரிக்கன்ங்கிறது புயல் சூறாவளி, அந்த சூறாவளியிலையும் இந்த விளக்கு அமராது, அதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க, அதுதான் அது ஹரிக்கன் லைட்டு. சரி இருக்கட்டும், இவருக்கு ஏன் நஷ்டம் வந்துச்சு, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சதுனால எண்ணெய்களை வாங்கிறத மக்கள் நிப்பாட்டினாங்க, பல்பு வந்ததுனால இவருக்கு தொழில் நஷ்டமாச்சு. இப்போ அதுக்காக கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியாது, ஏன்னா அவரை போய் சண்டை போட முடியுமா, ஏன் கண்டுபிடிச்சேன்னு இல்லை. அடுத்து ஒரு விஞ்ஞானம் அவருக்கு கை கொடுத்தது, அது என்ன தெரியுங்களா, இவர் பல்பை கண்டுபிடிச்சதுனால ஏற்பட்ட நஷ்டம், ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சதுனால விமானத்துக்கு பெட்ரோல் தேவையாயிடுச்சு, ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க விமானத்துக்கு போடக்கூடியது,
அது அந்த தேவை அதிகரித்தது. 1903 விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. 2003 நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த 100 விழா கொண்டாடினாங்க விமானத்துக்காக. அப்போ இந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இவருடைய அந்த வீழ்ச்சி சட்டார்னு மேலேறி மீண்டும் அவர் பணக்காரராக மாறித்தார். ஒன்றும் இல்லை, அந்த அறிவியல் வந்து ஒரு அலை மாதிரி அடிச்சுட்டு போகும். அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அதான் முக்கியம். சோர்ந்து போய் உட்கார்றதுங்கிறது எப்பவும் தேவையில்லாத ஒன்று. இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, நமக்கான அவசரங்கள், நமக்கான சங்கடங்கள், மற்றவை எல்லாம் இருந்தாலும் கூட அதை எப்படி அணுகிறோங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒன்று. இன்னும் கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படி எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சங்கடப்படத்தான் செய்வோம், கஷ்டப்படத்தான் செய்வோம். அதுவும் நம்ம எங்கேயாவது பேச போகிறோம்னு தெரிஞ்சால் அன்னைக்கு தான் நமக்கு முக்கியமான வேலை புறம் கொடுப்பாங்க. இந்த கூட்டத்தில் நீங்கள் நன்றியுற பேசிடுங்க, ஏன்னா வரவேற்புற பேசுனா கூட ஓடி போயிடலாம். நன்றியுற பேசுகிறப்ப மைக் கல்ற வரைக்கும் உட்காந்துருக்கணும். பாதி நேரம் உயிர் போய் போய் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி சோதனைகள் வர்றப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம். இப்போ நான் அந்த விமானத்துக்கு போகிறப்ப ஏற்பட்ட பதட்டம் இருந்துச்சு பாருங்க, அந்த பதட்டத்தை ஒரு நிமிஷம் அப்படி மாற்றி காட்டுறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் நிகழுது, அது போது நமக்கு. அந்த காலத்தில் சொல்கிற ஜோக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தன் கேட்டான், உலகத்திலேயே மெதுவாக போகிற ரயில் எங்கே இருக்குன்னா. நான் எங்கேயும் போவேணாம், அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும், அது மாதிரி மெதுவாக போகிறது உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா, நம்ப முடியலன்னா ஏறி போகட்டான். அவன் உடனே அதில் ஏறி மதுரையிலேருந்து போயிருக்கான், பரமக்குடி வரைக்கும் ரயில் ஒன்றுங்க போயிருக்கு, நல்லா தானே போதுன்னு யோசிச்சுருந்துருக்கான். பரமக்குடியை தாண்டின உடனே ரயில் நின்று போச்சு, தண்டவாளத்தில் ஸ்டேஷன்லாம் இல்லை. எல்லோரும் இறங்கி போய் பார்த்தா ஒரு எருமாடு தண்டவாளத்தில் படுத்துருந்துருக்கு. இதுக்கு தானா அப்படின்ட்டு அப்புறம் விரட்டியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி நின்று போச்சு ரயில், திருப்பி எருமாடு, இப்படி 5 விரட்டியிருக்காங்க. இவன் கோவப்பட்டு பக்கத்து ஆள்கிட்ட கேட்டான், இந்த பக்கம் எருமாடுகள் அதிகமானு கேட்டிருக்கான். ஒரே எருமாடு தான் ரயில முந்தி முந்தி போய் படுத்துக்கிறது. அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த ரயில் எவ்வளவு வேகமா போகுது. பயணப்படுறப்ப தாங்க அதனுடைய ஆச்சரியமும் மற்றதும் தெரியும். அதுவும் நமக்கு நல்ல ஆட்கள் பேச்சு துணையா கிடைத்தா எவ்வளவு தூரத்தையும் கிடக்கலாம். என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொல்வார், இந்தியா முழுவதையும் சுற்றி வர வேண்டும் என்றால் கூட பேராசிரியர் ஞானசம்பந்தன் உடன் இருந்தால் அந்த தூரம் குறைவாகத்தான் தெரியும் அப்படிம்பார். இது ஏன் பெருமைக்காக சொல்லுங்க, நான் மட்டும் இல்லை அவர் பேசினால், இப்போ நான் அவர் எழுத்தாளர் சுஜாதா கிரேசி மோகன் உட்கார்ந்து பேசினோம்னா உண்மையிலேங்க, நாலடியார்னு ஒரு நூலில் சொல்லுவாங்க, சொர்க்க நரகத்தை நம்ம பார்த்ததில்லை, போயிட்டு வந்து எவனும் பேட்டி கொடுத்ததும் இல்லை. சொர்க்கம் சூப்பராக இருக்கு, ரம்பா உருவசி மேனகெல்லாம் மாமா மாமான்னு ஓடியார் அழகன்னு, அதெல்லாம் எம்பிட்டு கிளவியோ எவங்கண்டா. ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து, நல்லா கவனிச்சுங்க, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய மொழிகளை பேசிக்கொள்வார்களே ஆனால் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அது இதை காட்டிலும் சிறப்பாக இருக்காது. அவ்வளவுதான், ஒத்த சிந்தனை இருக்கணும், அதான் முக்கியம். சில பேர் எது எடுத்தாலும் மறுப்பாங்க. நான் ஒரு தடவை மெட்ராஸ்ல பஸ்ல ஏறி பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட, என்ன வெயில் இப்படி அடிக்குது, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, ஐயோ இவனோட இப்படிதான் நாகப்பட்டினம் வரைக்கும் போறோம்னு யோசிச்சேன். எது கேட்டாலும் இல்லைன்னா என்ன செய்வீங்க. சூழல் மற்றவையெல்லாம் அப்படித்தான் இருக்குங்க, சமாளிக்கணும். எல்லாம் ஈஸியாக வருமா? அல்கமிஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம், ரசவாதி தமிழில் அந்த புத்தகம், கோடிக்கணக்கில் புத்தகம் அது, தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அந்த ரசவாதிங்கிற புத்தகத்தில் ஒரு சின்னவன் புதையலை தேடி அலைவாங்க. 18 காலம் கழித்து அந்த புதையல் அவன் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். இப்போ என்ன தெரியுங்களா, இதில் எது புதையல்னு கேட்டால், அந்த 18 அவன் பயணப்பட்டான் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தான் புதையல். அவளை தான் புடிஞ்சு போச்சு. இது கிடைக்கிறதாங்க உலகத்தில் பெரிய சாதாரணம் இல்லாத விஷயம்.
எது வேணாலும் பயணப்படுங்க. பயணத்தின் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆச்சரியங்கள், எந்த வேலைக்கு போகிற போதும் அந்த வேலையை நேசிக்க கற்றுக்கொண்டால் அது போதும். ஒரு விஜய் டிவி பேட்டியில் நான் குடும்பத்தோடு போயிருக்கேன். என்னுடைய மகன்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்க அர்ச்சனா கேட்குறாங்க, என் பொண்ணு பேர் அர்ச்சனா தான், என் மகன் குருட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவர் சொன்னார், எங்கள் அப்பா அவருக்கு பிடிச்ச தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, களைப்பு இல்லாமல் பயணப்படுகிறார். அவள்தான் முடிஞ்சு போச்சு, பிடிச்ச தொழில். என்னைய போய் இப்போ மேடைக்கு போய் சொல்கிறாங்களே, அங்கே எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, மைக் சரியாக இருக்குமோ, என்னமோ தெரியல, எல்லாம் கஷ்டந்தாங்க. அதை அனுபவிக்க தெரியணும். இப்போ இந்த அரங்கமும் இந்த மைக்கும் இந்த ஆடியன்ஸும் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கணும். ஒரு சென்னையில் ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்கலங்கிறாங்க. அப்புறம் அவர் மைக் செட்டுக்காரர் வந்து எதையோ சரி பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் எதையோ இல்லை சரி பண்ணிட்டோ வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. புரிஞ்சுங்களா, எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு. அதே ஏன் என்கிட்ட சொன்னார்னு எனக்கு தெரில. முகம் பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ரசனை உள்ளவர்களாக நமக்கு அமைவதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இப்போ நீங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருந்தாலும் கூட அந்த நகைச்சுவையை திரும்ப கேட்குறப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா? அடே அப்பா, ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல நான் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு சேலத்துக்கு வந்தேன், அங்கே பேசுகிறேன். பேசி முடித்தோடனே எல்லோரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அதில் ஒரு ஆள் என்கிட்ட வந்து, இதே தானே நேற்று நீங்கள் மதுரையில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் அந்தால கேட்டேன், ஒன்னே யார் இங்கே வர சொன்னா, நான் தான் ஊர் ஊராக போகிறேன். அதெல்லாம் அந்த காலங்க, இங்கே பேசுகிறதா அங்கே பேசலாம், அங்கே இப்போ ஒன்றுமே முடியாது. இப்போ மின்னல் வேகத்தில் இந்த லைவில் போயிட்டுருக்கு, அவ்வளோ தெரியும். தெரிஞ்சாலும் என்னங்க, நமக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகள் இருக்கு இல்லையா, அதை திரும்ப சொல்கிறப்ப கேட்குற மாதிரி சொன்னாலே போதுங்க. திருவிளையாடல் படத்துலையும் கல்யாண பரிசில் வரக்கூடிய ஜோக்கை திருப்பி கேட்கலையா? அதுவும் சில நகைச்சுவைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த அப்படிங்கிற செகண்டுக்குள்ளே வரணும். தங்கவேலு ஒரு படத்தில் நாதஸ்வரம் இவங்களை வீட்டுக்கு வீட்டில் விசேஷ கூப்பிட்டுருப்பார். அவங்க வந்தவங்க பக்கத்து தெருவில் வாசிட்டு வருவாங்க, இவர் காணமின்னு தேடி போவார். போனால் அவங்க அங்கே வாசிக்கிட்டு இருப்பாங்க, அவர் கண்ணிலேயே சொல்வார், இந்த வந்துடுறேன் அப்படிம்பார். இவர் கோவத்தோடு நிற்பாருங்க. அவருங்க வாட்ச் பிடிச்சி வந்த உடனே அந்த நாதஸ்வரத்தை வாங்கி அதை கழட்டி பார்த்துட்டு இப்படி பார்ப்பார், பூராத்தி அங்கே ஊதிட்டு வெறுங்கோலையாக கொண்டு வரையாக்கம். இந்த சங்கீத ஞானம் எப்படி இருக்கு பாருங்க, பூராத்தி அங்கே ஊதிட்டு வெறுங்கோலையாக கொண்டு வர்றாய். ரசித்து கேட்குறவங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ரசனை என்பது அவ்வளோ சந்தோஷம். சாப்பாடே நம்ம ரசித்து ருசித்து சாப்பிடணும். அதனால தானே நம்ம அந்த காய்கறி வைக்கிறப்போ ஒவ்வொன்றையும் நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சமைச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, பீரவத்தில் இருக்கிற சத்தம் கேட்டுருக்கு, திருடை பட்டாரு எந்திரிச்சு எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்க போயிருக்காங்க. அவன் ஒன்று அடிக்காதீங்க, நான் திருட வரல, போன வாரம் இதே வீட்டுக்கு வந்து இதே பீரவை திறந்தேன், இந்த புடவை எடுத்தேன், என் மனைவிக்கு கலர் பிடிக்கலை, திரும்பி வைக்க வந்தேன், அடிக்காதீங்க போடா. இதோட முடியலை, அப்புறம் தான் சண்டையே ஆரம்பிச்சது. அந்த அம்மா அந்த மனைவி கேட்டிருக்காங்க, ஏயா திருடம் முண்டாட்டிக்கே பிடிக்காத சேலையைத்தான் உங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வந்திருக்காங்க, எங்கே வச்ச தீ எங்கே பிடிக்குது பார்த்தீங்களா? எந்த நேரத்துலையும் அந்த அந்தந்த சந்தோஷங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணுங்க. இது நமக்கு என்ன தெரியுங்களா, பெரிய கொடை. தொழில் மட்டுமில்லை, ஒரு செயல்பாட்டில் நம்ம இறங்கிட்டோம்னா அதை பார்த்து மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சு. அவர் கேட்டார் பாருங்க, வீட்டில் சண்டை வருமா,
அதெல்லாம் வரதாங்க செய்யும். சண்டையே வரலன்னா சொல்லக்கூடாது. அந்த 1330 குறள் வேற ஒன்றும் இல்லை, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெரியும். சின்ன சண்டை வரணும், அந்த சண்டை முடிஞ்ச பிறகு அந்த நாள் இனிய நாளாக அமையும்னு வள்ளுவர் மிக அருமையாக சொல்லியிருக்கார். அப்போ அந்த சிறு சண்டை தான், கோர்ட் வரைக்கும் போகிற சண்டை கிடையாது. அந்த சண்டை அப்படி வந்துட்டு அப்படியே போகணும். என்ன அப்படின்னா, இல்லறத்துலையும் இனிமையை கொண்டு வரதான் எப்படி? அதுக்கும் திருவள்ளுவர் சொல்லித்தரார். என்ன கஷ்டம்னாங்க, திருக்குறளில் எல்லாமே இருக்குதுங்க, அதை சொல்லி கொடுக்குற முறையில் தான் அதனுடைய அருமை இருக்குது. அதுதான் நமக்கு தெரியல, மனப்பாடம் பண்ணுறதுலையோ மற்றதுலையும் இல்லையா. நான் ஒரு திருமணத்தில் பேசிட்டு இறங்குறேன், ஒரு 5000 பேர் கொண்ட கூட்டம், ஒரு 5 குழந்தை என்கிட்ட வந்து, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் அது இப்போ சுட்டி டிவியில் பண்ணுறேன், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடலைனா ஒரு கார்ட்டூன் பொம்மை எந்திரிச்சு என்கிட்ட கேட்கும், இன்னான்னா என்ன அப்படின்னு கேட்கும், இன்னான்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவேன். இதை அந்த 5 பிள்ளை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கேட்குதுங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். உனக்கு திருக்குறள் பிடிக்குமா, நான் பேசுறது புரியுமான்னு கேட்டேன். பிடிக்கும், என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 5, அவங்க தம்பி போய் கூட்டு வந்துருச்சு, அவ 3, நீ நல்லா பேசுற அப்படின்னா. அன்னைக்கு தான் அவனே பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தையும் புரிந்து கொள்ளுமாறு என்னால் பேச முடிகிறது என்றால் நம் தமிழினுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதாங்க. குறளில் சொல்றாரு அவரு, இப்ப நீங்க பிசினஸ்க்கெல்லாம் நிறைய சொல்றோம்ல, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ரொம்ப என்னன்னா, முதல்ல திருக்குறளை சொல்லிடுறேன், அப்புறம் நான் விளக்கம் சொல்கிறேன். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல், ஒரு திருக்குறள். இது எல்லா இதிலையும் எழுதி போடுறோம் இந்த திருக்குறளை. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கு தண்ணி வேணும்னு நினச்சேன்னு வைங்களேன், தண்ணி குடிக்கணும் போல் இருக்குன்னா நான் பேசிக்கிட்டு என்ன செய்வேன், இங்கே இங்கே தண்ணி கொண்டு வச்சுட்டாங்க இருக்கட்டும், தண்ணி வேணும்னு என்ன செய்வேன்னா பேசிக்கிட்டே அப்படிமே அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணி வேணும்னு அர்த்தம், குறிப்பு காட்டுறேன் இல்லைன்னா அப்படிமே இப்படி பார்த்து தண்ணி கொண்டு வரணும்னு அர்த்தம். ஒருத்தர் கவனிக்கலன்னு வச்சுக்கங்க, யோ தண்ணி குடிங்கயா கேட்பேன்ல, இது என்னுடைய குறிப்பை வெளிப்படுத்துதல். இப்படி நான் சைகை காட்டாமல் சொல்லாமல் எதுவுமே செய்யாமல் இருக்கப்ப எனக்கு ஒருத்தர் வந்து சூடாக ஒரு காப்பியோ பாலோ ஏதோ கொண்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன், நான் குறிப்பு காட்டாத இடத்தும் என் குறிப்பை உணர்ந்து கொண்ட அவரை எப்போதும் என்னோடு வைத்து கொண்டால் நான் வெற்றி பெறலாம். இவ்வளோதாங்க. குறிப்பு இல் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கூட, எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கோ, இந்நேரம் இவங்களுக்கு இது வேணும், இந்நேரம் இவங்க வேணும், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துப்பாங்க, இந்நேரம் பிள்ளை அழகும்னு சொல்லி தாய் நினச்சி பால் ஊட்டுவது போல குறிப்பு உணரணும். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், மனைவியை நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அதுக்கு அவங்க பதிலுக்கு என்னையை முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். நான் உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், அந்த முக்கு கடையில் டீ சூப்பராக இருக்கும், அவருக்கு தெரியாத எத்தனை பேர் அவர் முக்கு கடையை கூட்டு போயிருப்பார். குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பை அறிகிற தன்மை, திருக்குறளை கேட்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்கு. சரி, இப்படி கூட இருக்கீங்க, திட்டினா கூட தமிழில் திட்டினா சில பேர் சந்தோஷப்படுவாங்களாம். இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, திட்டுனா கூட தமிழில் திட்டு, மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான், வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையால் பயந்து இளஞ்சியுமே. முழு பாட்டை சொல்லணும் எப்பவுமே, பாதி பாதியாக சொல்லப்படாது, மறந்து போயிடும். நெஞ்சியெல்லாம் சிலப்பதிகாரம், அடுத்த வரி கேளுங்க, அடுத்த வரி கேளுங்க, அவ்வளோதாங்க முடிச்சு பாட்டு இல்லை. என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. திருக்குறளே தப்பாக எழுதுற என்ன பண்ணுவீங்க, அகர முதல் எழுத்தெல்லாம் நிற்காதற்கு தகன எழுதுறேன் ஒருத்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த எங்கள் ஹியூமர் கிளப்பில் எல்லாம் அங்கே நாங்கள் இந்த கட்டணம் வச்சுருப்போம், இங்கே ஆயுள் சந்தா வச்சுருந்தாங்க, அதே மாதிரி வருட சந்தா வச்சுருப்பாங்க. எங்கள் ஹியூமர் கிளப்பில் நாங்கள் ஆரம்பிக்கிற காலத்தில்
அவர் 100 ரூபா வச்சுருந்தான், 200 ரூபா வச்சுருந்தான். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு 500 ரூபா ஆகுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மெய் செலுத்து போச்சு. இப்படிப்பட்ட மனுஷங்க வேணுமே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னே. நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆக்கிங்க, கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ சந்தாதாரர்கள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் எப்படி முக்கியமோ, அதுபோல் நகைச்சுவை மன்றத்தில் நான் இருக்கேன். இது ரொம்ப எளிமையாக சொல்லலாங்க. எப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டினப்ப குந்தவை நாச்சியார் அக்கா மகள் பேரும் குந்தவை தான், ராஜராஜ சோழனுக்கு தன்னுடைய ஆபரணங்களெல்லாம் அள்ளி கொடுத்து அதை கட்ட வச்சாங்களாம். அப்பையும் கூட ராஜராஜ சோழன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு தரணும்னு கேட்டாராம். அப்போ அக்கா கேட்டாங்களாம், நம்மகிட்ட இல்லாத பொண்ணா எதுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கேட்குறீங்க? அதுக்கு அரசன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவா, இந்த கோயிலை பார்க்குறப்பெல்லாம் இதில் என் பணமும் இருக்கிறது என்று ஒருவன் நினைத்தால் அது அவனுக்கு பெருமை. இவ்வளோ பேர் நகைச்சுவை மன்றத்துக்கு வர்றாங்கன்னா நானும் அதில் சந்தாதார். நம்ம இந்த இந்த கார்டு கொடுக்குறப்ப என்ன சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் சொல்கிறப்ப வீட்டில், ஏ நீ வராமல் போயிட்டியே, நீ வராமல் போயிட்டியே அப்படின்னு கணவனோ மனைவியோ சொல்லாமல் வர, எல்லோரும் குடும்பத்தோடு வரணும், குழந்தை குட்டியோடு வரணும். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தின் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். இது வந்து பட்டுக்கோட்டை பாட்டு. எவ்வளவு இன்பம் இருந்தாலும் அதை ரெண்டு பேருக்குமாக சேர்த்து கொடுத்தா அது எப்பவும் நல்லது, அதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாட்டு இருக்குது. அப்போ மகிழ்ச்சி என்ன செய்யணும், சந்தோஷத்தை அடுத்தாள்கிட்ட சொல்லுங்க, ரெண்டு பங்காக மாறும். சோகத்தை அடுத்தாள்கிட்ட சொல்லுங்க, பாதியாக குறையும். நமக்கு சில நேரங்களில் அதுவும் வேணும், இது ரொம்ப முக்கியமாக வேணும். இன்னொன்று, நான் சொல்கிற ஜோக்கையை கூட நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் நல்லா இருக்குங்க. சட்டு சட்டு சட்டுன்னு வாங்கி அடிக்கணும். ஜோக்குக்கெல்லாம் நேரம்லாம் எடுக்கக்கூடாது. சில பேர் கதை மாதிரி காமன் நேரம்லாம் சொல்கிறாங்க. போகிற போக்கில் நானும் கமல் சார் உட்காந்து பேசுகிறப்ப என்னன்னு நாகேஷை பற்றி தான் அதிகம் பேசுவோம். அதாவது இந்த ஸ்பீடு யாரும் சொல்ல முடியாது ஜோக்கை. சென்னை ஹியூமர் கிளப்பில் நான் பேசின இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அவர் கமல் சார், பாலச்சந்தர் அவங்க தேசியமெல்லாம் உட்காந்துருப்பாங்க, நான் பேசுவேன். அதில் ஒரு விஷயம் கூட சொல்லியிருப்பேன், ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைனாலும் இப்போ கூட பார்த்துடலாம். அதில் நாகேஷ் டாக்டராக இருப்பாருங்க. ஒருத்தர் வந்து, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பாரு. அவ்வளோதான் ஜோக்கு. என்ன அர்த்தம், அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏன்ட்ட வரமாட்டாங்க. போகிற போக்கில் அடிக்கிற அடி பாருங்க. இந்த அப்படிங்கிறதுக்குள்ள ஜோக்கு வரணும். இதே மாதிரி சுமதி என் சுந்தரின்னு ஒரு படம், அதில் நாகேஷ் சிவாஜிட்ட சொல்லுவார் நாகேஷ், இங்கே மேனேஜர் ஆனால் குதிரையெல்லாம் ஓட்ட தெரியணும், தாராளமாக ஓட்டுறேன், டக்குன்னு குதிரை ஓட்டிவார் யார் சிவாஜி, ரெண்டு குதிரை நிற்கும், சிவாஜி ஏறி டக்குன்னு அந்த குதிரை கிளம்பிடும். நாகேஷ் ஏறின குதிரை கிளம்பவே கிளம்பாது, அடித்து பார்ப்பார், உதச்சு பார்ப்பார், ஒன்றும் ஆகாது. திடீர்னு இவர் உட்காந்துருக்கப்போ அந்த குதிரை திரும்பி பார்க்கும், என்ன எங்கேயோ பார்த்த இடமா இருக்கியா, அதே இடம் தான், நகலவே இல்லை அப்படிம்பாரு. எங்கேயோ பார்த்த இடமா இருக்குன்னு அந்த குதிரை திரும்பி பார்க்குதான். நான் கமல் சார்ட்ட கேட்டேன், இந்த டைலாக் அதில் எழுதியிருப்பாங்களா? அவர் சொன்னார், எழுதியிருக்க மாட்டாங்க, ஆன் த ஸ்பாட் அடிப்பாங்களாம் அப்படிங்கிறதுக்குள்ள. அதுதான் இந்த ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ. அபூர்வ சகோதரர்களில் அந்த கமலுக்கு பதிலாக இந்த கமலுக்கு கொண்டு வந்துடுவாங்க, குட்டக்கமலை. வந்த உடனே கிரேசி மோகன் எழுதாத ஒரு டைலாக் நாயர் சொன்னாராம், பாக்கி எங்கடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கமலஹாசனில் முழு கமலஹாசன் கேட்டாமல் பாக்கி எங்கடா அப்படின்னு இருக்காரு. 15 நிமிஷம் ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டாங்க நாங்கள், விழுந்து விழுந்து சிரிச்சு. இது பாருங்க, அந்த உணர்வு அவருக்கு மட்டும் இல்லை, அந்த அத்தனை பேருக்கு இருக்கணும். சிரிக்கவே தெரியாத ஓட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? சில பேர்த்த ஜோக் சொன்னோம்னா அப்புறம் அப்படின்னு ஆர்வமாக கேட்பாங்க. ஏய் அப்புறம்னா என்ன? நான் என்ன கதையாக சொல்கிறேன், இது ஜோக்குன்னு. ஐயோ முதலே சொல்ல வேண்டியதான் தம்பி, வேதனை வேதனைம்பாங்கள்ல அது மாதிரி. நல்ல விஷயங்களை அப்படி ரசிக்கணும். சரி, நம்ம அந்த முடிவுக்கு வருவோம்.
எல்லாரும் சொன்ன மாதிரி வீடுகளில் மகிழ்ச்சி இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கணும், பயணத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், மகிழ்ச்சியை அனுபவிக்கிற மனசு இருக்கணும். முக்கியமாக அதுதான் வேணும். இது கிடைக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. திருநெல்வேலியில் பட்டிமன்றம் முடிகிறப்ப மணி 1:30 எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் வந்தாருங்க, ஒரு 85 வயசு இருக்கும், கையில் ஒரு மஞ்சள் பையை வச்சு என்கிட்ட வந்துருந்தா இப்படி ஆட்டி காய்கறி வேண்ட சொன்னாங்க என்னையே. மணி 1:30 எந்த கடை திறந்திருக்கோம்? நான் வேறு திருவழியாக போயிருக்கலாம். நான் என்னை அவர் திட்டுறாருன்னு நினச்சேங்க. இவ்வளவும் சொல்லிட்டு காய்கறி நாளைக்கு வாங்கலாம் ஐயா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னார். இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா? இது ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நடந்தது. இந்த வருஷம் ஆணி தேர் இடத்துக்கு கோயிலுக்குள்ளே பேசுகிறப்ப இதை சொல்கிறேன் நான். அங்கேயே இதே ஊரில் தான் இப்படி ஒரு பெரியவர் வந்து 1:30 மணிக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போனாருன்னு, கூட்டத்துக்குள்ளேருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாருங்க. ஒன்று தெரியுதா, நான் அவர் அப்போவே அவருக்கு 85 வயசு, நான் 3 வருஷம் கழித்து போகிறேன், 88 வயசு, அப்போவும் அந்த உற்சாகம் குறையாமல் இருக்கிறார்னு சொன்னால் அந்த உற்சாகத்தை நாம் உருவாக்கிக்கொள்ளணும். எம்ஜிஆர் படங்கள், எம்ஜிஆர் பாடல்களை நான் விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, இது எத்தனை தடவை தான் பார்ப்பீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு முறை பார்க்கிற போதும் ஒரு உற்சாகம் நம்மை பற்றி கொள்ளும். ஒரு தடவை காட்சிக்காக பார்த்துருப்பேன், ஒரு தடவை பாட்டுக்காக பார்த்துருப்பேன், ஒரு தடவை அதனுடைய வசனத்துக்காக பார்த்துருப்பேன். பார்க்க பார்க்க என் மனசில் பதியணும். அது மட்டும் இல்லை, அவர் எப்போவுமே அழவே மாட்டாருங்க. எப்போ அவர் என்ட்ரி கொடுக்குறப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஆலமரமே இருக்காது, ஆனால் விழுதில் வருவார். பார்த்துருக்கீங்களா? இப்படியே வந்துடுவார். உசைன் போல்ட்னுடைய வேகம் எவ்வளவு? ஒலிம்பிக்கில் ஹாட்ரிக் அடித்த உசைன் போல்ட்னுடைய வேகம் எவ்வளவுன்னா துப்பாக்கி குண்டுனுடைய வேகம்ங்கிறாங்க. துப்பாக்கி குண்டு என்ன ஸ்பீடாக போகுமோ அந்த வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே மனிதன் உசைன் போல்ட், ஞாபகிச்சுக்கோங்க. ஆனால் அது தமிழ் பட துப்பாக்கி குண்டு இல்லை, ஞாபகிச்சுக்கணும். ஏன் தமிழ் பட துப்பாக்கி குண்டு எப்படி வில்லன் சுடுவான், கதாநாயகன் ஓடுவான், குண்டு விரட்டி போகும், அவன் சந்தில் திரும்புவான், அதுவும் திரும்பும், கடைசியாக அவன் அப்படி செவத்துக்கிட்ட போய் நின்றுவான். பார்த்துருக்கீங்களா? அப்போ குண்டு வந்து இப்படியே நிற்கும். ஏன் நிற்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், கோலவெளி அம்மான்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான்ல, குண்டு யோசிக்குது. டக்குன்னு அந்த குண்டை கதாநாயகன் வாயில் போட்டு பூன்னு துப்புவேன் அப்படியே. அது வந்து யார் அந்த துப்பாக்கி கண்டுபிடிச்சாலும் அவனை துப்புறதுன்னு அர்த்தம். சரி, பழைய படங்கள்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்காதா? இருக்கும். குடும்ப தலைவன் ஒரு படமாக என்ன வேணும், அந்த படம் நடந்து போச்சு. அதில் எம்ஜிஆர் வந்து சிஐடி, சிஐடினா அவர் சிஐடினா அவருக்கே தெரியாது, அவ்வளோ ரகசியமாக இருப்பார். எம்ஆர் ராதாவும் அசோகனும் நோட்டு பார்த்துவாங்க. எம்ஜிஆர் இந்த கேமரா இருக்குல்ல, அப்போல்லாம் கேமரா எப்படி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கழுவி பார்ப்பார் அவரே. இப்படி பார்த்துட்டு ஆ நீயா அப்படிம்பார். இவர் தான் ஃபோட்டோ எடுத்தார். இதுவும் ரொம்ப பேருக்கு புரியலை. ஆ போக, இவர் தான் எழுத்தாப்பிள்னு ஃபோட்டோ எடுத்தார். அப்போ பா நீயான்னு கேட்க வேண்டியதானே. அதில் என்னன்னா நம்மளும் ஆ இவங்களா அப்படின்னா நம்மளும் அப்போ தான் ஆச்சரியப்படுவோம். என்னன்னா பார்த்து ரசிக்கிறது, கேட்டு ரசிக்கிறது, அந்த வார்த்தையெல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னு யோசிப்போங்க. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அழுதவன் சிரிப்பதும் சிரித்தவன் அழுவதும் விதியால் வந்த வினையில்லை. சொல்லிட்டு புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டு வரிகள். கேட்ட உடனே நமக்கு மனசுக்குள்ளே பதியுதுன்னா அதுதாங்க சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை, கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால்
பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. அதான் அவர் சொன்னாருங்க, நான் உட்கார்ந்துருக்க முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கண்ணாச கல்யாண சுந்தரத்தினுடைய பாட்டு என்னும் கால் அப்படின்னார். நான் ஜெயிக்க காரணம் அவர் எழுதின பாட்டு வரி. ஏன்னா அந்த காலத்தில் நாம் என்ன நினைச்சிருந்திருப்போம், நான் நினச்சதெல்லாம் எம்ஜிஆரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சு அவரே பாடி அவரே நடிக்கிறாருன்னு நினச்சோம். அவர் நடிக்கிறாருங்கிறத உண்மை, மற்றதெல்லாம் இல்லை. ஆனாலும் நம்ம மனசில் அது நிற்கிற மாதிரி அவர் செஞ்சார். படங்களில் அவர் எந்த வேடம் ஏற்றாலும் யாருக்கு உதவுவார். ஒரு படத்துலலாம் தர்மம் தலையாக்கு நினைக்கிறேன், டாக்டர் வருவார், அப்படி ஏழைகளுக்கு உதவி செய்து ஒருத்தர் அந்த நோயாளியை கேட்பார், ஹேய் நீ சாப்பிட்டியா அப்படிம்பார். இல்லை சாப்பிட்ட ரெண்டு நாள் ஆச்சு. படக்குன்னு 50 ரூபாய் எடுத்து கொடுப்பார், டாக்டர் ஃபீஸ் கொடுப்பார். கீழே கைதட்டு பின்னிட்டு ஊர் டாக்டர் வை வாங்கி பாரு, நம்மகிட்ட காசு வாங்குறான் தான் எப்படி எடுத்து கொடுக்குறாரு. அவர் டாக்டரா இல்லை, பணம் அவர் தான் இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அப்படியே வாழ்ந்தார், அதுதான் சிறப்பு. இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கவங்க ஜெயிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றா இருக்கவங்க ஜெயிப்பாங்க. காக்கை குருவியங்கள் ஜாதி பாடுனா ஜாதி வேணான்னு சொன்னால்தான் இருந்தாலும் யார் சுப்பிரமணிய பாரதி, ஏன் காக்கை குருவியங்கள் ஜாதின்னு சேர்த்துக்கிட்டார். எப்படி சேர்க்க முடிஞ்சது, தனக்கு சாப்பாட்டுக்கு வச்சுருந்த அரிசியை கூட எடுத்து குருவிக்கு போடணும்னா அப்படி மனசு இருந்தால் தாங்க போட முடியும், அப்படி போட்டால் தான் அப்படி எழுத முடியும். அப்படி வச்சுக்கோங்க, லட்சுமணன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், மா லட்சுமணன் இல்லை, அவர் பின்னாடி வந்தவர் வித்வான் லட்சுமணன் வே லட்சுமணன் ரெண்டு பேர் இருந்தாங்க. இவர் எம்ஜிஆர் ஒரு நாள் கூப்பிட்டு காலையில் உங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்கார், எழுத்தாளர் லட்சுமணன் உட்காந்து எம்ஜிஆரோட சாப்பிட்றார். அந்த அம்மா பெருமாறுறாங்க, விஎன் ஜானகி, இட்லி சாப்பிட்றப்ப லட்சுமணன் சொன்னாராம், எவ்வளோ நாளாச்சு. எம்ஜிஆர் கேட்டுக்காரு, ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிட்லையா, ரொம்ப நாளாச்சுன்னு. இல்லை இல்லை இல்லைங்க, ராமச்சந்திரன் லட்சுமணன் உட்கார்ந்துருக்க ஜானகி பெருமாறுற காட்சியை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. இது வேணும், எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நமக்கு அந்த இனிமையும் ரசனை இருந்தால் பிரமாதமாக இருக்கும். எனக்கு நேரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, இப்போ அவங்க இன்னும் ஒரு காமன் நேரம் கூட பேசுங்க, அரை மணி நேரம் கூட பேசுங்கன்னு கேட்டாலும் கூட அது ஒரு அன்புக்காக கேட்குறாங்க. இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம், 4 நாள் தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க, இதைத்தான் எதிர்பார்த்து அப்படின்னு படுத்துடக்கூடாது நம்ம பாட்டுக்க. அடுத்த பஸ்ஸு போகணும், சரி சரி சரி ரைட். கேட்கணும்னு நினைக்கிறது விருப்பமாக இருந்தாலும் இது சில இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிக்க முடியாமல் சில பேர் இந்த சைக்கிளில் இறங்க தெரியாமல் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்பதை மட்டும் கூறி, என்பதை மட்டும் சொல்லி, என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டி, இன்னும் சொல்வதாக இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கூட வந்து பின்னாடி நின்று பல பேரை முடிக்கிறதுக்காக சைகை காட்டி பேப்பர் கொடுத்து என்னென்னமோ செய்வாங்க. நான் ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன், நானே 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் சீட்டு கொடுத்தாரு, யோ நான் தான் முடிக்க போகிறேன், வாங்கி பார்த்தா அதில் என்ன போட்டுன்னு தெரியுமா, மந்திரி வரும் வரை பேசவும் போட்டிருக்கு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னு என்ன பண்ணுறது, நான் வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டு இருக்கிறதா. அதனால் இப்போ நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த 1 மணி நேரமும் நான் எனக்குள்ளே ஏற்பட்ட விஷயங்கள், நான் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முதல்ல இவரு ரங்கநாத் பாண்டேயோட ஒரு பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பேட்டியில் என்னுடைய வரலாறு முழுவதையும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆச்சரியப்பட்டு கேட்டார் அவர். அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, சங்கடங்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் அவற்றையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை நிற்கும். சார்லி சாப்ளினும் காந்தியடிகளும் சந்தித்த போது அதிகமாக சிரித்தது யார் தெரியுங்களா, சார்லி சாப்ளின் தானா. அப்போ காந்தியடிகள் எவ்வளோ நகைச்சுவையாளராக இருந்திருக்கார் பாருங்க. இது நமக்கு அவர் அப்படி காட்டலை, அவர் எப்படி காட்டுறாங்க, அவர் மகாத்மா அப்படியே காட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து எவ்வளோ நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு இருந்திருக்கு, எல்லாத்தையுமே இருக்குங்க. நம்ம அதை உள்வாங்கக்கூடிய தன்மை நமக்கு இருந்தால் போதும். இன்னொன்று, நமக்கு ரசிக்க தெரியணும். தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவர்கிட்ட எல்லாரும் அந்த சம்பள உயர்வு பற்றி கேட்குறாங்க, ஆசிரியர்கள் அலுவலர்கள் எல்லாம் கேட்குறாங்க,
கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கன்னு கேட்குறாங்க. ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து அதே

திருவள்ளுவர்கிட்ட எடுக்கிறார். உடம்புக்கு சோறு போட்டிருக்கே தம்பி, உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன் சொல்லக்கூடாது. உயிருக்கு அவரே சொல்கிறாரு, புகழ் அதை கொடு, கொடுப்பதன் மூலமாக கொடு. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. அங்கிருந்து எடுக்கிறாருங்க, ஊதியம்ங்கிற ஒரு வார்த்தையை அங்கிருந்து எடுக்கிறார். அப்போ நல்ல செய்திகள் எல்லாம் உள்வாங்குவதோடு மட்டுமில்லை, அதை உலகுக்கு தருபவர்களால் இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் படைத்த கலைகளிலெல்லாம் இறைவன் வாழுகிறான். பூவை செங்குட்டுவன் ஒரு நல்ல கவிஞருங்க. என்ன தெரியுங்களா, பல பேர் நம்ம மறந்துட்டோம், அவங்க பேர்லாம் தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் எழுதினவர் பூவை செங்குட்டுவன். ஏன் அவ்வளோ ஏன், எம்ஜிஆருக்கே அவர் ஒரு பாட்டு எழுதினார், நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதைன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை பூவை செங்குட்டுவன். தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. இதை எழுதினவர் பூவை செங்குட்டுவன். இது என்ன தெரியுங்களா, நமக்கு பல பேருடைய பேர் தெரியாமல் போயிடுச்சு, பேச வைக்கணும். நான் ஒரு அமெரிக்காவில் பாவனாசம் சிவன் முதல் பா விஜய் வரை பேசினேன். அப்படிலாம் கூப்பிட்டு கேட்கலாம். ஆனால் என்ன தெரியுங்களா, பெரும்பாலும் என்ன நான் என்ன சொன்னாலும் சரி ஒரு ரெண்டு ஜோக் சொல்லுங்கள் போதும் அப்படின்றாங்க. சுஜாதா அவர்கள் தான் எழுதியிருப்பார், பேராசிரியர்கிட்ட பாரதம் கேட்கணும், ராமாயணம் கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவார். அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறார், நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு ஜோக் சொல்லுங்கள். ஜோக் சொல்லாங்க, ஆனாலும் கூட நல்ல விஷயத்தோடு சொல்கிறப்ப எந்த விஷயமும் சுவையாக மாறும். என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சீரியஸாக தான் பேசிக்கிட்டே வருவேன், போகிற போக்கில் ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு லைன் போட்டால் போதுங்க, நகைச்சுவை அப்படி வெளிப்பட்டுரும். நகைச்சுவை மன்றங்கள் எதுக்காக அப்படின்னா, சில மன்றங்களுக்கு சில பேர் தான் வருவாங்க, இதுக்கு இது இது கம்பன் கழகமா அதுக்குரியவங்க வருவாங்க, திருவள்ளுவர் கழகமா அதுக்குரியவங்க வருவாங்க, கல்யாண விடா எல்லோரும் வருவாங்க, அப்படியே எல்லோரும் பிரிவாங்க. நகைச்சுவை மன்றத்தில் தாங்க. இப்போ கதாநாயகனுக்கு ரசிகர் மன்றம் இருக்கும், கதாநாயகிக்கு ரசிகர் மன்றம் இருக்கும். இவர் இந்த கதாநாயக ரசிகர்கள் அந்த கதாநாயகன் பிடிக்காது, அந்த கதாநாயக ரசிகர் இவருக்கு பிடிக்காது. ஆனால் நகைச்சுவை நடிகர்களை எல்லாருக்கும் பிடிக்கும், நகைச்சுவை மன்றத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு ஏற்படுற பெரிய சந்தோஷம் என்ன, ஒருத்தனை அழுக வைக்கிறது ரொம்ப சுலபம், சப்புன்னு ஒரு அறை விட்டால் அழுவான். ஒருத்தனை கோவர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், என்னென்ன குறகுமா இருக்கீங்கன்னா கோவிப்பான். சிரிக்க வைக்கிறது உலகத்திலே கஷ்டம், அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற அந்த மன்றம் வளர வேண்டும், வாழ வேண்டும். இப்போ ரெண்டாவது ஆண்டு கூப்பிட்ருக்கீங்க, 25வது ஆண்டுக்கும் கூப்பிடுங்க, மறக்காமல் வந்து பேசுகிறேன். நீங்களும் வாங்க. நன்றி, வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.

ஒரு இளம் நடிகை அவளுடைய வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறார். முதல் பார்வைக்கு அது தற்கொலை. ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியின் கண் உங்களுக்கு மட்டும் ஏதோ சரியாக தெரியவில்லை. அவளுடைய கடைசி ரகசியம் என்ன? ஏன் அவளை சந்திக்க வந்த எழுத்தாளர் திடீரென தலைமறைவாகிறார்? காதலா, துரோகமா, இல்லை என்றால் திட்டமிட்ட கொலையா? ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு புதிய உண்மையை திறக்கப் போகிறது. கடைசி நிமிடம் வரை பதில் கிடைக்காத இந்த குற்றப்புதிரை இப்பொழுது நாம் ஒன்றாக இணைந்து அவிழ்ப்போமா இந்த தங்க முடிச்சை? அத்தியாயம் 1. அம்மா அப்பா வைத்த பெயர் கன்னியப்பன், சினிமாவுக்காக கரிகாலன் என்று மாற்றிக்கொண்டேன். சங்க காலத்தில் இரண்டு சோழ பேரரசர்களில் கோச்செங்கானுடன் ஒருவராக கருதப்படும் கரிகால் சோழனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.

நான் ராஜசாஸ்திரி, நியூராலஜி படி 5 எழுத்தில் பெயர் வைத்துக் கொண்டால் அதிர்ஷ்டம் என்று சொன்னார். பிஏ முதல் ஆண்டு வரை தமிழ் படித்ததற்கு ஞாபகமாக கரிகாலனை தேர்ந்தெடுத்தேன். பட்டினப்பாளையில் பாடப்பட்டிருக்கும் அந்த வீரமிகு ஜூலி சமாச்சாரமா இல்லையா? டேய், அந்த படகுக்கு பின்னாடி க்ளோஸ் அப் வருமே, அதை இன்னொருக்கா போட்டு காட்டிடு என்றார். அவர்தான் விஜிஆர். ஜெமினி சினிமாவில் போட்டோ பார்த்ததை விட இளமையாக இருந்தார். 45 வயது இருக்கலாம். தலைமுடி லேசாக வாரப்பட்டிருந்தது. உயர்ந்த ஜாதி ஃபாரின் கண்ணாடி, இருட்டில் தெளிந்து வெளிச்சத்தில் கருக்கும் கண்ணாடியை அழிந்திருந்தார். வாசனை அடித்தது. என்னை ஒரு முறை பார்த்தபோது நான் வணக்கம் சொல்ல கவனிக்காது திரும்பிக் கொண்டார். தியேட்டர் மறுபடியும் இருளை. இப்பொழுது அந்த பெண் கடற்கரையிலிருந்து படகுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்தாள். பாட்டு அவளிடம் சும்மனம் கேட்டது. அவள் முகத்தை நோக்கி கேமரா விரைய, என்ன டைட்டு தாங்குது பாரு, முகம் பல்லெல்லாம் பாரு, என்ன வருசை, அப்படியே மல்லிகைப்பூ கோத்தாப்ல. பாடிதான் கொஞ்சம், பாடி என்னையா, முகம்தானே முக்கியம். எத்தனை பரபரப்பு காட்டுது பாரு, தப்பாரு தப்பாரு, பெரிய கை மாதிரி தாங்க தோணுது. பப்ளிசிட்டி இப்பவே தொடங்கிட்டேன். தமிழ் வருமா? வராட்டி என்ன, மலையாளம் தமிழ் ஒண்ணுதானையா, டப் பண்ணிடலாங்க. வேண்டாங்குது, சொந்த குரல்ல பேசுறாங்குது, குரல் ரொம்ப இனிமையாத்தான் இருக்குது. உடம்புல ஒரு குறை இல்லை மச்சி, ஒரு மாதிரி கலக்கிடுச்சு இந்த பொண்ணு என்ன. நானும் எத்தனையோ பார்த்துட்டேன், இந்த தினிசே வேற, எங்கேயோ போக போகுது. நல்லா பார்த்துட்டீங்களா? இதுதானே வேணாங்கிறது பாரு, ஸ்விம் சூட் போட்டால் கம்முன்னு வாரும். என்ன வயசுங்கிற, 22, 16 மேலே சொல்ல முடியுமா, பாலிஷ் போகவே இல்லை. பேர் அல்கா இல்லை சுலேகாங்குது, கிடையாது சுலேகா பரவாயில்ல, இங்கிலீஷையும் தமிழையும் கூட்டினா 9 வருது. சுலேகா அல்லது அல்கா இப்போது எங்களை விட்டு கதாநாயகி நோக்கி ஓடி ஆரம்பித்தான். இந்த படம் ஒன்று தான் முழுக்காக பண்ணியிருக்கு, மலையாளத்தில் ஓடல. ஆனால் 9 வயசுலேருந்து தங்கச்சி விளக்கு தூக்கி கோலாட்டாடுற பொம்பளை நிறைய படத்தில் வந்திருக்கு. பார்த்த உடனே தங்க சுரங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சியா? நேரில் பார்த்தீங்களா? பார்த்தேன், ஒரு ஷெட்யூல் ஆயிடுச்சு, ஸ்கூல் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல உயரம், கிட்டத்தை பார்த்தா ஃபிலிம் சர்க்கிளே சொல்ல முடியாது. கில்லாடியா இந்த கேமரா தம்பி, அடிபட்ட கேஸா? சாச்சா புஷ்பையா, அதை பற்றி அவரோ பேசாத. மைசூரில் மொத ஆட்டோ ஷெட்யூல் போனப்போ ரொம்ப தோஸ்த் ஆயிடுச்சு. விஜிஆர் சார்னா உசுறு, என்ன ஏரியா பேசிடலாமா 2 ரூபாய்க்கு? விளக்குகள் உயிர் பெற முரளிதரன் உள்ளே வந்து விஜிஆரை மெல்ல நெருங்கி மரியாதையுடன் ஏதே சொல்ல அவர் என்னை திரும்பி பார்த்தார். நான் எழுந்து நின்று அவரை கரங்கூப்பி வணங்கினேன். கிட்டவா என்றார். பயத்துடன் அருகே போனேன். என்ன பேரு? கன்னியப்பன். கன்னியப்பன் விரல் விட்டு ஆரம்பிக்க திரையில கரிகாலன் நியூராஜிக்கு மாத்திட்டங்க. அப்படியா, அஞ்சலித்து வருது, இங்கிலீஷ்ல 9 வருதுங்க. உட்காரு. பரவாயில்லைங்க, அது என்ன புத்தகம் முரளி? ஜேம்ஸ் ஹார்லி சேஸ்ங்க. அந்த ஆளோட ஈவன் ஒரு கதையை படிச்சு சொன்னாங்க. உனக்கு இங்கிலீஷ் வருமில்ல? வருங்கய்யா. எனக்கு கதை பிடிச்சிருந்தது, நாட்டு நல்லாவே இருக்கு. கொஞ்சம் பொம்பளை சமாச்சாரம்லாம் வருது, அது எடுத்துட்டு உல்டா பண்ணாம, அதாவது அந்த பொண்ணு அம்மா அப்பா தங்கச்சிகளுக்கு சம்பாரிச்சு போறது கிளப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் போட்டு பரட்டி ஒன்லைன் பண்ணிட்டு வா தமிழ்ல பார்க்கலாம். அப்புறம் முரளி புஸ்தகம் கொடுப்பான், வேற நாட்டு இருந்தா கூட சொல்லு. டீனாமணியும் பார்த்துருக்கீங்கல, அதை வச்சுக்கிட்டு இந்தியில பண்றேன். ஆமா, இவருக்கு மலையாளம் வரும். ஆடா, அப்ப இந்த அளவு வசன பிள்ளைக்கு தர உபயோகப்படுத்திக்கலாம். முரளி, அதெல்லாம் கவனிச்சுக்கோ. எத்தனை படம் பண்ணிருக்க? 20 ஒர்க் பண்ணிருக்கங்க. முரளி கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துரு, நாட் கொடுத்தா ட்ரீட்மெண்ட் எழுதுமே இல்ல, அதுதாங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கேன். சிகரெட்டை வாயில் படுத்து கொண்டு அதற்கு தங்க ரான்சன் ஒன்றால் உயிர் கொடுத்தபடி புகையுடன் பேசினார். அதுதான் வேணும் எனக்கு, டபுள் மீனிங் எழுதுவியா? செஞ்சிடலாங்க. இப்போது முரளிதர் தன் மாமாவின் கிட்டே போய் கொஞ்சம் பேச அவர் என்னை மறுபடியும் வியப்பாக பார்த்து, ஆமா வேணா ஒரு டெஸ்ட் எடுத்துறேன். என்ன மச்சி, புறப்படலாமா? விழா இருக்குது நம்ம படத்துக்கு, கேடையும் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல வச்சுக்கிட்டியே, குளிச்சியா இல்லையா, 6 ரூபா பண்ணியா இல்லையா? அவர்கள் புறப்பட்டு செல்ல நான் திரையை பார்த்தேன். காலியாக இருந்தது. மனத்திரையில் அந்த சுலேகாவின் உருவம் மிச்சம் இருந்தது. திரையை விட்டு வெளியே வந்ததும் நான் முரளிதரன், என்னங்க ஸ்கிரீன் டெஸ்ட் என்றேன். ஒண்ணுமில்ல, அடுத்த படத்துல ஒரு சின்ன பாட்டுக்கு ஒரு மாதிரி உருவாயம்புள்ள ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டிஸ்கோ டான்சர் பாட்டு, கொஞ்சம் நேரத்தில் காலியாயிடுறான். சின்ன பாட்டாக இருந்தாலும் நல்லா வந்திருக்கு. நம்ம ருக்மாதன் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. தெரியுமுங்க, எனக்கு பிரமிப்பாக இருந்தது. திடீர் என்று விஜிஆர் படத்துக்கு எழுத சான்ஸ், நடிக்கவும் சான்ஸா? காலையில் ஷூட்டிங் இருக்கு, மத்தியானம் 3 மணிக்கு என்ன வந்து பாருங்க, புக்கு கொடுக்குறேன். 2 நாளில் ஆன்லைன் பண்ணி பெரியவருக்கு படிச்சு காட்டு, பிடிச்சு போச்சுன்னா நிறைய செய்வார், கை தாராளம். தெரியுங்கய்யா, அவரை நன்றியுடன் கும்பிட்டேன். கூட கும்பிட போடாதீங்க, உங்ககிட்ட திறமை இருக்கு, உங்களை பத்தி சந்துரு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிடுறோம். அப்பொழுது ஒரு வண்டி வந்து நிற்க அதன் பின்பகுதியில் ஒருவன் ஜாக்கிரதையாக ஒரு உடையை கையில் பிடித்து கொண்டு இறங்கினான். ட்ரெஸ் தைச்சு கொண்டு வந்திருக்கியா, சரி கூடாத என்றான். குங்குமச்சிவப்பில் பாவாடையா கவுனா என்று சொல்ல முடியாதபடி இருந்தது. முரளிதர் அதை வாங்கி சற்று ஓரத்தில் வைத்து பார்த்து விட்டு, அளவெல்லாம் சரியா இருக்கும்ல என்றான். ஒரு முறை போட்டு பார்த்தற சொல்லுங்க,
ஆல்ட்ரேஷன் வேணும்னா கடையாண்டு சொல்லி அனுப்பிச்சா ராத்திரியே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ அங்கே போட்டு பார்க்கணுங்கிறியாரா? ஆமாங்க. இப்போ யார் அனுப்புவேன்? எல்லாரும் போயிட்டாங்களே, என்ன செய்யணுங்க என்றேன். அந்த பொண்ணு சுலேகா ப்ரொஜெக்ஷனை பார்த்தீங்களா? நம்ம கதாநாயகி. அவங்ககிட்ட போய் இந்த ட்ரெஸ் அளவு சரியா இருக்கான்னு கேட்டு வரணும். காலையில் டான்ஸில் இது உபயோகப்படுது. நான் வேணா போய் கேட்டு வருவா. சரி, வண்டி அனுப்புறேன், கேட்டு வந்துடுங்க. ஜாக்கிரதையாக பேசுங்க. பொண்ணு ஒரு மாதிரி, அன்னொருத்தன் மறப்பாக இருப்பான். நாளைக்கு இவருக்கு ஒரு டிஸ்கோ செட் வேணும், ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்துருங்க ராவ். தையல்காரர் என்னை கண்ணாடி வழியாக அனுமானித்தார். உங்கள் ஷர்ட் சைஸு 48 கரெக்டுங்க. ராவ் என்னங்கிறீங்க? ராஜகுமாரிக்கே ஜாக்கெட் தைச்சவர் என்று முரளிதரன் சிரித்தான். 3 விபோசி காலனி தாண்டி கொஞ்சம் உலர்ந்த வயல் போல இருந்த பிரதேசத்தில் திட்டமில்லாமல் இங்கும் அங்கும் கட்டப்பட்டிருந்த புதிய காலனியில் அந்த வீடு தனியாக இருந்தது. வாசலில் கார் நிற்க ஒரு பழுப்பு நாய் தன் அளவுக்கு சம்பந்தம் இல்லாமல் பெரிதாக குளித்தது. டாமி, கீப் காய்ட் என்று கதவருகே வந்தவனை பார்த்ததும் மலையாளி என்று சொல்ல முடிந்தது. மலையாளிகளுக்கே என்ற சதுர முகம், பின்தள்ளி வாரப்பட்ட சுருட்டை முடி, பனியன் இல்லாமல் சில்க் சட்டை அணிந்திருந்தான். நீ யாரு என்றான். விஜயார் ஒன்றிலிருந்து வர்றங்க, ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவன் உள்ளே நோக்கி, மோளே, யாரோ ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கணும், இன்னொட்டு ஒன்று வந்துட்டு நோக்கியாண்டா என்றான். சுலேகா என்கிறவள் தலை வாரிக்கொண்டே வந்தாள். யாரான என்றாள். முரளிதர் அனுப்பிச்சாரு, நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள நான் இதுவரை யூனிட்டில் கண்டுட்டு இல்லைல்லோ என்றாள். விஜிஆர் சொன்னது போல் குரல் இனிப்பாக இருந்தது. பளபளப்பான நாகம் போன்ற அடர்த்தியான கூந்தல். அதை வாரிக்கொண்டே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தால் இருவரும் மலையாளத்தில் வேகமாக பேசிக்கொண்டார்கள். கேட்டு கதவை திறந்தாள். நாயே என்றேன். நாய் ஒன்றும் பண்ணுறதில்லை, போடா மோனே, அகத்து சென்னை இருந்தாட்டே. மலையாள நாய் உள்ளே சொல்ல, நீங்கள் யாரானு என்றால், நான் ஒரு யூனிட்டில் ரைட்டர், கதவசனம் எழுதுருவேன். ஓ, எழுத்துக்காரனோ, வரு வரு என்று வரவேற்றார். சின்ன வீடு தான், டிஸ்டம்பர் மனம் இன்னும் விலகவில்லை. செடிகள் இல்லாத தொட்டிகள், ஒரே ஒரு ரத்த ரோஜா. பழுப்பு நாய் கடமை முடிந்தது போல பின்புறம் சென்று காதை உயர்த்தி கொண்டு HMV பாணியில் உட்கார்ந்து கொண்டது. உள்ளே பெரம்பு நாப்பாவுக்கு அருகில் ஒரு 2-in-1 கேமரா மலையாள இதழ்களுக்கிடையே தினத்தந்தி தெரிந்தது. அந்த பெண் உடையை வாங்கிக் கொண்டு உள்ளே போனால் அன்னங்காரன் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு என்னுடன் பேசுவதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். வரப்படத்துக்கு நீங்க தான் எழுதுறது? ஆமா என்று சொல்லி வைத்தேன். கிரிஜியோட பாட்டு நல்லா பாட்டானு? கிரிஜா, அதான் என் சிஸ்டானு, சுலேகா ஸ்கிரீன் பேரு. என்னோட ஸ்கிரீன் பேரு கரிகாலன் என்று சிரித்தேன். கரிகாலன் கேள்விப்பட்டிருக்கு. போய் சிகரெட் வலிக்குமா? வலிக்க மாட்டேன் என்று புன்னகைத்தேன். திடகார்த்தமாக இருந்தான். மென்மையான சுலேகாக்கும் அவனுக்கும் ரத்த சம்பந்தம் சொல்லுவது கஷ்டமாக இருந்தது. லுங்கியில் பெரிய பெரிய பூ, மத்தியான தூக்கம் கண்களில் கயமை தெரிந்தது. நோக்கு என்று திரும்பினேன். கிரிஜா என்ற சுலேகா குங்கும சிகப்பு உடையை போட்டுக்கொண்டு நின்றாள். எப்படிப்பட்ட உடை என்று சொல்ல முடியவில்லை. ஒரு பக்கத்தை மட்டும் புடவை மாதிரி மறைக்க, மற்ற பக்கம் ரிஷிகங்கை மாதிரி இருந்தது. இடுப்பை சுற்றி கவுன் போல வடிவம், கொஞ்சம் பிரிந்து கால் தெரிந்தது. தமிழ் சினிமாவில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் சாத்தியம். அதை போட்டுக்கொள்ள இவர்களுக்கு மூச்சு வாங்கியிருக்கும். தன்னை இங்கே அங்கே தொட்டு பார்த்து கொண்டு, இதுவும் இட்டுக்கொண்டோ டான்ஸ் செய்தால் தையல் பொட்டிப்பும் என்றால். ஆனால் அவளுக்கு எந்த உடையும் பொருந்தும் போலத்தான் இருந்தது. விஜிஆர் ஜூப்ளி சரக்கு என்று ஆச்சரியப்பட்டு சொன்னதின் அர்த்தம் புரிந்தது. அவளிடம் எந்த குறையும் தென்படவில்லை. சில பெண்கள் அழகாக இருப்பார்கள், கூர்ந்து பார்த்தால் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மூக்கு லேசாக தூக்கலாக இருக்கும், அல்லது புருவங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும். கண்ணம் கொஞ்சம் உப்பலாக, கழுத்துக்கு கீழே சதி இல்லை, சற்று மாறு கண்ணாக இருக்கும். அப்படி ஏதும் எவரும் சற்றென்று தெரியவில்லை. மேலும் அழகான பெண்களிடம் தான் அழகாக இருக்கிறோம் என்ற கர்வம் அல்லது பிரச்சனை எப்போதும் இருக்கும். அதனாலேயே அவர்கள் ஒரு செயல்களில் ஒருவித செயற்கை தன்மை தெரியும். இந்த பெண் தன்னை பற்றி எதுவுமே நினைப்பில்லாமல் இருந்தால் அது அவள் தோற்றத்திற்கு ஒரு புதிய பரிணாமம் தந்ததோடு, எங்கே உண்டு என்று தன் உடையை பற்றி என்னிடமே கேட்டாள். லேசாக அவள் அசைய பியூட்டிஃபுல் என்றேன். நீங்கள் சும்மாதும் பரையோகா என்று சிரித்தால் சற்றென்று தினத்தந்தி எடுத்து ஓரத்தில் கவிதை எழுதும் உண்டு போல இருந்தது. இங்கே கொஞ்சம் பிடிப்புன்னு சொல்லி இருக்கா என்றால், பேரெந்தா? கரிகாலன். அதை கேட்டதும் சிரித்தாள். சீ, அங்கனை சிரிக்கல மோளே என்றான் அவன். ஆ சாரல்லே என்று அவனை பாசாங்காக அதட்டினாள். ஒரு சிறுமி பீங்கான் கோப்பைகளில் டீ கொண்டு வந்து தர நான் உட்கார்ந்து அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டேன். பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மேஜை மேலிருந்து திரையதனை எடுத்து பிரித்தேன். ஒரு பக்கத்தில் அவளுடைய கலர் போட்டோ இருந்தது. இது MK பிரபு எடுத்ததாக்கும், எந்தான் எழுதியிருக்கான்னு ஒன்று வாய்ச்சண்டோ. நான் அதை எடுத்து விஜிஆரின் பிரம்மாண்ட தயாரிப்பில் புதிய நடிகை சுலேகா என்று படித்து காட்டினேன். எந்த புதிய நடிகையோ? நான் 9 வயசு முதல்ல அபிநயிக்கான் தொடங்கினா, நான் ஏதாண்டு 10-30 படத்தில் அபிநயிக்கும் செய்து, சிறிய சிறிய வேஷம் உண்டு.
அம்மா ஒரு காலத்தில் பெருத்த நடிகையாக இருந்தது, மறைச்சு போய் ஃபோட்டோ கொண்டோ என்ற அம்மையான். அவள் காட்டிய திக்கில் மாலை போட்ட ஒரு அம்மாவின் படம் இருந்தது. தமிழ் படிக்கவே தெரியாதா? குறைச்சு குறைச்சு அறியும் என்று தினத்தந்தி எடுத்து அதன் கொட்டை எழுத்துக்களில் மெதுவாக பால்காரருக்கு 20 லட்சம் என்று படித்தாள். வெரி குட். இன்னைக்கான 20 லட்சம் கிட்டுந்தும் ஞானி இதொக்கை விட்டு போயினேன். எந்த 20 லட்சம்? 10,000 மதி. ஓ, 10 வேண்டாம், 1,000 மதி. கேட்டோ பாலன் சேட்டான். அவன் கவனிக்காமல் உள்ளே செல்ல அவன் போன திசையை முறைத்து பார்த்தாள். நான் போய் என்ன சொல்லணும் என்றேன், உடையை பற்றி தீர்மானம் கிடைக்காமல். இருக்க என்றால், எனக்கு அவ்வளவா மலையாளம் வராது, எனக்கும் தமிழ் வராது என்றால் நாய் வாளை ஆட்டி கொண்டு வர அதை தூக்கி வைத்து கொண்டு சற்று நேரம் மோனே மோனே என்று அதை பழுது பார்த்தாள். தமிழ் படத்தில் நடிக்கிறீங்க, தமிழ் கற்றுக்கங்களேன். நீங்கள் கற்றுக் கொடுத்தோம்? கற்றுக் கொடுக்கறதா இல்லை, கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். சினிமா லோகம் வளர மோசமான. மறுபடியும் மலையாளமா? தைரியமாக தமிழில் பேசுங்க. இந்த சினிமா உலகம் ரொம்ப மோசம். என்ன அக்ரிமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது, பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கூட அழகாகவே இருக்கு. அம்பிகை ராதையெல்லாம் தமிழ் பேசுமோ? பேசுவோம் தான் சொல்கிறாங்க. ஏய், ராதைக்கு டப்பிங் ஆனும். அவங்க எப்படி போனால் என்னங்க? விஜிஆர் சார் வளர இல்லை, ரொம்ப நல்லது இல்லை, நல்லவர். நான் மையமாக ஆமோதித்தேன். எனக்கு இ கேமரா பர்த்டேக்கு கொடுத்தது அவுட்டோரில் என்று கேமராவை காட்டினால் சட்டென்று ஞாபகம் வந்தவள் போல கொஞ்சம் இருக்கட்டும், தோ வர என்று சந்தடி இல்லாமல் மாடிப்படியை நோக்கி சென்றாள். வீட்டுக்கு மாடிப்படி இருப்பதை உணர்ந்தேன். ஒரு அறைக்கு மேல் இருக்க முடியாது. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் அதே முறையில் சன்னமாக திரும்பி வந்து என்னிடம் ஒரு சன்ன பொட்டலத்தை கொடுத்தாள். இதை பிரிண்ட் போட்டு கொடுக்க சொல்லு. என்ன இது? சேட்டனுக்கு தெரியண்டா என்றாள். அவள் குரலில் சதியும் சின்ன குழந்தையின் கண்ணாமூச்சி உற்சாகம் இருந்தது. ஒரு கவரில் போட்டு ஒட்டி கொடுக்கட்டும். என்ன இது என்று கேட்பதற்கு பதில் சொத்திற்குள் சேட்டன் என்றட அப்புறம் என்று கண்களால் காட்டினாள். அந்த பொட்டலத்தை பையில் போட்டுக்கொண்டேன். அவள் கொஞ்சம் இருக்கட்டும், தர்சு கொடுக்கறது என்று சொல்லி உள்ளே போக பாலன் என்னை பார்த்து, வண்டி ஸ்டுடியோக்கு போறதா என்றான். ஆமா. என்ன ஜெமினியில் விட்டுட்டு போங்க. இவன் தமிழ் அவளை விட பரவாயில்லை. சேட்டன் என்று ஒப்புக்கொள்வதுதான் கஷ்டமாக இருந்தது. சந்தேக பார்வை, கொஞ்சம் உயர்மட்டத்திலிருந்து என் சட்டை கசங்கி இருப்பதையும் நான் சற்று கருப்பாக இருப்பதையும் தேர்ந்தெடுத்து பார்க்கும் பார்வை. சுலேகா அந்த உடையை கொண்டு வந்து கொடுத்தால், ராகுகிட்ட சொல்லுங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச் லூஸ் பண்ணிடுது. அவளை விட்டு பிரிய தயக்கமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் போல இருந்தது. இவளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க யாராவது வாயெடுத்தால் உடனே ஒப்புக்கொள்ள தீர்மானித்தேன். காரில் விஜயார் உனக்கு நல்லா தெரியுமா என்று கேட்டான் அண்ணன்காரன். அவ்வளோ தெரியாதுங்க. முரளிய அவரையும் அதிகம் தெரியாது. கதை எழுத கூப்பிட்டு வச்சுருக்காங்க, வேற ஆள் இல்லை. அதனால ட்ரெஸ்ஸு சரி பார்க்க வந்தேன். கிரிஜய் 1 கிளாஸ் பார்ட்டாக எழுதணும். சரி, பாக்யராஜ் அவளை கூப்பிடுது, அதை விட்டுட்டு விஜயார் படம் ஒப்புக்கிட்டதாக்கும். விஜயார் பெரிய நேம் இல்லைங்களா? உங்கள் சிஸ்டருக்கு இனிமேல் அதிர்ஷ்டம் அடிக்கும் பாருங்க. இப்போவே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பயங்கர பப்ளிசிட்டி. காரின் முன்பக்கத்திலிருந்து சுவாதீனமாக ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பாக்கெட்டை எடுத்து அதிலிருந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து மிச்சத்தை பைக்குள் செலுத்தி கொண்டான். அவனை ஜெமினியில் இறக்கிவிட்டதும் டிரைவர், சரியான கஞ்ச பயிலுங்க, இருக்கிற பாயாட்டெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான், காஸ்ட்டை கூட எடுத்துட்டுட்டான், நீங்கள் இருக்கீங்கன்னு விட்டு வச்சான். முதலாளி படம் சக்ஸஸ் ஆனால் இவனுக்கு ஒரு கார் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு எப்படி? அது பொம்மைங்க, ஒன்றும் தெரியாது. இவன் தான் ஆட்டி படைக்கிறான். என்னாண்ட கூட ஒரு கூட சொல்லியிருக்கு, மூர்த்தி என்னை இப்படியே குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்துக்கு போயிடுறேன்னு சொல்லும். அதுக்கு கொஞ்சம் கல்யாண ஆசை இருக்குதுங்க. கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையை பொறுத்துக்கிட்டு வளர்க்கணுங்குது. இவங்க விடுவாங்களா? சக்கையாக பிடிஞ்சிட்டாலும் விடுவாங்க. நல்ல பொண்ணுங்க. இவன் அண்ணனா? அண்ணங்கார இல்லைன்னு பேசிக்கிறாங்க. சித்தப்பா மகனோ இல்லை ஒருவேளை லவரோ ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி ஓவெல்லாம் ஆழமாக பேசக்கூடாதுங்க. எனக்கு சுலேகாவை பற்றி குழப்பமாக வயிற்றில் இனம் பிரிக்க முடியாத உணர்ச்சி ஏற்பட்டது. இங்கேயே காரை திருப்பி சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் அவள் நிசமானவளா, அந்த கண்கள் அத்தனையும் கருமைதானா என்று நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் என்ற பகுத்தறிவில்லாத இச்சை யார் மேலேயோ பொறாமையாக இருந்தது. ஒரு கணம் மனம் தடுக்கி கேரளத்தில் மௌன ஏறி பரப்பின் அருகே அவளுடன் நடந்து பார்த்தேன். திகைப்பாகவும் குழப்பமாகவும் இருந்தது. இதுவரை இப்பெண்களை தீவிரமாக எண்ணாத என்னை அவள் ஒரு வகையில் சங்கடம் பண்ணினாள். அவள் என்னிடம் சதிப்பாவிடம் கொடுத்த அந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்தேன். கோடக் ஃபிலிம் ரோல் அது, எதற்கு என்னிடம் கொடுத்தாள் என்று விவரம் கேட்க வேண்டும். நாளை படப்பிடிப்பு இடைவெளியின் போது கேட்டுவிடலாம். அவளுடன் பேசுவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு வேண்டுமல்லவா? டப்பிங் தியேட்டர் வெளியில் அலுமினிய நாற்காலியில் உட்கார்ந்து 4-5 பேர் பேர் அருந்திக் கொண்டிருந்தார்கள். முரளி என்னை பார்த்ததும், என்ன பொருந்துச்சா என்றால், கொஞ்சம் செஸ்ட்ல பிடிக்குதுங்கிறாங்க. தோரை

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9 3 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஓர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 830 80 04.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக அக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக கதையை எழுதி அனுப்பியிருக்கிறார் உங்களில் ஒருவன். உங்களில் ஒருவனுடைய கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே இதோ உங்களுக்காக கதை ஆரம்பமாகின்றது. என்னங்க, கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சு, என்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் மாசக்கணக்கு ஆகுது. வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்து எனக்கு மூச்சு முட்டுதங்க. யாருக்காவது கல்யாணமாக ஆனா மாசம் ஒரு முறையாவது சினிமா, பார்க், பீச் என்ன சுத்துறாங்க. ஆனா நாம மட்டும் எப்ப பார்த்தாலும் நாலு சுவற்றுக்குள்ளேயே இருக்கோம். என்னோட ஆசைகள் உங்களுக்கு புரியவே இல்லையா? ஏன் இப்படி பேசுற ராசாத்தி? உன் கோபம் நியாயமானது தான். உன்னை இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்க்க எனக்கும் கஷ்டமாத்தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம எதிர்காலத்தை கட்டி அமைக்க, நம் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் ஓடிக்கிட்டு இருக்கிற ஹோட்டல் உனக்கு தெரியாதா? அந்த ஓட்டம் உனக்கு தெரியும் தானே? காலையில் விடிஞ்சா அலுவலகம், அங்க இருக்கிற டென்ஷன், அப்புறம் நம்ம தேவைகள், எதிர்காலத்துக்கான சேமிப்பெண்ணு என் தலையில இருக்கிற பொறுப்புகள் உனக்கு தெரியுமல்ல. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுக்கிறதுக்காகத்தான் இந்த வெயிலையும் மழையிலேயும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சினிமாவுக்கோ ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுக்கோ எனக்கு ஆசை இல்லாமலா இருக்கும்? உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீ ஆசைப்பட்டதை வாங்கி தந்து உன் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்கத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ இருக்கிற சில சூழ்நிலைகளும் பணச்சுமையும் உள்ளன, சரியா கவனிக்க விட மாட்டேங்குது ராசாத்தி. அதனாலதான் சின்ன தாமதம். உன்னை கஷ்டப்படுறதுக்காக நான் இதெல்லாம் செய்யலையம்மா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கண்டிப்பா நம்ம நிலைமை மாறும். அப்போ நீ பேசுறதுக்கு முன்பாகவே உன்னை உலகத்தையே சுற்றி பார்க்க கூட்டிட்டு போறேன். என் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு என் கூடவே நிப்பா என்று நம்பித்தானே உன்னை என் வாழ்க்கை துணையா கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் என் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோ கண்ணு. நாம நல்லா இருப்போம், எங்களுடைய கஷ்டம் எல்லாம் போகட்டும். நீ நல்லா இருப்ப ராசாத்தி. மற்றும் சிறிய கதை என்றாலும் ஒரு குடும்பத்தின் சூழ்நிலைகளை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த கதையினுடைய சாரம்சம் அமைந்திருக்கிறது. என்னதான் ஆசைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு அது தடையாக இருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து தடையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கதையில பார்க்கும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள பாசம், அந்த அன்பு மட்டும் அதுக்கு குறையில்லாமல் இருக்கிறது. ஆனால் அங்கு தடையாக இருக்கிறது அந்த பண கஷ்டம் மட்டும்தான். நல்லது நீர்களே, ஒரு சிறிய கதை என்றாலும் கடகு சிறிது காலம் பெரிது என்று சொல்லுவார்கள். சிறிய கதை என்றாலும் நல்ல ஒரு அருமையான கதையை உங்களில் ஒருவன் உங்களுக்காக வழங்கி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9 51 48 47 71.
பைபிளோடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033 680 7474 வட்சப்பூடாக 0033 689 86 55 29

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: உங்களில் ஒருவன் கதைதாரவர அந்த எங்களில் ஒருவன் கதை எழுதின அவருக்கும் நம்பிக்கை வாழ்க்கையை கூறிக்கொண்டு அது வாசித்த உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நீங்கள் போடும் பாட்டோட நான் இணைந்து
0: கொள்கிறேன்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பார்த்தீபன், நலமா இருக்கிறீர்களா? ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: சாப்பிட்டீங்களா?
0: கொஞ்சம் தாமதமா வந்துவிட்டேன். இல்ல, தாமதம் என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஏற்றப்பதான் வந்தேன். அது இடையில கொஞ்சம் அந்த முதல் நிகழ்ச்சிக்கு வர வேணும் வண்டி நேர்த்தேன் சில தடைகள். அப்படித்தான் நேரத்துக்கு வந்தாலும் அது சில தடைகள் வந்து இடையில ஏற்பட்டு விடுகிறது.
2: அதுதான்
0: என்னத்துக்காக உங்களுக்கு வேலை செய்யல? இப்ப வேலை செய்யறதா?
2: கரண்ட் எல்லாம் சரி வரல.
0: அவங்க
2: அப்ப அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் முயற்சி இனி கடைசியா ஏழு ஆண்ட பட்சத்துல அப்படியே கூப்பிடணும். அமதி பாவன அமதி ஒண்ணு வந்துட்டு
0: கடவுளை கண்ட மாதிரி இருக்குமே. என்ன
2: உங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டு கூறிக்கொண்டு சோபிதா, இந்த கதை அருமையா வாசித்திருந்தீர்கள், அதுக்கும் நன்றி. நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்த நேரடி வாசிக்கிறீங்களா?
0: இல்ல, நேரடியாக தெரியும். அதுல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரெக்கார்ட் பண்ணும் போது. இது நேரடியாகத்தான்.
2: இதை ஏன் கேட்டேன்னு நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டா கதை வாசிக்காரும் ஏதாவது வானல பிரிஞ்சுனா உங்களுக்கு அழைக்கலாம். நீங்க ரேடியோ கலைத்து கொண்டு அழைக்க முடியாது. அலுவலகத்துல அழைத்தாலும் அழைத்து இங்கே சத்தம் கட்டு கூட அவரை எடுக்க மாட்டேன். அவரை முறுக்கிறார் அவசரமான இலக்கம் சொன்னா தெளிவிரண்டு ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு அவரை எடுத்துப்பட்டு தொடர்வா தான் கேட்டுறாங்க
0: உங்கள்கிட்ட.
2: கூறிக்கொண்டு உங்களுக்கும் கூறிவிட்டது என்ன இதுக்கு இந்த படத்துக்கு இந்த கதைக்கு சோபிதா, அன்பு என்பது புனிதமானது அந்த பாடல் தான் தெரிய செய்யறேன். உழைத்தாலும் சோபிதா பெண்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள அழிந்திருக்க விருப்பமில்லை. தெரிஞ்சவர்கள் ஒரு நாளும் வீட்டுல அடிக்க மாட்டேன், எங்கேயாவது போயிட்டு. இப்பொழுது மகன் கட்டால பைலட்டா இருக்கிறார், இங்க இருந்து மாட்டேன். அவருக்கு ஃப்ரீ தானே, இலவசம் தானே. ஆங்கிலம் புரியாது, அதான் பிரச்சனை. ஓரளவுக்கு சில உடனே சொல்லுவா, மகனுக்கு ஒரு கதை சொல்லுங்க நான் அவள்கிட்ட கேக்குறேன். அவங்கள பாச சொன்னா ஓரளவுக்கு கதைப்பா. பெரிய சொற்களும்
0: கூப்பிட்டு
2: இந்தியாவில் வருவா. இருக்கு
0: மட்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனா சூழ்நிலைகள் சில வேளையில் பண கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களாலதான் சில மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படி அமைகிறது. என்ன பாருங்க, இந்த இதுலயும் கூட அவர்களுக்கு வெளியில போய் சந்தோஷமாக இருக்கணும் ஆசை. ஆனால் அவர்களுக்கு அங்க முட்டுக்கட்டியாக இருக்கிறது பணம். என்ன அவருடைய நிலைமை அப்படியா இருக்கிறது?
2: எப்படி நிலைமை என்றாலும் கொஞ்சம் ஒதுக்கலாம், ஒரு கொஞ்சம் இவ்வளவுதான் உழைக்க என்ன செய்ய போற.
0: இல்ல அதுதான், அந்த சில வேளையில் அவர்களுக்கு கடன் பிரச்சனை ஏதாவது கஷ்ட சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த 10 ரூபாய்க்கு கூட அவர்களுக்கு அந்த ஒரு அந்த கஷ்டமாக இருந்திருக்கலாம். அதை பெற்று அதை சேமிப்பதற்கு கூட அந்த 10 ரூபாயும் அவர்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கலாம். என்ன
2: சில வேளை அப்படி நடக்கிறதா தவிக்க முடியாது.
0: நன்றி பாட்டி, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். இனிய மதிய வணக்கம் சோதியா, அப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல நலமா. உங்கள் கதையை கேட்டு பார்த்திவனுடைய ஆர்குமெண்ட்களை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உங்களில் ஒரு நல்ல ஒரு பேர் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். குறுகிய ஒரு கதை, நான் இந்த இடையில கதை நின்று போச்சாங்க.
0: இல்ல சின்ன ஒரு கதை தான் என்ன. சில சில கதைகள்ல பாருங்க, இந்த சின்ன கதைக்குள்ளேயே எவ்வளவு பெரிய இதா அடங்கி இருக்கிறது. என்ன சாரம்சங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது.
3: இந்த வகையில அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மட்டுமே கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவேற்று. நான் தந்ததுக்கு உண்மைதான் இந்த அப்படியான நடக்கிறான். அப்ப அவர் ஒரு வசனம் சொல்லுவாங்க, இப்ப தற்போதைய சூழ்நிலையில் கொஞ்சம் பொறுங்க, காலங்கள் மாறி வரைக்கும் நாங்க வடிவா வாழ்க்கை அனுபவிப்போம். உண்டேக்க எனக்கு வணக்கம் பட்ட பாடல். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும் என்று இந்த சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். சிரித்து கொண்டே அழுகிறேன். ஆழ்வான் வந்து என்ன செய்யறதா கேட்கிறான், என்ன முடியாம இருக்கு, அழுகிறதா சிரிக்கிறான்ற ஒரு சிந்தனையில அப்படி ஓடி ஓடி அவர் உழைச்சு ஒரு காலகட்டத்துல வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய ஆசைகளை தீர்க்கலாம் சொல்லி அவர் சொல்லி
0: சொல்லும் போது சில கணவன் வந்து அப்படியே ஏதாவது ஒன்று அந்த கோபப்படுத்தி என்ன அந்த மனைவியினுடைய மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விடுவார்கள். அப்படியான கணவன்மார்களையும் இருக்கிறார்கள். என்ன
3: பண்பாடு சொல்லுவாங்க, அஞ்சு விரலும் ஒரே மாற்றி இந்த பரவாயில்லையம்மா. சரி, ஒரு ஒன்று நினைக்கிறேன்.

0: இது நானஜன் என்ன கல்லறிபட்டாலும் கண் அறிபட கூடாண்டு அன்றைக்கு நல்ல மாதிரி நிகழ்ச்சி நடந்தானே, அப்ப ஒரு உடல்நிலை சரியில்லையோ தெரியாது.
1: அப்படி எல்லாம் நாங்கள் அப்படி நினைக்க கூடாது. அவருக்கு நன்றி சொல்லி அவர் தான் அந்த எந்த வேளையிலும் அவர் நோயிட்ட போதும் கூட அபிராமிய அன்னை தான் அவருக்கு துணையா இருந்தது. சில வேண்டுதல்களும் இருந்தது, அவர்கிட்ட விருப்பம் வேண்டுதல் இருந்தது, அதனால அங்கு சென்றிருக்கிறார்.
0: அம்மாளைக்கிட்ட போனதே சந்தோஷம். நானஜன் ஒரு வழி அமெரிக்கா ராஜா வந்து நிக்கிற நாடி அவருக்காண்டி லீவ் எடுத்து நிக்கிறார் ஒரு மூண்டே நினைச்சேன். கோயிலுக்கு போனதே எனக்கு நல்ல சந்தோஷம். விட நான் கதை துப்புரவா கேட்கல, ஜெகன் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே பிறகு கொஞ்சம் இந்த சொல்லிதழ் போனது அதெல்லாம் பிறகு பார்க்க வேலை செய்யல. அப்ப நஜனை போய் இப்போதைக்கு வேலை செய்யாதாக்கணுட்டு பிறகு வந்தது போட பிறகு எனக்கு மலம் கேட்கல. ஓடி வந்து போட்டு உங்களோட குரல் தான் கேட்டது, துப்புரவா கேட்கல கதை. நீங்கள் போடுற பாடலோட இணைந்து கொள்றேன்டா.
1: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றிடா, நன்றி.
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: அன்பு என்பது தெய்வமானது, அந்த பாட்டு
1: நடந்ததா? ஏன் தாங்கள் அங்கு கலந்து கொண்டீர்கள் தானே?
2: எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி
1: எல்லாம் சந்தோஷமாக. நேர்மர்கள், அறிவிப்பாளர்கள், சில வர்த்தகமார்கள், பழைய கலைஞர்கள் எல்லோரும் வந்திருந்தது மிக மிக சந்தோஷமாக இருந்தது. ஆமாம்,
2: எனக்கு நல்லா இருந்தது.
1: உங்களுக்கும் பழைய அறிவிப்பாளர்கள் சில பேரை தெரியாதானே? என்ன
2: இல்ல இல்ல, ஆக இந்த சுவீட்ல இருந்து வந்த
1: ஓ
2: ஐயோ என்ன பேர் டக்கண்டு வரையில சுவீட்ல இருந்து ஒரு
1: சுஜீவன்.
2: என்ன
1: சுஜீவன்?
2: தெரியும் நிலையத்து வந்த போது கண்டிருக்கிறேன். எல்லாரையும் கண்டிருக்கிறோம், எல்லா நேயர்களையும் பார்த்தோம். அதுல சரியில்லை, எங்கட பிரான்ஸ்ல இருந்து வர நேயர்கள் என்று
1: தெரியவில்லை.
2: எல்லாரும் கூடுதலா வந்தவே என்ன லாலா ரவி
1: சொன்னவா
2: கூடுதலான எங்கட நேயர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள், ஜெர்மன்காரரும் வந்திருந்தார்கள். அது ஒரு சிறப்பு தான், எல்லாம் நல்லா நடந்தது. இந்த கதை வந்து உங்களில் ஒருவனுக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி கூறி வாசித்ததுக்கு நான் அந்த பாட்டை சொல்லுகின்றேன்.
1: அன்பு என்பது புனிதமானது,
2: புனிதமானது தெய்வமானது,
1: தெய்வமானது.
2: சரி, நன்றி வணக்கம் சோவிதா.
1: நன்றி வணக்கம். அவர் குடநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து சிறப்பித்தார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கு ஒரு காணம். கதைக்கொரு காண நிகழ்ச்சிக்காக கதையை மக்காக எழுதி அனுப்பியிருந்தார் உங்களில் ஒருவர். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேர்களை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த கதைக்கு பொருத்தமான பாடல் என்னவென்று நீங்களும் தெரிவு செய்து இணைந்து கொள்ளலாம்.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0555-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி
5: ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 20.

0: நேரம் சரியாக 12:44. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொருகான நிகழ்ச்சியோடு. கதைக்கொருகான நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவனுக்கும் நன்றியை தெரிவித்துக்
1: கொண்டோம்.
0: நான் நினைக்கிறேன் நீர்கள் கதையை கேட்கவில்லை போல, அதனால தான் பாடல் தெரிவு செய்யவில்லை. இல்லாவிட்டால் எல்லோரும் வெளியிலே சென்றிருப்பார்கள். இப்பொழுது விடுமுறை நாட்கள் தானே, அதனால் சென்றிருப்பார்கள். சரி, பார்ப்போம். நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பீங்கள். இல்லாவிட்டால் மீண்டும் இந்த கதையை நான் உங்களுக்காக தர இருக்கிறேன்.

0: என்ன முறைமுறை அந்த கதையை நாங்கள் கேட்போம் கேட்காத நீர்களுக்காக. என்னங்க கல்யாணமாகி இவ்வளவு நாளாச்சு, என்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் மாச கணக்கு ஆகுது. வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்து எனக்கு மூச்சு முட்டுதங்க. யாருக்காவது கல்யாணமானா மாசம் ஒரு முறையாவது சினிமா பார்க் பீச்சுன்னு சுத்துவாங்க. ஆனா நாம மட்டும் எப்ப பார்த்தாலும் நாலு சுவலுக்குள்ளேயே இருக்கிறோம். என்னோட ஆசைகள் உங்களுக்கு புரியவே இல்லையா? அதை கேட்டு கணவன் சொல்லுகின்றார், ஏன் இப்படி பேசுறதா சாத்தி? உன் கோபம் நியாயமானதுதான். உன்னை இப்படி வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்க எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம எதிர்காலத்தை கட்டி அமைக்க, நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட்டம் உனக்கு தெரியாதா? காலையில் விடிஞ்சா அலுவலகம், அங்க இருக்கிற டென்ஷன், அப்புறம் நம்ம தேவைகள், எதிர்காலத்துக்கான சேமிப்பண்ணு என் தலையில இருக்கிற பொறுப்புகள் உனக்கு தெரியுமல்ல. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறவனுக்காகத்தான் இந்த வெயிலையும் மழையிலேயும் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் சாசாத்தி. சினிமாவுக்கோ ஷப்பிங் கூட்டிட்டு போறதுக்கோ எனக்கு ஆசை இல்லாமலா இருக்கும்? உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீ ஆசைப்பட்டதை வாங்கி தந்து உன் முகத்தில அந்த சிரிப்பை பார்க்கத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ இருக்கிற சில சூழ்நிலைகளும் பணச்சுமையும் என்னை உன்னை சரியாக கவனிக்க விட மாட்டேங்குது ராசாத்தி. அதனால தான் சின்ன தாமதம். உன்னை கஷ்டப்படுறதுக்காக நான் இதெல்லாம் செய்யலையம்மா. கொஞ்ச நாள் காலம் பொறுத்துக்கோ, கண்டிப்பா நம்ம நிலை மாறும். அப்போ நீ கேக்குறதுக்கு முன்பாகவே உன்னை உலகத்தையே சுற்றி பார்க்க கூட்டிட்டு போவேன். என் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு என் கூடவே நிப்பாயின் நம்பித்தானே உன்னை என் வாழ்க்கை துணையா கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் என் சூழ்நிலையும் புரிஞ்சு கேளு கண்ணு என்று எழுதியிருக்கிறார் உங்களில் ஒருவர். நல்லது, இரண்டாவது தடவையாகவும் இந்த கதையை கேட்டிருந்தீர்கள். அந்த வயலே இப்பொழுது பைபிள் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தர் லிங்கம். நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம் சோபிதா. நீங்களும் நலம்தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி சோபிதா. கதையை கேட்டிருந்தேன். உண்மையில சிறிய கதையா இருந்தாலும் நல்ல கதையா இருக்கின்றது. நல்ல அன்பு பாசம் கொண்ட கதையா இருக்கின்றது. கதை எழுதின ஆசிரியர் உங்களில் ஒருவன் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அடுத்தபடியா அதை வாசித்தளித்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, நானும் சகோதரர் சிவலோனாதன் கூட கூறினர் இதற்கும் ஒரு காலம் உண்டு.
0: இல்ல, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார்
1: கூறினார். அந்த பாடல நானும் கூறுகிறேன்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி சோபிதா. நன்றி
0: நன்றி. வணக்கம்.
2: और उसको ही ये कहने से डरे हम.
0: நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள் நீர்களே. இரண்டாவது தடையாக இந்த கதையை உங்களுக்காக நான் கூறியிருந்தேன். அந்த வயலே திருமதி சாந்தினி அம்மா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அம்மா. பைபிளாக சாந்தினி அம்மா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: இனிய மதிய வணக்கம் ஜோபிதா.
0: உங்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நலமா இருக்கிறீர்களா?
3: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் நலமா இருக்கணும் என்று எல்லாம் வல்லவனை வேண்டிக் கொண்டு, நன்றாக கதையை வாசித்தீங்கள். உங்களில் ஒருவனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்க வச்சிருக்கிற பாடலோட நான் இணைஞ்சு கொள்றேன் சோபிதா.
0: ஓகே, நன்றி நன்றி
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: சோபிதா வணக்கம்.
0: வணக்கம் பிலோமினா அவர்கள். ஆமா, நலமா இருக்கிறீர்களா? பாம்பு வந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதானே பாடலை தேடினீர்களா இல்லாவிட்டால்?
4: பாட்டு தேடல சுவிதா. நான் வச்சு போட்டு மறந்து போட்டா 12 மணிக்கு ஒன் பண்றதுக்கு வீட்டுல அக்கள் வந்த அப்ப நான் குஷினிக்கு நின்றேன். நான் கேட்டுக்கொண்டு அப்பதான் டக்குனு போடா நீ கதை முடிச்சு கதைக்கு பாட்டு எனக்கு எதுக்கும் ஒரு காலம் என்றுதான் சொல்லலாம். இருந்தாலும் என்ன பொறுத்தவரை அந்த கதையில அவர் என்ன செய்திருக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு கதை சொல்லிட்டு வர அவர் என்ன செய்யலாம் கடைசி பூங்காவுகள் அதுகளுக்காவது குட்டியும் போயிருக்கலாம்
0: வீட்டுக்குள்ள
4: அடைஞ்சு கிடக்கிறத பெண்களுக்கு வந்து அவர் வெளியால போயிட்டு வந்தா ஒடிஞ்சி எல்லாமே இருக்கணும். அப்ப வீட்டுக்குள்ளேதான் உண்மையாவே இருக்கணும். அப்ப சிறிதாவது வழிகாட்டாவது பட்டு ரெண்டு பேரும் கலைக்க வேணும் வெளியால போய்
0: கணவன் போல் இருக்க வேணும்.
4: நானே வலிக்கிட்டு போயிருவேன் சரியா எனக்கு வருமான நானே வலிச்சுக்கிட்டு போயிருவேன். சில பெண்கள் அப்படி போறதுக்கு
0: தயங்குவினம்
4: ஆனால் இந்த காலத்துல என்ன பொறுத்தவரை அவர்களையும் கூட்டி கொண்டு போகணும். இடையில பூங்காவுக்கோ அல்ல ஐஸ்கிரீம் அது வேண்டி குடுக்கறானே வெளியால
0: பெண் தானே எல்லாவற்றையும் அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். நல்ல அழகாக இருக்கிறது.
4: அதாவது ஒரு ஐஸ்கிரீம் அதை வண்டி கொடுத்து மனதை குளிர்படுத்தணும். என்னடா பாவம் பாவம் என்று சில பேர் இருக்கீங்கன்னா இந்த இப்படித்தான் உள்ளுக்கா அடைஞ்சு கிடக்கணும். அதுக்காக அப்படிதான் சொல்றேன். நீங்க வெளியால வாங்க பெண்களே மனுஷன் மேலோட ஐஸ்கிரீம் ஆக குடிக்க போங்க ஆண்கள் கூட்டிகள் போங்க
0: பக்கத்துல இருக்கிற பூங்காவில போயிட்டு அதுல கதிரையில உட்கார்ந்து பேசுவதே அது
4: அதே பேசி கொண்டிருக்கலாம் தானே. அதுல இருந்து ஊர்க்கதை கதைக்கிறையில அவே ரெண்டு பேரையும் பத்தி கதைக்கும்
0: அதுதான்.
4: சரி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:53 கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழலி. நல்லது, இப்ப இரண்டாவது தடவையாக இந்த கதையை கேட்டிருக்கோம். சரி, இனியாவது அந்த பாடலை தெரிவு செய்து வாருங்கள் பார்ப்போம்.

நல்லது பாடலை ஒளிபரப்புவோம். முதலாவது நேராக யோசி அம்மா இணைந்திருந்தீர்கள். கதைக்கு வாழ்த்து சொல்லி, கதை எழுதியவருக்கும் வாழ்த்து சொல்ல இணைந்திருந்தீர்கள். அடுத்து நன்றி அம்மா. அடுத்த பார்த்து வணிந்த அன்பு என்பது தெய்வமானது என்ற பாடல். அடுத்து சிவலோகநாதன் அவர்கள், சில சிரிப்பார் சில அழுவார் என்ற பாடல். சரஸ்வதி சிவஞானம் அவர்களும் அன்பு என்பது என்ற பாடல். சிவசுந்தர்லிங்கம் சில சிரிப்பார் என்று. அடுத்தது சாந்தினி அம்மாவும் சிலர் சிரிப்பார், பிலோமினாவும் சில சிரிப்பார் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உண்மையில் இந்த பாடல் வந்து சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் என்ற அந்த வார்த்தைகள், அந்த அதில் இருக்கிற கவிதை வரிகள் நன்றாக இருக்கிறது. கேட்டு பார்ப்போம். அன்பு என்பது தெய்வமானது என்ற பாடல். அந்த பாடலும் ஒரு சில அந்த கடைசி வரிகள் மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் இந்த கொஞ்சம் பொருத்தமாக இருக்கிறது. அது கடைசி சில வரிகள், அதாவது என்ன வரிகள்னு சொன்னால், சரி அந்த வரிகளை நான் பிறகு சொல்லுகிறேன். இப்பொழுது சிலர் சிரிப்பார் என்ற பாடலை கேட்போம்.

கவியரசரின் கற்பனை கலந்த வரிகள், அருமையான வரிகள் இந்த பாடலில் இருக்கிறது. நீங்களும் இந்த வரிகளை கேட்டிருப்பீர்கள். சோகமும் சோதனையும் மனித வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் தான் வரும். அந்த கட்டத்தையும் மீறி வந்தால் அதைவிட வேதனையும் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு நல்ல காலமும், அந்த கட்டத்தை மீறி நல்ல காலமும் வருவதும் உண்டு. எனவே இந்த பாடல் நல்ல பொருத்தமாக இருக்கிறது. மற்ற பாடல் அன்பு என்பது தெய்வமானது என்ற பாடலும் வரிகள், ஒரு சில வரிகள் அந்த பாடலில், அந்த வரிகளை கேட்டு பார்த்தால் ஒரு தாய்க்காக எழுதப்பட்ட ஒரு தாயின் கருணையை பற்றி அந்த பாடலில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த கதையை மக்காக எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம்.

ഡെന്മാർക്ക് ബ്രണ്ടാപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അഭിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005 91 44 79 21.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
0: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

நேயர். இன்றைய நேய நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நேராக பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் பாமா ராஜரத்னம் அவர்கள், பிரான்சில். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் பாமா ராஜரத்னம் அவர்கள் தன்னை பற்றிய சிறிய அறிமுகத்தோடு தனக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்து எமக்கு எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த வயலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தன்னை பற்றிய சிறிய அறிமுகத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். நான் தாயத்திலே தெல்லிப்பளையை பிறப்பிடமாக கொண்டேன். பிரான்ஸ் நாட்டிலே எனது கணவர், எனது மூன்று பிள்ளைகள், என்னுடைய செல்லக்குட்டி பேரக்குட்டி ஐலாவோடு நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பொழுதுபோக்கு என் ஐலா தான். விட டிஆர்டி தமிழொலி கேட்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுதல் என்பனவும் என்னுடைய பொழுதுபோக்காகும். நான் இன்று நேருக்காக எனக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்திருக்கிறேன். அந்த வகையிலே நான் தெரிவு செய்திருக்க முதலாவது பாடலாக ஓர் தங்க கொலுசு என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் இந்த பாடல். பாடல் வரிகள் இசை எல்லாமே எனக்கு நன்றாக கவர்ந்திருக்கிறபடியால் இந்த பாடலை தெரிவு எழுதியிருக்கின்றார் பாமா ராஜரத்னம் அவர்கள், பிரான்சிலிருந்து. அவர் தெரிவு முதலாவது பாடல்

நேரம் சரியாக 1:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்க இன்றைய நேர் சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பாமா ராஜரத்னம் அவர்கள். பிரான்சில் இருந்து ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக விஸ்வாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணான கண்ணே என்ற பாடல். பாடலை என் பேரக்குட்டி அயிலாவுக்காக நான் தெரிவு செய்திருக்கேன். அயிலா என்றாலே ரொம்ப பிடிக்கும். என் பேரக்குட்டிக்காக நான் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறேன். இந்த எழுதியிருக்கும் பாமா ராஜரத்னம் அவர்களுக்காக வரும் அடுத்த பாடல்.

சராசரியாக 1:22. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சியோடு. இன்றைய நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பாமா ராஜரத்னம் அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் அவையில் நாடும் திரைப்படத்திலிருந்து மாமா என் தேவதி என்ற பாடல். இந்த பாடலும் என் தேவதை குட்டிக்காக தெரிவு செய்திருக்கிறேன். பாடலை இனிமையாக பாடியிருக்கிறார் மது பாலகிருஷ்ணன் மற்றும் இசையமைத்திருக்கிறார் வித்யாசாகர் அவர்கள். பாடலுக்கு வரியை கொடுத்திருக்கிறார் வைரமுத்து அவர்கள். நிச்சயமாக இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கிறபடியால் இந்த பாடலையும் என் தேவதை ஐராவுக்காக தெரிவு செய்திருக்கிறேன்.

நேரம் சரியாக 1:25. கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய நேர் இன்றைய நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாமா ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த கண்ணன் ஒரு கை குழந்தை என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த வகையில் இந்த பாடலையும் கேட்டு மகளும் ஆசைப்பட்டு தெரிவு செய்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் பாமா ராஜரத்னம் அவர்கள். இந்த பாடலை கே ஜே ஜேசாசோடு இணைந்து பி சுசிலாம்மா பாடியிருக்கின்றார். அவருடைய பாடலையும் கேட்போம்.

அளித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் பாமா ராஜரத்னம் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை சமீபத்திய நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Garla Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH.

0: உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ்
1: இலக்கம் 5 3898 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே விடிஎஸ் பைனான்ஸ் GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. யாழ்ப்பாணம் கீரிமலை குப்பை மேட்டில் 2 நாட்களுக்கும் மேலாக தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஏற்பட்டுள்ள புகையால் அப்பகுதி மக்கள் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். வலிவடக்கு பிரதேசத்தில் மாவட்டபுரம் கீரிமலை வீதியில் 1990ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் சுண்ணக்கற்கள் அகழ்ந்த பகுதிகளில் பாரிய குழிகள் காணப்படுகின்றன. அவற்றுக்குள் குப்பைகளை கொட்டி சுகாதார நில நிரவுகை திட்டம் என குழிகளை மூடி நடவடிக்கை 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அது கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அந்த குழிக்குள் வலி தெற்கு பிரதேச சபையினர் மற்றும் கடற்படையினர் டிப்பர் வாகனங்களில் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி வருகின்றனர். இது தொடர்பில் கடந்த 16ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் அது தொடர்பில் பிரஸ்தாபித்து அந்த குழிகளுக்குள் குப்பைகளை கொட்ட அனுமதிப்பதில்லை எனவும் கொட்டப்பட்ட குப்பைகள் மீள அள்ளுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமது சபை தீர்மானத்தையும் மீறி வலிவழக்கு தெற்கில் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதாக வலிவடக்கு பிரதேச சபையின் சுகாதார குழுவினருக்கு தகவல் கிடைத்து நேற்று முன்தினம் அப்பகுதிக்கு சென்றபோது அங்கு கடற்படையினர் டிப்பர் வாகனத்தில் குப்பைகளை கொட்டுவதற்கு வந்த வேளை திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் குப்பைகள் கொட்டப்பட்டு இருந்த பகுதிக்கு நேற்று தினம் காலை அத்துமீறி நுழைந்த கும்பல் ஒன்று தீ வைத்துள்ளது. குறித்த தீ 2 நாட்களாக தொடர்ந்து எரிந்து வருவதனால் அப்பகுதி மக்கள் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இலங்கைக்கான சீன தூதுவர் கீ ஜென்கொங் தமக்கான பதவிக்காலத்தை நிறைவு செய்து விடைபெற்று செல்லும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய ஆகியோரை ராப்போசன விருந்துபசாரத்தில் சந்தித்து உரையாடியுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தூதுவர் கீ ஜென்கொங் மற்றும் அவரது பாரியார் ஆகியோருக்கு விடைபெறும் முகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தூதுவரின் பதவிக்காலத்தில் இலங்கைக்கு அவர் வழங்கிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கும் மற்றும் அவர்களின் நட்புறவுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். மேலும் தூதுவர் கீ ஜென்கொங்கின் எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி இலங்கை மற்றும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கான தனது அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய அத்துமீறல் மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து யாழ்ப்பாணம் தீவக பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிகட்டுவான் இறங்குதுறை கடற்பகுதியில் படகுகளில் கடலுக்குள் இறங்கி சென்ற தீவக மீனவர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் ஜனாதிபதிக்கு அவசர நடவடிக்கை கோரி கோரிக்கை மனுவையும் விடுத்தனர். இந்திய இழுவை படகுகளின் சட்டவிரோத அத்துமீறலால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்களும் அழிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டினர்.

0: போராட்டக்காரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை மனுவில் நெடுந்தீவு, நைனாதீவு, வேலணை, எழுவைதீவு, அனலதீவு, யாழ்குடா, பாக்குநீரணை மற்றும் மன்னார் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவ சமூகங்களாகிய தாங்கள் தங்களது வாழ்வாதாரம், கடல் வளம் மற்றும் நாட்டின் கடல்சார் மரபை பாதுகாப்பதற்காக அரசின் உடனடி தலையீட்டை கோரியுள்ளனர். மேலும் பல தசாப்தங்களாக இந்திய இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து அடிமடி இழுவை மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும், இது வெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை மட்டுமன்றி கடலடி தளங்கள், பவளப்பாறைகள் மற்றும் மீன்களின் இனப்பெருக்க பகுதிகளை அழித்து கடல் உயிரின பல்வகமையையும் மீன்வளத்தையும் கடுமையாக பாதிப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைகள் வடக்கின் கடல்சார் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கடல்வள உரிமைகளுக்கு நேரடியான அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு இலங்கையின் பாரம்பரிய மீனவ சமூகங்கள் அரசின் புறக்கணிப்பால் மறைந்து போக அனுமதிக்காதீர்கள். கடலை பாதுகாப்போம், கடலை நம்பி வாழும் மக்களை பாதுகாப்போம், நாட்டின் கடல்சார் மரபை பாதுகாப்போம். மௌனத்தை விட துணிவையும், தற்காலிக வசதியை விட நீதியையும், குறுகிய கால நலன்களை விட நாட்டின் நீண்டகால நலன்களையும் தேர்ந்தெடுக்கும் தலைவரை வரலாறு நினைவு கூறும் என கோரிக்கை மனுவில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் நலனுக்காக கூட்டு சேர தயாராக இருப்பதாகவும், ஆனால் இரகசிய அரசியல் பேரங்களுக்கு இடமளிக்க போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியலை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவே முன்னெடுப்பதாக தெரிவித்த அவர், தனிநபர்களின் நலன்களை விட நாட்டு மக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் எவரும் இணைந்து கொள்ளலாம் என அழைப்பு விடுத்த அவர், கடந்த காலங்களில் பலர் விலகிச் சென்றாலும் புதியவர்கள் இணைந்துள்ளதாகவும், கட்சியை பலப்படுத்த அனைவரையும் ஒன்றிணைப்பதே தனது பொறுப்பு என்று நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் துறை துரித விரைவு தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வையாங்கொடை தொடர்ந்து நிலையத்தில் பழுதடைந்து நின்றதால் பயணிகள் பெரும் தாமதங்களையும் நெரிசலையும் சந்தித்துள்ளனர். கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து காலை 5:40 மணிக்கு புறப்பட்ட இந்த தொடர்ந்து காலை 8 மணியளவில் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளானது. பூரண தினம் என்பதால் அனைத்து ஆசனங்களும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து பழுதடைந்த தொடருந்துக்கு பின்னால் வந்த யாழ் தேவி விரைவு தொடரில் பயணிகள் ஏற்றிவிடப்பட்டனர். இதனால் 2 தொடருந்துகளிலுமான பயணிகள் ஒரே சேவையில் பயணிக்க நேரிட்டதுடன் கடும் மக்கள் நெரிசலும் ஔசரியமும் ஏற்பட்டுள்ளது. மேயாங்கொடை மற்றும் அதனைத் தொடர்ந்துள்ள தொடருந்து நிலையங்களில் காத்திருந்த பயணிகளுக்காக முற்பகல் 10:30 மணிக்கு மேயாங்கொடையிலிருந்து காங்கசந்திரைக்கு விசேட மாற்று தொடருந்து சேவையை தொடருந்து திணைக்களம் இயக்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியம் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இளைஞரான சிவராசா அனோஜன் தொடர்பான நிலைமையை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எந்த ஒரு மதத்தையும் அதன் புனித ஆளுமைகளையும் மத நம்பிக்கைகளையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்பதை எமது ஒன்றியம் தெளிவாக ஏற்றுக்கொள்வதுடன், அனைத்து மதங்களும் பரஸ்பர மரியாதை, மனித கண்ணியம், சகிப்புத்தன்மை மற்றும் சமாதானத்தை போதிக்கின்றன என்பதனையும் இங்கு வலியுறுத்துகிறோம். எனவே மத வெறுப்பை தூண்டும் வகையிலான கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் எமது ஒன்றியம் என்றுமே ஆதரவு வழங்குவதில்லை. அதேவேளை குறித்த சம்பவத்தில் சிவராசா அனோஜன் தனது பதிவை குறுகிய நேரத்திலேயே நீக்கி தனது தவறினை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கோரியிருந்ததாக அறிய முடிகிறது. இந்த நிலையிலும் அவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் மனவேதனையும் அவர்களது எதிர்கால வாழ்வாதார பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு மனிதாபிமான அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துகின்றோம். எனவே இலங்கை அரசாங்கமானது தனது ராஜதந்திர வழிமுறைகளின் ஊடாக சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி சிவராசா அனோஜனுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையிலிருந்து விலக்களிக்க கூடிய வகையில் ஆகக்கூடிய நிவாரணம் ஏதேனும் வழங்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். அதேவேளை வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் அனைவரும் தாம் வசிக்கும் நாடுகளின் சட்டங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் மத உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பினை செலுத்தி குறிப்பாக சமூக வலைதளங்களை மிகுந்த பொறுப்புடனும் விழிப்புணரும் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். மேற்படி சம்பவ மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையுமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரத்மலானி சைமா என்றழைக்கப்படும் சந்தேக நபர் உள்பட மூவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசிய அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரத்மலானை சைமா திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கஞ்சபானை இம்ரான் என்பவரின் பிரதான உதவியாளராக கருதப்படுகின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாவலப்பட்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளராக ஆனந்த அழுத்துக்கமகே நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கண்டி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினரும் ஆவார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் மகிந்த ஆனந்த அழுத்துக்கமைவின் சகோதரரும் ஆவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆனந்த அழுத்துக்கமைவிடம் உரிய நியமன கடிதத்தை வழங்கினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். சாவகச்சேரி நகரசபையின் புதிய தவிசாளர் தெருவில் இயற்கை நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் தவிசாளர் வடமாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய உபதவிசாளர் தெரிவு நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்த போது சாவகச்சேரி நகரசபையில் புதிய உபதவிசாளருக்கான தெரிவு நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அந்த தெரிவு தமிழ்த் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலேயே உண்மையிலேயே நடைபெற்றிருக்க கூடாது. எங்களின் நிலைப்பாடு முன்னாள் உபதவிசாளர் கிஷோர் ஜனநாயக விரோதமாக ஆளுநரால் பதவி நீக்கப்பட்டார். ஆனால் உபதவிசாளர் தெரிவிக்கான கூட்டத்தை தமிழ்த் தேசிய கட்சிகள் புறக்கணித்தல், கோரமன்றி கூட்டம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றே இருந்தது. முன்னாள் உபதவிசாளர் தனது பதவி பறிப்பு எண்ணாகிய விரோதமான செயல் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் வழக்கின் தீர்ப்பு வரும் வரையிலாவது புதிய உபதவிசாளர் தெரிவை நடத்தவிடாமல் தடுத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சியினர் புதிய உபதவிசாளர் தெரிவு கூட்டத்துக்கு சென்றால் தெரிவு இடம்பெறும் நிலைமை காணப்பட்டதால் நாமும் எண்ணாய தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழரசு கட்சியினர் முன்னிறுத்தியவருக்கு எதிராக நாமும் ஒருவரை முன்னிறுத்தினோம். இருவரும் சம வாக்குகளை பெற்றுக்கொண்ட நிலையில் திருவுளச்சீட்டு மூலம் எம்மால் நிறுத்தப்பட்ட கோகுல்ராஜ் புதிய உபதவிசாளராக தெரிவானார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு பக்கம் ஒற்றுமை என்று கூறுகிறார்கள், ஆக குறைந்தது தங்களின் பங்காளிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் அந்த பங்காளிகளுக்கு துரோகம் இழைக்கும் வகையில் முதுகிலே குத்துகின்ற வகையில் செயல்பட்டிருக்க கூடாது. தமிழிசை கட்சியின் செயலாளரின் அவரது எடுபிடிகளின் சித்தாந்தத்தின் காரணமாக நீதி நியாயம் இல்லாமல் அதிகாரத்தை எப்படி என்றாலும் பறித்து எதையாவது செய்து அதிகாரத்தை பதவிகளை பறிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு கும்பலாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழிசை கட்சி திட்டமிட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமைத்துவத்தாலே திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று தினம் நடைபெற்ற உபதவிசாளர் தெரிவின் போது ஒரு இயற்கையின் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எண்ணாய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உபதவிசாளருக்கும் அந்த கட்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்றார். துணை மருத்துவ பட்டதாரிகளை அரச சேவையில் இணைத்துக் கொள்வதில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இலவச கல்வியை சீரழிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இம்மாணவர்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த கேதிசவின் உருவத்திலான உருவப்பொம்மை எரிக்க முற்பட்டனர். இதன்போது காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டதோடு அமைச்சுக்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் மதுசான் சந்திரஜித் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இலவச கல்வியை பாதுகாப்பதாக கூறி அதிகாரத்துக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் 20 25 லட்சம் ரூபாவை கொடுத்து பட்டம் பெற்றவர்களையும் காப்போதா உயர்தர பரீட்சையில் திறமை அடிப்படையில் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வாகி பட்டம் பெற்றவர்களையும் ஒரே தராசில் நிறுத்தி பொது அறிவு பரீட்சை மூலம் அரசு சேவையில் இணைக்க முயல்கின்றது. தொழில் சார்ந்த இப்பாடநெறிக்கு மீண்டும் ஒரு பரீட்சை தேவையில்லை. அரசு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் இந்த பரீட்சையை புறக்கணித்த நிலையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற சிலருக்கு அரசாங்க நியமனங்களை வழங்க தயாராகிறது. மேலும் கொத்தலாமல ஊடக மருத்துவ பட்டத்தை 500,000 ரூபாவுக்கு விற்பனை செய்தல், கல்வி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் நிதியை குறைத்தல் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை தனியார் பட்ட கடைகளுக்கான முத்திரை குத்தும் நிறுவனமாக மாற்றுதல் என அரசாங்கம் கல்வியை வியாபார பண்ணமாக்கி இலவச கல்வியை சீரழிக்கிறது என்றார். இம்மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அக்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு இதுவரை 3 கொழும்பில் நடைபெற உள்ளது. இலங்கை தமிழிசை கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்துவத்தையும் கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணிக்கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயல்படுவதற்கு உடன்பட்டிருந்தன. அதன் நீட்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் ஒன்றை வழங்குமாறு அக்கட்சிகளின் பிரதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இவ்வாறான பின்னணியிலேயே இதுவரும் ஆகஸ்ட் மாதம் 3 மேற்படி 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளினதும் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளை விடுவித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல், மலேக தமிழ் மக்களுக்கான வீடமைப்பு மற்றும் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றல், நீண்டகாலமாக நடத்தப்படாமல் நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், அரசியலமைப்பின் உறுப்புரை மற்றும் அரச கர்ம மொழிகள் கொள்கையுடன் தொடர்புடைய சகல அரசியலமைப்பு விதிகளையும் நடைமுறைப்படுத்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவமயமாக்கலை முடிவுக்கு கொண்டுவரல், வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பில் உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தல் என்பன உள்ளடங்கலாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டு வரும் முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் அவர்களது அக்கறைக்குரிய விடயங்கள் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினாலேயே நாடு இதுவரை நற்பெயருடன் பயணித்துள்ளது. தற்போதைய சூழலில் விகாரைகளில் இருக்கும் மகா சங்கத்தினர் கொழும்புக்கு வருகை தந்து மாநாடுகளை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று இலங்கை சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணியின் ஆலோசகர் சுமுது மதுரங்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினாலேயே நாடு இதுவரை நற்பெயருடன் பயணித்துள்ளது. தற்போதைய சூழலில் விகாரைகளில் இருக்கும் மகா சங்கத்தினர் கொழும்புக்கு வருகை தந்து மாநாடுகளை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் அன்றாடம் பல கடுமையான பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வரும் வேளையில் தேவின் நிவர பெரஹராவின் காவடி தொடர்பான விவகாரம் நாட்டின் பிரதான பேசு பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. மக்களின் உண்மையான வாழ்வாதார பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காகவே இவ்வாறான செய்திகள் திட்டமிட்டு முதன்மைப்படுத்தப்படுகிறது. இன்று தேவின் நிவர பெரஹரா தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் நாளை கண்டி தலதா பெரஹரா உள்ளிட்ட நாட்டின் ஏனைய பாரம்பரிய கலாச்சார ஊர்வலங்களுக்கும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். எனவே நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரம் பாரம்பரியங்களை எதிர்கால சந்ததிக்காக பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் உள்ளது. பழம்பெரும் பாரம்பரியங்களை அழித்து விடாமல் பேச்சுவார்த்தைகள் மூலம் இப்பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும். இதேவேளை நாட்டில் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு சரியான சந்தர்ப்பங்களை வழங்கும் வகையில் வெளிப்படை தன்மை கொண்ட ஒரு தெரிவு முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இறுதியாக, தற்போதைய சூழலில் நெல் விவசாயிகள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். நெல் உற்பத்தி செலவு கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு நியாயமான உத்தரவாத விலை கிடைக்காததால் அவர்கள் நிர்கதிக்குள்ளாகி உள்ளனர். நெல்லுக்கு உரிய நியாயமான உத்தரவாத விலையை வழங்கி விவசாய தொழிலுக்கு தகுந்த கௌரவத்தையும் மதிப்பையும் அளிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர். நீதிபதிகளின் வயதல்லியை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். அதனால் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஏசகர தெரிவித்துள்ளார். நாட்டில் நீதித்துறை அமைப்பை ஒரு நியாயமான நீதிமன்றங்கள் கட்டமைப்பாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அத்தியாவசிய தேவை நிலவுகின்ற போதிலும் தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய சீர்திருத்தங்களை செய்யாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக மாற்றத்துக்கான இளைஞர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லகிரி வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலமைப்பில் மாற்றங்களை செய்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணவும் வேண்டிய அத்தியாவசிய தேவைகள் உள்ளன. ஆனால் அத்தகைய எந்த ஒரு எண்ணாகிய சீர்திருத்தங்களையும் செய்யாமல் பிரதமர் நீதியரசர் உள்ளிட்ட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானமானது சட்டத்தரணிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் சட்ட குழுக்களில் உள்ள சட்ட வல்லுநர்களால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். துறை சார்ந்த தொழில் வல்லுநர்களின் எதிர்ப்பையும் மீறி அரசாங்கம் தங்களது குறுகிய அரசியல் தேவைகளுக்காகவே இதனை பலவந்தமாக செய்ய முனைகிறது. எண்ணாயபூர்வமாக நிறுவப்படாத ஒரு கட்டமைப்பின் மூலம் உண்மையான நீதி நிலைநாட்டப்பட மாட்டாது. அரசாங்கத்தின் இத்தகைய தன்னிச்சையான மற்றும் எண்ணாய விரோத நடவடிக்கைகளாலேயே நலிவடைந்திருந்த ஊழல் மிக்க எதிர்கட்சி மீண்டும் தலைதூக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட்டு அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தில் உண்மையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்துக்காக 6 மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும் என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என பேராசிரியர் மற்றும் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு 7 வருட காலத்துக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாக்களிப்பதற்கும் உரிமையும் கிடைக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளுக்கு அனுமதியின்றி ஊடுருவி உணர்திறன் மிக்க தகவல்களை திருடும் அபாயம் காணப்படுவதால் அது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு பாராளுமன்ற பிரதானிகளுக்கு அறிவித்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர பாராளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் அனுமதியின்றி ஊடுருவி நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தல், இணையதளங்களின் உள்ளடக்கங்களை சிதைத்து நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தல் போன்ற தீங்கிழைக்கும் செயல்கள் இடம்பெறுவதற்கான அபாயமும் உள்ளதாக அக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதையும் மனுதாரரான சுரேஷ் சலே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்துள்ளார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறு பின்னணியில் ரீட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகாசி கேரத் மன்றில் கேள்வி எழுப்பினார். உயிர்த்தினாறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குள்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த ரீட் மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபேசூரியா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது பறிமுதல் செய்யப்படும் போதைப்பொருட்களின் சந்தை மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பது குறித்து ஜனாதிபதி காவல்துறை அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். காலி மாவட்டத்துக்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் ரதம எகட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளித்தனர். இதன்போது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் பண மதிப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்று அதிபர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போதைப் பொருளின் தற்போதைய சந்தை விலை அடிப்படையிலேயே மதிப்பீடுகள் கணக்கிடப்படுவதாக தெரிவித்தனர். உதாரணமாக காலி பகுதியில் 70 முதல் 80 மில்லி கிராம் கொண்ட ஹெரோயின் பொதி ஒன்று சுமார் 2000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கொழும்பு உள்பட நாட்டின் பிற பகுதிகளில் இதன் விலைகள் மாறுபடுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். காலி மாவட்டத்தில் இந்த வருடத்துக்குள் இதுவரை 2607 போதைப் பொருள் சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் சுமார் 119 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முன்னணி வணிக குழுமங்களின் ஒன்றான ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற உணவக பிராண்டான வெண்டிஸ் உணவகத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் தனது நுகர்வோர் உணவு தயாரிப்பு தொகுப்பை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் இலங்கையின் முதலாவது வெண்டிஸ் உணவகம் 2026 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் திறக்கப்பட உள்ளது. இலங்கையில் நிலவும் யானை மனித மோதலை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மூங்கில் உயிரி வேலிகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி உதவிகளை வழங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் அண்டன் வியக்கொடி தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு பெஞ்சிங்கில் உள்ள மூங்கில் மற்றும் பிரம்பிற்கான சர்வதேச மையத்துக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இவ்விஜயத்தின் போது அக்குழு மையத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சிரேச அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இதில் மூங்கில் பயிற்சிகை மேம்பட்ட பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் மற்றும் மூங்கில் சார்ந்த தொழில்துறை தயாரிப்புகளின் வளர்ச்சி ஆகியவை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. யானை மனித மோதலுக்கு நிலையான தீர்வாக இலங்கையில் மூங்கில் உயிர்வேலி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சீனாவின் ஆதரவை பிரதி அமைச்சர் ஏகொடி உத்தியோகபூர்வமாக கோரியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான நவீன தொழில்நுட்பம், தொழில்நுட்ப நிபுணத்துவம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆதரவு மற்றும் சிறந்த நடைமுறைகளை வழங்க சீன தரப்பு தனது ஆயத்தத்தை வெளிப்படுத்தியது. மேலும் இந்த திட்டம் யானை மனித மோதலுக்கு நீண்டகால தீர்வை வழங்குவதோடு மூங்கில் சார்ந்த தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என சீன அதிகாரிகள் சுட்டிக்காட்டின. கம்பளை கீரப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 52 வயதுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கீரப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் காயமடைந்து கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர். படுகாயமடைந்திருந்த நபர் உடனடியாக கம்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கீரப்பனை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உயிரிழந்த நபருக்கும் அவரது மருமகனுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தக்கமே இந்த கொலைக்கு காரணமாக இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாலந்துறை மாலினி ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று புதன்கிழமை குறித்த காவல்துறை நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகே வைத்து அவர் தனது D-56 துப்பாக்கியால் இவ்வாறு சுட்டுக் கொண்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த காவல்துறை கான்ஸ்டபிள் உடனடியாக பாணந்துறை ஆதார வைத்த சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். லஞ்ச புல்லாய்வு பணியகத்தால் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட தென்மாகாண சபையின் 2 முன்னாள் பிரதி பிரதான செயலாளர்களை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆளுநரின் அனுமதியின்றி காலியில் உள்ள மற்றொரு தனியார் நிறுவனத்திடமிருந்து இருக்கைகள் இல்லாத 408 நெகிழி நாற்காலிகளை மறு கொள்முதல் மூலம் வாங்கிய 2019 ஆண்டு சம்பவம் தொடர்பாக இந்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் தென்மாகாண சபை பிரதான செயலகத்தின் முன்னாள் பிரதி பிரதான செயலாளர் மற்றும் முன்னாள் பிரதி பிரதான செயலாளர் திட்டமிடல் மற்றும் செயல்பாடுகள் ஆவர். முள்ளேரியா காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கொடலவத்த பகுதியில் முள்ளேரியா காவல்துறை நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 116 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முள்ளேரியா காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹரிகஸ்வர காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கல்நேவர் தம்புதேகம வீதியின் 30வது மைல்கல் அருகே உள்ள கிளை வீதியில் நாமல் கமுவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை குறுக்கறுத்த நாயை காப்பாற்ற முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கமிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீகலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கலங்குட்டிய பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்பை மீறி இரத்த பரிசோதனைக்கு கட்டணம் வசூலித்த வமுனியா தனியார் மருத்துவமனைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் வவுனியா மாவட்ட புலனாய்வு அதிகாரிகளால் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையின் போது 400 ரூபாக நிர்ணயிக்கப்பட்ட முழு இரத்த பரிசோதனைக்கு குறித்த மருத்துவமனை 580 ரூபாய் கட்டணம் வசூலித்தது கண்டறியப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவமனைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாணந்துறை கடற்கரை பகுதியில் நீலவண்ண ஜெல்லி மீன் எனப்படும் நச்சு உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய நீர்வளத் திணைக்களம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதுடன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கடற்கரை பகுதியில் ஜெல்லி மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளதாக பாணந்துறை நகராட்சி மன்றத்திடமிருந்து வந்த தகவலை அடுத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. நாட்டின் பல மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் வடமேற்கு மாகாணத்தின் சில இடங்களில் பல முறை மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை சந்தைக்கு வழங்கப்படும் மரக்கறிகளின் மொத்த விநியோகம் சுமார் 2 லட்சம் கிலோகிராம் அளவு குறைந்துள்ளதாக அங்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலத்தின் வர்த்தக சங்க தலைவர் சி.ஏ. ஸ்ரீவத்தன தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் நார்த் ராயின் வெஸ்ட் பாலியா மாகாணத்தில் உள்ள காம் நகரில் தமிழர்கள் வழிபடும் காமாட்சி அம்பாள் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன. கோவிலுக்கு வந்த ஜெர்மனி அதிபர் பேசுகையில், ஜெர்மனியின் மத பன்முகத்தன்மையின் முக்கிய அங்கமாக இங்குள்ள ஹிந்து சமூகத்தினர் இருக்கின்றனர். அனைவரும் சமூக ஒருங்கிணைப்பு, மதங்களிடையே ஒற்றுமை உணர்வு, சமூக நல்லிணக்கம், மரியாதை போன்றவற்றை பேண வேண்டும். ஒரு அண்டை வீட்டுக்காரர் எந்தளவு இணக்கமான உறவாகவும் நட்பாகவும் வளர முடியும் என்பதற்கு தமிழ் சமூகத்தினர் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றனர் என்றார். அதேபோல் இலங்கையின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்து ஜெர்மனியை தங்கள் புதிய வீடாக அமைத்துக் கொண்ட பல தமிழர்களையும் அதிபர் நினைவு கூர்ந்தார். கோவிலில் அம்பாளை தரிசித்த அதிபர் அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடினார். அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. ஸ்ரீ புதிய கதிரேசன் கோவிலின் வருடாந்த ஆடி வேல் ஊர்வலம் நேற்று மாலையில் அலரி மாளிகைக்கு முன்பாக வருகை தந்தது. இதன்போது வேல் ஊர்வலத்துக்கு பிரதமர் அலுவலகத்தின் சார்பாக பூஜை வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்ட நிகழ்வில் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய கலந்து கொண்டார். நடப்பாண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சர்வதேச சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 1.3 பில்லியனை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் 1,67,407 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஆண்டின் தொடக்கமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முறையே 9.7% மற்றும் 16.2% என்ற வலுவான வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜூலை மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக இந்தியா பதிவாகியுள்ளது. இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து 38,785 பேர் வருகை தந்துள்ளனர். அத்துடன் ஆண்டின் ஒட்டுமொத்த வருகையிலும் 3,32,468 இந்தியா சுற்றுலா பயணிகளுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. மாதந்த செயல்பாடுகளில் ஏற்றிறக்கங்கள் காணப்பட்ட போதிலும் நாட்டின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து மீளெழுச்சி பெற்று வருவதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழ் திரையுலகிலும் சின்ன திரையிலும் தனது சிறந்த நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை இந்த நடிகர் விஜய் ஆனந்த் முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தர உள்ளார். எதுவரும் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வர உள்ளார். தனது இந்த விஜயம் குறித்து பேசிய நடிகர் விஜய் ஆனந்த், இதுவே எனது முதல் இலங்கை பயணமாகும், அன்பும் உபசரிப்பு நிறைந்த இலங்கை தமிழ் மக்களை நேரில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் மிகுந்த ஆவலும் அடைகிறேன் என தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம். இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பரிசுரியூகையில் அமைந்துள்ள வி டி கேஷன்கரி, காலியர் கோண்டிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிஜிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.
1: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோணிசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரக்ட் த்ராச 3098 சுவிஸ்,
0: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். தமிழகத்துக்கு இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி காவிரி நீரை திறந்து விடுமாறு கர்நாடக மாநிலத்துக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 139வது ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் ஆலோசனை நடத்தி வருகின்றார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை ஒன்றிய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து சட்டத்துறை அதிகாரிகள் மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் செலவினத்துறை இதற்கான புதிய சுற்றறிக்கை அனைத்து அம்சங்களுக்கும் அரசு துறைகளுக்கும் அனுப்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று பாஜக அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளனர். சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தும் தளமாக இன்ஸ்டாகிராம் திகழ்கிறது. பொழுதுபோக்கு வீடியோ, புகைப்படங்கள் என்பதையும் தாண்டி அரசியல் கருத்துக்கள், சமூக பிரச்சினைகளை இளைய தலைமுறையினர் அதிகம் விவாதிக்கும் தளமாகவும் இன்ஸ்டாகிராம் மாறிவிட்டது. நீட் முறைகேட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு கூட இன்ஸ்டாகிராம் வழியாகவே இளைஞர்கள் பெருமளவில் திரட்டப்பட்டனர். அங்கு நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்து வீடியோ பதிவுகளும் நேரடி ஒளிபரப்புகளும் இன்ஸ்டாகிராம் வழியாகவே பெரும்பாலான மக்களை சென்றடைந்தது. பிரதமர் மோடியும் இன்ஸ்டாகிராம் வழியாகவே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களிடம் தனது கருத்தை பகிர்ந்தார். கடந்த 2014 முதல் பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்தாலும் சமீப நாட்களில்தான் அவர்கள் தனது கருத்துக்களை அந்த தளம் மூலம் வெளியிடுவதை அதிகரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து உலகிலேயே அதிக பின்தொடர்வோரை கொண்ட பின்னர் இளைஞர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த தனது அமைச்சரவை சகாக்களை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து மத்திய அமைச்சர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராமில் இணைந்து வருகின்றனர். இன்ஸ்டாகிராமை அதிகம் பயன்படுத்தாமல் இருந்த பாஜக எம்பி, எம்எல்ஏக்கள், மாநில அமைச்சர்களும் அதில் வீடியோக்களை பகிர தொடங்கியுள்ளனர். மேலும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அக்கட்சியினர் அதிகம் பின்தொடர தொடங்கியுள்ளனர். மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பை கூடுதலாக ஏற்றுள்ள பிரல்ஹாத் ஜோஷியும் தேர்வுகள் தொடர்பான வீடியோ பதிவுகளை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். இந்திய எல்லையில் 11 அதிநவீன J-20 ரக போர் விமானங்களை சீனா புதிதாக நிலை நிறுத்தியுள்ள தகவல் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இந்திய எல்லை பகுதிகளில் சீனா தனது ராணுவ புலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்திய நாடாளுமன்றம் தேர்வு முறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதம் நடத்தியிருக்கிறது. மருத்துவ கல்லூரி அனுமதி தேர்வு வினாத்தால் கசிந்ததை தொடர்ந்து இந்தியா நடவடிக்கை எடுக்கிறது. குற்றம் புரிந்தவர்களுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை அபராதம், 10 ஆண்டு வரை சிறை தண்டனை பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்திய உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களில் 18 வயதுக்கு குறைவான, இதற்கு முன் குற்ற செயல்களில் ஈடுபடாத அனைவரையும் விடுவிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை தண்டிப்பதில்லை என்ற வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் ஆர்ப்பரிக்கப் போவதாக கரப்பான்பூர்த்தி ஜனதா கட்சி கூறுகிறது. பாலியல் வன்கொடுமையாளர்களின் பாதுகாவலரை மத்திய கல்வி அமைச்சராக மத்திய அரசு நியமித்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று விமர்சித்தார். பாலியல் வன்கொடுமையாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறுபவரை விட மோசமான நபர் யாரும் இருக்க முடியாது. அத்தகைய நபர்தான் தற்போது இந்தியாவின் கல்வி அமைச்சராக உள்ளார். மத்திய அமைச்சரவையில் ஏராளமான நபர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவரை கல்வி அமைச்சர் பதவிக்கு பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் பாலியல் வன்கொடுமையாளர்களை பாதுகாக்கும் நபரை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்திருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்றார். இந்தியாவின் வாரணாசியில் 5 வயது சிறுவனின் அந்தரங்க உறுப்பில் தகிக்கும் கத்தியால் சூடு வைத்ததாக ஒரு ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. கழிப்பறைக்கு செல்ல அனுமதிக்கும்படி அந்த சிறுவன் ஆசிரியரிடம் கேட்டதாக தெரிய வருகிறது. அனுமதி மறுக்கப்பட்டதால் அவன் வகுப்பறையிலேயே சிறுநீர் கழித்ததாக நம்பப்படுகிறது. சிறுவனை அடித்த ஆசிரியர் பிறகு தகிக்கும் கத்தியால் அவருடைய அந்தரங்க உறுப்பில் சூடு வைத்ததாக சந்தேகப்படுகிறது. ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆகியோருடன் பள்ளி நிர்வாகம் மீதும் பிள்ளையின் தந்தை வழக்கு பதிவு செய்துள்ளார். பள்ளியின் கண்காணிப்பு கேமரா பதிவு விசாரணைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. விசாரணை தொடர்கிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை தாய் நாட்டுக்கே திருப்பி அனுப்புவதால் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு குறைந்து வருவதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறைக்கு என தனி நிதிநிலை அறிக்கை கொண்டு வரப்பட்டாலும் இன்னும் கனவாகவே நீளும் தங்களது கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலாவது தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் உள்ளனர். பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் கோரி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக அரசு அருங்காட்சியகம், உயிரியல் பூங்கா, பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருகிறது. நாகப்பட்டினம் பெரிய கடை வீதியில் சுவா 2.23 கோடி மதிப்பில் வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாதால் வரிப்பணத்தை வீணடிப்பதாக நகராட்சி நிர்வாகம் மீது புகார் எழுந்துள்ளது. சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்க 4 வழிச்சாலை அமைப்பதற்காக திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு அரசு துறைகளில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து டெண்டர்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. அதன்படி திட்டங்களின் மதிப்பீட்டு செலவை குறைக்கும் நோக்கில் சில டெண்டர்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள புதிய MLA குடியிருப்பு வளாகத்தில் 7வது மாடியிலிருந்து விழுந்து பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நான்கிராம் புர்ஜி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதே நேரம் அவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மற்றும் எண்ம தளங்களுக்கான ஒழுங்குமுறை குறித்து விவாதிப்பதற்காக தங்கள் முன் August 3 நேரில் ஆஜராகும்படி மெட்டா, கூகுள், எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான பாஜக MP நிசிகாந்த் துபே தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த அழைப்பாணையை அனுப்பியுள்ளது. உள்நாட்டு தேவை அதிகரிப்பால் யூரியா இறக்குமதி 83% நை அமோனியம் பாஸ்பேட் இறக்குமதி 36% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கருங்கடலில் நடைபெற்று வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைன் அருகே சிக்கி தவிக்கும் கப்பலில் 13 இந்திய மாலுமிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த துறைமுகத்தின் பாதுகாப்பு நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. கருங்கடல் பகுதியில் ரஷ்யா உக்ரைனிடையான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூர் கிராமத்திலுள்ள ஸ்ரீ அகத்தீஸ்வர கோயிலில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டன. வாடிக்கையாளர்களின் நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததால் விதிக்கப்பட்ட அபராத கட்டணத்தின் மூலம் 2025-26 நிதியாண்டில் தனியார் வங்கிகள் ₹4,94,871 கோடியும் பொதுத்துறை வங்கிகள் 2,01,38,92 கோடியும் வசூலித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குடியிருப்பு ஒன்றின் 12வது மாடியிலிருந்து பூனியை கீழே தள்ளிய நபர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கட்டிடத்தின் குழாய் பகுதியின் கைப்பிடி சுவரில் இருந்து குறித்த நபர் பூனியை கீழே தள்ளும் காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆனது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது கடந்த திங்கட்கிழமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சுமார் 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபரின் இந்த செயலால் விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் நல அமைப்புகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹480 குறைந்து ஒரு சவரன் ₹1,05,840 விற்பனையாகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹60 குறைந்து ஒரு கிராம் ₹13,155 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ₹235 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டிலுள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சிப்படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் தெரிவித்துள்ளது. அவற்றை தடுத்துள்ள அமெரிக்க படை தொடர்ந்து விழிப்பு நிலையில் இருப்பதாக அது குறிப்பிட்டது. 4 புவியீர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் பாய்ச்சியதாகவும் நம்பப்படுகிறது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் கடந்த ஜனவரியில் உச்சத்தை அடைந்த நிலையில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட இருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்கள் இருப்பதாக கூறி சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட புதிய மனித உருவ ரோபோக்களை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக டிரம்ப் நிர்வாகம் நேற்று அறிவித்துள்ளது. இந்திய எல்லையை ஒட்டி அமைந்துள்ள கிழக்கு நேபாளத்தின் சன்சாரி மாவட்டத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் காவல்துறையினர் உட்பட 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிராந்திய பேரவைத் தேர்தலில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு இடையே ஏற்பட்ட வன்முறையில் 14 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பேரவையில் மொத்தமுள்ள 53 இடங்களில் 8 நியமன இடங்கள் தவித்து மீதமுள்ள 45 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல்கட்டமாக 13 இடங்களுக்கு கடந்த திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் எபோலா தொற்று பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆசிய நாடுகளில் இயங்கி வரும் இணைய வழி மோசடி மையங்களின் பணிகளுக்கு சட்டவிரோதமாக மனிதர்கள் கடத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஐநாவின் சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள 100க்கணக்கான போயிங் 737 MAX விமானங்களில் பயணிகளுக்கான இருக்கைகள் தவறாக பொருத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க தேசிய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த குறைபாடு சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அது உத்தரவிட்டுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தன் மீது தொடரப்பட்ட 1,000 வழக்குகளுக்கு தீர்வு காண $5.5 பில்லியன் வரை வழங்க முன்வந்துள்ளது. டால்கம் அடங்கிய குழந்தைகளுக்கான பூசு மாவு உள்ளிட்ட பொருட்கள் கற்பப்பை புற்றுநோயை ஏற்படுத்தியதாக நிறுவனம் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அமெரிக்காவில் நீண்ட காலமாக நீடிக்கும் சட்ட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே நிறுவனத்தின் நோக்கம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது. குழந்தைகளுக்கான பூசு மாவு தயாரிப்பு முறையையும் நிறுவனம் மாற்றியுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமில்லை. பிரச்சினைக்கு இறுதி தீர்வு காண சமரசம் முன்வைக்கப்படுவதாக ஜான்சன் அண்ட் ஜான்சனின் வழக்கு விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் எரி காஷ் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. மருத்துவம் முதல் விண்வெளி வரை AI-இன் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆனால் இதே AI மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடும் என்று பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகிறார் தொழில்நுட்ப ஜாம்பவான் எலான் மஸ்க். இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் AI-இன் எதிர்காலம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் மீண்டும் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன. எலான் மஸ்கின் கணிப்பின்படி இன்னும் சுமார் 5 ஆண்டுகளில் மனிதர்களின் மொத்த அறிவாற்றலை விட AI-இன் திறன் அதிகமாக நிலை உருவாகலாம். அதன் பின்னர் மனிதர்கள் செய்யும் பெரும்பாலான பணிகளை AI-இன் சிறப்பாக செய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் கியூசூ தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் இறந்தனர். அந்த நாட்டு பிரதமர் சனாயே தகாச்சி அதனை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 100க்கும் அதிகமானோர் இறந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் மழை தொடர்ந்து பெய்யும் என்று வானிலை ஆய்வகம் முன்னுரைத்துள்ளது. வெனிசுவேலா நிலநடுக்கத்தின் இடிபாடுகளிலிருந்து 29 நாட்களுக்கு பிறகு ஒரு நாய் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பூடல் ரக நாயின் பெயர் பேலி. மீட்கப்பட்ட போது நாயின் உடலெங்கும் தூசு படிந்திருந்தது. தீயணைப்பு வீரர்கள் பேலியை காப்பாற்றி தண்ணீர் கொடுத்தனர். பேலியின் உரிமையாளர் 11 வயது விக்டோரியா இசபெல் ரெங்கேல். அவர் தாயையும் பாட்டியையும் நிலநடுக்கத்தில் இழந்தார். தற்போது பேலியும் ரெங்கலும் மீட்பு நிலையத்தில் இருப்பதாக தெரிகிறது. 1 மாதம் தண்ணீர் கூட இல்லாமல் உயிர் பிழைத்த நாய் இனி முழுமையாக நலம் பெற வாய்ப்புண்டு. பேலி உயிர் தப்பியது அதிசயம் என்று விலங்கு நல மருத்துவர் கூறினார். கடந்த மாதம் இரட்டை நிலநடுக்கங்கள் வெனிசுவேலாவை உலுக்கின. அதில் 5,500க்கும் அதிகமானோர் மாண்டனர். மக்களையும் செல்ல பிராணிகளையும் காப்பாற்றும் காட்சிகள் இணையத்தில் பரவுகின்றன. இறந்தவர்களின் உடல்களை புதைக்காமல் வைத்திருந்து தவறான அஸ்தி கலசங்களை ஒப்படைத்த ஈமச் சடங்கு நிறுவனத்தின் வழக்கு இங்கிலாந்தை உலுக்கியுள்ளது. ஹல் நகரில் உள்ள லெகாச்சி இண்டிபெண்டன்ட் ஃபியூனரல் என்ற நிறுவனம் ஈமச்சடங்கு சேவைகளை வழங்குகின்றது. 2024 மார்ச்சில் அங்கு நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் 35 சடலங்களும் 100க்கும் அதிகமான கலசங்களும் கண்டெடுக்கப்பட்டன. உடல்கள் வைக்கப்படுந்த இடம் அசுத்தமாக உரிய பராமரிப்பின்றி கிடந்ததாக சொல்லப்படுகிறது. இறுதி அஞ்சலிக்கான மலர்கள், பொம்மைகள், அட்டைகள் முதலியன தரையில் சிதறி கிடந்தன. நிறுவனத்தின் உரிமையாளர் ராபர்ட் புஷ் கீத்ரோ விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 67 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. 5 நாள் நீதிமன்ற விசாரணை திங்கட்கிழமை தொடங்கியது. சுமார் 30 குடும்பத்தினர் இதுவரை ஹெல் க்ரோமோன் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர். ஈமச்சடங்கு நடத்துவோர் மீதான நம்பிக்கையை அந்த சம்பவம் சிதைத்துள்ளதாக அவர்களில் பலர் கூறியுள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது 1-நாள் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய அணியின் பீல்டிங் பயிற்சியாளரின் ஒப்பந்தம் நிறைவடைந்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலர் தேவஜித் சாகியா தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கர் ஹிமான்சு தில்லன் இணை நேற்று வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவில் நடைபெறும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிகள் பிரிவில் சோனம் ஹிமான்சு கூட்டணி 441.2 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலம் பெற்றது. சர்வதேச செஸ் சம்மேளனம் சார்பில் உலக செஸ் சாம்பியன் போட்டி வரும் நவம்பர் 25 முதல் ஆகஸ்ட் 15 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறுகிறது. இதில் நடப்பு உலக சாம்பியன் டி குகேஸ் உஸ்பெகிஸ்தான் ஜிஎம் ஜபோகின் சின்ரோவ் மோதுகின்றனர். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீடு கணுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilolli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 388.18%, இந்திய பெறுமதியில் 109.15%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.14%, இந்திய பெறுமதியில் 95.73%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410 ரூபா இந்திய பெறுமதியில் 117.13%. ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 45.67%, இந்திய பெறுமதி 127.32%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 237.80%, இந்திய பெறுமதியில் 67.94%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்துண்டாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பெயர் ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலில கொணுசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பெரும்பாலான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: நூலகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அ

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: VT Superstore, Gala Gones Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 100.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ, 3098, குவைனிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

நேரம். இன்றைய முத்தான நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தான நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக எந்தன் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பிக்க வருகின்றார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் முத்தாரத்துக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடலாக எந்தன் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் முதலாவது பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

சராசரியாக 2:42 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரன் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் புஷ்பபதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து. அவருக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடல்கள் கலைஞன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

0: நேரம் சரியாக 2:48 கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புஷ்பவதி சிவன்நாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் எந்த நின்ற சொல்லில் வரும் அடுத்த பாடல் முன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: மா கார்வா மினி தமிழ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சியாளராக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சிவநாதன் புஷ்பவதி அவர்கள், ஐக்கியராட்சி. அவர் முத்தாரத்துக்கான தெரிவு செய்த சொல் எந்தன், அந்த எந்தனில் வருகின்ற பாடல்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக கோகுலத்தில் செய்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: குரல் கேட்டு உன்னை தூக்கம்

நேரம் சரியாக 2:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இங்கே முத்தாரின் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புஷ்பபதி சிவநாதன் அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக சின்ன கண்ணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

ஒலித்தளம் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை ஒருசல் கோவையில் வரும் பாடல்களாக எந்த நின்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் புஷ்பபதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அவருக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார். அடுத்த நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது விபி அவர்கள் தொகுத்து வழங்கும் அறிவுக்கு வேலைகோடு. விடை பெறுவது

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்புக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street in Hoover, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 5. மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மடிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: வணக்கம். நிலைய கலிக நேரம் 3:10. ஐக்கிய ராஜ்யத்தில் 2:10. வான் அலைகளிலே இன்று முழுவதுமதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலியில் இன்று ஒரு புதிய நிகழ்ச்சியாக

அறிவுக்கு வேலை கொடு. முதலில் ஆறு பாடல்கள் தொடர்ச்சியாக ஒலிபரப்பாகும். அதிலே முதல் மூன்று பாடல்களிலும் உள்ள ஒரு ஒற்றுமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் ஒலிபரப்பாகும் மூன்று பாடல்களின் வரிசையிலே தலைவன் திரைப்படம், இது 1970 வந்த திரைப்படம், வாலியின் கற்பனை வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலா அம்மையாரும் பாடின நீராளி மண்டபத்திலே என்ற பாடல். தலைவன் திரைப்படம், வாலியின் கற்பனை வரிகள், எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில், டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலா அம்மையாரும் பாடிய பாடல். இரண்டாவது பாடல் கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் ஆலங்குடி சோமுவின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலா அவர்களும் பாடிய பாடல் கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும். கண்ணன் என் காதலன் திரைப்படம், ஆலங்குடி சோமு, எம் எஸ் விஸ்வநாதன், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இவர்களது கூட்டணியில் கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும். மூன்றாவது பாடல் ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, ஜேசுதாஸ் அவர்களும் வாணிஜியராம் அம்மையாரும் பாடிய இதுதான் முதல் ராத்திரி என்ற பாடல். ஊருக்கு உழைப்பவன், கவிஞர் வாலி, எம் எஸ் விஸ்வநாதன், கே ஜே ஜேசுதாஸ், வாணிஜியராம் இவர்களது கூட்டணியில் இதுதான் முதல் ராத்திரி. இந்த மூன்று பாடலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த மூன்று பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சில வேளைகளில் மூன்றும் ஒரு கவிஞராக இருக்கலாம், இல்லது மூன்றும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம், இல்லை நடித்தவர்களில் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கலாம். இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக தொடர்ச்சியாக இன்னும் மூன்று பாடல்கள் இடம்பெறும். அந்த பாடல்களில் எனக்கு பிடித்த இசைக்கருவி, எனக்கு பிடித்த விபிக்கு பிடித்த வாத்திய இசைக்கருவி, அதை இந்த முதல் சொன்ன பாடல்களை நீங்கள் யூடியூப்பிலே போட்டு ஒரு 2 நிமிடம் ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு சுகமாக விடையை கண்டுபிடித்து விடுவீர்கள். நீங்களும் வேறு, நான் வைத்திருக்கிற விடையை விட நீங்களும் ஏதாவது வேறு விடைகள் வைத்திருக்கலாம். அந்த வகையில் அதை உங்களுக்கு சரி செய்வதற்காக அடுத்து மூன்று பாடல்கள் தொடர்ச்சியாக வரும். அது நான் விரும்பி ரசிக்கும் வாத்திய இசை கருவி கொண்ட பாடல்கள். அதில் அந்த வரிசையிலே அந்த பாடல்கள் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் கற்பனை வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையக்க, கே எஸ் சித்ரா பாடிய ஏதேதோ எண்ணம் படர்த்தேன். புன்னகை மன்னன், வைரமுத்து, இளையராஜா, கே சித்ரா கூட்டணியில் ஏதேதோ எண்ணம் படர்த்தேன். நான்காவது பாடல், இது 5வது பாடல், எஜமான் திரைப்படத்தில் ஆர் வி உதயகுமார் அவர்களின் கற்பனை வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் கே எஸ் சித்ரா பாடிய ஆலை போல் வேலை போல் என்ற பாடல். எஜமான் திரைப்படம், ஆர் வி உதயகுமார், இசைஞானி இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா கூட்டணியில் ஆலை போல் வேலை போல் என்ற பாடல். முதல் பாடலுக்கு கமலும் ரேகாவும், இரண்டாவது பாடலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மீனாவும், இறுதியாக 6வது பாடலாக வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் ஆர் வி ரவிசங்கர் அவர்களின் கற்பனை வரிகளுக்கு சிற்பி அவர்கள் இசையமைக்க, உன்னிமேனரும் சியாத்தாவும் பாடிய பாடல் முதன் முதலாய் உன்னை பார்க்கின்றேன். இப்பாடலுக்கு மனோஜும் அனிதாவும் நடித்திருக்கின்றார்கள். வருஷமெல்லாம் வசந்தம், ஆர் ரவிசங்கர், சிற்பி, உன்னிமேனன் சுயாத்தா கூட்டணியில் முதன் முதலாக உன்னர் பார்க்கின்றேன், நடிப்பு மனோஜ் அனிதா. இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தரவுகளை தருகின்றேன். முதலில் மூன்று பாடல்கள் உங்களுக்கு ஒலிபரப்பாகும். தலைவன் திரைப்படத்தில் இருந்து வாலியின் கற்பனை வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலா அவர்களும் பாடிய நீராளி மண்டபத்தில் என்ற பாடல். பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும் இப்போது. இரண்டாவது பாடல் கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் இருந்து ஆலங்குடி சோமுவின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலா அவர்களும் பாடிய கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் என்ற பாடல். மூன்றாவதாக ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, கே ஜே ஜேசுதாஸ் அவர்களும் வாணிஜியராம் அம்மையாரும் பாடிய இதுதான் முதல் ராத்திரி என்ற பாடல். இந்த மூன்று பாடல்களிலும்
ஒரு இந்த பாடல் இடப்பெற்ற திரைப்படத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது ஒரு ஒற்றுமையை வைத்திருப்பீர்கள், நான் வைத்திருக்கின்ற ஒற்றுமையை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அது சில வேளைகளில் அதில் நடித்தவர்களாக இருக்கலாம், இல்லை அந்த படத்தை தயாரித்தவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறதோ அதை கண்டுபிடிங்கள். இதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான நேரம் தேவை. சுமார் 2 நிமிடங்கள் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னு 3 பாட்டை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். அதற்காக அடுத்த 3 பாடல்கள் அது நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக நான் கொடுக்கப்படும் நேரம். அந்த அதிலே எனக்கு பிடித்த வாத்திய கருவி இடம்பெறுகின்ற பாடல்கள் இந்த 3 பாடலும். புன்னகை மன்னன் திரைப்படத்தில் வைரமுத்துவின் கற்பனைவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க கே எஸ் சித்ரா பாடிய ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற பாடல். அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலே ஆர் வி உதயகுமாரின் கற்பனை வரிகளுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியமும் கே எஸ் சித்ராவும் பாடிய ஆலை போல் வேலை போல் என்ற பாடல். இறுதியாக வருஷமெல்லாம் வசந்தன் திரைப்படத்தில் ஆர் வி ரவிசங்கரின் கற்பனை வரிகளுக்கு சிற்பி அவர்கள் இசையமைக்க உன்னிமேனனும் சுயாத்தா அவர்களும் பாட முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன் என்ற பாடல். இதோ உங்களுக்காக ஆரம்பமாகின்றது பாடல்.

கற்பனை வரிகளுக்கு நீங்கள் கேட்ட பாடல் கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் ஆலங்குடி சோமுவின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க டி எம் சௌந்தரராயன் பிசுல்லா பாடிய பாடல் தொடர்வது இறுதி பாடல். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தரவுகள் கூறுகின்றேன். ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை இசையமைக்க கே ஜே ஜேசுதாசும் வாணிஜியராம் அவர்கள் பாடிய பாடல் இதுதான் முதல் ராத்திரி என்ற பாடல். இந்த மூன்று பாடல்களிலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு ஒற்றுமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மிகுதி மூன்று பாடல்களையும் கேட்டுவிட்டு அதன் பிறகு வர்த்தக விளம்பரத்தை தொடர்ந்து நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதோ உங்களுக்காக வருகின்றது மூன்றாம்.

0: Eh bien, maintenant,
1: வணக்கம் நேயர்களே. நிலைய கலைக நேரம் 3:31. ஐக்கிய ராஜ்யத்தில் 2:31. நீங்கள் முதலில் கேட்ட பாடல் நீராளி மண்டபத்தில் என்ற பாடல், தலைவன் திரைப்படத்திற்காக. இரண்டாவதாக நீங்கள் கேட்ட பாடல் கண்ணன் காதன் திரைப்படத்தில், கெட்டிக்காரையின் பொய்யும் பெறட்டும். மூன்றாவதாக ஊருக்குழப்பவன் திரைப்படத்தில், இதுதான் முதல் ராத்திரி. இந்த மூன்று பாடல்களிலும் இடம்பெற்ற திரைப்படத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமையை நீங்கள் கண்டுபிடித்து நெருங்க வேண்டும். இப்போ இல்லை, உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கான அவகாசத்தை தருவதற்காக இன்னும் மூன்று பாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். அந்த மூன்று பாடல்களும் எனக்கு பிடித்த பாடல்கள். அதிலே எனக்கு பிடித்த இசைக்கருவி, எனக்கு மிகவும் பிடித்த இசைக்கருவி பரிதாபத்துக்குரிய இசைக்கருவி. வாசிப்பவர் எல்லாரும் எல்லா இசைக்கருவியும் வாசிப்பது கஷ்டம்தான். பிறகு இதற்கான விவரத்தை கூறுகின்றேன். இதோ உங்களுக்காக சிறிய விளம்பர இடவேளை, அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக மூன்று பாடல்கள் இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு இதோ விளம்பர இடவேளை.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 768-882-40-39

0: கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷோரி மகால்.
1: வணக்கம் அன்பின் நேயர்களே, நிலைய கலை நேரம் 3:36 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 2:36 நிமிடங்களாக இருக்கும் போது ஒரு முக்கிய செய்தி. இன்றைய திரு சாரதி அவர்கள் தயாரித்து வழங்கும் பந்தயம் நிகழ்ச்சி. இன்றைய பந்தயம் நிகழ்ச்சியிலே பாடலாசிரியர் சினேகன் அவர்களது பாடல்களை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம். நேயர்கள் கலையக இணைப்புக்கு ஏற்படுத்தி பாடல்களை கூறலாம். பந்தயம் நிகழ்ச்சி, பாடலாசிரியர் சினேகனின் பாடல்கள். இன்று பந்தயம் நிகழ்ச்சி திரு சாரதி அவர்கள் தயாரிப்பில் தொடர்வது. 3 பாடல்களையும் கேட்டீர்கள். உங்களின் நேர அவகாசத்துக்காக தொடர்ச்சியாக இன்னும் 3 பாடல்கள். இந்த 3 பாடல்களும் எனக்கு பிடித்த வாத்திய கருவிக்காக இந்த 3 பாடல்களையும் தெரிவு செய்திருக்கின்றேன். முதலாவது பாடலாக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வைரமுத்துவின் கற்பனை வரிகளுக்கு இசைஞானி இசை இளையராஜா அவர்கள் இசையமைக்க, கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். இரண்டாவது பாடலாக எஜமான் திரைப்படத்தில் ஆர் வி உதயகுமாரின் கற்பனை வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க, எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய ஆலைப்போல் வேலைப்போல் என்ற பாடல். மூன்றாவதாக வரும் பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் கே வி ஆர் வி ரவிசங்கரின் கற்பனை வரிகளுக்கு சிற்பி அவர்கள் இசையமைக்க, உன்னிமேனனும் சியாத்தாவும் பாடிய பாடல் முதன் முதலாக உன்னை பார்க்கின்றேன். முதலாவது பாடலுக்கு கமலஹாசனும் ரேகாவும், இரண்டாவது பாடலுக்கு ரஜினிகாந்தும் மீனாவும், மூன்றாவது பாடலுக்கு மனோஜும் அனிதாவும் நடித்திருப்பார்கள். இதோ வருகிறது முதலாவது பாடல், புன்னகை மன்னன் திரைப்பட பாடல்.

அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள். இன்று பந்தயம் நிகழ்ச்சிக்காக பாடலாசிரியர் சினேகனின் பாடல்களை உங்களிடம் இன்று எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகின்றார் அர்ஜுனனுக்கு தேரோட்டினான் பார்த்த சாரதி. டிஆர்டியின் ரேடியோ ஜாக்கி தானங்கள் சாரதி அவரது தொகுப்பிலே பாடலாசிரியர் சினேகனின் பாடல்களை உங்களிடம் இன்று எதிர்பார்க்கின்றோம் பந்தயம் நிகழ்ச்சிக்காக. அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து இசை ஆர் வி உதயகுமாரின் கற்பனைவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் கே ஏ சித்ரா அவர்கள் பாடிய ஆலைப்போல் வேலைப்போல் ஆலம் விழுது போல் என்ற பாடல் இதோ உங்களுக்காக.

சரிதானே? அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள். எஜமான் படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். இறுதியாக வரும் பாடல், அதற்கு முன்பதாக இன்று பந்தயம் நிகழ்ச்சியில் பாடலாசிரியர் சிநேகனின் பாடல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். கூடிய விரைவில் கலையகத்துக்கு அழைத்து பாடல்களை தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக வரும் பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் ஆர் வி ரவிசங்கரின் கற்பனை வரிகளுக்கு சிற்பி அவர்கள் இசையமைக்க, உன்னிமேனனும் சுயாத்தா அவர்களும் பாட, மனோஜும் அனிதாவும் நடிக்க பாடல் இதோ முதன் முதலாக உன்னை பார்க்கின்றேன் என்ற பாடல். இந்த பாடலை தொடர்ந்து வர்த்தக விளம்பரத்தை தொடர்ந்து நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி முதல் கூறிய பாடல் மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் கூற வேண்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு. வான் அலைகளிலே இன்று முழு விடுமதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலியில் அறிவுக்கு வேலை கொடு. இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் வீட்டின் சாரளத்தின் ஊடாக பாருங்கள், முழு வெண்மதி தெரியும். 7 வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு நாள் நான் ஜன்னல் ஊடாக வானத்தை பார்த்தபோதுதான் எனக்கு இந்த தரவு எனக்கு கிடைத்தது. வானலைகளிலே என்று முழுவெண்மதி போல என்ற தரவு கிடைத்தது. இதோ ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். இதோ ஆரம்பம். மிருதங்க வாசிப்பை கேளுங்கள்.

0: வணக்கம். அருமையான மூன்று பாடல்கள் கேட்டீர்கள். வந்திருப்பவர் வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம், இணைப்பில் ஒருவர் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம். கதைக்கிணமில்லை, மீண்டும் உங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கூறியிருந்தேன், முழு பாடல்களும் கேட்ட பிறகு ஒரு வர்த்தக விளம்பரம் உங்களை தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. பரவாயில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா இணைப்புகளும் ஃப்ரீயாக தான் இருக்கு. வணக்கம்.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம்.
0: காணையில் ரோதரே காணையில்.

0: அதுக்கு ரெண்டாவது.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: பாடல்களையும்
1: கேட்டிருந்தீர்களா?
2: தலைவன்
1: படத்திலிருந்து நீராளி மண்டபம் என்ற பாட்டும், இரண்டாவதாக கண்ணனின் காதலன் திரைப்படத்திலிருந்து கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் என்ற பாடல், மூன்றாவதாக ஊருக்குழப்பவன் திரைப்படத்தில் இதுதான் முதல் ராத்திரி என்ற பாடல். மூன்று படமும் பார்த்திருக்கின்றீர்களா?
2: நான் படம் பாக்குறதில்லையே.
1: பாட்டுகள் கேட்டிருப்பீங்களா? இந்த மூன்று பாட்டுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஒன்றில் இந்த மூன்று பாட்டையும் ஒரு தயாரிப்பாளர், மூன்று படத்தையும் ஒரு தயாரிப்பாளர் தயாரித்திருக்க வேண்டும், இல்ல அந்த படத்தில நடத்தவிய பற்றி ஏதாவது நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் கூறலாம். நான் ஒரு ஒற்றுமை வைத்திருக்கின்றேன், அந்த ஒற்றுமையை கூறினால் நன்றாக இருக்கும். அதற்காகத்தானம்மா அந்த மூன்று பாட்டையும் அவர்கள் யூடியூப்ல தேடி எடுப்பதற்காகத்தான் மிகுதி மூன்று பாட்டையும் எனக்கு பிடித்த வாத்திய கருவி என்று மூன்று பாடல்களை ஒளிபரப்பி இருந்தேன். நேரம் வேணும் தானே தேடி பிடிக்கிறதுக்கு? யூடியூப்ல ரெண்டு நிமிஷம் பார்த்தே உடனே பிடிச்சிடுவேன். சில பேருக்கு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது பிரச்சனை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்.
2: உங்களுடன்
1: கதைத்ததே எனக்கு பெரிய
2: சந்தோஷம்.
1: கொள்வேன் பாடல் சொல்லணும். தொலைபேசிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் சோபிதா அவர்கள் தொலைபேசி வைத்திருக்கிறார், அவரிடம் கூறினால் அவர் எழுதி வைப்பார்கள்.
2: நான்
1: ஒரு நாளும் கொடுக்கறேன் இல்ல, எனக்கு வந்து புள்ளி போட தாம்பி இருப்பேன். புள்ளி போடுறதுக்கு குறைஞ்சு போகணும் இல்ல வாக்கள், புள்ளி போட தாம்பி இருப்பேன். முண்டைக்கும் புள்ளி போட தான் பெறுவேன்.
2: நீங்கள்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு வேலை கொடு. நீங்கள் தொலைபேசி எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு, இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். முதலில் மூன்று பாடல்களுக்கும் உள்ள ஒற்றுமையை கேட்டிருந்தேன். நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த நிகழ்ச்சியாக பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கின்ற நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கின்ற நிகழ்ச்சியிலே இரண்டு ஊர்கள், எமது தாயகத்தில் உள்ள இரண்டு ஊர்கள், அதே நேரத்தில் இரண்டு ஒத்த சொற்கள் இன்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேன். அதில் நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். இறுதியாக நான் போட்ட மூன்று பாடல்களிலும் எனக்கு பிடித்த வாத்திய கருவி என்ற இதிலே தொகுப்பிலே மிருதங்கம் தான் எனக்கு பிடித்த வாத்திய கருவி. மிருதங்கம் பாடல் பாடும்போதும் வாசிக்கப்படும். பாடல் ஒரு பாடகர் பாடினால் கூடவே சேர்ந்து வருவது கூடுதலாக மிருதங்கம் தான். 75% மிருதங்கம் தான். பிறகு இசை போய்க்கலையும் இசையுடன் சேர்ந்து வருவது மிருதங்கமும் சேர்ந்து வரும். மிகுதி 75% மீது 25% கூடுதலாக ரம்செட் இல்லையில் டோலக் இல்லையண்டா பொங்கோஸ் என்று சொல்வார்கள். இதுகள் தான் கூடுதலாக பாடலோடு சேர்ந்து வரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு தகவல். இன்றைய பந்தய நிகழ்ச்சிக்காக பாடலாசிரியர் சினேகன் அவர்களிடமிருந்து பாடல்களை எதிர்பார்க்கின்றோம். கலேக தொலைபேசி இணைப்பை ஏற்படுத்தி பாடல்களை தருமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.

0: பூச்சி கருப்பா பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் சரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷோரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 61 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோப்பலில் ஷோரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தோஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுக்கு, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிஸிலே BTS Finance GmbH.
1: இலக்கம் 5 Gartenstrasse 3028 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 0301 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0708 920 58 58.
0: சுவிஸிலே BTS Finance GmbH.
2: வணக்கம். இது வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன், ஆறு பாட்டு முடிஞ்சு ஒரு வர்த்தக விளம்பர இடவடிக்கு பிறகுதான் நீங்கள் என்ன பேப்படுத்தும். ஆறாவது பாட்டு போய் கொண்டிருக்க எடுத்துட்டீங்க, பரவாயில்ல. இடம் விளம்பரம் புதியவர்தானே, மன்னிப்பீங்கள் அக்கா, மன்னிப்பீங்கள் தானே தம்பி என்று கூறிக்கொண்டு சொல்லுங்கள். விடையதாவது வச்சிருக்கீங்களா? முதலாவது மூன்று பாடல்
3: அது அந்த மிருதங்கம் தான், அந்த கடைசி பாடல் எனக்கு
2: மிருதங்கம்
3: சொல்லுங்க
2: என்னண்டு. மூன்று பாட்டல் தலைவன் படத்திலிருந்து நீராளி மண்டபம் என்ற பாட்டு போட்டு நான், நீராளி மண்டபத்தில் என்ற பாட்டு. இரண்டாவது பாட்டு வந்து கண்ணனின் காலத்திலிருந்து கெட்டிக்காரியின் பொய்யும் பிராட்டம். மூன்றாவது வந்து ஊருக்குழப்பம் திரைப்படத்திலிருந்து இதுதான் முதல் ராத்திரி என்ற பாடல். இந்த மூன்று பாடல்
3: படம்
2: பாட்டுக்கு எதுக்கு முழு பாட்டும் இந்த முதல் போட்ட மூன்று பாட்டுக்கும் தலைவன், கண்ணனின் காதலன், ஊருக்குழப்பம், இந்த மூன்று படம் பாட்டு, இதுல ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஒற்றுமையா தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் ஒரு ஒற்றுமை வச்சிருக்கிறேன், அது என்ன வகை இருக்கலாம்? ஒரே ஒரு இதா இருக்க வேணும், சின்ன நேரம் நடிச்சவைய பற்றியும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தரவுதாரன், இப்ப உதாரணத்துக்கு உங்களை கொண்டு கூறுகின்றேன், மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனும் தேவிகாவும் எத்தனை படம் நடிச்சிருக்கிறார்கள்? ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறார்கள், ஆனந்த ஜோதி. நடிகர் திலகம் சாவித்ரி கணேசனும் எம்ஜிஆரும் மூன்று படங்கள், ஒன்று மகாதேவி, இரண்டாவது பரிசு, மூன்றாவது வேட்டக்காரன். வேட்டக்காரனுடைய சொல்லிட்டா அவருடைய துள்ளருக்கும் ஸ்பீட்டுக்கும் என்னால ஈடு கொடுக்க முடியாது என்று அதுக்கு பிறகு நடிக்கிறேன். இல்ல கண்டுபிடிப்பீங்க. நேரம் நெருங்கினபடியால் விடியா கூறி இந்த நிகழ்ச்சியை முடிப்போம், அறவுக்கு வேலோடு என்ற நிகழ்ச்சியை முடிப்போம். மூன்று பாட்டும் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனும் வானசிறி அவர்களும் கதாநாயகன் கதாநாயகன் அடுத்த மூன்றே மூன்று படங்கள் தான். அந்த மூன்று படம் தலைவன், கண்ணனின் காதலன், ஊருக்குழப்பவன். முதல் ரெண்டு படமும் பிளாக் அண்ட் ஒயிட் படம், இது வந்து கலர் படம். ஊருக்குழப்பவன் கலர் படம், சில வேளையில மூன்று முறை தயாரிப்பாளராக இருந்திருக்கலாம், சில வேளையில மூன்றும் இத ப்ரொடியூஸ் பண்ணினவர் ஒரு ஆளா இருந்திருக்கலாம். ஆனால் இதுல வந்து முதல் பாட்டுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு, இரண்டாவது பாட்டுக்கும் மூன்றாவது பாட்டுக்கும் எம் எஸ் விஸ்வநாதன். முதல் பாட்டு டி எம் சௌந்தரராயன் பாடி, முதல் பாட்டுக்கு சௌந்தரராஜனும் சுசீலாவும், அதே மாதிரி இரண்டாவது பாட்டுக்கும் டி எம் சௌந்தரா, மூன்றாவது பாட்டுக்கு ஜெயசாசும் மாணி. அப்ப அது ஒற்றுமையா வராது என்ன குழம்பிப்போம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு நன்றியும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கான பகுத்தறிவுக்கு வேலைகுடன் என்ற நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: ஒரு லைசன்ஸ் கூட
1: இருக்கின்றது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் அவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். உள்ள வர்றது கும்பிட பொழுது தெய்வம் கொடுக்கான தங்கச்சி. தங்கச்சி
4: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-74-18 அல்லது 076-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி வானொலியில் அறிவுக்கு வேலைகொடு நிகழ்ச்சியை தொடர்ந்து தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலைகொடு. அன்பான நேயர்களே, இன்றைய பந்திய நிகழ்ச்சிக்காக பாடலாசிரியர் சினேகன் அவர்களின் பாடல்களை எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்றார் அர்ஜுனனுக்கு தேரெடுத்தான் பார்த்த சாரதி, டிஆர்டியின் ரேடியோ ஜாக்கிதான் எங்கள் சாரதி. உங்களிடமிருந்து சினேகனின் பாடலாசிரியர் சினேகன் அவர்களின் பாடல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலையகத்துக்கு அழைத்து பாடல்களை தாருங்கள். தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலைகொடு. பகுத்தறிவுக்கு வேலைகொடு நிகழ்ச்சியிலே இரண்டு எமது தாயத்து ஊர்களையும் இரண்டு ஒத்த கருத்துள்ள சொற்களையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலிலே ஒவ்வொன்றாக தருகின்றேன். ஒத்த கருத்து உள்ள ஒரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மடநாகு, மானா டானா நாவன்னா கூனா. மடநாகு என்றால் என்ன? மடநாகு என்றால் என்ன? அடுத்தது ஊர். அடுத்தது ஊர் வந்து ஆறு எழுத்தில் ஓர் ஊர். ஆறு எழுத்தில் ஒரு ஊர். மட்டக்களப்பு மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டத்தின் தெற்கே அமைந்துள்ள எல்லை கிராமம். மட்டு வாவியினால் சூழப்பட்ட கிராமம். நீர் நிலைகளுக்கு நடுவே பசுமை நிறைந்த வயல் கிராமம். முதலாவது தரவு ஒன்றும் ஆறும். ஆறுலத்தில் இந்த ஊரை கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்றும் ஆறும் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம். வாழ்க்கை பார்ட்னரை இப்படியும் அழைப்பர். ஒன்றும் ஆறும் சிவாஜி நடித்த படம். வாழ்க்கை பார்ட்னரை இப்படியும் அழைப்பர். ஒன்றும் நான்கும் கிணற்றில் நீரல்ல இது முக்கிய தேவை. ஒன்றும் நான்கும் கிணற்றில் நீரல்ல இது முக்கிய தேவை. முற்பகுதி வடமாகாணத்தில் எனக்கு தெரிந்து மூன்று ஊர்களில் ஊர்கள் இப்பெயருடன் முடிவடையும். கடலுடன் சம்பந்தப்பட்டது. முற்பகுதி வடமாகாணத்தில் எனக்கு தெரிந்து மூன்று ஊர் இப்பெயருடன் முடிவடையும். கடலுடன் சம்பந்தப்பட்டது. மீண்டும் தரவளவு தருகின்றேன். ஆறுலத்தில் ஒரு ஊர், மட்டக்களப்பு மாவட்டத்தின் தெற்கே அமைந்துள்ள எல்லை கிராமம், மட்டுவாவியினால் சூழப்பட்ட கிராமம், நீர் நிலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பசுமை நிறைந்த வயல் கிராமம். ஒன்றும் ஆறும் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம். வாழ்க்கை பார்ட்னரை இப்படியும் அழைப்பர். ஒன்றும் நான்கும் கிணற்றில் நீர் அல்ல இது முக்கிய தேவை. முற்பகுதி வடமாகாணத்தில் எனக்கு தெரிந்து மூன்று ஊர் இப்பெயருடன் முடியும். கடலுடன் சம்பந்தப்பட்டது. ஒத்த சொல் வந்து மடநாகு. மானா டானா நாவன்னா கூனா. மடநாகு என்றால் என்ன? நீங்கள் நிலைய கையகத்துக்கு அழைத்து விடைகளை கூறலாம். உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டியில் பகுத்தறிவுக்கு வேலைகொடு.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
3: வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சகோதரி ஜெனி, எப்படி நலமா இருக்கிறீர்களா?
4: நாங்க நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களோ?
3: நலமா இருக்கின்றோம், சொல்லுங்கள்.
4: அப்படியே நீங்க தொடர்ந்து நிலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டா, நீங்க தந்த ஊர் வந்து துறை நீலாவணி என்று குறிப்பாங்க.
3: துறை நீலாவணி என்று சொல்றீங்களா?
4: ஆமாம். மற்ற அந்த மடநாகுண்டா இல்ல பசு வண்டி நினைக்கிறேன்,
3: இதற்கு துறை நீலாவணி என்று கூறுகிறீர்கள். எப்படி கண்டுபிடித்தீர்கள் இந்த துறை நீலாவணி? அதற்கு தரவு தெரிந்தால் கூற முடியுமா?
4: ஆமா, முதலாவதும் ஆறாவதும் தூணாவின் நையன்னா இருக்கு, துணை, வாழ்க்கை துணைய துணை என்று சொல்வார்கள்.
3: பாராட்டுகள்.
4: அடுத்தது ஒன்றின் நாடு வந்து துலா இருக்கு, தண்ணியல்றது துலா பாவிப்பம்.
3: வாழ்த்துக்கள்.
4: அடுத்தது நீங்க சொன்னீங்க மூன்று ஊரோட சேர்ந்து வரும் இட துறைமுகம் என்று சொல்லுவோம், மூன்று ஏதாவது மூன்று ஊர் சேர்ந்து
3: பருத்தி துறை, வேலுவெட்டு துறை, காங்கேசன் துறை. இந்த தகவல்களை வைத்துக் கொண்டு துறை நீலாவன் என்று சொல்லுகிறீர்கள். மற்றவர்களுடைய விடையுடன் பார்ப்போம்.
4: நன்றி.
3: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி சியாமலா.
5: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேட்டிக் கொண்டு கூறுங்கள்.
5: நீங்களும் அப்படியே இருக்க நாங்களும் எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க.
3: சகோதரி சோபிதாவுக்கும் உங்களை சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. உங்களையும் பத்மராணி அக்கா, விஜய் ராஜேந்திரன், ரதிகோபால சிங்கம், அமெரிக்கா ராஜான சகரையும் முழு பேரையும் சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததற்கு வாழ்த்துக்களும் இறைவனுக்கு நன்றி.
5: தான் நன்றியா நானும் அதே ரெண்டு படியோட தான் வந்தேன். மடனாக இருந்தா பெண் பசு, இளம் பருவமுடைய பெண் பசு, மற்றது துறை நீலாவணை.
3: துறை நீலாவணை
5: முதல் நிகழ்ச்சி, அது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா
3: இல்ல? கஷ்டம் இல்ல, ஏனென்று சொன்னால் மூன்று
5: முன்னுக்கு ஒண்ணும்
3: கேட்க இல்ல. நீங்கள் நீங்கள் உங்களின் ஆலோசனையின்படிதான், நீங்கள் நேரடியாக கூறின ஆலோசனையின்படி 1-3-4 தடவை விவரமாக கூறியிருந்தேன். முதல் 3 பாடல்களையும் ஒலிபெறவுக்கு முன்பாக இந்த 3 பாடல்களே
5: பாட்டுகளை போட்டு தேடிக்கொண்டிருக்கீங்களா?
3: இல்ல இல்ல, அதுக்கு அதற்காகத்தான் அக்கா.
5: அதை விட நீங்க சினிமான்னு கேள்வியில கொண்டு வந்தா அது எல்லாரும் பங்கு பெற்று,
3: இதுவும் சினிமா கேள்வி. 3 பாட்டிலும் ஒரு ஒற்றுமை,
5: இது வந்து பாட்டை போட்டுட்டு அதுக்குள்ள ஒற்றுமையை தேடையில எங்களுக்கு அது குடிப்படாது.
3: அப்ப அந்த நேரத்தை நீங்கள் தேடி பிடிக்கிறதுக்காண்டித்தான்
5: சினிமாக்குள்ள கேள்வியில கேட்கலாம் என்ன?
3: அந்த அந்த நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி தருவதாகத்தான் மிகுதி 3 பாடலை போட்டு, அது எனக்கு பிடித்த வாத்திய கருவி, அது மிருதங்கம் சொல்லியாச்சு. அந்த 3 முதல் போட்ட 3 பாட்டுக்கும் உள்ள ஒற்றுமே நான் இடையில கூறியிருந்தேன். ஏதாவது ஒற்றுமை, ஒன்றில் 3 ஒரே தயாரிப்பாளர் இல்ல, 3 படத்தில் நடித்தவர்கள் பற்றி
5: அந்த
3: பிரச்சனை. அந்த தரவின்படி மக்கள் திலகம் MG ராமச்சந்திரனும் நடிகை வானசிறியும் நடித்த திரைப்படம் இந்த 3 தான். தலைவன்.
5: இப்ப நீங்க இப்படி தகவல் வச்சிருக்கீங்க தானே, அத பொதுவா கேள்வியா கேட்டீங்கன்னா சிவாஜியும் வாணிசரியும் எத்தனை படம், என்னென்ன படம் அப்படி நடிச்ச வேண்டாம் கேட்டீங்க, என்ன நேர்கள் கூட வருவீங்க.
3: ஓகே, நான் எடுத்தது இந்த நெடுகலம் அருள்மொழித்தவனும் சோதரி சோபிதான் சொல்லுவேன். இந்த நீங்கள் செய்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு வேணும்ண்டு. அப்ப பாட்டுல தலைவன் படத்துல இருந்து அது ஒரு வித்தியாசமான படம், நெடுப்பில் நெடுப்பிலும் படக்கலாம், நீரில் நீரிலும் மூழ்கி தியானம் செய்யலாம், உடலை பஞ்சாக்கி காற்றிலும் பறக்கலாம் என்று பதஞ்சலி முனிவரின் கூறிய இதற்கு தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் சுவாமி விவேகானந்தர் என்று திரைப்படத்துக்கு ஆரம்பத்திலே போடுவார்கள். அதில் எம்ஜிஆர் பரப்பர் தண்ணிக்குள்ளே சுவிம்பூருக்குள்ள இருப்பார் 45 நிமிஷம் என்னவோ அப்படி அது எலும்பு கூடுவல், ஒரு வித்தியாசமான திரைப்படம்.
5: நீங்க போடுற பாட்டுகள் வந்து சில வேளை எல்லா பாட்டும் யூடியூப்ல வருமோ வராதுன்னு தெரியாதானே?
3: வரும் வரும், நான் அதில் தான் நடக்கிறேன். எனக்கு என்ன
5: சொன்ன மாதிரி செய்தீங்க, இந்த அப்படி முயற்சி செய்யுங்க.
3: ஓகே பிரச்சனை, அருமொழித்தேவன் அனுசன்னையருடன் சோவிதான் அனுசன்னையருடன் விபி அப்படி செய்கிறேன். அவ இந்த ஒத்துழைப்பு தானே. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சகோதரி சியாமலாக்கா.
5: நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அடுத்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் சகோதரி
6: கமலவணி
3: அக்கா, எனது அன்பு அக்கா.
6: சண்டை
3: பிடிக்கிறாக்கா சொல்லுங்க.
6: நானும் துறை நீலாவணையன் சொல்றேன், மற்றது நான் கண்டுபிடிக்கல.
3: இளம் இளைய பசு என்று சொல்லுறீர்கள். ஓகே, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கமலவணி அக்கா.
6: நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். இங்கே மூன்று பேர் விடைகளை கூறியிருக்கின்றார்கள். சகோதரி ஜெனி, சகோதரி சியாமலா சத்குமாரன், சகோதரி கமலவணி அக்கா. கமலவணி அக்கா அந்த இளைய பசுன்றதுக்கு கூறவில்லை. அந்த மூன்று விடையும் சரியானது. துறை நீலாவணை விலாவடியாக சகோதரி ஜெனி அவர்கள் கூறியிருந்தார்கள். ஒன்று மாறும் வாழ்க்கை பார்ட்னரை சிவாஜி நடித்த படம், துணை ஒன்றும் நாளும் கிணற்றிலல்ல துலாவென்றும், அடுத்தக முற்பகுதி வடமானத்தில் மூன்று ஊர் வந்து துறை என்று முடியும். காங்கேசன் துறை, வேலூர் துறை, பருத்தி துறை, துறை துறை நீலாவணை என்பது சரியான விடை. அதே நேரத்தில் மடனாகு என்றால் இளையா பேசு பசு என்பதும் சரியான விடை. அடுத்த தரவுக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடவேளை.
7: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பரிசு லாட்சபலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலி விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
8: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
9: எத்தனை பேருக்கு?
8: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
9: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
8: ஓ, அப்படி என்ன? ஜிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
7: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

பகுத்தறிவுக்கு வேலோட நிகழ்ச்சியில் அடுத்த ஊரையும் அடுத்த ஒத்த சொல்லையும் கண்டுபிடிப்பதற்கு முன் நான் படித்ததில் ரசித்தது என்ற ஒரு சிறிய தகவல் ஒன்றை தர இருக்கின்றேன். 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமி தனது தாய்க்கு அது அறிவுரையா இல்லை என்றால் எச்சரிக்கையா அல்லது என்னவென்று எனக்கு புரியவில்லை. அந்த சிறுமி கூறுகின்றார் தாயை பார்த்து, மேம் பாஸ்ட் இட்ஸ் ஏ வேஸ்ட் பேப்பர், பாஸ்ட் இட்ஸ் ஏ வேஸ்ட் பேப்பர், ப்ரெசன்ட் இட்ஸ் ஏ நியூஸ் பேப்பர், ஃபியூச்சர் இட்ஸ் ஏ வேஸ்ட்லி பேப்பர், ஃபியூச்சர் இட்ஸ் ஏ வேஸ்ட்லி பேப்பர், ஸோ ஃப்ரீடம் ரைஸ் ஹேர்ஃபுல்லி, ஃப்ரீடம் ரைஸ் ஹேர்ஃபுல்லி, அதர்வைஸ் யுவர் லைஃப் வெல் பி ஓகே, பி கேர்ஃபுல். தேங்க்யூ மேம். மீண்டும் ஒரு முறை தருகின்றேன், மேம் பாஸ்ட்

0: சிறைச்சாலை இருக்கின்றது. 80களில் இதற்கு நான் வேலை செய்த கிரேசரில் இருந்து 1.5 கல் எடுக்கப்பட்டது. இரும்புடன் இக்கல்லை சேர்த்து மெட்டல் செய்துள்ளார்கள். எல்லா செலவும் தள்ளி முதலாளிக்கு கிடைத்த லாபம் 2 லட்சம். தரவுகள் 1, 6, 1 மிருகம், 1, 6, 1 மிருகம், 3, 4, 5க்கு இடையில் இக்கன்னா போட்டால் 1 நாடு. 3, 4, 5க்கு இடையில் இக்கன்னா போட்டால் 1 நாடு. 5, 7 ஓர் காரின் பெயர் ஆங்கிலத்தில். 5, 7 ஓர் காரின் பெயர் ஆங்கிலத்தில். மீண்டும் தருகின்றேன். 7 எழுத்தில் ஒரு ஊர் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்றது. இங்கு ஒரு இரும்பு தொழிற்சாலை இருக்கின்றது. 1, 6, 1 மிருகம், 3, 4, 5, 4, 5க்கும் இடையில் 4வது எழுத்து இக்கன்னா போட்டால் 1 நாடு. 3, 4, 4வதுக்கும் 5வதுக்கும் இடத்தில் இக்கன்னா போட்டு 5வதை சேர்த்தால் 1 நாடு. 5, 7 ஒரு காரின் பெயர் ஆங்கிலத்தில். அத்துடன் ஒத்த சொல்லு வந்து முதலில் நீங்கள் மடனாகு என்பதற்கு கண்டுபிடித்தீர்கள். கிட்டத்தட்ட அதுடன் நெடுங்கியதுதான். மழவிடை என்றால் என்ன? மானா லானா வீணா டை என்ன? மழவிடை என்றால் என்ன? முதலில் மடனாகு, இப்போது மழவிடை என்றால் என்ன? மற்றது 7 எழுத்தில் உள்ள கொழும்பில் உள்ள ஒரு ஊரையும் கேட்டிருந்தேன். கண்டுபிடித்து நெருங்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு.
1: அடியாரில் அரங்காலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மா உள்ளம் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆதித்திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியில் அவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூக்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
0: வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர்
3: வணக்கம்
0: சோதரி ஜெனி என்ற, எப்படி நலமா இருக்கிறீர்களா? சாரி, மன்னிக்க வேண்டும், அது பழக்க தோஷம்.
3: நீங்க முதல்கே நீங்க ஊர் என்ன? அத்திருக்கிரியா என்று கூறி பாக்குறேன்.
0: அத்திருக்கிரியா போட்டால் 5ஐயும் சேர்த்தால் 1 நாடு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 5, 7 ஒரு காரின் பெயர் ஆங்கிலத்தில்.
3: ஆங்கிலத்தின்
0: சொன்ன விட சரியா இருக்கு.
3: சொல்லுறீங்களா திருப்பி? நான் அதை

0: இது மழவிடை மானாளானா வீணாடை ஜன்னா கிட்டத்தட்ட முதல் சொன்ன முதல் சொன்னதோட ஒத்து வரும். மழவிடை அப்ப இதுக்கு அத்திருவுரியான்னு சொல்லுறீர்கள். ஆமா, 80ஆம் ஆண்டுகள்ல கிரேசர்ல வேலை செய்யலையாமா, ஒரு டெண்டர் ஒன்று கிடைச்சது. அதுல எனக்கு பெரும் முக்கிய வாங்கி இருக்கின்றது. அந்த டெண்டரை கோட் பண்ணினதுல 4 முறால் பிறகு அதற்கு இது அந்த லொரியாரருக்கு கூலி கொடுக்க வேணும். அதிலையும் என்னுடைய பதில் தான் சரியானது, என்னுடைய விடை தான் சரியான. முதலாளி ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை கொடுத்திருந்தார்கள். அந்தருக்கோ அத்திருவிரியால இந்த இரும்போட வந்து 1.5 கல்ல சேர்த்து ஏதோ மெட்டல் செய்தவையாம்
1: முதலாளிகள்.
0: சொல்லல, இது உங்களுக்கு தரவுதான் தாரன். இது சரியான விடைன்றதை பார்ப்போம். சரியான விடை நீங்க தரவு தான் இருக்கிறீங்க, தரவின்பாடு சரியா இருக்கலாம் என்று நினைக்கிறேன்னா. எனக்கு முதலாளியே கூறியிருந்தார் இதுல பெரும் பங்கு உமாக்கி இருக்கிறபடியால் செலவும் தள்ளி 2 லட்சம் கிடைச்சிருக்கு. அவர் 83ஆம் ஆண்டு தன் செலவில் விமானத்தில் என்ன இந்தியாவுக்கு 2 மாத சுற்றுப்பயணத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து சென்றார்.
1: என்ன சொல்லுங்கண்ணா இப்ப பொதுவா கேள்விகள் கேட்டா பொதுவா எல்லாருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் தேடக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வாத்திய சேண்டோடனே உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பர்சனல் எதுன்னு தெரியாது.
0: இல்ல அது உங்களுக்கு இல்ல, அது நீங்கள் கண்டுபிடிக்க, அது நீங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்லலையே. நான் அந்த இது கண்டுபிடிக்கணும் சொல்லலை. உங்கள எனக்கு பிடித்த வாத்திய அவர் சொல்லுவார் இல்லோ, எனக்கு பிடித்த பாடல் ரெண்டு போடுவார் இல்லோ அரண்மனைத்தவர், அது மாதிரி அதை நீங்கள் கண்டுபிடிக்க தேவை. நான் சொல்லிட்டேன் இடையில பேரங்கள் மிருதங்க வாசிப்பேன். அது ஏன் நான் அந்த 3 பாட்டை தந்தனான் என்று சொன்னால், ஏன் நான் 3 பாட்டை தந்தனான் சொன்னால், முதல் கொடுத்த 3 பாட்டை நீங்கள் 2 நிமிஷம் யூடியூப்பில் தலைவன் படத்தை போட்டு பார்த்துட்டு அடுத்ததையும் போட்டு அதையும் பார்த்தா நீங்கள் மொத்தத்தில் 6 நிமிஷத்தில் அந்த விடைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. எம்ஜிஆரும் பானுசிறிய நடித்த படம்
1: சியாமலாக சொன்னமே தான் நாங்கள் முதல் 2 பாட்டையும் 1 பாட்டை விட்டுருப்போம். தவிர விட்டுட்டால் டெண்டு வந்தால் அடுத்த பாட்டு போயிட்டு அடுத்த முண்டிக்கலையே நாங்க போயிடுவோம். போயிட்டு கண்டுபிடிக்கிற கஷ்டமா இல்ல, 6 பாட்டும் தொடர்ந்து
0: வெளியே. அதுக்காகத்தான் சொன்ன மாதிரி ஏனென்றால் அதற்காகத்தான் சியாமலாக்கா நேரைய கூறியிருந்தார்கள். விபி அண்ணன் நீங்கள் சொல்லியிருக்கல 2-3 தடவைகள் திருப்பி திருப்பி சொல்லுங்க. உண்டு நான் என்றக்க 6 தடவை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் முழு விவரமும். யார் இசையமைச்சர், யார் இயற்றினது, யார் நடிச்சான்னு கூட சொல்லியிருக்கிறேன்.
1: ஆமா, நான் முழுக்க கேட்டு நான் தொடக்கத்திலிருந்தே கேட்டேன்னா நான் இந்த சினிமாவுக்குள்ள வேற மாதிரி எதுவும் கேள்வியில் கொண்டிருவீங்களோன்ற ஒரு சந்தேகத்துல கேட்டுக்கொண்டிருந்த நான் பங்கு பெற்ற
0: எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாக்குறாதானே. எல்லா விதங்களும் இப்ப வேற இதையும் கொண்டுடலாம், என்னால இலக்கியம் அதுகளை கொண்டுடலாம். அதுக்கண்டு தளம் வச்சு நல்ல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்ற அறிவிப்பாளர்கள் கவிதையால் அப்படி கண்டு. அப்ப நான்
1: நன்றி
0: சகோதரி ஜெனி.
1: குதிக்கதான் சினிமா என்பதை விட வழியால் மெத்த மாதிரி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு அறிவி வளர்ச்சியில் கூடத்தானே.
0: என்றால்
1: நன்றி.
0: என்ன நீர் அன்றி அமையாது உலகம் என்றது போய் சினிமா அன்றி இயங்காது உலகம் என்ற மாதிரி வந்துட்டது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.
1: நன்றி.
0: வணக்கம் வந்திருப்பவர். வணக்கம் சகோதரி சியாமலாக்கா.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நானும் அத்துருகிரியா என்று கூறிக்கொண்டு.
0: அத்துருகிரியா, ஓகேயா.
2: என்ன மற்றது வந்து சிவன் காளை என்று சொல்றேன்.
0: காளை அது ஏதாவது முன்னுக்கு ஏதாவது வருமா, முதல் சொன்ன மாதிரி இளிய பசு கண்ட மாதிரி ஏதாவது முன்னுக்கு வந்து காளை வருமா? மழ விடை
2: இளங்காலை என்பது பிற்பகுதியில் வருது முன்னுக்கு ஒரு மூன்று இடத்துல ஒரு இடம் இருக்கிறது இளைய என்ற மாதிரி முன்னுக்கு ஈ நவீனத்தில் சொல்லும் இருக்கு இளமையா இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னு இளமையா இருக்கிற இளங்காலை என்று சொல்றது பாப்பா சரியா இருக்கும் பாப்பா நீங்க சொன்ன இளங்காலை சரியா உண்டு பாப்பா அத்திருவிரியான் என்பதும் சரியா இருக்கும் பாப்பா
0: உங்கள் தரவுக்கு மிக்க மிக்க நன்றி.
2: எல்லாருக்கும் தேடக்கூடியதா இருக்கும் இது பாட்டு. நாங்க இடையில டெலிபோன்கள் வந்து கேட்காம விட்டா
0: ஆமாம்
2: அதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்.
0: வணக்கம் சகோதரி கமலவணி அக்கா.
3: அத்துரு
0: கிரியா இடம் கொழும்பில இருக்கிறது, கொஞ்ச தூரம் தான், கொழும்பு மாவட்டத்தில இருக்காது.
3: நன்றி
0: வணக்கம். வணக்கம். அவர் என்ன துண்டித்து விட்டார். வணக்கம்
1: கமண்ணா, நான் மீண்டும் ஜெனி.
0: வணக்கம் சௌரி ஜெனி, சொல்லுங்க.
1: நான் மண்ணா இதுக்கு அந்த நீங்க கேட்ட சொல்லுக்கு இளங்காலை அல்லது இளம் எருது என்று கூறி பார்க்கின்றேன்.
0: இளங்காலை என்று நான் குறித்து வைத்திருக்கின்றேன், பாப்பமே சரியா இருக்கும். நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் ஜானடேசன்.
0: வணக்கம் சௌதரி ஜானடேசன், எப்படி நலமா இருக்கிறீர்களா? நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கூட
4: கதைக்கின்றேன்.
0: எப்படி இருக்கு? சொந்த ஊர் மேனிப்பா இல்ல?
4: ஆமா இருக்கு. நானும் இளங்காளி என்று பார்த்தேன், இளங்காளி இருந்தது, மத்த அத்திரிக்கிரியான்னு சொல்லி
0: சின்ன பிள்ளை, 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை ஒன்று தாக்கி கூறி அறுவரி ஒன்று சொல்லியிருந்தேன், கேட்ட நீங்களா? உங்கள் முன்னாலே திரும்ப கூறி வருகிறேன் மேம். பாஸ்ட் இட்ஸ் எ வேஸ்ட் பேப்பர், present it's a newspaper, future it's a wastely paper, so freedom rise carefully, otherwise your life will be okay. Be careful. Thank you ma'am. இது ஒரு முகப்புத்தான் போட்டு அதை எடுத்து வச்சிருந்தான். தமிழ்ல வாட்சி கொண்டு போனால் தாயத்தான் கொஞ்சம் சாடு சாட மாடையா சாடரா போறாடா. டெலிபோனோட இருக்கிற அப்ப அவளுக்கு தான் அட்வைஸ் சொல்றா உனக்கு பிள்ளை. ஓகே நன்றி சாவரி.
4: நன்றி உங்களோட பணிக்கு வாழ்த்து.
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்க. நீங்கள் கேட்டு நிலையக்கலிக நேரம் 4:49, ஐக்கிய ராஜ்யத்தில் 3:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. இன்றைய புதிய நிகழ்ச்சியில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் தலைவன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைக்க, திராவிட செல்வம் டி எம் சவுந்தரராஜன் பாட, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அட்டகாசமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த திரைப்படத்திலே. ஒரு வித்தியாசமான திரைப்படம், நேரம் இருந்தால் எடுத்து பாருங்கள். இது கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். நீங்கள் இதுவரை கேட்டது இரண்டு நிகழ்ச்சிகள், அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மீண்டும் என்னும் ஒரு சிறிய தகவல், இன்று பந்தியன் நிகழ்ச்சிக்காக பாடலாசிரியர் சிநேகன் அவர்களின் பாடல்களை உங்களிடம் இன்று எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் அர்ச்சுனனுக்கு தேரெடுத்தான் பார்த்த சாரதி, டிஆர்டியின் ரேடியோ ஜாக்கிதான் எங்கள் சாரதி. உங்களிடம் இருந்து அவர் எதிர்பார்க்கின்றார் பாடலாசிரியர் சிநேகனின் பாடல்களை. நடைபெற்றது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இருகரம் கூப்பி வணக்கத்துடன் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் விஜயசுந்தரம் பத்மநாதன் விபி. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தான்

மாலை 5 மணி வரை நேரம் இருப்பதால் ஒரு பாடல் உங்களுக்காக.

0: அருமையான ஒரு பாடலை கற்றிருந்தீர்கள். அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜன் பாட, நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிம்மக்ரோலோன் சிவாஜி கணேசனும் மஞ்சுளாவும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் படம் சிங்கப்பூரிலே படமாக்கப்பட்டது என்ற தகவலையும் கூறிக்கொண்டு எனது நிகழ்ச்சியிலே அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட திருமதி ஜோயஸ்வரி அம்மா, திருமதிகள் ஜெனி ஆண்டன், திருமதி கமலவணி அக்கா, திருமதி ஷியாமலா அக்கா, திருமதி ஜியா நடேசன் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பேரை தவற விட்டுந்தான் மன்னிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுவெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
5: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: 7265 Fraser Street, Vancouver, Canada.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-55.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cail, பாரிஸ், 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.

0: ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 5:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

சிறுவர் முற்றம். சிறுவன் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு, மாபலோடு காத்திருக்கும் அன்பான மணலிகளுக்கு ஆண்டியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? வண்ணமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு செல்லங்களே ஓடி வாருங்கள். இது உங்களுக்கான நேரம். கள்ளங் கபடமற்ற மணலிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். தெரிந்த திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கட்டுரை கதைகள், கவிதைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.

தமிழையும் அறிவையும் வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக சிறுவர் முற்றம் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. மணலிகளை நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அழைக்கவினி தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958 48 41. வைபர் ஊடாக 0033 680 74 27. வாட்ஸ்அப் ஊடாக 0033 689 86 55 29.

0: அந்தமையிலே வந்திருக்கும் மணலியை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன், நலமாயிருக்கிறீங்களா செல்லம்? அகேனி அகேனியோ, நலம்தானே? நாங்களும் நலமாக இருக்கிறோம் செல்லம். என்ன செய்து கொண்டிருந்த நீங்கள்?
1: என்ன குடிச்சீங்க?
0: சரி செல்லம், என்ன சொல்ல போறீங்க அன்றைக்கு?
1: நான் ஒரு கதையை சொல்ல போறேன். கரடியும் கலைமானும்.
0: ஓ, கரடியும் கலைமானும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அகேனின் கதையின் ஊடாக. சரி, ஓகே சொல்லுங்க செல்லம்.
1: ஒரு காட்டுல ஒரு தாய் கலைமான் ரெண்டு குட்டிகளோட வீட்டில இருந்து காட்டுக்கு போயிட்டு சாப்பாடு
0: சாப்பாடு
1: தேடி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. புரிந்து தாய் கலைமான் போய் கொண்டி கேக்க வீட்டு போய் கொண்டி கேக்க அந்த ரெண்டு குட்டில ஒரு குட்டி பார்க்காம போய் காட்டுக்கு துளங்கிட்டுதான். அப்ப அந்த குட்டி அழுது கொண்டு கேக்க ஒரு கரடி குட்டி ஒன்று வந்துச்சுதான். அந்த குட்டியும் சின்னந்தான், கரடி குட்டியும்
0: சின்னந்தான்,
1: நான் அந்த குட்டியும்
0: சின்னந்தான்.
1: ஆனா அந்த கரடி கேட்டுதான் ஒரு பெண் அழுறாண்டு அந்த மான் சொல்லிட்டுதான் இந்த அம்மாவை காணியல அப்படி என்று நான் ரெண்டு சொல்லிட்டுதான். அப்ப அந்த கரடி என்னோட கூட்டிட்டு போயிட்டுதான். அப்ப அந்த கரடியும் அந்த மானும் ஒண்டா விளாடி விளாடி ரெண்டு பேர் நம்பர்
0: ஆயிட்டினான்.
1: நம்பர் ஆனப்புற அந்த விளாடி விளாடி கொண்டு மானும் அந்த கரடியும் பெரிய அப்படி பெரிய அந்த மானுக்கு கொண்டு
0: வளர்ந்தாங்க.
1: மிச்ச எல்லா மிருகங்களையும் அந்த மானை போட்டு
0: சொல்லிட்டுதான்
1: வடிவா இருக்கிற நீ உண்ட கொம்புலாம் எல்லாம் வடிவா இருக்கு
0: நீல வடிவில்
1: இந்த கலைய பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நீ இந்த நம்பர் கூப்பிடாத, நீ எனக்கு நம்பர் கூப்பிடவே எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிக்கிறான் அந்த மான். அப்ப அந்த கரடிக்கு கவலையா போட்டுட்டார். ஆனாலும் அந்த கரடி அந்த காட்டில எனக்கு சந்தோஷம் தான் இந்த வடிவா
2: இருக்கிறான்.
1: விட்டுட்டு போச்சுதா அந்த மான், நான் போய் தனியா
0: எடுக்கிறேன்.
1: ஆனா இந்த கரடி கவலையாலும் சாப்பாடு போயிருக்கிறாரு. அப்ப மரத்துல இருந்த ஒரு சீட்டு வந்து அதை கலைச்சு கொண்டு வருமா. அப்ப அந்த மான் ஓடு ஓட கொம்புகள் மரத்துல சிக்கிருமா. அந்த மான் எடுக்க எடுக்க போகுமா, ஆனா வராது. ஒரு அப்பா இருக்க அவர் தப்பிட்ட மரத்த கொம்புகள் உடஞ்சிட்டு. ஆனால் இல்லாம போயிடும். உங்களுக்கு சின்ன அழகாம போயிடு. அடுத்து கவலைப்பட வேண்டாம்.
0: பழிக்கவும் பழிக்கவும் மான் பிறகு அந்த கொம்பு உடஞ்சோன்னு அவற்றை அழகும் போய்விட்டது.
1: என்ன
0: நண்பர்களா ஆயிட்டினம். ஓகே, வாழ்த்துக்கள் குட்டியம்மா.
1: நன்றி ஆண்டி.
0: நன்றி செல்லம். ஓ, அண்ணாட்ட கொடுங்க.
1: வணக்கம் ஆண்டி.
0: வணக்கம் ஆர்த்திகன். என்ன செய்றீங்க ஆர்த்திகன் செல்லம்?
1: நலமா இருக்கீங்களா?
0: ஓம், நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தங்கச்சியோட விளையாடி கொண்டு இருந்தீங்கள். என்ன என்ன விளையாடி நீங்கள்?
1: நாங்க
0: என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு? ஓ, ஞானம் பீஸ் தாத்தா ஏழாவது கதை வாசிக்க போகிறீங்கள். சரி, வாசிங்கோ.
1: பச்சை கிளியும் நீராட்டிகரும் யாழ்ப்பாணம் வடமராட்சியம் கிராமங்களான காங்கேசந்தூரை மயிலிட்டி கட்டுவன் போன்ற கிராமங்கள் இராணுவத்தின் கையில் இருந்து விதை விடுபட்டு சுதந்திரம் அடையவே ஊரையும் விட்டு ஊரையும் வீடு ஊரையும் வீடு வாசல்களையும் விட்டு வெளியேறின ஊர் மக்கள். மீண்டும் சந்தோஷமாக தம் தம் வீடு வாசல்களுக்கு வந்து வீடு வாசல்களை திருத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அப்படி மீண்டும் வந்து குடியேறியவர்களில் ஒரு குடும்பம் உத்தியோகஸ்தர். உத்தியோகஸ்தர் இவருக்கு இரண்டு பிள்ளைகள். இவர் தங்கள் இவர்கள் தங்கள் பிள்ளைகளை செல்லமாக மூத்த மகளை நண்டு என்றும் இரண்டாவது மகளை வண்டு என்றும் அழைப்பார்கள். இவர் கணவனை அந்த ஊர் மக்கள் பேரை சொல்லாமல் அண்ணாத்தி என்று அழைப்பார்கள். அவரும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வார். நாளாந்தம் மாலை நேரங்களில் மீரா டீச்சர் வீட்டிலே சங்கீத வகுப்பும் சமய வகுப்பும் நடைபெறும். சனி ஞாயிறு தினங்களில் மேலும் வீணை வயலின் மிருதங்கள் வகுப்புகளும் நடைபெறும். அவர்கள் வீட்டு பக்கத்தால் போகும் போய் வரும் வருவர் வரும் வருபவர்கள் எல்லோரும் 5 நிமிஷம் நின்று சங்கீதத்தை ரசித்து விட்டுதான் போவார்கள். அப்படி ஒரு சங்கீத மேகம் அந்த பக்கம் அண்ணாச்சியார் வேலை முடிந்து வீடு வந்த பின் டீச்சருக்கும் வீடுக்கும் வீட்டுக்கும் செய்ய வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு தன் தாம் செல்லமாக வளர்த்து வரும் சிவப்பு தொண்டுடைய பச்சை கிளிக்கு பழங்களை கொடுத்து அதன் சிவப்பு சொண்டை துடைத்து விட்டு தலையை தடவி கொண்டு சில சில வார்த்தைகளை சொல்லி கொடுப்பது கொடுத்து வளர்ப்பது வளர்த்து வந்தார். மிகுதி அடுத்த முறை வாசிக்கிறேன்.
0: ஓகே செல்லம், மீதி அடுத்த வாரம் வாசிங்க. நீங்க வந்து இப்ப பச்சை கிளியும் மீரா டீச்சரை பத்தியும் சொல்லியிருந்தீங்க என்ன? சரி, இப்ப இதுக்குள்ள கேள்வி கேட்கட்டுமா? இந்த அளத்துக்குள்ளையும் அந்த யாழ்ப்பாணம் வடமராட்சியம் என்ற அந்த கிராமங்கள் பெயர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து கட்டுவன். ஓகே சங்கி, அதாவது மீரா டீச்சர் உடைய தொழில் என்ன? சங்கீத ஆசிரியர். என்ன? ஓகே, மீரா டீச்சருக்கு எத்தனை பிள்ளைகள்? ரெண்டு பிள்ளைகள். ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பெயர்? அப்ப இப்ப அகேனைக்கும் ஆர்த்தியனுக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் வைக்க போறோம். உங்களோட பேர் நண்டு, ஆர்த்தி அகேனுடைய பெயர் வண்டு. ஓகே சரி சரி, வாழ்த்துக்கள் சில நல்லா அழகாக வாசிச்சிருந்தீங்க. அடுத்த வாரம் மீதியை நாங்கள் கேட்போம்.
1: என்ன
0: சொல்ல போறீங்களா சொல்லுங்க?
1: ஒரு கற்பனை கதை.
0: ஆ, நீங்க கற்பனை பண்ண கதையா? ஓகே ஓகே சரியா சொல்லுங்க.
1: ஒரு ஆள் பூமியில இருக்க நிறைய பாவம் செய்து மேலே
0: போயிடுவேன்.
1: அங்க போனா அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளில் மூன்று தண்டனை இருக்கும். அதுதான் ஒண்ட தனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ள அவன் அந்த தண்டனைக்கு போட
0: மாட்டான்.
1: தங்கி இருக்கிற தாங்க சொல்லி காட்டிய முதலாவது இருக்கிற நிறைய பேர் தலை உழைப்பின. அப்ப அவருடைய நிப்பார். நான் பழகுனா எப்படி இருக்கு, உனக்கு வேட்டலாம் ஒண்ணும் வேண்டாம்
0: வேண்டாம்
1: போவேன் சொல்லுவேன். அப்ப டென்னாவுக்கு போய் பார்த்தா பெரிய ஐஸ் கட்டியல் தலையில பிடிக்க ஜொண்டிக்கணும். அப்பா சொல்லுவேன் குளிரா இருக்கும் அது நடுங்கி ஒண்ணிப்பேன் அல்ல இதே வேணா முடிவுக்கு போக
0: வேண்டும்.
1: உங்க போய் பார்த்தா அக்கா கோப்பை குடி ஜொண்டிக்கணும். கோப்பி குடிக்கணும். நெருப்பு சட்டிய தலையில வந்து அப்ப அவருக்கு உடல விளங்கிட்டு
0: கட்டிக்காரன் ஒரு கற்பனை கதை என்று சொல்லி இருந்தீங்கள. என்ன இது, என்ன கற்பனை கதையை படிச்சிருந்தீங்களா?
1: அப்பா சொன்னவர்.
0: ஓகே ஓகே, அப்பா சொல்லி தந்தவர். ஓகே சரி செல்லம், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: செல்லம், நன்றி வணக்கம். உங்களுக்கும் அங்கேனிக்கு நன்றி. நண்டுக்கும் வண்டுக்கும் உங்களுக்கு விருப்பமா நண்டு வண்டு என்று சொல்றது? அப்புறம் கோவிப்பீங்களா? ஓகே செல்லம், நன்றி வணக்கம். நன்றி செல்லம், நன்றி. நேரம் சரியாக 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் எங்களுடைய சஞ்சு வைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். சஞ்சு, நான் நினைக்கிறேன் தூர இடத்துல எங்கே நிற்கிறீர்கள் போல. அதுதான் வைபருடாக. வணக்கம்.
3: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் சஞ்சு, எப்படி இருக்கிறீங்கள்?
3: சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம் செல்லம்.
3: திரும்பவும்
4: ஸ்ரீலங்காக்கு போயிட்டீங்களா? சரி சரியா, அப்ப அதனாலதான் நாங்க போன எடுக்க முடியலையா? சந்தோஷம் பார்த்தீங்களா, நெடுங்கள ஒவ்வொரு வருஷமும் போய் ஸ்ரீலங்கால என்ஜாய் பண்றீங்க, வாழ்த்துக்கள். அப்ப இந்த முறை எங்க போக போறீங்க?
3: அப்பம்மா வீட்டு நிக்கிறேன்.
4: இல்ல, இந்த முறை புதுசாக இப்ப போன வருடம் போன இடத்துக்கு போகாமல் இந்த வருடம் புதிதாக எங்கேயாவது போக போறீங்களா? மலையகம் எல்லாம் போவீங்களா? மலைப்பகுதிகளுக்கு போவீங்களா? கொழும்புக்கா? இல்ல, கொழும்பு வேறு அம்மா, அங்கால வட மத்திய மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணம் அங்கால.
3: காளி என்ற இடம் போறோம்.
4: காளிக்கு போறீங்களா? ஓகே, சரி. கொழும்பு தான் மேல் மாகாணம், அதுக்கு அங்கால நிறைய மலைப்பகுதிகள் எல்லாம் இருக்கு, நல்லா பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்குது. புதிதாக எல்லாம் கட்டியது. தாமிர கோபுரம் போய் பார்த்தீங்களா? இப்ப இந்த வருஷமா இல்ல போன வருஷமா?
3: இந்த வருஷம்.
4: இந்த வருஷமா? பாத்துட்டீங்க போயிட்டு?
3: ரோட்ல போய்
4: ரோட்ல போய் எத்தனை நாள் போய் இப்ப நீங்க யாழ்ப்பாணம்? ஒரு மாசம் நின்றீங்களா? இரவு குழல் புட்டு சாப்பிட போறீங்க? என்ன, பிலாப்பழத்தோடயா மாம்பழத்தோடயா?
3: மாம்பழத்தோடு
4: சாப்பிட போறீங்களோ?
3: பிலாப்பழமும் இருக்கா? நான் வெட்டில.
4: பிலாப்பழம் வெட்டில, மாம்பழம் வெட்டி சாப்பிட போறீங்க. பிடிக்குமா உங்களுக்கு புட்டு மாம்பழத்தோட சாப்பிட?
3: புட்டு ரொம்ப பிடிக்காதான், மாம்பழம் பிடிக்கும்.
4: மாம்பழம் பிடிக்கும், புட்டோட சேர்த்து மாம்பழம் சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் தானே? சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சரி அம்மா, இப்ப என்ன சொல்ல போறீங்க அங்கிருந்து? இப்ப உங்கட அங்க சென்ற வருடம் உங்களோட இருந்து கதைச்சார் ஒரு அக்கா உண்டு சொல்லி, என்ன பெயர்? எங்க போயிட்டா?
3: அவ வந்து போயிட்டா
4: அவட வீட்டுக்கு போயிட்டா. வருவாவா?
3: இல்ல, வரமாட்டாவா?
4: போனீங்களா கொழும்புக்கு அவரை பார்க்கிறதுக்கு?
3: இல்ல,
4: இனிதான் போவீங்க.
3: அவ வந்து எங்களோட பெருசா க்ளோஸ் இல்ல.
4: அந்த பாட்டெல்லாம் பாடுவாவ தானே சொன்னீங்க? இல்ல, அது உங்களோட சொந்தக்கார அக்காண்டு இல்ல சொன்னீங்க?
3: கவியக்கா?
4: ஓ, கவியக்கா.
3: அவ எங்களோட சொந்தம் இல்ல, சும்மா வீட்டுக்கு வாடகைக்கு.
4: ஓகே அம்மா, சரி சரி, ஓகே ஓகே. அப்ப இந்த முறை யாரு புதிய நண்பர்கள் எல்லாம் சேர்த்தீர்களா இந்த முறை? அதே நண்பர்கள். அப்ப மித்துவுக்கெல்லாம் அதே நண்பர்கள் தானே, இல்ல புதிய நண்பர்கள் கிடைத்தார்களா?
3: அதே நண்பர்கள், ஆனா ஒரு நண்பன் மட்டும் கிடைச்சிருக்கு புதுசா.
4: ஒரு நண்பன் மட்டும் புதுசா கிடைச்சிருக்குது உங்களுக்கு. புதுசா யாரும் கிடைத்தார்களா?
3: எனக்கு வந்து பெல்ஜியத்துல இருந்து எங்கட பெரிய மக்கள் இங்க வந்தவேல் எங்களுக்கு முதல்ல.
4: வந்துட்டினமா?
3: அதனால அவளோட சேர்ந்து விளாடுற நாங்க தங்கச்சியோட.
4: ஓ, தங்கச்சிக்கு எத்தனை வயசு?
3: ஒரு வயசு.
4: அப்ப அந்த சின்ன தங்கச்சியோட நல்லா விளையாடுவீங்க. சரி அம்மா, சரி. இப்ப ஏதாவது சொல்ல போறீங்க? என்னம்மா?
3: நாங்க வந்து அவைலுக்கு வந்து அவையில் வந்து குழம்புக்கு போறீங்க மூன்றாம் தேதி.
4: ஓ,
3: அதனால நாங்க அவையில இறக்குறதுக்கு ரெயின்ல போறோம்.
4: அப்ப இப்பவா?

0: குறைவார்.
1: ஆ, பிரான்ஸை விட வெயில் இன்றைக்கெல்லாம் சரியான வெயில் அம்மா, இங்க சரியான வெக்க. அப்ப அங்க
0: பாவை, நாங்க இந்த முறை பாவைகளை பார்க்கலாங்க.
1: என்ன பார்த்தீங்க, பாவையா?
0: அந்த எங்கட இலங்கையின் எங்கட தேசிய பறவையை பார்த்தாங்க.
1: ஓ, பறவைகளை பார்த்தீங்களா?
0: இல்ல, எங்கட தேசிய பறவை என்னது?
1: எங்களுடைய தேசிய
0: செண்பகத்தை
1: பார்த்தீங்களா? ஓ, செண்பகம். ஆ, வீட்டு வந்ததா செண்பகம்? செண்பகம் அழகா இருக்கும். என்ன செம்பகம்? பாட்டு இருக்கு தெரியுமா, செம்பகமே செம்பகமேன்னு சொல்லி, செண்பகமே செண்பகமே. அப்ப குயில் எல்லாம் வந்து கூவுமே காலையில, விடியல. மயிலை பாத்தீங்களா? பாக்கல. போன வருஷம் பாத்தீங்களா மயில? ஓ, நீங்க சொன்னீங்க மயிலை பார்த்தனாங்க அழகா இருந்தது என்னெல்லாம் சொல்லி சொன்னீங்கல்ல என்ன. அப்ப கூவுற குயில், குயிலே பாத்தீங்க, செம்பகத்தை பாத்தீங்க. மரங்கொத்தி பாத்தீங்களா? மரங்கொத்திய தெரியுமா? மரங்கொத்தி பறவை
0: இல்ல பாக்கல.
1: மரங்கொத்தி அந்த மரத்துல
0: இல்ல, அது இங்க இல்ல,
1: யாழ்ப்பாணத்துல இருக்கும் யாழ்ப்பாணத்துல கூட. மரங்கொத்தி வந்து பாருங்க, நல்ல அழகா இருக்கும், அந்த பல கலர்ல இருக்கும். ஓ, இருக்கும் மரத்திலே, அப்படியே கொத்தி கொண்டு இருக்கும், மரத்தை கொத்தி கொண்டு. மரங்க இருந்தாலே தெரியாது.
0: நாங்க வந்து கோயிலுக்கு போனோம்.
1: எந்த கோயிலுக்கு?
0: முல்லைத்தீவு கோயிலுக்கு.
1: முல்லைத்தீவு என்ன கோயில்? பத்தள அம்மன் கோயில். வற்றாப்பளை அம்மன் கோயிலா? ஓகே, வற்றாப்பளை அம்மன் கோயில். என்ன கோயிலுக்கு? திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு.
0: யாழ்ப்பாணத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற
1: பக்கத்துல இருக்கிற காளி கோயிலுக்கு போனீங்க. பெரிய பூங்காவா?
0: எங்கட வீட்டுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்புறம் பூங்கா
1: ஒரு இடம் உண்டு இருக்கம்மா, மட்டக்களப்பிலியா முல்லைத்தீவில. நல்ல பெரிய பார்க்க இருக்கு, இங்க இருக்கிற மாதிரி எல்லா விளையாட்டும் இருக்கிறது. நல்ல அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு.
0: நாங்க போய் பாக்குறோம். அப்ப
1: ஓ, நீங்க பாருங்க, நன்றாக இருக்கும். அது காட்டுவார்கள், அந்த யூடியூப்ல காட்டுவார்கள். நல்ல அழகா இருக்கும். நிறைய பயணிகள் வந்து வெளிநாட்டுல இருந்து போற பயணிகள் அதுக்கு போவார்கள். நல்லா இருக்கும் அந்த இடம். இப்ப எங்களுடைய வெளிநாடுகள்ல இருக்குமா போலதான் அந்த விளையாட்டுகள். அதை விட இப்ப இந்த இபில் கோபுரம் எல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள். நல்ல அழகா இருக்கிறது.
0: என்னம்மா ரீச்சாவும் அப்படிதானே?
1: ரீச்சாவா? சக்கரம் இருக்குல்ல, பெரிய சக்கரம், அது எல்லாம் இருக்குது அங்க மேல. எல்லாமே இருக்கிறது, வெளிநாட்டுல இருக்கிறது எல்லாமே இருக்கிறது. இப்ப வெளிநாட்டவர்கள் தான் அங்க போய் அதை கட்டி இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு நல்ல அழகா இருக்கும். இலங்கை தேசத்திலேயே வந்து வெளிநாடு மாதிரி வந்து விட்டது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் இப்ப வெளிநாட்டை விட எங்கட இலங்கை தேசத்துல நல்ல அழகா இருக்கு.

0: இங்க வெளிநாட்டு பயணம் எல்லாம் அங்க போய் பாக்குறார்கள் அழகா இருக்குன்னு சொல்லி. பள்ளி பள்ளி யாருக்கும் பிடிக்காது பள்ளி. சுவர்ல இருக்கும் என்ன, நீங்கள் அதை சொன்னா அது நடக்கும்னு சொல்லவில்லை, நடக்கும்னு சொன்னா அது அந்த உச்சத்துல இருந்து சத்தம் கேட்கும். அப்ப சொல்லுவார்கள் பள்ளி சொல்லுது நடக்கும்னு சொல்லி, அப்படி இந்த வாயால சத்தம் போடும் என் சத்தம் போடுமல்ல அப்படி. பாம்பு நினைச்சிட்டீங்களா? ஓகே, அங்க சில இதுகளை பார்த்தா நீங்கள் இப்ப அரியண்ட பண்ணீங்க. ஓனான் பாத்தீங்களா?
1: ஓனானும் பார்த்திருக்கேன்.
0: அது எப்படி உங்களுக்கு? வெளியில இருக்கும் அந்த பத்தியல் சின்ன சின்னதுக்கு இருக்கும் பச்சை ஓணான் இருக்குது.
1: இங்க வந்து நிறைய பள்ளி இருக்கு.
0: ஓ, பள்ளி தான் கூட இருக்கும் பாத்தீங்களா. அப்ப வெளிநாடுகள் எல்லாம் அதுகள் இல்ல, வெளிநாடுகள் எல்லாம் இந்த பள்ளி ஓணான் அப்படி இல்ல. அப்ப அதனால உங்களுக்கு தெரியும், அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு அருவறுப்பாக இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் அதை பழகிட்டுதாம்மா, பள்ளி சுவல்ல இருக்கிறது அப்படி பழகிட்டுது. இயற்கை ஏசி என்ன? ஓ, நல்ல காற்று அந்த மாதிரி நல்ல சுவல்.
1: சின்ன
0: நீங்க ஏசின்னு சொன்ன போது அப்ப நீங்க இங்க வீட்டுல இல்ல, அங்க நீங்க இருக்கிற வீட்டுக்கு இருக்குதா ஏசி? நீங்க சும்மா அந்த எங்கடையா அந்த காற்று சுவாசிக்கிற காற்று இருக்குதான், இயற்கை காற்று அது ஏசி மாதிரி தானே, அதுல இருந்தா வெளியில இருந்தா ஏசி மாதிரி நல்ல குளிர்மையா இருக்குமல்ல. அப்ப அதான் நான் நீங்கள் சும்மா அந்த ஏசி என்று சொல்றீங்க, ஏசி சொல்றீங்கன்னு நினைச்ச நான்.
1: நிக்கும்
0: என்ன, சொல்லாமல் கொள்ளாமல் நிக்கும் என்ன, அதே கரண்டாலும் சரியான வெக்கையா இருக்கும். சரி அம்மா, வாழ்த்துக்கள் செல்லாம் எல்லாவற்றையும் நீங்க சொன்னீங்க, சகலதும் சொல்லியிருந்தீங்க இந்த வாரம். சரி, அடுத்த வாரம் நாங்கள் நீங்கள் எங்கெங்க போனீங்க, என்னத்தை பார்த்தீங்க, இன்னும் நீங்க மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னு சொன்னா நல்லா இதா சொல்லலாம், படி அழகா இருக்கும் அது சொல்லும் போது கேட்பதற்கே நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். மலைப்பிரதேசங்கள்ல போயிட்டு தேயில தோட்டங்களை பார்க்கலாம். தேயில தோட்டம் இல்ல கொழும்புல இல்லை அம்மா, அது ஹட்டன் கண்டி அங்காலு பகுதியில் நுவரே இல்லையா, அங்காலு பகுதியில் இருக்குது மலை. இதெல்லாம் அங்கே நல்லா இருக்குமாம்மா. அந்த ஆறு தண்ணி பாயிறது மேலேருந்து தண்ணி நீர்வீழ்ச்சிகள் அதுகள், மற்றது நிறைய கருவாத்தோட்டம், மற்றது கோப்பி தோட்டங்கள், தேயில தோட்டத்தை தான் நிறைய பார்க்கலாம். என்ன, நான் அங்கே இருந்தபடியா நான் சொல்கிறேன், ஹட்டனில் இருந்தபடியா அன்றைக்கு தெரியும். அப்போ அது நல்லா இருக்கும், அதே குளிர்மையாக இருக்கும். ஏசி
1: பூசிக்கிங்களா?
0: அங்கே இருந்தேன் நான், அங்கே எங்களோட அத்தை அப்பாட அக்கா இருந்தவா, அப்பா அப்பா அப்பாட தங்கச்சி, அங்கே அதை போய் இருந்தேன் நான், ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருந்தேன் நான். அப்போ நல்லா இருக்கும் அங்கே. ஓ, நுவரேலியா வந்தான், நுவரேலியாவும் குளிர்ச்சியான நாடு, தேசம் தான் குளிர்ச்சியான இடம் தான்.
1: டெய்லியும் அப்படி இருக்குமோ?
0: ஓ, எல்லாமே அங்கே மலைப்பிரதேசமே குளிர்மையான இடம் அம்மா, நல்ல ஒரு அங்கே ஏர் கண்டிஷன் அங்கே பூட்ட மாட்டாங்க, ஏசி பூட்ட மாட்டாங்க, அது வெளியிலே நல்ல குளிர்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும்.
1: அப்ப வெயிலே வராதோ?
0: வெறும் வெயில் வெறும், ஆனால் அது வெக்க இருக்காது அவ்வளவு. எந்த நேரமும் அந்த குளிர்மையாக இருக்கும். குளிர் இப்ப மார்கழிக்கு மார்கழி ஆமா தை மாசங்கள் எல்லாம் இங்க குளிர்மையா இருக்கிற மாதிரி அங்கேயும் நல்ல ஆக குளிர் இல்லை, நன்றாக இருக்கு, நல்ல பனி படந்தெல்லாம் இருக்கும், அழகாக இருக்கும் அம்மா பார்ப்பதற்கு. இயற்கை வளம் என்று சொன்னால் உண்மையில அந்த அந்த பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள் எல்லாமே.
1: ஓகே,
0: போய் பாருங்கள். ஓகே
1: தம்பி, தா குடுக்குறேன்.
0: சரி அம்மா.
1: வணக்கம் அண்டி.
0: ஓ வணக்கம் செல்லம். மித்து எப்படி இருக்கிறீங்க? மித்து
1: சுகமா இருக்கிறேன்.
0: என்ன செய்து இருக்கிறீங்க?
1: நான் ராஜி கொண்டு இருந்தேன். நான்
0: விளையாடி கொண்டிருந்தீங்க? நான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். எல்லாவற்றையும் அக்கா சொல்லிட்டா, என்னென்ன பார்த்தது, என்ன நடக்குது. அப்ப நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அப்ப நீங்களே இதை வித்தியாசமா சொல்ல போறீங்களா?
1: அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டா தானே?
0: ஓ சொல்லிட்டா தானே.
1: வாரக்கிழமை நான் சொல்றேன். ஓகே.
0: ஆ வாரக்கிழமை நீங்க சொல்லணும். சரி அக்கா சொன்னது போல. ஓகே செல்லம், உங்களுடைய பேசினது சந்தோஷம். உங்களுடைய நண்பர்கள் எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்கள். புதிய புதிய நண்பர்களை தேடி கொண்டு வாருங்கள். நன்றி அக்காக்கும் உங்களுக்கு. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் அண்டி.
0: நன்றி செல்லங்கள், நன்றி. நேரம் சரியாக 5:48 இந்த வேளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஆண்டி.
0: வணக்கம் ஜனிசா. யஸ்மினா?
2: நான் ஜஸ்லின்.
0: யஸ்மின் எப்படி இருக்கீங்க அம்மா?
2: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க?
0: ஓம் நாங்களும் நல்லா இருக்கிறோம். இவ்வளவு நேரமும் சஞ்சு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? அப்ப நீங்கள் அப்ப போயிட்டு எங்களுக்கு அங்க இருந்து செய்திகள் சொல்ல போறீங்க. சரி, எப்போ நாளைக்கு போனால் அங்கிருந்து நீங்கள் ஆண்டியோட கதைப்பீங்கள் என்ன? ஓகே சரி. என்ன இப்ப பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிஞ்சதா?
2: முடிச்சிட்டேன்.
0: ஆ முடிச்சிட்டீங்கள். ஓகே சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க அண்டிக்கு?
2: சூழ்ச்சிக்கார காகதத்துல கதைய சொல்ல போறேன்.
0: என்ன?
2: சூழ்ச்சிக்கார காகம்.
0: சூழ்ச்சிக்கார காதல்.
2: நோ காகம்.
0: காலம். சூழ்ச்சி.
2: நோ காகம். காகம்
0: காதமா?
2: ஓ அந்த
0: பறவை. பறவை அதுக்கு பேர் காதமா?
2: ஓ காகம். ஓ
0: காகம். காகம். ஐயோ யஸ்மின், சூழ்ச்சிக்கார காகம். எனக்கு கட்சி காதம் காதம் அது என்னடா புதுசா யஸ்மின் சொல்றேன் நினைச்சேன் நான். ஓகே சரி, சூழ்ச்சிக்கார காகத்தை பத்தி சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க. அதான் சொன்னீங்க. சரி அண்டிக்கு விளங்கி இல்லையா? சரி அப்ப அண்டிக்கு அண்டியிலதான் பிள்ளை என்ன விளங்கி கொள்ளாதது. சரி சரி ஓகே சொல்லுங்க பாக்கலாம். சூழ்ச்சிக்கார காகத்தை பத்தி.
2: காகு போடு வந்து ரெண்டு காகங்கள் இருந்தாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் ஆறு உயர்ந்தவங்க, அவைகளுக்குள்ள ஒரு சண்டை. அப்ப வந்து ஷாலு ஒரு நாள் சொன்னவர், நான் உன்னை விட உருவத்துல பெரியாள், அப்ப நான் தான் உயர்ந்தவன் என்று போலுட்ட சொன்னவரா. அப்ப போலு வயசுல நான் தானே பெரியாள், அப்ப நான் தான் உயர்ந்தவன் என்று அவரும் சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை. அப்ப ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் போட்டு ஒரு போட்டி போட்டவர் ரெண்டு பேருக்குள்ள. அப்ப அதுல ஆறு ஆறு பாரத்தை தூக்கி கடைசியில கடைசி வரைக்கும் உயரத்துல பறக்கிறோ. அப்ப அதுதான் உயர்ந்தவங்க. அப்ப ரெண்டு பேரும் போட்டி போட்டவே. அப்ப அதுல வந்து அதுல வந்து போலு வந்து மோசமானவர். அப்ப அவர் தூக்கி கொண்டு போக வேண்டிய பையில அவர் தூக்கி கொண்டு போக வேண்டிய பையில பஞ்சுகளை வச்சுட்டு அவருடைய பையில உப்பு போட்டு விட்டுட்டு கணக்கு. அப்ப அது ஷாலுக்கு தெரியாது. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பறக்க தொடங்கிட்டினம் பந்தயத்துல. பறக்க தொடங்க போலு வந்து பஞ்சு போட்டதால அவர் உடல் வடிவாத்தான் பறந்து கொண்டிருந்தவர். அப்ப ஷாலுக்கு வந்து தெரியாது அவருடைய பையில உப்பு போட்டது. அப்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப உயரத்துல பறக்க வரையில அவருக்கு. அப்ப பிறகு போலு வந்து மண்டியில வச்சுட்டு நான் தான் இந்த பந்தயத்துல ஜெயிக்க போறேன் வச்சுட்டேன். ஆனா பிறகு போலு எதிர்பார்க்கல திடீரென்று கொஞ்ச நேரத்தால மழை பெஞ்சது. அப்ப அந்த பஞ்சுகள் எல்லாம் பலூன் மாதிரி பெருசா வந்துட்டு ஆனா உப்பு கரைஞ்சிட்டு. அப்ப உப்பு கரைஞ்சதால போலு கீழே இறங்கி ஷாலு வடிவ மேல பறந்து கொண்டு வந்தவர். இப்ப கடைசியில ஷாலு தான் உயரமா பறந்து அந்த போட்டியில வெற்றி பெற்றவர்.
0: அச்சோ பாவம் மட்டது.
2: அதான் தன் வினை தன்னை
0: சுடும் கெட்டிக்காரி. இப்ப கெட்ட நல்லா இப்ப கூடுதலா நல்லா தமிழ் நல்லா அழகாக பேசுறீங்க. நல்லா இப்ப உற்சாகமாக முந்தி கொஞ்சம் தயங்கி தயங்கி பேச இப்ப நல்லா உற்சாகமா அண்டியோட எல்லாம் பாத்தீங்களா அண்டிக்கு எதிராக கதைக்கிறீங்க. ஓகே வாழ்த்துக்கள் அம்மா.
2: நன்றி
0: நன்றி செல்லாம். எங்க அக்கா
2: வணக்கம்
0: ஜானிஸ். எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: ஓ நாங்களும் நலமாக இருக்கிறோம். அப்ப பெயிண்ட் எல்லாம் படிச்சு களைச்சு போயிருக்கிறீங்களா?
2: இல்ல நாங்க பெயிண்ட் போன கிழமைக்கு முதல் கிழமையே அடிச்சு
0: முடிச்சிட்டீங்களா? ஓகே. அப்ப இப்ப நல்லா பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். வீட்டை பார்ப்பதற்கு என்ன? ஓகே. அப்ப மக்கன்ஸுக்கு ஒரு இடம் போயிலையா? நல்லபடியாக உங்களுக்கு அது நன்றாக கிடைக்கட்டுக்கும். சரி வந்து நீங்க நல்லபடியாக போய் வாருங்கள். என்ன? ஓகே அம்மா, என்ன சொல்ல போறீங்கள்?
2: இன்றைக்கு நான் வளமான குடும்பம் என்று ஒரு கதை வாசிக்க போறேன்.
0: வளமான குடும்பம் என்று ஒரு கதை வாசிக்க போறீங்க? சரி வாசிங்க.
2: இளங்கோ என்பவர் தன் அப்பா அம்மா மனைவி மகன் ஆகியோருடன் கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அவர் பெரியார். அவருடைய மனைவி வழக்குறைஞர். அவர்களுடைய மகன் அறிவன் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவன் மீது அவர்கள் அளவற்ற அன்பு காட்டினர். அவன் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்தனர். அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அப்பப்பாவும் அம்மம்மாவும் அவனுக்கு நீதி கதைகள் பல பல கூறுவார்கள். அவற்றை அவன் விரும்பி கேட்பான். அவனுடைய அம்மா பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். அக்குழந்தைக்கு அனிச்சம் என பெயரிட்டு அன்போடு வளர்ந்து வந்தனர். அறிவனும் தங்கையும் அன்போடு விளையாடி பொழுது போக்கினான். சிறு குழந்தையானதால் அம்மாவும் அப்பாவும் அப்பப்பாவும் அம்மாவும் அனிச்சத்தை மிகுந்த அக்கறையுடன் பார்த்து கொண்டனர். அம்மா குழந்தையை நாள்தோறும் குளிக்க வார்ப்பவர். குழந்தைக்கு ஆடை அணிவிப்பார். தலை சீவி விடுவார். பால் கொடுப்பார். உணவூட்டுவார். குழந்தைக்கு வேண்டிய யாவற்றையும் செய்வார். அப்பாவும் விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்து கொடுப்பார். குழந்தை வளர வளர அதை வெளியே அழைத்து கொண்டு செல்வது வெளிப்புற நடவடிக்கைகளை வேடிக்கை காட்டுவது என மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அறிவனுடைய வெளியே அழைத்து செல்வார்கள். அவன் விரும்பியவற்றை வாங்கி கொடுப்பார்கள். இருந்தாலும் அவன் தங்கைக்கு செய்வதை போல அவனுக்கு செய்வதில்லை. அதனால் பெற்றோர் தன் மீது தன்னை விட தங்கையிடமே அதிக அன்பு காட்டுவதாக அவன் கருதினான். பெற்றோர் தன்மேல் அக்கறை கொள்ளவில்லை என எண்ணினான். இதனால் அவன் கவலை கொண்டான், சோர்வடைந்தான். அறிவன் முகவாட்டத்துடன் இருப்பதை அவன் அப்பப்பாவும் அம்மாவும் கண்டனர். அவர் அவனை அணுகி, உனக்கு என்ன நடந்தது? எப்போதும் கலப்பலப்பாக இருக்கும் நீ கவலையோடு இருக்கின்றாயே, என்ன காரணம் என வினைவினர். அதற்கு அறிவன், எப்போதும் என் மீது அன்புடன் இருக்கும் என் அப்பாவும் அம்மாவும் இப்போது முன்போல் இல்லை. அவர்கள் என் தங்கை அனிச்சத்திடம் காட்டும் அளவிற்கு என்னிடம் அன்பு காட்டுவதில்லை என்று கவலையுடன் கூறினான். அறிவன் கூறியதை கேட்க அவன் அப்பம்மா, இவ்வளவுதானா? இதற்காகவா நீ கவலையோடு இருக்கின்றாய்? நீயே வளர்ந்த பிள்ளை, உன்னால் உனக்கு வேண்டியவற்றை கேட்டு பெற முடியும். நீ சிறுபிள்ளையாக இருந்த போது அவனிடம் இருப்பது போலதான் உன்னிடமும் இருந்தார்கள். உனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்தார்கள் என்று கூறினார். அறிவன் அப்பம்மா கூறியதை கேட்டு ஓரளவு ஆறுதல் அடைந்தான். அன்று மாலை அறிவன் நண்பர்களுடன் பூங்காவிற்கு மிதியுண்டு ஓட்டி சென்றான். நண்பர்கள் தங்களுக்கு போட்டி வைத்து கொண்டு மிதியுண்டு ஓட்டினார்கள். விரைந்து மிதியுண்டு ஓட்டிய அறிவன் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்து வலியால் துடித்தான். அவனால் எழுந்து நடக்க முடியவில்லை. அறிவனின் நண்பர்கள் உடனே பெற்றோருக்கு தொலைபேசி மூலம் நடந்தவற்றை கூறினர். விரைந்து வந்த அவரின் பெற்றோர் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவனது முழங்காலில் அடிபட்டு இருந்தது. மருத்துவர் அவன் காலுக்கு மருந்திட்டு கட்டு போட்டார். காலில் உள்ள வீக்கம் குறைய களிம்பு ஒன்றை கொடுத்து அனுப்பினார். அறிவன் பெற்றோருடன் வீட்டுக்கு வந்தான். மகிழுந்தை விட்டு இறங்கி அவனால் காலை ஊன்றி நடக்க முடியவில்லை. அப்பா அவனை தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தினார். இரவு உணவுண்ட பின் அறிவன் அயர்ந்து தூங்கினான். பெற்றோர் அருகிலேயே இருந்து அவனை பார்த்து கொண்டனர். அம்மா மறந்திடுவதற்கு போர்வையை நீக்கி அவன் காலை பார்த்தார். முழங்கால் வீங்கிய நிலையில் இருந்தது. அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது. அவர் களிம்பை எடுத்து அவனது காலில் தடவினார். தாயின் கண்ணீர் அவன் காலை நனைத்தது. காலில் ஈரம் பட்டதை உணர்ந்து அறிவன் கண் விழித்தான். கண்ணீரோடு காலுக்கு மருந்திடும் அம்மாவையும் கலங்கிய கண்களோடு அருகில் நின்று கொண்டிருந்த அப்பாவையும் கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தான். அறிவனின் உள்ளத்தில் பலவித எண்ணங்கள் அலைமோத தொடங்கியன. அம்மா அப்பா என் மீது கொண்டுள்ள உண்மை அன்பை உணராத இருந்து விட்டேனே என உள்ளம் படைத்தான். இவர்களையா நான் தவறாக எண்ணி விட்டேன் என மனம் வருந்தி கண் கலங்கினான். அவர் தனது இருக்கைகளையும் விரித்தான். அம்மாவும் அப்பாவும் அவனை ஆராத்த மூவி கொண்டார்கள். அவர் அறிவன் அவர்களின் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் சிறுகியது. பெற்றோரின் அன்புக்கு ஈடில்லை, உலகத்தில் வேறென்றும் இல்லை என்று அறிவன் உணர்ந்தான்.
0: முடிஞ்சுதாமா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்ல பெரிய கதை, நல்ல அழகாக வாசி. இப்ப எல்லாம் அந்த தமிழ் உச்சரிப்பு எல்லாம் உங்களுக்கு நல்ல அழகாக வருகுது. அந்த செல்லமா வராமல் அந்த சில வேளையில் அந்த தமிழ் செல்லம் செல்லமா வரும் உங்களுக்கு பேசுவீங்க. அது இப்ப அந்த நல்ல தமிழ்ல நல்ல உச்சரிப்போடு பேசு வாசிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அம்மா.
2: நன்றி.
0: நன்றி செல்லம். ஒரு வளமான குடும்பத்தை பற்றி அழகாக வாசித்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஜஸ்மினுக்கும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி அம்மா. நன்றி. வணக்கம். நல்ல செய்யத்துடன் சிறுவன் முட்டன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அகேனி, ஆர்த்திகன், சஞ்சு, மித்து, யஸ்மின், ஜனிஸ் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 6:15 அதாவது இன்று 6:18 இருந்து 7 வரை இடம்பெற இருக்கிறது நிகிலா மோகன்தாஸ் அவர்களை தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது சாரதி அவர்கள் தொகுத்து வழங்கும் பந்தயம். இன்றைய பந்தய நிகழ்ச்சிக்காக கவிஞர் சிநேகிதன் அவருடைய பாடல்கள் வானொலிக்கு வர இருக்கின்றது. பாடல்கள் நிறைய எங்களுடைய நீர்கள் அழைத்து பாடல்களை கொடுத்திருக்கிறீர்கள். சாரதி அவர்கள் வந்து அந்த குலுக்கல் முறையிலே அந்த பாடல்களை தெரிவு செய்து ஒலிபரப்புவார். நீங்களும் பொறுத்திருங்கள், யாருடைய பாடல் இன்று வருகிறது என்று. கவிஞர் சிநேகிதன் அவருடைய பாடல் நல்ல அருமையான பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. பார்ப்போம் இன்று யார் வெற்றி பெறுகிறார்கள், யாருடைய பாடல்கள் வானிலைக்கு பந்தய நிகழ்ச்சியூடாக வருகிறது என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 7:10 to 8 வரை இடம்பெற இருக்கிறது சாரதி அவர்கள் தொகுத்து வழங்கும் பந்தயம். அதனைத் தொடர்ந்து நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியோடும் சாரதி அவர்கள் தொகுத்து வழங்குவார். அதனை நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம். அதனைத் தொடர்ந்து 6:18 வரை திரைசை பாடல்களை கேட்போம்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
4: இலக்கம் 5 அருகாமையில்.
3: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
5: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உள்ளத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
5: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
8: பிரான்ஸ் லாகுனாவில் அமைந்துள்ள சென்னசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.
0: நேரம் சரியாக 6:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 6:18 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடலில் வரும் பாடலாக

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசே பாடல் தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. நிகிலா மோனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

பாட்டும் பதமும். இனிய மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் பிரான்சிலிருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள். அன்பான நேயர்களை, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் எண்ண ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இனி தொடர்ந்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: கண்ணில் வாழும் தெய்வத்தின் முகம் கடவுள் கொடுத்த தெய்வீக வரம். கண்ணில் வாழும் தெய்வத்தின் முகம் கடவுள் கொடுத்த தெய்வீக வரம். எனவே முதல் பாடல் தெரிவாக திருமதி ராதா கனகராஜா அவர்கள் கண்ணில் என்னும் பதத்திற்கான பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். இதோ வானொலி ஊடாக ஒலிக்க வருகின்றது கண்ணில் என்னும் பதத்திற்கான பாடல். திருமதி ராதா கனகராஜா அவர்களின் தெரிவிலே.

இனி தொடரும் பாடலை வாழும் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்கள்.

கண்ணடித்தால் அகவி வரும். அதுவே மெதுவாக ஜாடை செய்தால் திரையும் வரும். பலிக்கும் வரையில் மகராஜா ஆறாம் இடம் ஏழாம் மடம் எட்டாம் இடம் சுக்கிரனோ சூரியனோ சனி பகவான் தானோ வாழும் மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடா நைனா.

நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வடனை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம் படாடியில் செய்தவன் அவனி வந்ததும் அனுபவிப்பானடா அவன் தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம்

இன்றைய பாட்டும் புதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சில் இருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தெய்வத்தின் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் திருமதி ராதா கனகராஜா அவர்களின் தெரிவிலே முகம் என்னும் பதத்திற்காக வானிலை ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் கடவுள் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

கண்ணில் வாழும் தெய்வத்தின் முகம், கடவுள் கொடுத்த தெய்வீக வரம். இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள். எனவே தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் கொடுத்த என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தெய்வீக என்னும் பதத்திற்காக வானொலி ஊடாக ஒலிக்க வருகின்றது.

0: உறங்க பஞ்சபூதங்கள் பாடும்.
1: பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள், கண்ணில் வாழும் தெய்வத்தின் முகம், கடவுள் கொடுத்த தெய்வீக வரம்

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை திறந்து பிரதியூடாக சிறப்பித்த திருமதி ராதா கனகராஜா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாளருக்கான மணிக்கூர் தடவை செய்தி தலைப்புகளுக்கான விளங்குகிறார்கள். பெரஸ் ரோய்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிக் குணசில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டார்ஸ்.

யாழ்ப்பாணம் கீர்மலை குப்பை மாட்டில் இரண்டு நாட்களுக்கு மேலாக தீ எரிந்து கொண்டிருப்பதால் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற புகையால் அந்த பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் கி சோங் தமக்கான பதவிக்காலத்தை நிறைவு செய்து விடைபெற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோடபய ராஜபக்ஷ ஆகியோரை ராபோசன் விருந்து சத்தத்தில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய அத்துமீறல்கள் மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து யாழ்ப்பாணம் தீபக பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாட்டின் நலனுக்காக கூட்டு சேர தயாராக இருப்பதாகவும் அதனால் ரகசிய அரசியல் பேரங்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் துறை துரித விரைவு தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியாங்குடை தொடர்பு நிலையத்தில் பழுதறிந்து நின்றதால் பயணிகள் பெரும் தாமதங்களையும் நெரிசலையும் சந்தித்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்ட சருமத ஒன்றியம் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையான சிவராஜ அனோஜன் துரப்பான நிலைமைகளை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் மாற்று போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற ரத்னானி சைமா அழைக்கப்படுகின்ற சந்தேக நபர் உள்பட மூவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாவலப்பட்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளரான ஆனந்த் அளத்கமே நியமிக்கப்பட்டிருக்கிறார். சாபகசீர் நகரசபையின் புதிய தவிசாளர் தெரிவில் இயற்கை நீதிநிலை நடத்தப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். துணை மருத்துவ பட்டதாரிகளை அரசு சபையில் இணைத்துக் கொள்வதில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இலவச கல்வியை சீரழிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். இம்மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்து ஆறு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் அன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையிலான சந்திப்பு இதுடன் மூன்றாம் தேதி கொழும்பில் நடைபெற இருக்கிறது. இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினால் நாடு இதுவரை நெற்பெயருடன் பயணித்திருக்கிறது. தற்போதைய சூழலில் விகாரிகளில் இருக்கும் மகாசங்கத்தினர் கொழும்புக்கு வருகை தந்து மாநாட்டை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கை சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னேற்ற ஆலோசகர் சுமுது மதுரங்க தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் வயதிலேயே நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகும். அதனால் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்களால் முடிந்த அளவு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசிகர தெரிவிக்கிறார். நாட்டில் நீதித்துறை அமைப்பை ஒரு நியாயமான நீதி வழங்கல் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அத்தியாவசிய தேவைகள் நிலவுகின்ற போதிலும் தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பின் சட்டத்தில் இருக்கின்ற செய்ய வேண்டிய அத்தியாவசிய சீர்திருத்தங்களை செய்யாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக மாற்றத்திற்கான இளைஞர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லிஹ்ரு வீரசேகர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்திற்காக ஆறு மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும் என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என பேராசிரியர் மற்றும் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் அனுமதியின்றி ஊடுருவி உணர்திறன் மிக்க தகவல்களை திருடும் அபாயம் காணப்படுவதால் அதுகுறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு எச்சரித்திருக்கிறது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் அனைத்தையும் மனுதாரணா சுரேஷ் சாலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்திருக்கின்றார். பேராணையை மறுவொன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுக்குள் நீதிமன்றத்துக்குள் வரவில்லை. இவ்வாறான உறுப்பினர்கள் ரிட்மேர்வை சட்டத்தின் மூலம் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலசிஸ்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் மன்றில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பது குறித்து ஜனாதிபதி காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கையின் முன்னணி வணிக குழுமங்களில் ஒன்றான ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற உணவக பிராண்டான வெண்டஸ் உணவகத்தை இலங்கையில் அறிமுகப்படுத்த தயாராகிவதாக அறிவித்திருக்கிறது. இலங்கையில் நிலவும் ஜானி மனித மோதலை குறைக்கும் முயற்சிகள் உற்பத்தியாக மூங்கில் உயிர் வேலைகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி உதவிகளை வழங்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. கம்பளை கீரப்பய பகுதியில் உள்ள வீடொன்றில் செவ்வாய்க்கிழமை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 52 வயதுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
பாடந்துறை வாலனை ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தமது சிவை துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இளைஞர் புலனாய்வு பணியகத்தால் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட தென்மாகாண சபையின் இரண்டு முன்னாள் பிரதான செயலாளர்களை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குட்டகாபத்தே பகுதியில் முல்லேரியா போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 116 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். புதிய கதிரேசன் கோவில் வருடாந்த ஆடிவேல் ஊர்வலம் நேற்று மாலையில் அலரி மாளிகைக்கு முன்பாக வருகை தந்திருக்கிறது. இதன்போது வேல் ஊர்வலத்துக்கு பிரதமர் அலுவலகத்தின் சார்பாக பூசி வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்ட நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்திருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழகத்துக்கு இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி காவிரி நீரை திறந்துவிடுமாறு கர்நாடக மாநிலத்துக்கு காவிரி நீர் ஒழுக்காற்று குழு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்று புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நீதியமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பை ஏற்று பாஜக அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் தீவிரமாக செயல்பட துவங்கியிருக்கிறார்கள். இந்திய எல்லையில் 11 அதிநவீன J-20 ரக போர் விமானங்களை சீனா புதிதாக நிலைநிறுத்தியிருப்பதாக தகவல் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்வு முறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேலாக விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையாளர்களின் பாதுகாப்பினரை மத்திய கல்வி அமைச்சராக மத்திய அரசு நியமித்திருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று விமர்சித்திருக்கிறார். பெருங்கடலில் நடைபெற்று வருகின்ற தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைன் அருகே சிக்கி தவிக்கும் 13 இந்திய மாலுமிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உலக செய்திகளில் வடகொரியாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சி படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 22 மணித்தளங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புதிய புரட்சிகர காவல்படை நடத்திய 30க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்திய எல்லையொட்டி அமைந்திருக்கின்ற கிழக்கு நேபாளத்தில் சன்சாரி மாவட்டத்தில் இரு பிரிவினரிடையேற்பட்ட கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் எப்போலோ தொற்று பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஜப்பானில் கியூசி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் இறந்திருக்கிறார்கள். வெனிசுலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகள் இருந்து 29 நாட்களுக்கு பிறகு ஒரு நாய் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணி ஃபீல்டிங் 5G ஒப்பந்தம் நிறைவடைந்திருப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சதுரங்க சம்மேளனம் சார்பில் உலக சதுரங்க சாம்பியன் போட்டி வரும் நவம்பர் 25 முதல் ஆகஸ்ட் 15 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற இருக்கிறது. நிறைவாக நாணய மாற்றீடு வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இடிய மூடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியபூர்வமான இடையத்தளமான www.trtmil.com இந்த நாளில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 388.18 ரூபாய் இந்திய விலை 109.15 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.14 ரூபாய் இந்திய விலையில் 95.73 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் விலை 410 ரூபாய் இந்திய விலை 111.13 ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 445.67 ரூபாய் இந்திய விலையில் 127.32 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை விலையில் 237.80 ரூபாய் இந்திய விலையில் 67.94 ரூபாய் நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்திற்கான மணிக்கூறு தடவை செய்தி தலைப்புகளுக்கு அனுசரம் வழங்கியிருந்தார்கள் பரஸ் ரூய்கையில் அமைந்திருக்கின்ற விடி கேஸ் அண்ட் கரி மற்றும் காலி கோனிஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ்.
அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிரூபிக்க வருகிறது இந்த மனதில் அதுக்கான மணிக்கூறு தடவை செய்த தலைப்புகள். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordre-Brelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே.
10: தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
12: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
13: 7265 Fraser Street, Vancouver, Canada.
12: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 64 375 0055.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Rue Cai, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சியில் ஷெரிமஹால்.
12: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
11: 35 மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
12: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
11: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
12: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
11: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
12: வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
11: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 Knight Street, Vancouver, Canada.
12: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 604 902 0044. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
11: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்
13: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
14: இலக்கம் 5 Garten Strasse 3098 Swiss Konitz Magnusk அருகாமையில்.
13: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
14: பெறவேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
13: சுவிசிலே VTS Finance GmbH.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி உலகமெங்கும் இணைய ஊடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி.

அன்பருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்கள். முடமுறு இனிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷம் இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதிலும் அதன் நிகழ்ச்சிகளில் வழமை போல் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியின் மூலம் வெளிவேற்றுக் கொள்கின்ற இன்றைய நாளில் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் கவிஞர்கள் வரிசையில் கவிஞர் சிநேகன் அவர்களது பாடல்கள் தான் இன்றைய நாளில் வானொலியில் அளிக்கிறது. கவிஞர் சிநேகன் அவர்களது இனிய கவிவரிகளில் உருவான பாடல்கள் மொத்தமாக ஆறு நேர்கள் பாடல்களை தந்திருக்கிறார்கள். இந்த ஆறு நேர்களது பாடல்களில் மூன்று நேர்களது பாடல் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அந்த மூன்று நேர்களது பாடல் வானில் ஒலிக்கப் போகிறது. அந்த நேர்கள் அப்படியே நிகழ்ச்சியை கற்று ரசித்துக் கொண்டிருக்கலாம். இனிய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போர்கள் இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில். சரி, அந்த வகையில் கவிஞர் சிநேகன் அவர்களது கவிஞர்கள் உருவான பாடல்களில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கப் போகிறது. அவனைகளை இன்றைய தினத்திலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களுக்கு கடிக்கல்வி நிகழ்ச்சியில் இடம்பெற மாட்டது. உங்களுடைய புள்ளிகளோடய நீங்கள் இணைந்து சிறப்பிக்கப் போர்கள் கிளகிழப்பாக நிகழ்ச்சி விடாக இணைந்து சிறப்பியுங்கள். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடிக்கல்வி இடம்பெற மாட்டது என்பதையும் நிகழ்ச்சிக்கு முன்கூடி அறிய தந்து இன்றைய மூன்று பாடல்களில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகிறது வானொலியில் கவிஞர் சிநேகன் அவர்களது கவிஞர்கள் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்றாக ஒலிக்கின்றது. பரத்வாஜின் இசையில் ஓட்டோகிராஃப் திரையில் இருந்து ஒலிக்கின்றது பாடல் வானொலியில்.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கம் ஒன்று வானொலியில் மனசுக்குள்ளே தாகம் வந்தது. ஓட்டோகிராஃப் துறையிலிருந்து கவிஞர் சிநேகனம் அவர்களது கவிதைகளுடன் பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் போட்டிக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறது. ஓட்டோகிராஃப் திரைப்பட பாடல் ஒலிக்கப்படுகிறது பாடல் இலக்கம் இரண்டாக. மௌனம் பேசியது திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் இரண்டு.

0: விளக்கம் இரண்டு தொகுதிகளுக்கு துளிக்கப் போகிறது. பால் விளக்கம் மூன்று உறவினர்கள் இன்றைய நாளில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடிக்கல் விடம் பெறமாட்டது என்பதை எல்லவே அறிவித்திருந்தேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நம்முடைய புள்ளிகளுடன் சிறப்பிக்க போகிறது. பாடல் இலக்கம் மூன்றாக கவிஞர் ஸ்னேகன் அவர்களது வரையில் உருவான பாடல்களில் பாண்டவர் பூமி திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் மூன்று.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: சரி நேர்களை முன்பர்கள் உழைத்து வந்திருக்கிறது. இணைந்து கொண்டு சிறப்பீங்கள் சைபர் சைபர் 33 1 48 37 15 40. அதே போல உங்களுடைய வைபர் இலக்கம் சைபர் சைபர் 33 650 சைபர் 24 27. அதே போல உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் சைபர் 33 689 86 55 29 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தய நிகழ்ச்சியில் கவிஞர் சிநேகிதன் அல்லது சிநேகன் அவர்களது பாடல், சிநேகன் அவர்களது பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் போட்டிக்கு வந்திருக்கின்றது. 3 பாடல்கள் வந்திருக்கிற நேர்களை இணைத்துக் கொண்டு நாம் வந்திருக்கிற முதலாவது தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற ஒரு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி.
0: மாலை வணக்கம் ரோசாலி. எப்படி நலமா இருக்கீங்க ரோசாலி? சூப்பர் நலமா இருக்கேன் ரோசாலி. போலவே நன்றி.
1: 321
0: நன்றி. சந்திக்கலாம் அந்த வகையில் நேர்களை. இன்று இரவு இடம்பெற இருக்கிற நெஞ்ச மறப்பு நிகழ்ச்சியிலும் குகனவர்கள் வந்த உடனே ஞாபகம் வந்துட்டு சரி குகனவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற பாடல் தெரிவுகள் நெஞ்சத்தை விட்டுக்கலாத இனிய பல பாடல்கள் வானொலியில் அளிக்க இருக்கிறது. குகனவர்களது விருப்ப தெரிவில் என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் மூட்டி வந்திருக்கின்ற அடுத்த நேர்ஜான சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்
2: மகிழ்ச்சி.
0: சொல்லுங்கள். நன்றி வணக்கம். அன்புக்குரிய யோகசூரியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் சேவகலாம் வந்திருக்கின்றவர் வணக்கம்.
3: வணக்கம் டெக்னீஷியன்.
0: வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய புஷ்பவதி. நல்லமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கோம்
0: புஷ்பவதி போல. நாங்க சூப்பர் நல்லமா இருக்கிறோம். நன்றி.
3: அப்படியே இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு அந்த மாதிரி பேஸ்புக்ல எல்லாம் போட்டீங்களா
0: தொடர்ந்து
3: இன்னும் உயர
0: உயரம்
3: சந்திர மண்டலத்தை தொடர அளவுக்கு வளர
0: வரும். நன்றி நன்றி நன்றி. உங்களோட புள்ளி?
3: என்னுடைய புள்ளி 231
0: 231
3: 231
0: ஓகே. நன்றி. என்ன பண்ணி நமக்கு நன்றி. ஒரு புஷ்பவதி இவர்கள் இணைப்பிருந்தார். அவரை தொடர்ந்து இங்கே ரவீந்திரன் தர்மோதி இணைந்திருக்கின்றார். வைபர் ஊடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜெல்லம்.
0: நலமா இருக்கீங்களா? ஓகே நன்றி.
4: உங்களை பார்த்தேன் கண்டேன் சந்தோஷமா இருந்தது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: சோமாய நலமா இருக்க வரவே பண்ணி கொண்டு நாங்களும் 123 புள்ளி போடுறோம்.
0: 123 போறீங்க புள்ளி? சூப்பர் நன்றி.
5: நான் கமலமணி அக்கா.
0: அப்படிதான் இருக்கிறீங்க குரலோட. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: கமல வரிய போலவே நாங்க சூப்பர் நலமா இருக்கிறோம்.
1: என்ன போலயா?
0: ஓ, நீங்க நலமா இருக்கிறோமா? இதா நாங்க நலமா இருக்கிறோம்.
1: அப்பாடி நல்லது நல்லது. நான் வந்து 213
0: 213 ஓகே.
1: நன்றி,
0: வணக்கம் சார். நன்றி கமலோணி. நவரத்ன ராஜ் அவர்கள் இப்படி நிறுத்த அவர் தொடர்ந்து தொலைபேசி அல்ல வைபருடாக வைபருடாக சுபாஷினி பத்மநாதனை கிரண் வரவேற்றுக் கொள்கிறோம். சுபாஷினி வணக்கம்.
5: சுபாஷினி பத்மநாதன் இல்ல, விஜயசுந்தரம் பத்மநாதன், விபி சார். அது
0: பத்மநாதன். ஓகே, பத்மநாதன் எப்படி இருக்க விபி?
5: நாங்கள் நல்லா, நீங்கள் நல்லமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு. 1, 2, 3
0: பூமியிலிருந்து
5: மௌனம் பேசியதே என்று ஆட்டோகிராஃப் வாங்க போனால் ஆர்ஜே சாரதிடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள்.
0: என்றால்
5: அவரவர் வாழ்க்கையில ஆடாத ஆட்டம் போட்டால் மனசுக்குள்ளே காலல்
0: வந்துச்சான்றுதான் பார்க்கல. நன்றி
5: நன்றி.
0: முன்பாக சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை.
6: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதில உள்ளத்து கொண்டு
7: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு எந்த நாளும் உன்னோட இதுக்கே இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம். பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
8: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறஞ்சி யாழ்ப்பாணம் ஒரு உள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி, தங்கச்சி
9: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
7: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 077-24-0-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 077-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: சென்னைகளே வந்திருக்கின்ற அடுத்த நேர்களை அப்படியே வந்து பிரகாரம் அனைத்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற ஒரு வணக்கம்.
10: வணக்கம் பாஸ். ராஜலிங்கம் ஃபாஸ்ட்.
2: வணக்கம் ராஜலிங்கம் ஃபாஸ்ட். இது நல்லமா இருக்கு ராஜலிங்கம்.
10: மனுஷியும் பலிக்கிட்டு அப்ப எல்லாரோடும் சந்தோஷமா கலந்து எல்லாம் செய்ய வேண்டிய தெரியும் தானே ஊரி பரவாயில்ல போய் கட்டி எல்லாம்
2: வந்து
10: வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்
2: சொல்லுங்க
10: முடியாது. சியாட்டி வானொலிதான் எங்களுக்கு இந்த முகம் தெரியாத உறவுகளை தேடி தந்திருக்கிறார்கள். பாசமான நேர்களை எல்லோரும் எல்லோருக்காகவும் கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களையும் கூடிக்கொண்டு மூலகம் பாத்துக்கள் கூடிக்கொண்டு நிகழ்ச்சி சொல்லி அடிச்சா நெத்தி அடி நெத்தி அடிச்சா வெள்ளி அடிந்த மாதிரி நைட்டு இரவு 10 மணிக்கு
2: உங்களுக்கு பிடித்தமான பழைய இடைக்கால புதிய துள்ளிசைப்பார்கள் கானா பாடல்கள் அரைப்பாடல்களை விரும்பிக்கிறோம் நிகழ்ச்சியாக வானொலியில் பயணிக்க இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த தொலைபேசி உலகம் வந்திருக்கின்ற வணக்கம் மாலை வணக்கம் அன்புக்குரிய சண்முகநாதன் நலமா இருக்கணும். நாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஓகே. நன்றி. நன்றி வணக்கம் சரோ பரமேஸ்வரன் அவர்கள். இன்றைய நாளில் 3 பாடல்கள் கவிஞர் சிநேகன் அவர்களது பாடல்கள் கவிஞர்கள் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. முதலாவதாக மனசுக்குள்ளே காயம் வந்துச்சோ. இரண்டாவதாக ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா. மூன்றாவதாக அவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் பாடல். சரி, இந்த 3 பாடல்களும் வானொலியில் ஒலித்திருக்கிறது. நீர்கள் இணைந்து கொண்டு புள்ளிகள் தந்திரிகள். சரி, அந்த இங்கே தொடர்ந்து ராணி இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் வரவேற்கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம் சாரதி.
2: வணக்கம் வணக்கம் ராணி, வரவேற்கொள்ள நலமா இருக்கிறீங்களா?
11: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
2: சூப்பர் நலமா இருக்கிறோம். உங்களை மன்போடு வரவேற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி.
11: நீங்களும் நிலமா இருக்கிறவனை வண்டி கொண்டு எல்லாரையும் படி திரும்பவும் பார்த்து சந்தோஷமா இருந்தது.
2: சூப்பர்.
11: நல்லா அழகாக நடந்தது. நான் ஒரு படாமல் இருக்கணும்
2: என்றென்றும்
11: வந்த உடனே எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து வடிவா எல்லாம் நாவத்து கழிச்சு விடுங்க மாப்பிள்ளையாருக்கு.
2: நன்றி. புள்ளிகள்
11: 1, 2, 3
2: என்பதை பார்க்க போகிறோம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின்னர் பார்க்கலாம் யார்ஜாவுடைய பாடல் எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கிறது என்பதை.
12: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 21 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40. காப்பது சைபர் சைபர். பரிசு லாட்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
13: Hi Devi, TRT Radio.

சரி, உயிரானில் ஒலித்த பாடல்கள் மூன்று பாடல்களில் தந்த நீர்கள் யார் யார் என்பதை முதலில் பார்த்துக்கொள்ள. முதலாவதாக ஒலித்தது மனசுக்குள்ளி காதல் வந்துச்சோ வந்துச்சோ பாடலை திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருந்தார். முதலாவது பாடலை இரண்டாவதாக ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டுவாங்க மண்ணுக்குள்ளே பாடலை தெரிவு செய்திருந்தார் ஜா நடேசன் அவர்கள் ஜெர்மனியில். மூன்றாவதாக அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் பாடலை தேர்வு செய்திருந்தார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. இந்த மூன்று நேர்களுடைய பாடல்கள் இட்டது நேர்கள் உங்கள் அரசின் அடிப்படை புள்ளிகளை தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. 34 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கின்றது திருமதி தேவி தனராஜ் அவர்களது பாடல் வானொலியில். 34 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தேவி தனராஜ் அவர்களுக்கு. இரண்டாவது இடத்துக்கு 25 புள்ளிகளுடன் ஜெயநடேசன் அவர்களது பாடல் வந்திருக்கின்றது. ஆடாத ஆட்டம் எல்லாம் பாடல் ஜெயநடேசன் அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களும். மூன்றாவதாக திருமதி பத்மநாத ராஜரத்னம் அவர்களது பாடல் 19 புள்ளிகளை பெற்று வந்திருக்கிறது. திருமதி பத்மநாத ராஜரத்னம் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருகிறது பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நேர்களை இன்று 8:15 மணியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் உகநபர்கள் சுவிஸ்லாந்து நாட்டிலிருந்து தெரிவித்து அனுப்பிய பாடல்கள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் விட்டு அதனைத் தொடர்ந்து இரவு நிரப்பிரதான செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து அறிவித்தர்கள் அறிவித்தர்களை தொடர்ந்து இன்றைய நாளில் தூக்கத்தை கலைக்கும் துளசி பாடல்கள் அராப் நைட் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. இணைந்து கூட சிறப்பிகள் உங்களுக்கு பிடித்தமான புதிய பழைய புதிய இடைக்கால துளசி பாடல்கள் குத்துப்பாடல்கள் அதே போல ரேப்பாடல்கள் கானா பாடல்கள் அனைத்தையும் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சியாக வானொலியில் இருக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் ஊட்டி விடைபெற்றுச் செல்கின்றது பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நன்றி வணக்கம் நேர்களே. தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் அதனைத் தொடர்ந்து வானொலியில் நெஞ்சம் மறப்பதிலையோடு பயணிக்கலாம். நன்றி வணக்கம்.

0: நேர்களுக்கு வணக்கம். தீயடித்த முதலியின் நெஞ்சம் மறப்பதில்லை இப்பொழுது முதல் வானிலையில் இனிமையான பாடத்திரிவுகள் நெஞ்சத்து விடுகாத பாடத்திரிவுகள் தங்களது பிரதி ஊடாக நினைந்து சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சியாக இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியூடாக தனது பாடத்திரிவுகளை தங்க நிகழ்ச்சி அலங்கரிக்க வருகின்றார் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து திரு குகன் அவர்கள். நிகழ்ச்சிக்காக பாடத்தேர்வுகளை தந்த குகனுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள், நேர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நெஞ்சமுறப்பது நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை தந்திருக்கின்ற குகன் அவர்களது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க ஒலிக்கின்றது சொல்லத்தான் நினைக்கின்றேன். திரையிலிருந்து பாடல். வாயை
1: திறந்து ஓபனா, நீயாவும் சொல்ல மாட்டேங்கிற

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

நெஞ்சம் முறுப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை விடுகளாத பாடல் தெரிவுகள் திரு குவனவர்கள் சுவிஸ்லாந்திலிருந்து தெரிவு செய்திருப்பிருக்கின்ற பாடல் தெரிவுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. குவனவர்களது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக

0: கட்டிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் கொண்டு பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் போட்டுக்கொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். கொண்டு கொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு கொண்டு கொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் கடைப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நெஞ்சம் மறுப்பதிலே நிகழ்ச்சியூடாக பணிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவு அளித்த நிகழ்ச்சி விளங்கிட்டுக் கொண்டிருக்கின்றார் சுவிட்சர்லாந்திலிருந்து இனிமையான பாடல்களோடு குகானவர்கள். குகானவர்களது பாடல் தெரிவுகளில் ஒலிகின்றது அடுத்த பாடலாக காஷ்மீர் காதலி. தெரியலிருந்து அடுத்த பாடல்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நெஞ்சம் மறுப்பதில்லை நிகழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இருக்கும் அடுத்த பாடலாக குகன் அவர்கள்

நெஞ்சத்தை பிறகு பாடல் தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது திரு கூகன் பிறகு பாடல் தெரிவிக்கும் வானிலையில் நெஞ்சம் மறப்பது நிகழ்ச்சியில் தொடர்ந்து

இன்று நெஞ்சமுறுப்பதில் நிகழ்ச்சிக்காக பாடல் தேவையை தந்திருக்கின்ற குகன் அவர்களது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பாடல் அளிக்கப் போகிறது. இந்த பாடலோடு இன்றைய நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு பயணிக்கலாம். நன்றி குகன், உங்களுடைய பாடல் தேவையை தந்த பைக்கு நிகழ்ச்சி கட்டரசு நேர்களுக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தின் ஊடாக.
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre Prélaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழி. டிஆர்டி தமிழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணம் வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.noolalagam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூக்கேயில் அமைந்திருக்கின்ற விடி கேசங்கரி மற்றும் கார்லிகுனஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இருக்கின்ற குப்பை மூட்டையில் இரண்டு நாட்களுக்கு மேலாக தீ எரிந்து கொண்டிருப்பதால் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற புகையால் அந்த பகுதி மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். வெலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் மாபட்டுபுரம் கீரிமலை வீதியில் 1990 முன்னர் சுண்ணக்கற்கள் அகழ்ந்த பகுதி பாரிய குழிகள் காணப்படுகின்றன. அவற்றுக்குள் குப்பை கொட்டி சுகாதார நிரவுகை திட்டம் என்ற குழிகளை மூடும் நடவடிக்கை 2019 காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பல எதிர்ப்புகளும் இந்நிலையில் அது கைவிடப்பட்டது. இந்நிலையில் வெளி தெற்கு பிரதேச சபையினர் மற்றும் கடற்படையினர் டிப்பர் வாகனங்களில் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி வருகிறார்கள். இது தொடர்பில் கடந்த 16 வெளிவடக்கு பிரதேச சபையில் மாதாந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் அது தொடர்பில் பிரஸ்தாவித்து அந்த குழிகளுக்குள் குப்பை கூட்ட அனுமதிப்பில்லை எனவும் கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ளுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் தமது சபை தீர்மானத்தை மீறி வெளி தெற்கில் இருந்து குப்பைகள் கொண்டு வந்து கொட்டுவதாக வெளிவடக்கு பிரதேச சபையின் சுகாதார குழுவினருக்கு தகவல் கிடைத்து நேற்று முன்தினம் அந்த பகுதிக்கு சென்றபோது அங்கு கடற்படையினர் டிப்பர் வாகனத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு வந்து வேலை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்த பகுதியில் நேற்று தினம் காலை அத்துமுறை நுழைந்த கும்பல் ஒன்று தீ வைத்திருக்கிறது. குறித்த தீ 2 தொடர்ந்து எரிந்து வருவதால் அந்த பகுதி மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹோங் தமது பதவிக்காலத்தை நிறைவு செய்து விடைபெற்றுச் செல்லும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷே மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷே ஆகியோரை ராபோசன விருந்து உபசாரத்தில் சந்தித்து உரையாற்றியிருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ்தளத்தில் பதிவுரை வெளியிட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே தூதுவர் கி சென் ஹோங் மற்றும் அவரது பாரியார் ஆகியோருக்கு விடைபெறும் முகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் தூதுவரின் பதவிக்காலத்தில் இலங்கைக்கு அவர் வழங்கிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கும் மற்றும் அவர்களின் நட்புறவுக்கு தமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தூதுவர் கி சென் ஹோங்கின் எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கான தனது அர்ப்பணிப்பையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய அத்துமுறையில் மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து யாழ்ப்பாண தீவக பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்புக்குடி ஏந்திய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறைக்கட்டுவான் இறங்குத்துறை கடற்பகுதியில் படகுகள் கடலுக்குள் இறக்கிச் சென்ற தீவக மீனவர்கள் கருப்புக்குடிகளை ஏந்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் ஜனாதிபதிக்கு அவசர நடவடிக்கை கோரி மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறார்கள்.
1: யாழ்ப்பாணம் நெடுந்தீவு நைனாதீவு அனலைத்தீவு புங்குடுதீவு ஊர்காவற்துறை வேலனை மண்டைத்தீவு உள்ளிட்ட தீவக கடற்றொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சீ ஆப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி இழுவை மடி படகுகளுடன் நுழையும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
2: இலங்கை கடற்பரப்புக்குள் வெளிநாட்டு இழுவை படகுகள் மேற்கொள்ளும் சட்டவிரோத அடிமடி இழுவை மீன்பிடியை தடுக்க உறுதியான மற்றும் பயனுள்ள நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். கடல் உயிரின பல்வகை மீன்வளம் மற்றும் நீல பொருளாதாரத்தை எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க வழிவிடுதல். கடலை நம்பி வாழும் மீனவ மக்களை பாதுகாப்போம்.
3: எங்களை இந்த வடக்கு இருக்கின்ற கடலில் இருக்கிற மீனவ சமூக முழுக்க பேரையும் இந்தியா அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது கனகால் இது காரைக்கால் நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அடிக்கணும் தேன் இல்லாமல்.
4: ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று வந்து எங்களுடைய மீனவர்களுடைய உண்மையான நிலைமை பரிதாபமான நிலைமையை வந்து நாங்கள் அவர்களுக்கு அடுத்து கூறியிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து சுமூகமாக தமிழ்நாட்டோட தீர்ப்பதற்கு வந்து நாங்கள் எங்களால் என்ற முயற்சிகளை செய்வோம்.
1: இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்களை விடுவிக்குமாறு கோரி அவர்களுடைய உறவினர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர்.
5: கடலுக்கு மீன்பிடிக்கத்தான் போச்சுங்க, களவாங்க போவல, யாருடைய சொத்தை அபகரிக்க போவல, கடல்ல மீன்பிடிக்க போச்சுங்க. 6 தேதி வாய்தாவிலேயே அவங்க விடுதலையாகி தமிழ்நாட்டுக்கு வரணும். அதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும்.
6: சீக்கிரமா விடுதலை பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். புதுசா வந்த அரசு ஐயா சிஎம் அவர்களே, எங்களுடைய கோரிக்கைகளாம் உங்களுக்கு பாத காணிக்கையா நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஐயா.
1: இதனிடையே இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார்.
7: எங்களுடைய கடல் பரப்பு, எங்களுடைய கடல் எல்லையை மீறி எங்களுடைய ஆக்கிரமிக்கின்ற செயற்பாடுகளை இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில மீனவர்களுடைய செயற்பாடுகளாக இருக்கின்றது. அதனால் அந்த செயற்பாட்டினை தடுப்பதற்கு, எங்களுடைய மீன் வளங்களை பாதுகாப்பதற்கு, எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்களும் எடுக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு விஜய் அவர்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடமும் நாங்கள் கேட்கின்றோம், உங்களது நாட்டில் இருந்து வருகின்ற கடல் கொள்ளையர்களிடம் இருந்து எங்களுடைய கடலை, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடுகின்றார்கள். இதை சம்பந்தமாக ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்து நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சொல்லுகின்றது போல ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை விசேடமாக தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் எடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
0: தொடர்ந்து நாட்டின் நலனுக்காக கூட்டுச்சிறை தயாராக இருப்பதாகவும், ஆனால் ரகசிய அரசியல் பேரங்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். அரசியலை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவே முன்னெடுப்பதாக தெரிவித்த அவர், தனிநபர்களின் நலன்களை விட நாட்டு மக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். கட்சிக் கொள்கைகளை ஏற்றுக் கொள்பவர்கள் எவரும் இணைந்து கொள்ளலாம் என அழைப்பு விடுத்த அவர், கடந்த காலங்களில் பலர் விலகிச் சென்றாலும் புதியவர்களை இணைந்துள்ளதாகவும், கட்சி பலப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து வருவதே தமது எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரசன் துறை துரித விரைவு தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியாங்குடைய தொடர்ந்து நிலையத்தில் பழுதடைந்து நின்றதால் பயணிகள் பெரும் தாபங்களையும் நெரிசலையும் சந்தித்திருக்கிறார்கள். கொழும்பு கூட்டை தொடர்ந்து நிலையத்தில் காலை 5:45 மணிக்கு புறப்பட்ட இந்த தொடர்ந்து காலை 8 மணி அளவில் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியிருக்கிறது. பூரணி தினம் என்பதால் அனைத்து ஆசனங்களும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து பழுதடைந்த தொடர்ந்துக்கு பின்னால் வந்த சால்தவி விரைவு தொடர்ந்தில் பயணிகள் ஏற்றிவிடப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இரண்டு தொடர்ந்துகளுக்குமான பயணிகள் ஒரே சேவையில் பயணிக்கிற இடத்துடன் கடும் அசௌகரியமும் ஏற்பட்டிருக்கிறது. வியாங்குடை மற்றும் அதனை தொடர்ந்திருக்கின்ற தொடர்ந்து நிலையங்களில் காத்திருந்த பயணிகளுக்காக முற்பகல் 10:30 மணிக்கு வியாங்குடையில் இருந்து காகிசன் துறைக்கு விசேட மாற்று தொடர்ந்து சேவை தொடர்ந்து திணைக்களம் இயக்கியிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியம் சவுதி அரேபியாவில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இளைஞரான சிவராசா அனோஜன் தொடர்பான நிலைமை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அந்த அமைப்பு வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தொடர்பாக மேலும் குறிப்பிடும்போது, எந்தவொரு மதத்தையும் அதன் புனித ஆளுமைகளையும் மத நம்பிக்கைகளையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்பதை நாம் ஒன்றியம் தெளிவாக ஏற்றுக்கொள்வதுடன், அனைத்து மதங்களும் பரஸ்பர மரியாதை, மனித கண்ணியம், சகிப்புத்தன்மை மற்றும் சமாதானத்தை போதிக்கின்றன என்பதை இங்கு வலியுறுத்துகிறோம். எனவே மத வெறுப்பை தூண்டும் வகையிலான கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் எமது ஒன்றியம் என்றுமே ஆதரவு வழங்குவதில்லை. அதேவேளை குறித்த சம்பவத்தில் சிவராசா அனோஜன் தனது பதிவை குறுகிய நேரத்திலேயே நீக்கி தனது தவறினை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கோரியிருப்பதாக அறிய முடிகிறது. இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் மனவேதனையும் அவர்களது எதிர்கால வாழ்வாதார பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு மனிதாபிமான அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துகிறோம். எனவே இலங்கை அரசாங்கமானது தனது ராஜதந்திர வழிமுறைகள் ஊடாக சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி சிவராஜா அனோஜனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனையிலிருந்து விலக்களிக்கக்கூடிய வகையில் ஆகக்கூடிய நிவாரணம் ஏதேனும் வழங்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறும் தயவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதேவேளை வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் அனைவரும் தாம் வசிக்கும் நாடுகளின் சட்டங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் மத உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பினை செலுத்தி, குறிப்பாக சமூக வலைதளங்களை மிகுந்த பொறுப்புடன் விழிப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப் பொருளின் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற ரத்னானே சைமான் அழைக்கப்படும் சந்தேக நபர் உட்பட மூவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலேசிய அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரத்னானே சைமா திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கஞ்சாபானி இம்ரான் என்பவரின் பிரதான உதவியாளராக கருதப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை சட்டத்திறனைகள் அரசாங்க சட்டத்திறனைகள் சங்கத்திற்கும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இன்று பிற்பகல் இடம்பெற்றிருக்கிறது.
1: நீதி அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லையை நீடிப்பதற்கு அரசாங்கம் கொண்டு வந்த யோசனை தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது.
8: எமக்கு முதற்தடவையாக நீதி அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் நாங்கள் அவரிடம் சுமார் அரை மணி காலமாக கலந்துரையாடினோம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டையும் அவரிடம் சமர்ப்பித்தோம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஏன் இந்த திருத்தத்தை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என கூறுகின்றது என்பதையும் தெளிவுபடுத்தினோம். உண்மையிலேயே அந்த கலந்துரையாடலை தொடர்ந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சார்பாக நாம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தோம். அந்த அறிக்கை இன்று காலை இலங்கை சட்டத்தரணிகள் சங்க கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாகும். அதனுடன் சேர்த்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமாக ஜனாதிபதியையும் சந்திக்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அது தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு அறிவித்துவிட்டு எமக்கு அறிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். அதாவது அவரது பிரதிபலிப்பு அவ்வளவே. நாம் சமர்ப்பித்த கருத்துக்கள் தொடர்பில் ஆராய்ந்து ஏனைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் அறிவிப்பதாக அவர் இன்று எங்களிடம் தெரிவித்தார். எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என எங்களிடம் காலம் தொடர்பில் அறிவிக்கவில்லை. எனினும் இதனை நன்றாக ஆராய்ந்து எமது ஆலோசனைகளையும் பெற்று இது தொடர்பில் முறையான ஒரு கலந்துரையாடலை ஆரம்பிக்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
9: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதியமைச்சரை சந்திப்பதற்கு முன்னர் பொதுச்சபையை கூட்டி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றிக் கொண்டது.
1: இன்று காலை இந்த விசேட பொதுசபை கூட்டம் கொழும்பில் உள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுடன் மேலும் சிலருக்கு இணைய வழியில் கலந்து கொள்வதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர்.
10: உண்மையிலேயே தெளிவாக கூறுவதாயின், தற்போதைய பிரதம நீதியரசரை மேலும் 2 வருடங்களுக்கு பிரதம நீதியரசர் பதவியில் வைத்திருக்கும் அடிமட்ட நோக்கத்தோடு தனிநபரை மையப்படுத்தி அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வதனூடாக நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது தொடர்பில் தற்போது சட்டத்தரணிகள், சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகளும் தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கமாக கலந்துரையாடுவதற்காகவே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம்.
11: தற்போதைய பிரதம நீதியரசர் சூரசேனவின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்தால் தங்களது எதிர்கால அடக்குமுறை கொள்கைக்கு தேவையான உதவியை அதனூடாக பெற்றுக் கொள்ள முடியும் என அரசாங்கம் நினைக்கின்றது. எனவே அரசாங்கம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பயணிப்பது நாட்டின் சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் அந்த அனைத்து விடயங்களுக்கும் மிகவும் பாதிப்பான ஒரு நிலைமையாகவே நாம் பார்க்கின்றோம். இது ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு செயற்படுத்தப்படும் ஒரு நோக்கமாகும்.
10: சட்டத்தரணிகளோடு இணைந்து நாம் எமது போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த வேலையை இப்போதாவது நிறுத்துவதற்கு தயாராகுங்கள் என்பதையே நாம் அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம். ஏனெனில் எதிர்காலத்தில் இது இதனை விட மிகவும் சிக்கலாக மாறக்கூடும்.
11: அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் இங்கு வருகை தருமாறு கூறப்பட்டுள்ளதா? அப்படி என்றால் அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஆதரவு தெரிவிப்பவர்கள் அதிகமாக இருந்தால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அந்த விருப்பமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்.
1: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரியவின் தலைமையில் இந்த விசேட பொதுசபை கூட்டம் நடைபெற்றது.
12: நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம். நாங்கள் வீதிக்கு இறங்க வேண்டி வந்தாலும், போராட்டங்களை நடத்த வேண்டி வந்தாலும், இதற்கு முன் செய்யாத காரியங்களை செய்ய நேரிட்டாலும் நாங்கள் புதிய வழிகளையும் யோசிப்போம். எங்களால் முடிந்த அதிகபட்ச முயற்சியை நாங்கள் செய்வோம்.
11: ரகசியமான முறையில் ஒரு தனிநபரை அடிப்படையாக கொண்டு ஒரு தனிநபருக்கு இதை எழுதி கொடுக்குமாறு முன்னெடுக்கப்படும் இந்த திருத்தத்தை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். ஊடகங்களுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கும் போது எம்மில் 26,000 உறுப்பினர்கள் இருப்பதாக குறிப்பிட்டதை நான் கண்டேன். ஆனால் மதிப்புக்குரிய தலைவரே, நாம் எண்ணிக்கையில் 26,000 பேராக இருந்தாலும் நடைமுறை ரீதியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதையே நாம் தெளிவுபடுத்த வேண்டும். 26,000 பேரில் 3,000 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் மீதி 23,000 பேர் ஏன் வரவில்லை என்றல்லவா தேடுவார்கள். தொழிலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு அல்லவா? எனது கணிப்பின்படி தற்போது பிராக்டிஸில் ஈடுபடுபவர்கள் 6,000 பேராக இருக்கலாம்.
12: இப்போது எங்களது எண்ணிக்கை 3,500 கடந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதன்போது 7 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானத்தை அவர் முன்வைத்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை நிராகரித்தல், அர்த்தமுள்ள உரையாடல் மற்றும் பரந்த மதிப்பீடு இன்றி அத்தகைய முன்மொழிவை முன்னெடுத்து செல்லாதிருத்தல், தற்போது வெற்றிடமாக உள்ள நீதித்துறை பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல், வழக்கு தாமதங்களை குறைத்தல், நிறுவன திறனை உயர்த்தல், நீதித்துறை நிர்வாகத்தை நவீனமயமாக்கல் மற்றும் நீதியை அணுகும் வாய்ப்பை மேம்படுத்துதல், நீதித்துறை ஓய்வு பெறும் வயதிலை தொடர்பான எதிர்கால மேலாய்வுகள், பரந்த பொதுமக்கள் கலந்துரையாடல்கள், சுயாதீன நிபுணர் மதிப்பீடுகளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் பரந்த நீதித்துறை கொள்கை மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாக அமைதல், நீதித்துறையின் சுயாதீனம், அதிகார பகிர்வு, சட்டமாட்சி, அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்ட ஆட்சி மற்றும் நீதி கட்டமைப்பின் நம்பகத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதில் சட்டத்திறனிகள் சங்கத்துக்கு காணப்படும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துதல் என்பன அந்த தீர்மானங்களாகும். அதற்கு மேலதிகமாக நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்கும் அதன் கோட்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு அரசியலமைப்பு நடவடிக்கைக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர், செயற்குழு மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கும் இன்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது.
12: இப்போது இங்குள்ள 3000 மேற்பட்டவர்களில் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் என்பதை கையை உயர்த்தியோ அல்லது எனக்கு காண்பிக்கவோ முடியுமா? நன்றி. இப்போது இந்த தீர்மானத்திற்கு எதிராக யாராவது இருக்கின்றீர்களா என்று எனக்கு கூற முடியுமா?
13: Let me know with this.
12: So, என்னால் முன்னதாக வாசிக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் அடங்கிய இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இதனூடாக நினைவூட்ட விரும்புகிறேன்.
1: கூட்டம் நிறைவடைந்த பின்னரும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன.
14: இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் ராஜபக்சவினர் தொடர்பில் விசேலமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகள் நிறைவுக்கு வருகின்ற நிலையில் அவற்றின் தீர்ப்புகள் கிடைக்க உள்ள நிலையில் அவற்றை பின்போட்டு ராஜபக்சவினர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ள திருடர்கள், கொள்ளையர்கள், ஊழல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளை பின்போட்டுக் கொள்வதற்கான முயற்சி அல்லவா என மக்கள்
13: கேட்கின்றார்கள்.
12: வழக்குகள் விரைவாக நிறைவடைவதனை விரும்புகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அமைச்சரை சந்திக்கும் போது அவருக்கு ஒன்றை நினைவுபடுத்த உள்ளோம். 2023 அவரது சொந்த அமைச்சினாலேயே ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 பருமன் கொண்ட ஓர் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. எமது நீதித்துறை அமைப்பில் உள்ள பலவீனங்களை நிவர்த்தி செய்து அதனை எவ்வாறு திறம்பட செய்வது என்பது தொடர்பானது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதற்காக உங்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அந்த 2023 ஆண்டின் அறிக்கையானது அனைத்து உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், சட்டம் அதிபர் திணைக்களம், எமது சட்டத்திறனைகள் சங்கத்தின் அனைவரது கருத்துக்கள், யோசனைகள், அபிப்பிராயங்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. சில வேளைகளில் அந்த அறிக்கை நீதியமைச்சின் அலுமாரி ஒன்றுக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அறிக்கையில் உள்ள எமது யோசனையை நாங்கள் முன்வைக்கிறோம். எமது நீதித்துறையை மேம்படுத்துவதற்கு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை.
15: திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்னர் உயர் நீதிமன்றத்தில் உள்ள 4 வெற்றிடங்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள 4 வெற்றிடங்கள், மேல் நீதிமன்றத்தில் உள்ள 14 வெற்றிடங்களை நிரப்பி தங்களது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றே நாங்கள் நினைக்கின்றோம்.
10: நீங்கள் வாக்குறுதி அளித்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை உள்ளிட்ட அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை தயவு செய்து கொண்டு வாருங்கள் என்று நாம் கூறுகின்றோம். அதற்குள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டுமாயின் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதில் எமக்கு எதிர்ப்பில்லை. ஆனால் இந்த மோசடியான செயலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு இந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்களும்
13: கூறுகின்றனர்.
0: தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாவலப்பட்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளராக ஆனந்த அழுத்கமே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கண்டி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினரும் ஆவார். அத்துடன் உள்ளாட்சி அமைச்சர் மஹிந்த ஆனந்த அழுத்கமேவின் சகோதரரும் ஆவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம் ராஜபக்ஷ ஆனந்த அழுத்கமேவிடம் உரிய நியமன கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர் காரியவசமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். சவகச்சேரி புதிய நகர சபையினுடைய புதிய தவிசாளர் தெரிவில் இயற்கை நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். சாவகச்சேரி நகரசபையின் உள்ள தவிசாளர் வடமாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய உப தவிசாளர் தெரிவு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்தபோது சாவகச்சேரி நகரசபையில் புதிய உப தவிசாளருக்கான தெரிவு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அந்த தெரிவு தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையில் உண்மையிலேயே நடைபெற்றிருக்க கூடாது. எங்களின் நிலைப்பாடு, முன்னாள் உப தவிசாளர் கிஷோர் ஜனநாயக விரோதமான ஆளுநரால் பதவி நீக்கப்பட்டார். அதனால் உப தவிசாளர் தெரிவிக்கான கூட்டத்தை தமிழ் தேசிய கட்சிகள் புறக்கணித்தல் கோரமின்றி கூட்டம் நடத்தி ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று இருந்தது. முன்னாள் உப தவிசாளர் தனது பதவியை பறிப்பு ஜனநாயக விரோதமான செயல் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு பெறும் வரையிலாவது புதிய உப தவிசாளர் தெரிவை நடத்த விடாமல் தடுத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சியினர் புதிய உப தவிசாளர் தெரிவு கூட்டத்துக்கு சென்றால் தெரிவு இடம்பெறும் நிலைமை காணப்பட்டதால் நாமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழரசு கட்சியை முன்னிறுத்தியவருக்கு எதிராக நாமும் ஒருவரை முன்னிறுத்தியிருந்தோம். இருவரும் சம வாக்குகளை பெற்றுக் கொண்டையில் திருவுள சீட்டு மூலம் மும்மால் நிறுத்தப்பட்ட கோகுல்ராஜ் புதிய உப தவிசாளராக தெரிவாகியிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், ஒரு பக்கம் ஒற்றுமை என்று கூறுகிறார்கள், ஆக குறைந்தது தங்களின் பங்காளிகள் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் அந்த பங்காளிகளுக்கு துரோகம் அளிக்கும் வகையில் முதுகிலேயே குத்துகின்ற வகையில் செயல்பட்டிருக்க கூடாது. தமிழரசு கட்சி செயலாளரின் அவரது எடுபடிகள் சித்தாந்தத்தின் காரணமாக நீதி நியாயம் இல்லாமல் அதிகாரத்தை எப்படியென்றாலும் பறித்து எதையாவது செய்து அதிகாரத்தை பதவிகளை பறைக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு கும்பலாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ் அரசு கட்சி திட்டமொன்றில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமைத்துவத்தாலேயே திட்டமிட்டு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற உப தவிசாளர் தெரிவின் போது ஒரு இயற்கை நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். துணை மருத்துவ பட்டதாரிகள் அரசு சபையில் இணைந்து கொள்வதில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இலவச கல்வியை சீரழிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த மாணவர்கள் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேசவின் உருவத்திலான உருவ பூமியை எரிக்க முற்பட்டிருக்கிறார்கள். இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் இடையே முறுக்க நிலை ஏற்பட்டதோடு அமைச்சுக்கு முன்பாக பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளர் மதுசான் சந்திரஜித் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இலவச கல்வியை பாதுகாப்பதாக கூறி அதிகாரத்துக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் கொத்தலாவல பல்கலை பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் 20 முதல் 25 லட்சம் ரூபாயை கொடுத்து பட்டம் பெற்றவர்களையும் காபோத உயர்தர பரீட்சையில் திறமை அடிப்படையில் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகி பட்டம் பெற்றவர்களையும் ஒரே தராசில் நிறுத்தி பொது அறிவு பரீட்சை மூலம் அரசு சேவையில் இணைக்க முயல்கின்றது. தொழில் சார்ந்த இந்த பாடநிலைக்கு மீண்டும் ஒரு பரீட்சை தேவையில்லை. அரசு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் இந்த பரீட்சையை புறக்கணித்த நிலையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற சிலருக்கு அரசாங்கம் நியமனங்களை வழங்க தயாராக இருக்கின்றது. மேலும் கொத்தலாவல ஊடாக மருத்துவ பட்டத்தை பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தல், கல்வி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் நிதியை குறைத்தல் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு தனியார் பட்டாக்கடைகளுக்கான முத்திரை குத்தும் நிறுவனமாக மாற்றுதல் என அரசாங்கம் கல்வி வியாபாரமாக வியாபார பண்டமாக்கி இலவச கல்வியை சீரழிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் ஆணையில் சட்டத்திறன்கள் என்ற பெயரில் சட்டத்திறன்கள் குழு ஒன்று இன்று ஹம்பகவில் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி இருக்கிறது.
13: நான் சட்டத்திறனிகள் சங்கத்தின் உறுப்பினர். ஆனால் நான் இதனை கூற வேண்டும், சட்டத்திறனிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் ஒன்று இன்று நடைபெறுவதாக நாம் ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். இவ்வாறான விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பது எமக்கு தெரியாது. இது அவசரமானதா என்பது எனக்கு தெரியாது. இலங்கையில் உள்ள சட்டத்திறனிகள் சங்க உறுப்பினர்களில் எத்தனை பேர் இவ்வாறான விசேட கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. எவ்வாறாயினும் அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான சட்டத்தரணிகள் இந்த சீர்திருத்தங்களுக்கு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் பிரேரணைக்கு விருப்பமில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. அது முற்றிலும் பொய்யாகும். ஏனெனில் அவர்களால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இலங்கையில் உள்ள சட்டத்தரணிகளில் 100 வீதத்தில் எத்தனை பேர் அங்கு சென்றிருந்தனர்? 26,000 உறுப்பினர்களை கொண்ட சங்கத்தில் முழு நேர அரசியலில் ஈடுபட்டுள்ள பல சட்டத்தரணிகள் இதற்கு முன்னிலை வகித்தனர். அது சட்டத்தரணிகள் சங்க அலுவலகத்தில் இடம்பெற்றது என்பதற்காக அது இலங்கையில் உள்ள முழு சட்டத்தரணிகளின் கருத்தாக முடியாது. நாம் இந்த சீர்திருத்தத்தை தெளிவாக விரும்புகிறோம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். நாட்டில் வழக்குகளை விரைவாக விசாரிப்பதையும் வழக்குகள் விரைவில்
12: நிறைவடைவதை பிடிக்காதவர்கள் குற்றவாளிகள் மாத்திரமே. குற்றவாளிகளை பாதுகாக்கும் குற்றவாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர்கள்தான். அதற்காக அந்த கருப்பு கோட் வெள்ளை கோட் அணிந்து கொண்டு வந்து ஆங்காங்கே கூட்டங்களை நடத்துகிறார்கள். எனவே அது இந்த நாட்டின் பொதுவான கருத்தோ, மக்கள் கருத்தோ, சட்டத்தரணிகளின் கருத்தோ அல்ல.
1: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை ஏன் அதிகரிக்க வேண்டியுள்ளது? இது தொடர்பில் ஆளும் கட்சியினர் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து.
16: எதிர்கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கால பகுதியில் நீதித்துறை எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டது என்றபடி தொடர்பாக
0: வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
16: நான் யாருக்கும் விசேடமாக சொல்ல தேவையில்லை. நான் மக்கள் இது தொடர்பாக நன்கு அறிவார்கள். எதிர்வாராயினும் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சீர்திருத்தங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் செய்யும் அனைத்து விதமான சீர்திருத்தங்களும் உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறைக்கு உட்பட்ட சீர்திருத்தங்களாகத்தான் காணப்படுகின்றது. நாங்கள் நமது நாட்டில் ஒரு சுயாதீனமான நீதித்துறை அவசியம் என்று சொன்னால் அது போன்று கிடப்பில் இருக்கின்ற இந்த வழக்குகள் மிகவும் வேகமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட சீர்திருத்தங்கள் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது.
17: பல வழக்குகள் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது கிட்டத்தட்ட 3000 சாட்சிகளும் 25,000 மேற்பட்ட
0: பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் எஸ் திலகநாதன் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
17: குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உயர் நீதிமன்ற நீதியரசர்களை அதாவது பென்ஷனில் செல்வது இந்த வழக்குகளினுடைய விசாரணைக்கான கால எல்லையை நீடிக்கும். காரணம் புதிதாக நீதிபதிகள் வரும்போது அவ்வாறான வழக்குகளை மீண்டும் விசாரணை செய்து சாட்சிகளை விசாரித்து குற்றங்களை கண்டறிவதில் காலதாமதம் ஏற்படும். அதற்காக எமது அரசாங்கம் தற்போது இருக்கின்ற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறுவதற்கான வயதிலேயே 2 வருடங்களால் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் இலங்கையிலே காணப்படுகின்ற நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை மிக விரைவாக விசாரித்து அதற்கான தீர்ப்புகளை வழங்கக்கூடியது.
0: தொடரும் இலங்கை செய்திகளில் இந்த மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயகம் இடையிலான சந்திப்பு இதுவரை 3ஆம் தேதி கொழும்பில் நடைபெற இருக்கின்றது. இத்தொடர்பாக அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கேன் இன்று மட்டக்களப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார்.
18: நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதாக நாங்கள் தீர்மானித்தோம். அந்த தீர்மானத்துக்கு அமைவாக அவருக்கான கடிதம் ஒன்றை எழுதியிருந்தோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாராளுமன்றத்திலே நாங்கள் 2வது முறையாக கூடி நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவதாக தீர்மானம் எடுத்து அதுக்கு அமைவாக சனிக்கிழமை அன்று அந்த கடிதத்தை அவருக்கு அனுப்பி வைத்திருந்தோம். எதிர்வரும் திங்கட்கிழமை 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் இந்த கட்சியில் மிக முக்கியமாக 3 விடயங்களை முக்கியமாக பேசுவதற்காகத்தான் 3 விடயங்களிலே தான் நாங்கள் முதல் கட்டமாக விளக்கப்பாடு எட்டப்பட்டது. அதாவது புதிய அரசியலமைப்பு கோருவது, மாகாண சபை தேர்தலை நடத்துவது, அதே போல தான் மிக முக்கியமான அந்தந்த சமூகங்கள் முகம் கொடுக்கும் காணி சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசுவதுன்றது. இந்த ஜனாதிபதியினுடைய சந்திப்பிலே குறிப்பாக என்ன விடயங்களை நாங்கள் பேசப்போகிறோம் என்ற சம்பந்தமாக அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்வரும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நாங்கள் அந்த தலைவர்கள் சந்தித்து தலைவருடனான சந்திப்புண்டை மேற்கொண்டு அந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பிலே எவ்வாறு நடந்து கொள்வது என்ற தீர்மானத்தை எடுப்போம். அதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களை சந்திக்கிறது என்றதும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ராஜதந்திர ரீதியான சந்திப்புகளை மேற்கொள்வதாகவும் அதிலே முதலாவது இந்திய உயர்ஸ்தானிகளை சந்திக்கின்றதும் ஒரு முடிவு ஒன்று இருக்கின்றது. அது சம்பந்தமான நடவடிக்கை எதிர்வரும் வாரத்தில் எடுக்கும்.
0: தொடர்ந்து இலங்கை செய்திகளில், இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினால் நாடு இதுவரை நட்பெயருடன் பயணித்திருக்கிறது. தற்போதைய சூழலில் விகாரிகள் இருக்கும் மகாசங்கத்தினர் கொழும்பு வருகை தந்து மாநாடுகளை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கை சுதந்திர கட்சியின் இலங்கை இளைஞர் முன்னணியினுடைய ஆலோசகர் சுமது மதுரங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் பாதுகாத்து வந்தமையினால் நாடு இதுவரை நட்பெயருடன் பயணித்திருக்கிறது. தற்போதைய சூழலில் விகாரங்கள் இருக்கும் மகாசங்கத்தினர் கொழும்புக்கு வருகை தந்து மாநாடுகளை நடத்தி பௌத்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அன்றாடம் பெரும் பல கடுமையான பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வரும் வேளையில் தேவை நுபர் பிரகராவின் காவல் தொடர்பான விவகாரம் நாட்டின் பிரதான பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மக்களின் உண்மையான வாழ்வாதார பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காகவே இவ்வாறான செய்திகள் திட்டமிட்டு முதன்மைப்படுத்தப்படுகிறது. இன்று தேவை நுபர பிரகரா தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் நாளை கண்டி தலதா பிரகரா உள்ளிட்ட நாட்டின் ஏன பாரம்பரிய கலாச்சார உறுப்புகளுக்கும் தவறான முன்னுத்தரமாக அமைந்துவிடும் எனவும், எனவே நாட்டின் பாரம்பரிய கலாச்சார பாரம்பரியங்களை எதிர்காலத்தில் சந்திக்காக பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் இருப்பதாகவும், பழம்பெரும் பாரம்பரியங்களை அழித்துவிடாமல் பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் நீதித்துறை அமைப்பை ஒரு நியாயமான நீதி வழங்கல் கட்டமைப்பாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமான தேவை நிலவுகின்ற போதிலும், தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான சீர்திருத்தங்களை செய்யாமல் தன்னிச்சைகளாக செயல்பட்டு வருவதாக மாற்றத்திற்கான இளைஞர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லஹ்ரு வீரசேரிய குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்பில் மாற்றங்கள் செய்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய அவசிய தேவைகள் இருப்பதாகவும், ஆனால் அத்தகைய எந்தவொரு ஜனநாயக சீர்திருத்தங்களையும் செய்யாமல் பிரதமர் நீதியரசர் உள்ளிட்ட நீதிபதி ஓய்வு பெறும் வயதை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2 வருடங்களுக்கும் மேற்பட்ட சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்திற்காக 6 மாதங்களுக்கும் மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது பாராளுமன்ற பதவிக்காலம் ரத்தாகும் என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக பேராசிரியர் மற்றும் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்திருக்கிறார். அதுடன் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு 7 வருட காலத்துக்கு தேர்தலில் போட்டிடுவதற்கும் வாக்களிப்பதற்கும் உரிமை கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சவிந்த விஜயசிரிக்கு மதுரை மேல்நீதிமன்றம் 1.5 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும். எந்த ஒரு நபரும் 2 வருடங்களுக்கு குறையாத காலத்திற்கு சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றத்திற்காக ஏதேனும் நீதிமன்றத்தில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து விதிக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு குறையாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு வகை சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது கடந்த 7 வருட காலத்தில் அந்த தண்டனையை முழுமையாக அனுபவித்தாலோ அல்லது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது அத்தகைய தண்டனை தீர்ப்பு செய்யப்படுவதற்கு பதிலாக 6 மாதங்களுக்கு குறையாத காலத்திற்கு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது கடந்த 7 வருட காலத்திற்குள் அத்தனை தண்டனையை முழுமையாக அனுபவித்திருந்தாலோ அந்த நபர் ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர் எனவும் அரசியலமைப்பின் இப்பிரிவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் அனுமதியின்றி ஊடுருவி உணர்திறன் மிக்க தகவல்களை திருடும் அபாயம் காணப்படுவதால் அது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு பாராளுமன்ற பிரதானிகளுக்கு அறிவித்திருப்பதாக தேசிய தணிக்கை அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் அமைப்புகளுக்குள் அனுமதியின்றி ஊடுருவி நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தல், இணையதளங்களில் உள்ளடக்கங்களை சிதைத்து நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துதல் போன்ற தீங்கிணைக்கும் செயல்களுக்கு இடம்பெறுவதற்கான அபாயமும் உள்ளதாக அந்த குழு மேலும் சுட்டிக்காட்டியிருப்பதாக தேசிய

0: இந்த சந்தை விலை அடிப்படையிலேயே மதிப்பீடுகள் கணக்கிடப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக காலி பகுதியில் 70 முதல் 80 மில்லி கிராம் கொண்ட ஹெரோயின் பொதி ஒன்று சுமார் 2000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், கொழும்பு உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் அதன் விலைகள் மாற்றப்படுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இருபத்தி ஆறாம் ஆண்டின் நிதுவரியான காலப்பகுதியில் நாட்டிற்கு 1.3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.
1: இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையின் பிரகாரம், வருடத்தின் ஜனவரி 1 முதல் ஜூலை 26 வரையான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை 13,13,974 பதிவாகியுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 26 1,67,401 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜூலை மாதத்தில் இதுவரை நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் இந்தியாவிலிருந்து அதிக அளவிலானவர்கள் வருகை தந்துள்ளனர். 38 ஜூலை மாதத்தில் இதுவரை நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் 8,785 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இரண்டாவதாக அதிகளவாக 18,419 சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வருகை தந்துள்ளனர். ஜூலை மாதத்தில் நெதர்லாந்திலிருந்து வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,540 ஆகும். இதேவேளை வருடத்தின் இதுவரையிலான காலத்தில் பெருந்திரளான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளனர். 3,10,293 பயணிகள் வருகை தந்துள்ளனர்.
0: தொடர்ந்து இலங்கையின் முன்னணி வணிக குழுமங்களில் ஒன்றான ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற உணவக பிராண்டான வெண்டிஸ் உணவகத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த தயாரிக்க வருவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் தனது நுகர்வோர் உணவு தயாரிப்பு தொகுப்பை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்த்திருக்கிறது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் இலங்கையின் முதலாவது வெண்டிஸ் உணவகம் 2026 டிசம்பர் மாதத்துக்குள் திறக்கப்பட இருக்கிறது. இலங்கையில் வேகமாக வளர்ந்து வரும் உடனடி உணவு சந்தையில் தனது நிலுவையை வலுப்படுத்தும் நுகர்வோருக்கு புதிய மற்றும் உயர்தர உணவு அனுபவத்தை வழங்குவதுமே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் மேலும் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் நிலவும் ஜானி மனித மோதலை குறைக்கும் முயற்சிகளுக்கு ஒரு பகுதியாக மூங்கில் உயிரி வேலிகளை அமைப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி உதவிகளை வழங்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பிரதியமைச்சர் அண்டன் ஷேகோடி தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு பெய்ஜிங்கில் உள்ள மூங்கில் மற்றும் பிரம்பிக்கான சர்வதேச மையத்திற்கு மேற்கொண்ட உத்தியோக விஜயத்தின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த விஜயத்தின் போது அங்குள்ள மையத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதில் மூங்கில் பயிற்சிக்கு மேம்பட்ட பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் மற்றும் மூங்கில் சார்ந்த தொழில்துறை தயாரிப்புகளை வளர்ச்சி ஆகியவை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜானை மனித மோதலுக்கு நிலையான தீர்வு இலங்கையில் மூங்கில் உயிர்வேதி திட்டத்தின் நடைமுறைப்படுத்துவதற்கு சீனாவின் ஆதரவை பிரதியமைச்சர் ஷேகோடி உத்தியோகமாக கோரியிருக்கிறார். கடன் தரவரிசை பட்டியல் தொடர்பில் எஸ்என்பி என்ற குறியீட்டின் அடிப்படையில் இலங்கை C+ மட்டத்தில் உள்ள நாடாக தொடர்ந்தும் இருப்பது தெரிய வந்திருக்கிறது.
2: பொருளாதாரம் எதிர்கொண்ட தாக்கங்களுக்கு மத்தியில் இந்த தரவரிசை தொடர்பில் ஸ்திரத்தன்மை இருப்பது சாதகமானதொரு விடயம் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
3: விசேடமாக இரண்டு பெரிய வெளிப்புற அதிர்வுகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையிலும் கடன் தரவரிசையின் ஸ்திரத்தன்மையை பேணி செல்வதற்கு அரசாங்கத்திற்கு இந்த இயலுமை கிடைத்துள்ளது. டித்வா சூறாவளியால் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட அதிர்ச்சியால் பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கம் ஏற்பட்டது. அதனுடன் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த போர் நிலைமையும் இன்னும் நீங்கவில்லை. குறிப்பாக எஸ்என்பி எமக்கு டிரான்ஸ்பர் அண்ட் கன்வெர்டபிலிட்டி ரேட்டிங் எனப்படும் மற்றொரு தரவரிசையும் எமக்கு அதனை கொடுக்கின்றது. அதாவது பரிமாற்றம் மற்றும் மாற்றுத்திறன் தரவரிசை என்பதாகும். முதலீட்டாளர் ஒருவர் தனது பணத்தை ஏதேனும் ஒரு நாட்டிற்கு எடுத்து சென்ற பின்னர் அந்த நாட்டிற்குள் முதலீடு செய்து லாபம் ஈட்டும் போது அந்த லாபத்தை தமக்கு தேவையான நேரத்தில் மீண்டும் தனது நாட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா? அவற்றை வெளிநாட்டு நாணயமாக மாற்றிக்கொள்ள முடியுமா? அதே போன்று அவர்கள் பெற்ற கடன்களை திரும்ப செலுத்துதல், வட்டி திரும்ப செலுத்துதல் போன்ற கடன் சேவைகளுக்காக உள்ளூர் நாணயத்தை வெளிநாட்டு நாணயமாக மாற்றிக்கொள்ளும் திறன் இருக்கின்றதா? அத்துடன் இந்த முதலீடுகளை சரியாக முன்னெடுத்து செல்லும் திறன் உள்ளதா என்பதையே இந்த பரிமாற்றம் மற்றும் மாற்றுத்திறன் ஊடாக பார்க்கப்படுகின்றன. வென்றது. அங்கு மால் ஒரு விசேட வெற்றியை அடைய முடிந்துள்ளது. 2025 ஆண்டுடன் ஒப்பிடும் போது 2024 சிசிசி பிளஸ் ஆக இருந்த நிலைமை தற்போது பி மைனஸ் என்ற நிலைக்கு முன்னேறியுள்ளது. பொருளாதாரத்தை சுருக்கி இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி வெளிநாட்டு செலவானி சந்தை

0: கட்டுப்பாடுகளை விதித்து நாம் இந்த அளவு கையிருப்பை கட்டி எழுப்பவில்லை. அந்த அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் அதே முறையில் இயங்க இடமளித்து அந்த கையிருப்பை உயர்த்திக் கொள்ள முடிந்தது.
1: தொடர்ந்து இலங்கை செய்திகளில், கம்பளை கீரப்பினை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 52 வயதுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கீரப்பினை பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் காயமடைந்து கிடைப்பதாக தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த நபர் உடனடியாக கம்பளை ஆதார வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே இவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்துள்ளவர் கீரப்பினை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபரும். ஆரம்பகட்ட விசாரணைகள் அடிப்படையில் உயிர்ந்த நபருக்கும் அவரது மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாயு தர்க்கமே இந்த கொலைக்கு காரணமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். பானந்துறை பாலனி ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தமது சேவை துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாத்துக் கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று புதன்கிழமை குறித்த போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகே வைத்து அவர் தனது T-56 ரக துப்பாக்கியில் சுட்டுக் கொண்டிருந்தால் துப்பாக்கிச் சூட்டில் பலது காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் உடனடியாக பானந்துறை ஆதார வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். பாலனி ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த பிரதனிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிடலவத்தை பகுதியில் முல்லேரியா போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பில் 116 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முல்லேரியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சுற்றுவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் புரளை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் ஆவார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் நால்வர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கிரிகஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்னேவ தபுத கேம வீதியில் 30வது மைல் கிழக்கே உள்ள கிளை வீதியில் நாமல்காமு நோக்கி பயணித்த மோட்டார் உந்துருளி ஒன்று வீதிக்கு குறுக்கே நாயை காப்பாற்ற முயன்ற போது கட்டுப்பாட்டு இழந்து வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் ஓட்டுநர் மேகாவல வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலன் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் கல்லங்குட்டிய பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபர் என தெரிய வந்திருக்கிறது. இதேபோல குடாபில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரவிலாய கல்பாய வீதியில் கல்பாய நோக்கி பயணித்த மோட்டார் வந்துள்ள ஒன்று உலக கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி தலைகளாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் வெள்ளைப்பத்த வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் சிகிச்சை பலன் உயிரிழந்திருக்கிறார். மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி குர்நாகல் வீதியில் கல்லவல வீதி திரும்பும் சந்திக்கு அருகில் கண்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதில் பாதசாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்த பெண் ஆகிய மூவரும் காயமடைந்து மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலதிக சிகிச்சைகளுக்காக குர்நாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பாதசாரி அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் அம்பத்தன பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய நபர் எனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மேலும் மகப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனுராதபுரம் பாதனிய வீதியில் உடுபேனிய பகுதியில் வைத்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த கார் ஒன்று கிளை வீதியில் இருந்து பிரதான வீதிக்கு அலட்சியமாக நுழைந்து மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் குர்நாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்பை மீறி இரத்த பரிசோதனைக்கு கட்டணம் வசூலித்த வவுனியா தனியார் மருத்துவமனைக்கு 500,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் வவுனியா மாவட்ட புலனாய்வு அதிகாரிகளால் வவுனியா நீதவா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. கடந்த ஜூலை 14 மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையின் போது 400 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்ட முழு இரத்த பரிசோதனைக்கு குறித்த மருத்துவமனை 550 ரூபாய் கட்டணம் வசூலித்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவமனைக்கு 500,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. பானந்துறை கடற்கரை பகுதிகளில் நீலவண்ண ஜெல்லி மீன்கள் எனப்படும் நச்சு உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து தேசிய நீர்வள திணைக்களம் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதுடன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. கடற்கரை பகுதியில் ஜெல்லி மீன்கள் வரத்து அதிகரித்திருப்பதாக பானந்துறை நகராட்சி மன்றத்திலிருந்து வந்த தகவலையடுத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாட்டில் பல மாகாணங்களில் மாவட்டங்களில் முதல் மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. தம்புள்ளி சந்தைக்கு வழங்கப்படுகின்ற மரக்கறிகளில் மொத்த விநியோகம் சுமார் 2,00,000 கிலோகிராம் அளவுக்கு குறைந்திருப்பதாக அங்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலத்தின் வர்த்தக சங்க தலைவர் சி ஸ்ரீவர்த்தன் தெரிவித்திருக்கின்றார். கடுமையான வறட்சியால் பயிர்கள் அழிந்தும் விவசாயிகள் போதுமான உரம் கிடைக்காததுமே இதற்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜெர்மனியின் நார்த்ரைன் வெஸ்ட்ஃபாலியா மாகாணத்தில் உள்ள ஹாம் நகரில் தமிழர்கள் வழிபடும் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஜெர்மனியினுடைய அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கோவிலுக்கு வந்த ஜெர்மனி அதிபர் பேசுகையில் ஜெர்மனியின் மத பன்முகத்தன்மையை முக்கிய அங்கமாக இங்குள்ள இந்து சமூகத்தினர் இருப்பதாகவும் அனைவரும் சமூக ஒருங்கிணைப்பு மாதங்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு மற்றும் சமூக நல்லிணக்கம் மரியாதை போன்றவற்றை பேண வேண்டும் எனவும் ஒரு அண்டை வீட்டுக்காரர் எந்தளவு இணக்கமாகவும் உறவாகவும் நட்பாகவும் வளர முடியும் என்பதற்கு தமிழ் சமூகத்தினர் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய ஸ்ரீ புதிய கதிரேசன் கோவில் வருடாந்த ஆடிவேல் ஊர்வலம் நேற்று மாலை அல்லது மாலைக்கு முன்பாக வருகை தந்திருக்கிறது. இதன்போது வேல் ஊர்வலத்துக்கு பிரதமர் அலுவலகம் சார்பாக பூசை வழிபாடுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் திரையுலகிலும் சின்னத்திரையிலும் தனது சிறந்த நடிப்பால் ரசிகளை கவர்ந்த இத்த நடிகர் விஜய் ஆனந்த் முதல் முறையாக இலங்கைக்கு வருகை தர இருக்கிறார். இதுவரும் 2ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறார். தனது இந்த விஜயம் குறித்து பேசிய அவர் விஜய் ஆனந்த் இதுவே எனது முதல் இலங்கை பயணமாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தனது இந்த விஜயம் குறித்து பேசிய நடிகர் அன்பும் உபசரியம் கொண்டிருந்த இலங்கை தமிழ் மக்களின் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக ஆவலுடனும் இருப்பதாகவும் தனது கருத்துக்களை பதிவிடுதல் செய்திருக்கிறார். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பதுலியில் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
3: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolevisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette Sassel Gala Gonesse Lulle VT Superstore Kane Tordbre Tolevisi Lacam Cyber Ondre Muppatyonbade Yenbatiette Napatyonbade Muppatyonre மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: Swiss Nut.
1: தொடர்வது இந்திய செய்திகள். தமிழகத்துக்கு இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 3500 கனஅடி காவிரி நீரை திறந்து விடுமாறு கர்நாடக மாநிலத்துக்கு காவிரி நீர் ஒழுக்காற்று குழு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காணொலி வாயிலாக நடைபெற்ற காவிரி நீர் ஒழுக்காற்று குழுவின் 139வது ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை ஒன்றின் நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து சட்டத்துறை அதிகாரிகள் மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கீழியங்கும் செலவின துறை இதற்கான புதிய சுற்றறிக்கையை அனைத்து அமைச்சகங்களுக்கும் அரசு துறைகளுக்கும் அனுப்பியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பை ஏற்று பாஜக அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட துவங்கியிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தும் தளமாக இன்ஸ்டாகிராம் திகழ்கின்றது. பொழுதுபோக்கு வீடியோ புகைப்படங்கள் என்பதை தாண்டி அரசியல் கருத்துக்கள் சமூக பிரச்சனைகளுக்கு இளைய தலைமுறையினர் அதிக விவாதிக்கும் தளமாகவும் இன்ஸ்டாகிராம் மாறியிருக்கிறது. நீட் முறைகேடுக்கு எதிரான போராட்டத்துக்கு கூட இன்ஸ்டாகிராம் வழியாகவே இளைஞர்கள் பெருமளவில் திரட்டப்பட்டனர். அங்கு நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்த வீடியோ பதிவுகளும் நேரடி ஒளிபரப்புகளும் இன்ஸ்டாகிராம் வழியாகவே பெரும்பாலான மக்களை சென்றடைந்திருக்கிறது. பிரதமர் மோடியும் இன்ஸ்டாகிராம் வழியாகவே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களிடம் தனது கருத்தை பகிர்ந்திருந்தார். கடந்த 2014 ஆண்டு முதல் பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்தாலும் சமீப நாட்களில் அவர் தனது கருத்துக்களை அந்த தளம் மூலம் வெளியிடுவதை அதிகரித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உலகில் அதிக பின்தொடர்வதை கொண்ட பின்னர் இளைஞர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த தமது அமைச்சரவை சகாக்களை பிரதமர் மோடி கேட்டிருக்கிறார். இதனையடுத்து மத்திய அமைச்சர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை இன்ஸ்டாகிராமில் இணைந்து வருகிறார்கள். இந்திய எல்லையில் 11 அதிநவீன G-20 ரக போர் விமானங்களை சீனா புதிதாக நிறுத்தியிருக்கிறது. தகவல் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியிருக்கிறது. இந்திய எல்லைப் பகுதியில் சீனா தனது ராணுவ பலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய நாடாளுமன்ற தேர்வு முறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதம் நடத்தியிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அனுமதி தேர்வு விளைத்தால் கசிந்ததைத் தொடர்ந்து இந்தியா நடவடிக்கை எடுக்கிறது. குற்றம் பொறுப்புகளுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம், 10 ஆண்டு வரை சிறை தண்டனை பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையாளர்களை பாதுகாப்பவர்களை மத்திய கல்வி அமைச்சராக மத்திய அரசு நியமித்திருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று விமர்சித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமையாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறுபவர்களை விட மோசமான நபர் யாரும் இருக்க முடியாது. அத்தகைய நபர்தான் தற்போது இந்தியாவின் கல்வி அமைச்சராக உள்ளார் எனவும் அவர் விமர்சித்திருக்கிறார். இந்தியாவின் வாரணாசியில் 5 வயது சிறுவனின் அந்தரங்க உறுப்பில் தகிக்கும் கத்தியால் சூடு வைத்த ஒரு ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கழிப்பறைக்கு செல்ல அனுமதிக்கும்படி அந்த சிறுவன் ஆசிரியரை கேட்டதாக தெரிகிறது. அனுமதி மறுக்கப்பட்டதால் அவன் வகுப்பறையிலேயே சிறுநீர் கழித்ததாக நம்பப்படுகிறது. சிறுவனை அடித்த ஆசிரியர் பிறகு தகிக்கும் கத்தியால் அவருடைய அந்தரங்க உறுப்பில் சூடு வைத்ததாக சந்திக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் ஆகியோரின் பள்ளி நிர்வாகம் மீது பிள்ளையின் தந்தை வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அந்நிய முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதால் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு குறைந்து வருவதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. வேளாண் துறைக்கு தனிநிலை நிதி அறிக்கை கொண்டுவரப்பட்டாலும் இன்னும் கனவாகவே நிலும் தங்களது கோரிக்கைகளுக்கு தாவைக்க அரசின் முதல் வேளாண் நிலை நிதி அறிக்கையில் அவர் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் உள்ளனர். பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தின் சுற்றுலா வசதிக்காக அரசு அருங்காட்சியகம், உயிரியல் பூங்கா, பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி வருகிறது. நாகப்பட்டினம் பெரிய கடை வீதியில் ₹2.23 கோடி மதிப்பில் வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாததால் வரிப்பணத்தை வீணடிப்பதாக நகராட்சி நிர்வாகம் மீது புகார் எழுந்திருக்கிறது. சென்னை செய்யாறு சிப்காட் பகுதியில் இணைக்க 4 வழிச்சாலை அமைப்பதற்கான திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு அரசு ரத்து செய்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முதல் விஜய் தலைமையிலான ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு அரசு துறைகளில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் மறுபரிசீலனை செய்து டெண்டர்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதன் திட்டங்களின் மதிப்பீட்டில் செலவை குறைக்கும் நோக்கில் சில டெண்டர்கள் ரத்து செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னையுடன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிப்காட் பகுதியை இணைக்கும் வகையில் 43 கிலோமீட்டருக்கு 4 வழிச்சாலை கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டரை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் ரத்து செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள புதிய எம்எல்ஏ குடியிருப்பு வழக்கத்தில் ஏழாவது மாடியிலிருந்து விழுந்து பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நாக்னாம் ராம்பூர்ச்சி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணைகள் விரிவாக நடைபெற்று வருவதாகவும் போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கருங்கடலில் நடைபெற்று வருகின்ற தாக்குதலுக்கு மத்தியில் உக்ரைன் அருகே சிக்கித்தவிக்கும் கப்பலில் 11 மாலுமிகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த துறைமுகத்தில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கருங்கடல் பகுதியில் ரஷ்யா உக்ரைனிடையே மோதல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குவனூர் கிராமத்தில் இருக்கின்ற ஸ்ரீ அகஸ்தி அகஸ்தீஸ்வரர் 7 நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் குடியிருப்பு ஒன்றில் 12 மாடியிலிருந்து பூனையை கீழே தள்ளிய நபர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து கட்டடத்தின் குழாய் பகுதியில் கைப்பிடிச் சுவரில் குறித்த நபர் பூனையை கீழே தள்ளும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது கடந்த திங்கட்கிழமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹480 குறைந்து ஒரு சவரன் ₹1,05,240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹60 குறைந்து ஒரு கிராம் ₹13,155க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகம் வெள்ளிக்கிழமை விலை மாற்றம் ஒன்றிய வெள்ளி ₹235க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
0: குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
1: தொடரும் உலக செய்திகளில், வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சி படை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபதியும் தெரிவித்திருக்கிறது. அவரை தடுத்திருக்கின்ற அமெரிக்க படை தொடர்ந்து விழிப்புணர்வில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. 4 புயிர்ப்பு ஏவுகணைகளை ஈரான் பாய்ச்சியதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்தி குறிப்பு தொடர்கின்றது.
3: ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தையும் கட்டளை மையத்தையும் தங்களது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இலக்கு வைத்ததாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த ஏவுகணைகள் அனைத்தையும் தங்களது வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அழித்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க ராணுவம் இதனை ஒரு திடீர் தாக்குதல் முயற்சி என கண்டித்துள்ளது. அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக ஈரான் கடுமையான பதிலடியை சந்திக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவின் படைகள் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களை குறிவைத்து நேற்று இரவு ஈராக்கில் தனித்தனியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இந்த தாக்குதலில் தங்களது பங்களிப்பை சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளது. தங்கள் நாட்டு எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை தாக்கிய ஈரான் ஆதரவு படைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த தாக்குதல்களில் தங்கள் அமைப்பைச் சேர்ந்த குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுதக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் வெள்ளை மாளிகையில் மேற்கொண்ட ஒரு மணி நேர பேச்சுவார்த்தையில் ஈரான் போர் குறித்து தங்களுக்கு இடையே பொதுவெளியில் நிலவிய கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய முயன்றனர். கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் இரு நாடுகளும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு இருவருக்கும் இடையே நடைபெற்ற முதல் சந்திப்பு இதுவாகும். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் பதற்றத்தை குறைப்பதற்கான ராஜீய ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ஈரானின் இந்த தாக்குதல் மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்க செய்யுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் யோலன்னில் தெரிவிப்பதை பார்க்கலாம்.
4: ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டியுள்ள கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஓமான் அந்த பகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் தொடர்ந்து ராஜ்ய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்காக பிராந்திய நாடுகள் இணைந்த புதிய கூட்டு நிர்வாக திட்டம் ஒன்றை ஓமான் முன்வைத்துள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் இந்த திட்டத்தை ஈரான் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்கள் அனுமதியின்றி எந்த ஒரு கப்பலும் ஹோர்முஸ் நீரிணை வழியே செல்லக்கூடாது என்றும் ஈரான் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது.
3: செவ்வாய்க்கிழமை தெற்கு ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரித்து வருகிறது.
1: தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்காவில் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயங்கள் இருப்பதாக கூறி சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட புதிய மனித உருவ ரோபோக்களை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் நேற்று அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை மனித உருவம் கொண்ட மற்றும் 4 கால்கள் கொண்ட இயந்திரங்கள் உள்ளிட்ட மேம்பட்ட ரோபோக்களுக்கு பொருந்தும். இவற்றில் பல சீனாவில் தயாரிக்கப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய எல்லையொட்டி அமைந்திருக்கின்ற கிழக்கு நேபாளத்தில் சன்சாரி மாவட்டத்தில் ஒரு இரு பிரிவினர் ஏற்பட்ட கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் காவல்துறை உட்பட 12 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள். மாவட்டத்தின் கந்தன் கஞ்ச் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இருவேறு மத சமூகத்தினர் நடத்திய நிகழ்ச்சியில் ஒலிபெருக்கு பயன்பாடு மற்றும் மதக்குடிகளை கட்டுவது தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியிருக்கிறது. வன்முறை கட்டுப்படுத்த காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் லேபோல தொற்று பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாத பகுதியில் கடைசியில் லேபோலோ நோயாளி குணமடைந்து வீடு நிலையில் சந்தேகத்துக்குரிய நபர்கள் அனைவரும் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலை நிறைவு செய்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறது. ஆசிய நாடுகளில் இயங்கி வருகின்ற இணையவழி மோசடி மையங்களில் பணிகளுக்கு சட்டவிரோதமாக மனிதர்கள் கடத்தப்படுவது கணிசமாக அதிகரித்திருப்பதாக ஐநாவின் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு IOM எச்சரித்திருக்கிறது. மியான்மர், கம்போடியா, லாவோஸ் ஆகிய நாடுகளில் மட்டும் சுமார் 3 லட்சம் பேர் இதுபோன்ற மோசடி மையங்களூடாக வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலை நாடுகளைச் சேர்ந்த முதியவர்களை குறிவைத்து இணைய வழியில் பணம் பறிக்கும் மோசடிகளை செயல்படுத்த இந்த மையங்கள் இயங்கி வருகின்றன. சிறந்த ஆங்கில புலமை மற்றும் கல்லூரி பட்டம் பெற்ற இளைஞர்களை கவரும் வகையில் சமூக வலைதளங்களின் மூலம் கவர்ச்சியான போலி வேலைவாய்ப்புகள் விளம்பரங்களை இந்த சட்டவிரோத கும்பர்கள் வெளியிடுகின்றது. பணிக்கு சேர்ந்த பிறகு கரவுச்சீட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துவிட்டு மிரட்டல்கள் மற்றும் வன்முறை மூலம் மோசடி பணிகளில் அவர்களை ஈடுபட செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பல நபர்கள் பாலியல் கொடுமைகள், தனிமை சிறை தண்டனை, உடல் ரீதியான தாக்குதல்கள் மற்றும் கடனாளி கடக்கப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு பெரும் உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக ஐநா அமைப்பு கவலை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் எம்மி போப் கூறுகையில், 80 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 30 நாடுகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் காட்டு தீ ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள்.
3: பிரான்சின் ஜிரோன் பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டு தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தீ முழுமையாக அணையாததால் 2000 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு புதிதாக உருவாகியுள்ள கடுமையான வெப்ப அலை தீயணைப்பு பணிகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. இதனிடையே பாட்டு நகரின் புறநகர் பகுதியிலிருந்து 10 miles குறைவான தொலைவில் இன்னமும் காட்டு தீ தீவிரம் எரிந்து வருகிறது. இதுகுறித்து பாட்டோவிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஜேம்ஸ் வாட்டர்ஹவுஸ் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
5: ஜிரோண்ட் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக எரியும் காட்டு தீயை அணைக்க பிரான்ஸ் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. 2nd World War பின் ஏற்பட்ட மிக மோசமான காட்டு தீ அசம்பாவிதம் இதுவென பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ள நிலையில் மனித ஆற்றலை தாண்டி தீயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பார்டோ நகரின் மேற்கு பகுதியில் சாலைகள் முற்றிலும் வெறிச்சோடி போயுள்ளன. காற்று மண்டலம் முழுவதும் அடர்ந்த புகையால் சூழப்பட்டுள்ளது. ஒருபுறம் தீவிர தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் வேளையில் மறுபுறம் தன்னார்வலர்களின் துணையோடு தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்த முயலும் அந்த பேராபத்தை இங்குள்ள கருகிய நிலங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சாலையோர வாகனங்கள் நிறுத்துமிடமான இந்த பகுதி ஓய்வின்றி உழைத்து வரும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இளைப்பாறும் முகாமாக மாறியுள்ளது. காட்டு தீக்கு எதிரான இந்த போராட்டம் பல மாதங்கள் நீடிக்க கூடும் என்ற நிலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து உணவருந்தி அடுத்த கட்ட பணிக்கு தயாராகும் தருணம் இது. தண்ணீர் தொட்டிகள் நிரப்பப்பட்டு முன்களத்தில் பணிக்காக தயாராகின்றன.
6: இது மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கையாகும். பிரான்ஸ் முழுவதிலிருந்தும் 100,000+ உதவிக்கு கரம் கோர்த்துள்ளது உண்மையிலேயே நிகழ்ச்சி அளிக்கிறது.
5: ஆங்காங்கே சிறிய அளவில் தீ மீண்டும் பரவி வந்த போதிலும் தற்போதைய நிலவரப்படி காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பரந்த நிலப்பரப்பில் தீ பரவி உள்ள நிலையில் அதை முழுமையாக கட்டுப்படுத்துவது எந்த அளவுக்கு சவாலாக உள்ளது?
7: இது மிகவும் கடுமையான பணி. அதிலும் காற்றின் திசை திடீரென மாறும் போது சூழல் பேரபாயமாக உருவெடுக்கிறது.
5: பாதுகாப்பு கருதி கடலோர பகுதிகளில் இருந்து மேலும் 4,000 வெளியேற்றப்பட்டுள்ளனர். பார்டோ நகருக்கு அருகில் வசிக்கும் நிக்கோல் தானும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுமா என பதற்றத்துடன் காத்திருக்கிறார்.
8: இது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம். இது வெறும் வீடுதானே. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் முன்கூட்டியே தேவையான ஏற்பாடுகளை செய்து தயாராக இருக்கிறோம்.
5: தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் கட்டாயம் ஏற்படும் முன்பே நெருங்கி வரும் தீயை அணைத்துவிட முடியும் என்று நிக்கோல் நம்புகிறார். இங்கிருந்து சுமார் 10 kilometers தொலைவில் உள்ள பார்டோ நகரில் தாங்களும் வெளியேற்றப்படுவோமோ என்ற அச்சத்தில் மக்கள் உறைந்துள்ளனர். அவர்களின் ஒரே நம்பிக்கை இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் தான் உள்ளது. தீயணைப்பு குழுவினர் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்டி சாய்த்து வருகின்றனர். இதன் மூலம் தீ சாலையை கடந்து எதிரே உள்ள மற்றொரு வனப்பகுதிக்கு பரவாமல் தடுக்க முடியும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த காட்டு தீ பரவி உள்ள நிலப்பரப்பு மிகவும் பரந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சை போலவே சமீப கால வரலாற்றிலேயே மிக மோசமான காட்டு தீயால் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ள ஸ்பெயினிலும் மீண்டும் வெப்பநிலை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நெருக்கடியின் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என ஸ்பெயின் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரழிவு சவால்களை இன்னும் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை ஐரோப்பிய நாடுகள் நன்கு உணர்ந்துள்ளன.
1: தொடரும் உலக செய்திகளில், அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 100,000 போயிங் 737 மேக்ஸ் விமானங்களில் பயணிகளுக்கான இருக்கைகள் தவறாக பொருத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க தேசிய விமான போக்குவரத்து நிர்வாகமும் தெரிவித்திருக்கிறது. அந்த குறைபாடு சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அது உத்தரவிட்டிருக்கிறது. இல்லையெனில் விமானம் அவசரமாக தரையிறங்கும் சூழலில் பயணிகள் விமான சிப்பந்திகள் காயமடையக்கூடும் எனவும் நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது. இருக்கைகள் நடைபாதையை மறைப்பதால் அவசர வெளியேற்றமும் தாமதமாகலாம் எனவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தன் மீது சொல்லப்பட்ட 1,000 வழக்குகளுக்கு தீர்வு காண $5.5 billion வரை வழங்க முன் வந்திருக்கிறது. டால்கம் அடக்கிய குழந்தைகளுக்கான பூசு மாவு உள்ளிட்ட பொருட்கள் கற்பை புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் நீண்டகாலம் நீடிக்கும் சட்ட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே நிறுவனத்தின் நோக்கம் எனவும் ஜான்சன் ஜான்சன் குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சமீபகாலமாக செயற்கையின் உணர்வு வளர்ச்சி உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. மருத்துவம் முதல் விண்வெளி வரை AI செயல்பாடுகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. அதனால் இதே AI மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடும் என பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகின்றார் தொழில்நுட்ப சாம்பவான் எலான் மாஸ்க். இந்நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த போட்டியில் இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்து குறித்து தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் மீண்டும் உலகளவில் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. எலான் மாஸ்கின் கணிப்பின்படி இன்னும் சுமார் 5 ஆண்டுகளில் மனிதர்கள் மொத்த அறிவாற்றலையும் விட திறன் அதிகமாகும் எனவும் நிலையை உருவாக்கலாம் எனவும் அதன் பின்னர் மனிதர்களை செய்யும் பெரும்பாலான பணிகளை அதுவே செய்யும் சிறப்பாக செய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானுடைய கியூசி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த நாட்டு பிரதமர் சானே தங்காஷி இதனை தெரிவித்திருக்கிறார். நேற்று அந்த தீவை 7.1 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் உலுக்கியது குறிப்பிடத்தக்கதாகும்.
3: கடுமையான வெப்பத்துக்கு மத்தியில் இங்கு உள்ள காகித ஆலை மற்றும் வணிக வளாகம் இருக்கும் பகுதிகளில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில் அவசர கால குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட 1 மணி நேரத்திற்குள் வணிக வளாக கட்டிடம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம் நடந்தது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் நிக் ஜான்சன் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
9: குமமோட்டோ நகரில் நடந்த பேரழிவுக்கு மத்தியில் உயிர் பிடித்தவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. நிலநடுக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வாயு கசிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெடிவிபத்தினால் இந்த வணிக வளாகத்தில் பலர் சிக்கியுள்ளனர். பிரிட்டனை சேர்ந்த சாம் புட்சர் இந்த பகுதியின் அருகே வசித்து வரும் ஓர் ஆசிரியர் ஆவார்.
10: இது மிகவும் பிரபலமான ஓர் இடம். ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கு வருவதுண்டு. எல்லோரும் எப்போதாவது ஒரு முறை இங்கு வந்திருப்பார்கள். எப்போதும் இங்கு பரபரப்பாகவே இருக்கும். ஆனால் இப்போது இங்கு தெருக்கள் அமைதியாக காணப்படுகின்றன. மக்களின் நடமாட்டமும் குறைந்துள்ளது.
9: பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் இன்னும் மின்சார வசதி இல்லை. அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியின் இடிபாடுகளுக்கு மத்தியில் மீட்பு குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காகித ஆலையின் சிம்னி ஒரு கட்டிடத்தின் மீது சரிந்து விழுந்த நிலையில் அங்குள்ளவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. செவ்வாயன்று உள்ளூர் நேரப்படி சுமார் 4:30 மணியளவில் கியூஷு தீவின் உள்பகுதியில் 6.8 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயமாகும். அந்நாட்டின் பல கட்டடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளன. கடைசியாக இங்கு ஒரு பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. தற்போது ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் எதிர்காலத்தில் மேலும் பல நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம்.
11: 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கத்திற்கு முந்தைய நாளில் 2 மிகவும் வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. எனவே இன்னும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பை புறக்கணிக்க முடியாது. அடுத்த சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு சிறிய அளவிலான நிலநடுக்கத்திற்கு பின் அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்படும் என எதிர்பார்க்கிறோம்.
9: உயிர் பிழைத்தவர்கள் குறித்த மேலதிக தகவல்களுக்காக ஜப்பான் காத்திருக்கும் வேளையில் வரும் நாட்களில் மேலும் நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் எதிர்கொள்ள அந்நாடு தயாராகி வருகிறது.
1: தொடர்முறை செய்திகளில் பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 100க்கும் அதிகமானோர் இறந்திருக்கிறார்கள். 1000க்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். நிலையில் மழை தொடர்ந்து பெய்யும் என்று வானிலை ஆய்வகம் முன்னுரைத்திருக்கிறது. வெள்ளம் கரை புரண்டு ஒழுகிறது. பல வீடுகளும் கட்டடங்களும் தரைமட்டமாகி இருக்கின்றன. உணவு, குடிநீர் வசதி, மின்சாரம் முறை தவிக்கும் மக்களுக்கு அவசர உதவி மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். வெனிசுலா நிலநடுக்கத்தின் இடைப்பாடுகளிலிருந்து 29 நாட்களுக்கு பிறகு நாய் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அதன் அந்த பூடல் ரக நாயின் பெயர் பேலி. மீட்கப்பட்ட போது நாயின் உடலெங்கும் தூசு படைந்திருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் பேலியை காப்பாற்றி தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். பேலியின் உரிமையாளர் 11 வயது விக்டோரியா இசபெல் ட்ரிங்கல். அவர் தாயையும் பாட்டியையும் நிலநடுக்கத்தில் இழந்தது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது பேலியும் ட்ரிங்கலும் மீட்பு நிலையத்தில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இறந்தவர்களை உடல்களை புதைக்காமல் வைத்திருந்த தவறாக அஸ்திக்கலசங்களை ஒப்படைத்த ஈமச்சடங்கு நிறுவனத்தின் வழக்கு இங்கிலாந்தை உலுக்கியிருக்கிறது. ஹர்நகரில் உள்ள லெக்ஷி இண்டிபெண்டன்ட் ஃபியூனரல் என்ற நிறுவனம் ஈமைச்சடங்கு தேவை சேவைகளை வழங்குகிற 2024 மார்ச்சில் அங்கு நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் 35 சடலங்களும் 100 அதிகமான கலசங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. உடல் வைக்கப்பட்டிருந்த இடம் அசுத்தமாக உரிய பராமரிப்பு கிடந்ததாக சொல்லப்படுகிறது. இறுதி அஞ்சலிக்காக மலர்கள், பொம்மைகள், அட்டைகள் முதலியன திரையில் சிதறி கிடந்திருக்கின்றன. நிறுவனத்தின் உரிமையாளர் ராபர்ட் பூஸ் கீத்ரோ விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் 66 நாட்கள் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு 5 நாட்கள் நீதிமன்ற விசாரணையில் திங்கட்கிழமை துவங்கியிருக்கிறது. சுமார் 30 குடும்பத்தினர் இதுவரை ஹேல் கிரவுன் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஈமச்சடங்குகள் நடத்துவது மீதான நம்பிக்கை அந்த சம்பவம் சிதைத்திருப்பதாக பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விளையாட்டு செய்திகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளர் ஒப்பந்தம் நிறைவடைந்திருப்பதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் தேவஜித் சாக்கியா தெரிவித்திருக்கிறார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியின் இந்தியாவின் சுனா முத்மர் நஸ்கர் மற்றும் கிமான்சு தில்லன் இடையே நேற்று வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறது. சர்வதேச சதுரங்க சமூகம் சார்பில் உலக சதுரங்க சாம்பியன் போட்டி வரும் நவம்பர் 25 முதல் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற இருக்கிறது. இதில் நடப்பு உலக சாம்பியனான டி குக்கேஸ் உஸ்பெகிஸ்தான் ஷி எம் ஜவாஹிரோ சிண்டோவ் மோத இருக்கின்றார்கள். இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதத்துக்கான சொல்லை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உள்ள செய்திகளை இணையத்தின் உடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியோகபூர்வமான இணையதளமான www.tatwli.com இணையதளத்தை நிறைந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இணையத்தில் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். இன்றைய நாளில் ஒரு ஈரோ இலங்கை விலையில் 388.18 இந்திய விலையில் 109.15 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.14 இந்திய விலையில் 95.73 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 410.10 இந்திய விலையில் 117.13 ஒரு ஐக்கியராட்சிய பவுன்ஸ் இலங்கை விலையில் 445.67 இந்திய விலையில் 127.32 ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 237.80 இந்திய விலையில் 67.94 நேர்களை இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளம் மூலமாக புத்தகங்களை விற்பனை செய்து வரும் www.nulakam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பெருசு அறிக்கையில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசன்கரி மற்றும் கார்லிக் ஒன்சில் அமைந்திருக்கின்ற வீட்டி சூப்பர் ஸ்டோர்ஸ் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி. வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gones Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10.
10: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
12: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
13: 7265 Fraser Street, Vancouver, Canada.
12: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
14: மகால் உங்களை

0: இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ
1: பாஞ்சாலி பாஞ்சாலி

0: மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்து தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ரங்கசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-928-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே BTS Finance GmbH.
1: இலக்கம் 5 Garten Strasse 3998
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-928-5858
0: சுவிஸிலே BTS Finance GmbH.
2: ரெண்டு வருகாலும் 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழைத்துக் கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு எந்த நாளும் உன்னோட இது கீழே இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
0: பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரவன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

TRT Tamil Oli.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நிற வணக்கங்கள். ஒவ்வொரு இனிய இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் உலகமாக இருப்பதற்கு உற்சாகமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் இரவு பொழுதில் நமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் இரவின் ராகங்கள், இன்றைய இரவின் ராகங்கள் நாம் தூக்கத்தை கலைக்கும் துளசை பாடல்கள். அரப் நைட் வானொலியில் பயிருக்க இருக்கிறது. உங்கள் மனங்கு வந்து பழைய துளசி பாடல்களாக இருக்கலாம், அல்லது இடைக்கால துளசி பாடல்களாக இருக்கலாம், புதிய துளசி பாடல்களாக இருக்கலாம், கானா பாடல்கள் எதுவும் இருக்கின்றது. உங்கள் மனங்கு வந்து கானா பாடல்களாக இருக்கலாம், அல்லது ரேப் பாடல்களாக இருக்கலாம். நம்ம வர குரல் மொழி வந்த ரேப் பாடல்கள் கூட இருக்கிறது. அவ்வளவு பாடல்கள் உங்கள் செறிவில் நினைத்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தெரிவு செய்து நினைவு கொள்ளுங்கள். சைபர் 33 1 48 32 15 40 பிரான்ஸ் மாநிலங்கள் 0 3 48 32 15 40 அது எங்களுடைய வைபர் இலக்கம் 0 3 6 50 0 7 7 4 27 அடுத்து வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0 7 3 6 89 86 55 29 முகநூல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் கருத்து பகிர்வு கமௌந்த் பகுதி வீடாக இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தெரிவு செய்யுங்கள். கானா பாடலாக இருக்கலாம், துளசி பாடலாக இருக்கலாம், அல்லது ரப் பாடலாக இருக்கலாம். எந்த பாடலாக இருந்தாலும் உங்களுடைய பாடல் தேவைகளோடு இணைந்து கொள்ள சிறப்பிக்கங்கள். ஒருங்கிக்கு போகிறது அண்மையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆம், சூரிய அவர்களின் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்க ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அறிமுக ரேப்பாடல் தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கப் போகிறது வானொலியில். மண்டாடி திரையில் இருந்து ஜீவிய பிரகாஷ்குமாரின் இசையில் இன்றைய தூக்கத்தை கலைக்கும் துளசி பாடலாக வானொலியில் ஒலிக்கின்றது ஒரு ரேப்பாடல்.
1: நினைவா

0: சரி, நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கின்றது மாண்டாடி திரையிலிருந்து பாடல்கள் அமர்ற பாடல் அருமையான பாடலோடு இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக வாய்ப்புடாக இணைந்திருக்கின்றார் முதலாவதனை அன்போடு விரைவில் கொள்கிறேன். அன்புக்குரிய குகன் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி சுகமாயிருக்கிறீங்களோ?
1: நாங்களும் இருக்கிறோம், நீங்களும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் இருக்கின்றோம், நிற்கின்றோம்.
1: சரியான தமிழ் கதைக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி கிடையாது.
0: அப்படி இல்லை, அப்படி இல்லை, எப்படி சுகம்? சுகம் நல்ல சொல்லவே இல்லை. இல்ல, அந்த பாட்டு கட்டிருக்கீங்களா? சுகம் நல்ல புள்ள சொல்லவே இல்லை. இல்ல,
1: இது முதல் போன பாட்டா?
0: இல்ல இல்ல, சிங்கள பாட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன பாடல் வந்து கேட்க போறீங்க சொல்லுங்க. கேட்டு
1: விடாமுயற்சி படத்துல இருந்து.
0: விடாமுயற்சி,
1: சவதீகா.
0: ஓகே, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகளும் சிறப்பித்தமைக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உடனே பிடித்திருந்த குகன் அவர்கள் சுவிஸ்லாந்து நாட்டோடு நீங்கள் மனித கொள்ளலாம். சைபர் 33 1 43 8 15 15.

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதனை உள்ளத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

நேர்கள் கடந்து கொடுக்கிறீர்கள். டிஆர் தங்கள் வானொலிகளில் இரவு நேர் உற்சாகம் இரவின் ராகங்கள் நீங்கள் சூடங்க தேவ மனோகரன் அடைந்திருக்கிறீர்கள். முகநூல் நேரலை ஊடாக என்பது வெளியிட்டுக் கொடுக்கிற தேவ மனோகரன் ஜெனி ஜெனி அணிந்திருக்கிறீர்கள் என்பது வெறுவேற்றுக் கொடுக்கின்றோம். தனுஷியன் ரோக் அணிந்திருக்கிறீர்கள் என்பது வெறுவேற்றுக் கொடுக்கின்றேன். தர்சாதி இணைந்திருக்கிறீர்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். சிவா முரளி இணைந்திருக்கிறீர்கள் கனடாவில் வந்து நினைக்கும் சிவா முரளி உங்களையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதேபிள்ளை கலாப்பிள்ளை கணேச அவர்கள் இணைந்திருக்கின்றார் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கலாப்பிள்ளை கணேச உங்களையும் நிகழ்ச்சிக்கு நீங்களும் அணிந்து கொள்ளலாம். உங்களை பிடித்தமான பாடல்கள் கானா பாடல்கள் ரப்பார்கள் துளசிய பாடல்கள் எந்த பாடல்களாக இருந்தாலும் உங்களை பிடித்தமான பாடல்கள் வேணுமா அப்படின்னு சொன்னால் கூட பதிவிட செய்யுங்க. அந்த மூணு நிகழ்ச்சி நிர்ணயங்கள் இருக்கிற கருத்து போயிட போயில பதிவிட செய்யும் போது உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கணும். ஒழிக்க போகிறது இதோ அவர்களது இனியொரு கானா பாடல்கள் பாடலையில்.

0: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பிணியாக்கள் வந்து இறங்கி இருக்கிறான். அப்பா திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போகிறோம் யாழ்ப்பாணம் தங்கத்தை
1: தங்கத்தை
0: கடவுள் மாதிரி வந்திருக்கிறேன்.

0: வாழ்க்கையில அவங்களையும் வந்து ஜாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதி கூட கோஷன் விழா நோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0777-44-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0776-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
2: அமைந்துள்ள சென்னை வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை செல். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை செல். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தமிழக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விலிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், தலைவகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலும் இந்த விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ கோல்வாயும் குற்றூரியே 93,180.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். வேலைத்திக்க தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பரிசு லாட்சபிலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா @gmail.com.
1: தேவி
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிருந்தாபதியில்

0: திருநபதி ராமகுண்டி அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரங்காலிக்கும் ஸ்ரீ அமிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வி வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வணக்கம்
1: அன்பான இனிய இட வணக்கம் சாரதி போன்றே நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்கின்றோம். சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது. பெண்மை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேண்டும் என்ற ஒரு சிறிய குத்துப்பாடலை கேட்போம்.
0: நன்றி. குரலில் ஒலிக்கின்றது பாடல்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் இருக்கு, அங்க போய் பார்த்தாலும் மரக்கறியண்டா அகத்தியில பூங்காங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அடிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டு மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புண்டே மார்க்கெட்.
6: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்த

நேரம் 11:16 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:36 நிமிடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவு நேர உற்சாகம் இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவின் ராகங்கள் இன்றைய நாளில் தூக்கத்தை கலைக்கும் துளிசை பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கபிலன் வணக்கம், நேரமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய மனுவோடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். நிகழ்ச்சி ஊடாக மதி கபிலன் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி பதிவுகள் ஊடாக இணைந்திருக்கிற நிகழ்ச்சி சித்ரா ஜெயக்குமார் இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து. சித்ரா ஜெயக்குமார் வணக்கம், உங்களோடு வரவேற்றுக் கொள்கிறேன். சித்ரா ஜெயக்குமார் இதோ வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள். தேவி ராஜ் இதோ வணக்கம் சொல்லி தேவி தன்ராஜ் இணைந்திருக்கிறீர்கள். சித்ரா ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள் என்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சுபாசினி பத்மநாதன் இணைந்திருக்கிறீர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து, என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் சுபாசினி. அதே போல ஃபிலோமினா ஆண்டன் இணைந்திருக்கிறீர்கள். முகநூல் நிகழ்ச்சி நேரடி ஊடாக உங்களையும் என்போடு வரவேற்று வைக்கப் போகிறது. இன்றைய நாளில் ராட்நாய் தூக்குதை கிடைக்கும் துளசி பார்களில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழரின் இரவின் ராகங்கள்.
1: விழிக்க துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை, அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமும்.

0: நேரம் இருப்பொழுது 11:48 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:48 நிமிடமாக இருக்கின்றது. இந்த நேர அறிக்கைக்கு அனுசரணை வழங்குகிறார்கள்.
1: இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறேன் யாழ்ப்பாணம். உள்ள வருது கும்பிட பொழுது வந்திருக்கான தங்கச்சி. தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0040. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ். 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிவம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00.
4: நேரம் இரவு 11:55 இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 10:55. ஒலித்தொன்றுக்கு முன்னாடி நிரவின் ராகங்கள், நிரவின் ராகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பொதுக்கு நெருங்கி இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியோட கலந்து செல்வித்திருந்த அத்தனை நேசங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து புலிரப்புகின்ற புதிய நாள் அனைவருக்கும் மே நாடகமே எல்லோருக்கும் பொதுவாக இரவனை வேண்டி மீண்டும் நிபுணர் நிகழ்ச்சி ஊடகங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களை வந்து விடைபெறச் செல்கின்றேன். புலிரப்புகின்ற நாள் அனைவருக்கும் மே நாடகமேட்டும் நன்றி வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.
5: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சனை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 30 தேதி வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 212 நாள். ஆண்டு நிறைவு பெற 153 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: ஆண்டு ஆடி மாதம் 14 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. சஃபர் மாதம் பிறை 15.
1: ஒலி 968 24 மணி நேர ஒளிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழி ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே.
1: சமேஸ்வர் அலியனி செயல் சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சங்கர் மகாதேவன், ஹரிணி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: 6:10 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
1: ரவிஜி
2: சஜினி. காமன்வெல்த்
1: போட்டிகள் 2026 கிளாஸ்கோல இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இந்த போட்டிகள்ல வந்து 100 மீட்டர் பெண்களுக்கான 100 மீட்டர் பிரிவுல வந்து அரை இறுதி சுற்றுல நம்ம சாந்தி பரேரா அவங்க வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெறவில்லை.
2: ஆனா 200 மீட்டர் பெண்களுக்கான ஓட்டத்துல அவங்க அடுத்த நிலைக்கு போயிருக்காங்க, அதாவது அரை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சாந்தி பெரேராவுக்கு பெரிய வாழ்த்துகள்.
1: ஆமா, மழை பெஞ்சாலும் அவங்க வந்து அந்த தடத்துல ஓட வேண்டிய
2: சூழ்நிலை,
1: சிறப்பா ஓடி அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க, சிறப்பா செஞ்சிருந்தாங்க.
2: அவங்க சிங்கப்பூருக்கு இன்னும் பல பதக்கங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஆவலோட காத்துட்டு இருக்கோம். கிளாஸ்கோல நடைபெற இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் August 2 வரை நடைபெறும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. சரி, பட்டியல் நிலவரத்தை இப்ப பாத்துருவோமா?
1: ஆமாம், சிங்கப்பூர் இப்பொழுது 19th நிலையில உள்ளது, 2 பதக்கங்களோடு 2 வெள்ளி பதக்கங்கள்.
2: ஆமா, பட்டியல் நிலவரத்தை பொறுத்தவரை 5th இடத்துல 14 பதக்கங்களோட இருக்காங்க நைஜீரியா.
1: 23 பதக்கங்களோட இருக்காங்க ஸ்காட்லாந்து 4th இடத்துல.
2: 3rd இடத்துல இருக்கிறது இங்கிலாந்து. அவங்களுக்கு மொத்த பதக்கங்கள் இப்போதைக்கு 56.
1: 2nd இடத்துல கனடா இருக்காங்க. இவங்களுக்கு மொத்த பதக்கங்கள் 39.
2: ஆனா தங்க பதக்கங்கள் 14 இருக்கு கனடாக்கு, அதனாலே அவங்க 2nd இடத்துல இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: ஆஸ்திரேலியா இப்ப தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க. 103 பதக்கங்களோடு இவங்களுக்கு 47 தங்க பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
2: காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இதனை பத்தின மீள்புறங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும் அல்லது பட்டியல் நிலவரத்தை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீ வாட்ச் தளத்தை நாடலாம். அங்க உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பல சுவாரஸ்யமான காணொலிகள், அது மட்டும் இல்ல மீடியா காப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கம் இருக்குல்ல.
1: ஆமா, விளையாட்டுகளின் துணுக்குகள் காணொலிகளும் அங்கே பதிவேற்றம் செய்யப்படும்.
2: சரி, விளையாட்டோட நிகழ்ச்சி தொடங்கிட்டோம். ஆனா இன்றைய நிகழ்ச்சி எல்லாம் இதமா இருக்க போகுது. எங்களோட இது உங்க அபிமான ஒலி 9:68
1: கேட்டாலே பரவசம்.

0: பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும் அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பி மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூர் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: சிங்கப்பூரர்களே, கொண்டாட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
1: தேச தினத்தை முன்னிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. தொட்டுக்கு இரண்டு வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டிகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு கொலைபானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்து மகிழுங்க.
2: தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

பொடிகங்கெல்லாம் பலவிதம், பொடிக்கு பொடி ஒரு விதம். பொடிகங்கெல்லாம் பலவிதம், பொடிக்கு பொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம்.

0: பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
1: என்றும் கேட்ட ஞாபகம் ஆதரவு.

0: நேரம் இப்பொழுது காலை 6:25 ஆகி விட்டது. இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருந்த இந்த பாடல குணா விரும்பி கேட்டிருந்தாரு.
1: 9:08 நிலவரம்.
2: விபத்து நேர்ந்துள்ளது நகரை நோக்கி செல்லும் டன்னன் சாலை வாயாங் சாத்து மேஞ்சாலைக்கு பிறகு 3 தடத்தில்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: பூங்காக்கள் இந்த மாதிரி பைசிக்கிள் டிராக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
1: இப்ப வந்து மிதிவண்டிக்காகவே சிறப்பான பாதைகளை அமைச்சிருக்காங்க. நம்ம நடக்கும் போது பக்கத்துல பாக்கலாம்.
0: ஆமா, ஆனா ஒருத்தர் மிதி வண்டிய அந்த ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பறக்கும் வெப்ப காற்று பலூன், அந்த ஹாட் ஏர் பலூனுக்கு மேல ஓட்டி இருக்காரு.
1: கேள்விப்பட்டேன், காணொளியை பார்த்தேன். ஆஸ்திரியாவை சேர்ந்த இலாயஸ் ஷ்வார்ட்ஸ்ல இல்லையா, அவர் தான் இந்த சாகசத்தை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு தகவல் சொல்லுது.
0: ஆமா, 950 மீட்டர் உயரத்துல 30 வயதான இவர் வந்து பலூனின் உச்சியில, அந்த ஹாட் ஏர் பலூனின் உச்சிக்கு மேல அவர் வந்து மிதி வண்டியை ஓட்டிட்டு சென்றிருக்காரு.
1: ஆமா, அது மட்டும் கிடையாது, அங்கிருந்து இந்த ஃப்ரீ ஃபாலிங் இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் பல ஆண்டு கால பயிற்சி தேவை. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய உடல் நிலை ஒத்து வருமாங்கிற கேள்வி. மூணாவது, இதுக்கும் மேல எல்லாம் சரியா இருந்தது அமைஞ்சா கூட அந்த மாதிரி சாகசத்தை நம்ம தாண்டி வருவோமாங்கிறதும் கேள்விக்குறிதான்.
0: இவரை வந்து ஒரு நிபுணர், ஒரு சாகச நிபுணர் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே அவரு இந்த சாகசத்தை செய்வதற்காகவே 2 வருடங்களுக்கு அவரை வந்து பயிற்சி செய்தாராம்.
1: ஆமா, அதனால யார் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க, செய்யணும்னா முறைப்படி செயல்படணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க கருத்துல கொள்ளணும். மாணவர்களே, இதோ உங்களுக்கான கேள்வி.
0: இலாயஸ் ஷ்வார்ட்ஸ்ல அவர் வந்து ஹாட் ஏர் பலூனுக்கு மேல மிதிவண்டிய ஓட்டி இருக்காரு. இந்த சாகசத்தை புரிந்த இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
1: ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நல்லா காது கொடுத்து கேட்ட மாணவர்களுக்கு பதில் தெரியும். உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க. குறிப்பா நீங்க ஒரு மாணவரா இருக்கணும், உங்களுடைய பேரு, வயது, படிக்கிற பள்ளி, பதில் இவற்றை குரல் பதிவு அனுப்பி வைக்கணும் இல்லையா.
0: ஆமா, ஏற்கனவே நீங்க பங்கு பெற்று பரிசு வென்ற ஒரு மாணவரா இருந்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய பதில்களுக்கு. ஜோதி ஸ்டாபர்ஸ் பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கீங்க.
0: பாடல் இடம்பெறுகிறது, அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. சிட் நகரத்தை நோக்கி செல்லும் டன்னன் ரோட் வயா சத்து பிளைஓவருக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது.

0: எதுன்னா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிருதண்டா.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
4: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: இசைஞானியுடைய ராஜாவோட இசையில கோழி கூவுது படத்துல இந்த பாடல் கேட்டீங்க. மலேசிய வாசிவன் குரல்ல வந்துச்சு அந்த இதமான பாடல்.
1: போக்குவரத்து நிலவரம்
2: இதன் காரணமாக ஆர்ச்சர்ட் ரோட் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். போக்குவரத்து

0: நிகழ்ச்சி.
1: இப்படிப்பட்ட அற்புதமான தன்மணிப்பு தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய வாசகங்கள் உங்க கைவசம் இருக்குன்னு சொன்னா வாட்ஸ்அப் அனுப்பலாம்
0: 9678898968 என்ற எனக்கு தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியனிக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
3: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி கொடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணிய

0: தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
1: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல. அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும். அப்படியா? ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295 6390.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: வசந்தாவின் இசையில் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு லியோன் ஜேம்ஸின் இசையில் டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: உடற்பயிற்சி கூடத்துல இருந்தப்ப அற்புதமான பண்பை பார்த்தேன். ஒரு குடும்பம், அம்மா மகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டி, மூன்று தலைமுறையும் ஒன்னா சேர்ந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க. நம்பவே இல்ல தெரியுமா, ஏன்னா அவங்க மூணு பேரும் பார்க்க இளமையா இருக்காங்க. அப்ப நான் அந்த பாட்டி கிட்ட தான் முதல்ல பேசினேன். அவங்கதான் வந்து பேசினாங்க இந்த மாதிரி வானொலி கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னேன், யார் இது உங்களுடைய தெரிஞ்சவங்களா? ஓ, இதனுடைய மக, அது அவங்களுடைய மக. இருங்க இருங்க,
0: உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும், மற்றவர்கள் வந்து நமக்கு இன்னும் ஊக்குவிப்பு தர்ற மாதிரி இருக்கும்.
1: நிச்சயமா குடும்ப பிணைப்புக்கும் அதிகரிக்கும், மனசுட்டு பேசலாம், மனசு லேசாகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். செய்து பாருங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 டூரியன் பீட்சா. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான். உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
2: தங்கமாக நின்று சிந்த நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
1: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
3: தங்கமே தேடி வந்த
1: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

ए मंजा।

0: கருணாஸ் சுரஜ் வெஞ்சராமுடு பாடிய பாடலை கேட்டீங்க. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில யூத் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 6:58.
1: நகரத்தை நோக்கி செல்லும் டனன் ரோட் வயாங் சத்து பிளைஓவர் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும். நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம், என்னோட பேர் ஐஷாயினி மிஷிகா. நான் செக்டு படிக்கிறேன், பள்ளி ஸ்பெக்ட்ரா செகண்டரி ஸ்கூல். அந்த பதில் வந்து ஆஸ்திரியா சேர்ந்தது.
1: மிதிவண்டியை செலுத்தி சாதனை படைச்சிருப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா?
2: ஆமா, அவருடைய பெயர் இலாயஸ் ஷ்வாஸ்ல. அவரு என்ன நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். மிஷிகா அற்புதமா பதில சொல்லிட்டாங்க, அவரு ஆஸ்திரியாவை சேர்ந்தவர்.
1: அவங்களுக்கு ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காபி பரிசா கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வானொலி பக்கம் மாதிருங்க, பரிசுகள் காத்திருக்கு. இது உங்க அபிமான வணக்கம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துமா. அரசாங்கம் குடும்பங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உதவ 900 மில்லி வெள்ளி மதிப்பில் புதிய ஆதரவு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போரின் தாக்கத்தை குறைக்க அது உதவும். செலவு அதிகரிக்கும் வேளையில் நிறுவனங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு ஏற்ப ஆதரவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட 1 பில்லியன் வெள்ளி ஆதரவு தொகுப்பிற்கு பிறகு இவ்வாண்டு 2வது முறை உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதி முதலில் இந்த ஆண்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலிருந்து வரும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நிதி தேவைப்பட்டால் ஆண்டின் பிற்பகுதியில் துணை வரவு செலவு திட்டத்திற்கு அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை நாடும். சிங்கப்பூரர்களின் குடும்பங்களுக்கு கூடுதலாக 300 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இவ்வாண்டு அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் யூசிஓ கழிவுகள் வழங்கப்படும். குறைந்த வருமான குடும்பங்களுக்கான ஆதரவும் அதிகரிக்கப்படுகிறது. காம்கேர் இடைக்கால உதவித்தொகை மாதம் 250 வெள்ளியாக உயரும். செலவு உயர்வதை சமாளிக்க நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி ஆதரவு வழங்கப்படும். சிறிய நடுத்தர நிறுவனங்கள் நடவடிக்கை செலவுகளுக்கு கூடுதல் கடனுதவி பெறலாம். தகுதி பெறும் சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒரே முறை வழங்கப்படும் ரொக்க மானியமும் கிடைக்கும். உணவங்காடிக்காரர்கள், ஈரச்சந்தை கடைக்காரர்கள் ஆகியோருக்கு வாடகை செலவை சமாளிக்க அதிகபட்சம் 1200 வெள்ளி வரை உதவி கிடைக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது இன்னும் கடுமையான தாக்குதல் நடத்தப்போவதாக சூளுரைத்திருக்கிறார். ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய பிறகு அவர் அவ்வாறு சொன்னார். தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தொய்வடைந்த வேளையில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. ஈரானும் பதிலடி கொடுத்தது. 13 நாள் நீடித்த தொடர் தாக்குதல் 3 நாள் சற்று ஓய்ந்திருந்தது. ஜோர்தானிலும் ஈராக்கிலும் நடத்தப்பட்ட தாக்குதல் மீண்டும் முழு வீச்சில் போர் தொடருமா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. கடுமையான தாக்குதல் நடத்தி ஈரானை வீழ்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறினார். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈராக்கில் நடத்திய தாக்குதலில் ஈரானிய ஆலோசகர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். நட்பு நாடுகளை பாதுகாக்க அமெரிக்காவின் அதிநவீன ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈராக் மீதான தாக்குதல் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. மத்திய கிழக்கில் போர் இன்னும் விரிவாக பரவுகிறதோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கி 5 மாதமாகிறது. ஹர்முஸ் நீரிணை தொடர்ந்து முடக்கப்பட்டிருப்பதால் உலகின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈராக்கில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவன சாசனத்தையும் அனைத்துலக சட்டத்தையும் மீறியது அந்த தாக்குதல் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மத்திய கிழக்கில் போரை விரிவுபடுத்த முயல்வதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சாடியது. அமெரிக்கா சவுதி அரேபியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழு சூளுரைத்திருக்கிறது. ஈராக்கின் கர்பலா நகருக்கு 1000 ஷியா முஸ்லிம்கள் புனித பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அதன் நிறைவு நாளான செவ்வாய்க்கிழமை வரை பதிலடி கொடுப்பதை கிளர்ச்சி குழு ஒத்திவைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஹர்முஸ் நீரிணையை வட்டார நாடுகள் கூட்டாக நிர்வகிக்கலாம் என்ற ஓமானின் பரிந்துரையை ஈரான் நிராகரித்துவிட்டது. அந்த திட்டம் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிற நாடுகளின் தலையீடு இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையில் தத்தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை ஈரானும் ஒமானுமே நிர்வகிக்க வேண்டும் என்றார் அவர். இதற்கிடையே செங்கடலின் பாபல் மதிப் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு சுங்க வரி விதிக்க ஹவுதிக்குழு திட்டமிடுவதாக ஏமன் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் வழிகாட்டுதலின்படி ஹவுதிகள் அதற்கான திட்டத்தை வகுத்து வருவதாக ஏமன் கூறியது. உலகின் முக்கியமான நீரிணையை கிளர்ச்சி குழுவுக்கு நிதி திரட்டும் நிரந்தர வழியாக மாற்ற முயலும் அபாயமான திட்டம் அது என்று ஏமனின் தகவல் அமைச்சர் முஹம்மர் அல் இரியானி கூறினார். இதற்கிடையே செங்கடலில் தனது கப்பல்களை அனுமதிப்பதன் தொடர்பில் ஹவுதி குழுவுடன் சீனா நேரடியாக பேசியிருக்கிறது. பாபுல் மந்திப் நீரிணையை முடக்குவதாக ஹவுதி குழு இம்மாதம் 20ஆம் தேதி அறிவித்தது. அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிராக அது ஒரு புதிய போர் முனையை திறந்து வைத்தது. தனது எண்ணெய் கப்பல்கள் பாபுல் மந்திப் நீரிணையை பாதுகாப்பாய் கடக்க உறுதியளிக்கும்படி ஹவுதிகளிடம் சீனா நேரடியாக கேட்டுக்கொண்டது. ஈரானின் மூத்த அதிகாரி உள்ளிட்ட தகவலறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யவில்லை. ஈரான் மீது தொடுத்துள்ள போரால் அமெரிக்காவில் விலைவாசி தாறுமாறாய் உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்த கால் விழுக்காட்டு புள்ளி வட்டி விகிதத்தை குறைக்கும்படி அமெரிக்க மத்திய வங்கியிடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் வங்கி அதை கண்டுகொள்ளவில்லை. விளையாட்டு காமன்வெல்த் போட்டி. சிங்கப்பூரின் நீச்சல் வீரர் தோவை சோங் 50 மீட்டர் எதேச்சை பாண நீச்சலில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 29.36 வினாடிகள். காமன்வெல்த் போட்டியில் சிங்கப்பூருக்கு 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன. முன்னதாக மகளிர் சீருடற்பயிற்சி பிரிவில் சிங்கப்பூரின் அமந்தயாப் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.
2: சோலார் எனர்ஜி, சூரிய சக்தி. மின்சாரத்தை பசுமையான முறையில் உற்பத்தி செய்ய கட்டடக் கூரைகளில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்படுகின்றன. சோலார் எனர்ஜி, சூரிய சக்தி.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
7: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
8: புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, C-Lion 8 DMI. 7 பேர் அமரக்கூடிய வாகனங்களை பார்க்க வாருங்கள்.
9: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி.
8: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
10: அப்பா, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுக்கும்.
11: ஆஹா, சம்ம வாசனாட்டாங்க.
10: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
12: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் சுத்தமான நெய்.
13: நாங்க உங்களுக்கு கப் கேக் கொடுத்திருக்கிறோம், கோழி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், இறைச்சி பிரியாணி கொடுத்திருக்கிறோம், சைவ பிரியாணி கூட கொடுத்திருக்கிறோம். இந்த முறை உங்களுக்கு நாங்க கொடுக்க போறது
14: மீடியகா போலி 968 ஸ்பிரிங் லீஃப் பரோட்டா பிளேஸ் உணவகமும் இணைந்து வழங்குகின்ற 300 பேருக்கு இந்த அரிய வாய்ப்பு. 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா அடங்கிய சைவம், 100 பேருக்கு 2 சாதாரண பரோட்டா மீன் கறி அடங்கிய அசைவம், மேலும் 100 பேருக்கு 1 சாதாரண பரோட்டா, 1 முட்டை பரோட்டா மீன் கறி அடங்கிய அசைவம். சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st தேதி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடன் நிலையத்திற்கு வெளியில். அனைத்தும் இலவசம்.
15: அனைவரும் வந்து ருசியான பரோட்டாவை பெற்று மகிழுங்கள்.
16: உங்கள் இருவரில் ஆட்டம் ரஃபி நவீன. நீங்க அங்க சந்திக்கலாம்.
14: வழங்குவோர் மீடியா காபலி 968 ஸ்பிரிங் லீஃப் பரோட்டா பிளேஸ் உணவகம்.
17: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
18: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: எனக்கு
1: சத்தியமா எனக்கு தெரியல.
2: நமது தமிழ் மக்களை வந்து நீங்க தான் பிரதிநிதிக்கிறீங்க.
1: இல்ல பேசிடலாம் சஜினி, ஆனா பாடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒண்ணு திறமை இருக்கணும், இல்லன்னா உங்களை மாதிரி தன்னம்பிக்கை இருக்கணும். இல்ல அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு பாடுறவங்க
2: இருக்கே, அவர் நல்லா பாடுவாரு. இந்த தன்னடக்கம்
1: சொல்லிடுறேன், இதெல்லாம் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு பாடுறவங்க மத்தியில போய் பாடுறது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல தயாரி பாட ஷாசா உங்களுக்கு தெரியும், குழிக்கட்டி பறக்குறாங்க ஆங்கில உலகத்துல, அவங்க தான் வந்து தயாரி
2: வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் முதலாம் தேதி நடக்கும் முன்னோட்ட நிகழ்ச்சியை காண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்நேரமும் போட்டி இடம்பெறலாம். எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
1: நெரிசலாக
2: உள்ளது, குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE ஏடம் ரோட் நுழைவாயல், அங்கேயும் AYE-ஐ நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி எக்ஸிட்டுக்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் மோகம் தொடரும். விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
1: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள்,
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியனிக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹப் முன்பதிவு செய்து 1200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார் ஹப், we got you.

0: சேர்ந்து பாடிருந்தாங்க அந்த இதமான பாடல உங்களுக்காக.
1: இவ்வாறு நட்சத்திரம் நம்ம சின்ன குயில் சித்ரா அவங்க பாடியிருக்கும் இரண்டு பாடல்களை நாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கேட்க போறோங்க.
0: அந்த படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வர போகுது. அதனை அடுத்து சிந்து பைரவி படத்திலிருந்து பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம்
1: சிங்கை. சரி நேர்களே, வரும் சனிக்கிழமை நடக்கும் தேசிய தின அணிவகுப்பின் முன்னோட்ட நிகழ்ச்சியை காண உங்களுக்கு வாய்ப்பு வேணுமா? நுழைவுச் செடிகள் வேணுமா?
0: அதை நாங்க தரப்போறோம், நீங்க தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கான கேள்வி இதோ.
1: சரி, புலாவ் உவின் தீவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புலாவ் உவின் அப்படி என்றால் என்ன? அததாங்க உங்களுடைய கேள்வி. பதில வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சிருங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எனக்கு பதிலை அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காத்திருக்குது முழு சீடுகள்.
0: உங்களை பல பேர் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க, விறுவிறுப்பா செயல்படுவீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா பதில தெளிவா அனுப்பி வைங்க. குரல் பதிவா நீங்க அனுப்பி வைக்கும் போது சில நேரங்கள்ல எரிச்சல் சத்தம் அதிகமா இருக்கிறதுனால உங்க பதில் எங்க காதுல விழாம போகலாம். அதனாலே உங்களுக்கு பரிசு கிடைக்காம போகலாம். எதுக்கு வம்பு? தெளிவா அனுப்பி வைங்க அல்லது டைப் செய்து அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் எண்
1: 9 6 7 8 8 9 6 8.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
3: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
2: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமண்ணு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
4: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை. 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
5: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:08 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
4: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
5: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
4: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள். பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
6: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
4: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
6: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
4: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
7: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ம் பரிசு முதல் 10ம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: சிங்கார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:40 ஆகிவிட்டது.
0: நாங்க தேசிய தின அணிவகுப்பு 2026 பாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்ன உடனேயே உங்கள பல பேர் முந்தி அடிச்சுக்கிட்டு சரியான பதிலோட வந்தீங்க. எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோமா சஜினி?
2: கொடுத்துடலாம். ரவி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல மனிதர்கள் தான் பதில் சொன்னாங்க, இப்பெல்லாம் வந்து மனிதர்கள்

0: தெளிவா இல்லன்றீங்க.
1: தெளிவா இல்ல,
0: சரியா இல்லன்றீங்க.
1: சரியா இல்ல,
0: கவலைப்படாதீங்க, கூட சீக்கிரம் அதையும் திருத்திடுவாங்க. இப்ப உங்க கவலை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம போட்டிக்கு வருவோமா?
1: ஆமா,
0: வந்துடலாமே.
1: செயற்கை நுண்ணறிவு இல்லாம பதில் சொன்ன நேயர் யார் என்றால் சந்தோஷ், வாழ்த்துகள்
0: உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் அந்த நுழைவு சீட்டு
1: என்றால்
0: ஒளிபரப்பு அதிகமாக இருக்கின்றது. காரணம், ஆங்காங்கே விபத்துகளும் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோட் நுழைவாயில் அங்கே போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338223232 355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 செல்லுங்கள் newmtechgroup.com. சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உங்க சமையல் அறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்த பரவாயில்ல. அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வாரம் வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா? கவலைப்படாதீங்க, இதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
4: என்ன சொல்றேன்?
0: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ ஒரு நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும். மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: அணி இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, அவங்களுடைய கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. மண் வாசனை படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால நான் மகான் அல்ல படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது.
1: வரும் சனிக்கிழமை மதியம் நீங்க என்ன செய்றீங்க? செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் தேக்கா பக்கமா வந்துருங்க.
0: காரணம், உங்களை சந்திக்க வராங்க முகமது ரஃபி மற்றும் நவீன்.
1: ஆமா, உங்களை சந்திப்பதோடு இலவசமா பராட்டாவும் கொடுக்க போறாங்க.
0: மீடியா கோபோலி 968 ஸ்பிரிங் லீஃப் பராட்டா பிளேஸ் இணைந்து வழங்கும் இந்த அருஞ்சுவை பராட்டா உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது.
1: 300 பேருக்கு காத்துக்கிட்டே இருக்கு பராட்டா. நீங்க அன்னைக்கு சைவமா இருந்தீங்கன்னா பராட்டாவோட சேர்த்து உங்களுக்கு சாம்பார் வழங்கப்படும். அதே அசைவமா இருந்தீங்கன்னா பராட்டாவோட சேர்த்து உங்களுக்கு மீன்கறி வழங்கப்படும். இல்ல, எனக்கு முட்டை பராட்டா வேணும்னு சொல்றீங்களா? ஒரு சாதாரண பராட்டாவோட சேர்த்து ஒரு முட்டை பராட்டாவும் சேர்ந்து மீன்கறியோட சேர்த்து உங்களுக்கு வழங்கப்படும்.
0: உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வழங்குதல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பராட்டா வழங்கும் நிகழ்ச்சியை ரஃபியோ நவீனோ வழி நடத்துறாங்க. சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மரபுடைமை நிலையத்திற்கு வெளியில்.
1: ஆமாம், IHC-க்கு வெளியே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ரஃபியோ நவீனோ. போங்க, பராட்டாவை எடுத்துக்கங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.
0: இந்த இடத்துல ஒரு சின்ன நினைவூட்டல்,
1: அதாவது வர்ற எல்லாருமே ஒரு பொட்டலம் வாங்கி கொண்டால் சிறப்பாக இருக்கும். வருவாங்க ரவி, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்னுடைய அக்காக்கு எடுத்துட்டு போறேன், பாட்டிக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பொட்டலத்தை கையோடு எடுத்துட்டு அள்ளிக்கிட்டு போவாங்க.
0: புரியுது, பாசம் பராட்டால இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா எல்லாருக்கும் கிடைக்கணும், சமமா கிடைக்கணும், சரியான முறையில கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நேரடியா அவங்களே வந்து எடுத்துக்க சொல்றோம். அதை நீங்க கருத்துல கொள்ளணும், சரியா?
1: இதை உங்களுக்காக வழங்குவோர் மீடியா காபோலி 968 ஸ்பிரிங் லீஃப் பராட்டா பிளேஸ் முடிவகம்.
2: 968
0: விபத்து நேர்ந்துள்ளது AYE துவாசல் வழியில் புனாவிஸ்தா சாலைக்கு பிறகு. இதன் காரணத்தினால் நொமேண்டன் பார்க் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் 3 அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அருவியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெங்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
2: பண்ணுவீங்க?
3: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
5: கவிதை
6: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
7: வாகனங்களை பார்க்க வாருங்கள்.
8: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி.
7: இன்றைய BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
9: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
10: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலை 8 மீடியா கப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப் போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஈரானுடன் மீண்டும் அரசதந்திர முயற்சிக்கு வாய்ப்பிருப்பதாக சொன்ன சில நாளில் அவர் அவ்வாறு சொன்னார். அமெரிக்க துருப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க திரு ட்ரம்ப் சூடுரைக்கிறார்.
11: We're going to be hitting them very hard because it's our turn to hit them. They know it's coming. The risk is not to do it. We'll see if we get there with an agreement at some point, but we're going to hit them very hard.
1: ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியுமா என்று ஆராயப்படும். ஒப்பந்தம் சாத்தியமில்லை என்றால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்கிறார் அமெரிக்க அதிபர். இதற்கிடையே ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து சில ஏவுகணைகளை பாய்ச்சியதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. ஹர்முஸ் நீரிணையில் 3 கப்பல்